புதன்கிழமை நேரம் 5:56, 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் இன்று சகவருடம் 1948 ஆஷாத மாதம் 17 நாள் 2026 ஜூலை மாதம் 8 தேதி.

ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. குரலோசை. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரம் என்னும் வைப்பிற்கோர் வித்து. நீர்த்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் அமைந்து இந்த குரட்பாவுக்கான மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து பொருள். அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன். குரல் மீண்டும். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரம் என்னும் வைப்பிற்கோர் வித்து. கேட்டது குரலோசை. இனி நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, காரைக்கால் PSR தங்கமாளிகை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மலைகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவகர் அவர்கள்.

0: 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் சிறுமி எஸ் அலீஃபா ஃபர்வின். 7:00 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிஸ் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காலை காம்போ நிகழ்ச்சியினிடையே பொது அறிவு சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் கோபால் பல்பொடியின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 2:00 முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் விளக்கம் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் 0.2. 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் 0.2. 10:00 சிந்தனை அரங்கம் கல்லூரி நட்பின் கூடாரமா வாய்ப்பின் சாளரமா என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் குழந்தைகள் நலன் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜே தேவி அவர்கள். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக் அச்சாணி கும்பகோணம் ஓவியர் கு கணேசன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 கோபால் பல்பொடியின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 4:00 மயிலாடுதுறை மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உணவும். மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணவும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 5:15 திரை இசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவகர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசைத்தூரிகை. கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has called for a stronger India-Indonesia strategic partnership, saying it will contribute not only to the prosperity of the two nations, but also to regional and global peace and stability. Addressing the Indonesian Parliament in Jakarta yesterday, Mr. Modi said, India follows path of development, not expansionism.
2: Bharat vistarvad nahi, vikasvad ki niti par chalta hai, aur isliye hum Bharat mein kehte hain, सबका साथ सबका विकास आज मैं यही मंत्र यही भावना लेकर इंडोनेशिया के आप सभी सांसद सदस्यों के बीच आया भारत और इंडोनेशिया के बीच समुद्र ताजा भविष्य का केंद्र है.
1: Earlier, Prime Minister Modi held delegation-level talks with his Indonesian President Prabowo Subianto in Jakarta to review the full spectrum of bilateral ties and provide fresh momentum to the comprehensive strategic partnership between the two countries. The two leaders also witnessed the exchange of memoranda of understanding aimed at enhancing

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: நாளது சிறக்க நா காப்போம், யாகாவாராயினும் நாகாக்க என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. நாம் ஒருவருக்கொருவர் நல்லுறவு கொள்ள பிறர் மனம் நோகாதவாறு நற்சொற்களை பேச வேண்டும். எப்படி நற்சொற்களையே பேசி நல்லவர்களாகவே இருப்பது என்ற கேள்வி எழுவது இயற்கையே. ஏனெனில் நமக்கும் ஆத்திரம், கோபம்,

0: அழுகை, ஏமாற்றம் போன்ற முரணான உணர்வுகள் எழக்கூடிய சாமானிய மனிதர்கள்தானே. இத்தனை உணர்வுகளையும் சகித்து கொண்டு அல்லது மறைத்து கொண்டு எங்கனம் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு நாம் பேசுவது என்பதே நமக்கான சவால். இந்த சவாலை சமாளித்தால் நாளது சிறக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு நாம் தூங்கச் செல்வதற்கு முன்பு நாம் பேசிய வார்த்தைகளை எண்ணி பார்க்க வேண்டும். நம் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அந்த வெள்ளைத்தாளில் நாம் பேசிய ஒவ்வொரு முரணான, கடினமான, பிறர் மனம் நோகும்படியாக பேசிய சொற்களை பட்டியலிட வேண்டும். அமைதியாக நிதானமாக யோசித்து பார்த்தோமேயானால் நாம் சொற்களால் யாரையெல்லாம் காயப்படுத்தியிருக்கிறோம் என்பது புலனாகும். இது போன்ற தவறுகளில் நாம் நம் மனத்தோடு மட்டுமே போராடினால் மனிதர்களோடு போராட தேவை ஏற்படாது. ஏனெனில் அரையடி நாக்கு ஆறடி மனிதரை சாய்க்கும் வல்லமை கொண்டது. எதிரில் நிற்கும் மனிதனை மகத்தானவனாக்கும் கலை நம் நாவில்தானே உள்ளது. இனிய சொல் அறத்தின் அடையாளமல்லவா? எனவேதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற என்கிறார் வள்ளுவர். அதாவது பணிவும் இன்சொல்லும் மனிதனுக்கு அழகிய அணிகலன்கள் என்பதை வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். பிறர் மனம் நோகாத வகையில் இனிமையாக பேச வேண்டும் என்பதனை அவ்வை நயம்பட உரை என்கிறார். மொழிவது அறமொழி என்ற நம் அவ்வையின் நீதி நமது பேச்சு அறநெறியுடனும் பயனுடனும் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. இப்படி நல்ல பேச்சுக்களை பேசுவதில் நமக்கு என்ன கடினம் வந்துவிடப் போகிறது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றல்லவா? நல்ல இனிமையான சொற்கள் இருக்க ஏன் காய்க்கு ஒப்பான கடுமையான தீய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கேட்பது நமக்கான கேள்விதானே. ஒருவரின் தவறை உணர்த்த தகாத சொற்கள்தான் ஆயுதமா என்ன? அவர்களுக்கு புரிய வைக்க மௌனத்தாலும் இயலுமே. அமைதியாக அவர்களை கடந்து சென்று விட்டால் அல்லது அவர்கள் அமைதியான பின் நாம் எடுத்துரைப்பதன் வழியாக அவர் தம் தவற்றை நாம் உணர்த்தவியலும். அந்த நாள் அவர் வாழ்வில் மறக்க ஒண்ணா நாளாக, மீண்டும் அந்த தவற்றை செய்யவிடாத நாளாக அமையும் என்பது மட்டும் நிச்சயம். நம்முடைய நாளின் மகிழ்ச்சியும் நம் எதிரில் நிற்பவரின் நாளின் மகிழ்ச்சியும் நாவடக்கத்தில்தான் உள்ளது என்பதை நாம் அறிந்துணர வேண்டும். சிந்தனையாளர் சாக்ரட்டிஸிடம் ஒருவர் மற்றொருவரை பற்றி செய்தி சொல்ல வேகமாக வந்தபோது சாக்ரட்டிஸ் அவரிடம் மூன்று கேள்விகள் கேட்டாராம். ஒன்று, சொல்ல வந்த செய்தி உண்மையா? இரண்டு, அது நல்ல செய்திதானா? மூன்று, அச்செய்தி பயனுள்ளதா? ஆக இந்த மூன்றிற்கும் ஆம் என்ற பதில் வந்தவரிடமிருந்து வந்தால் அது சரி, இல்லை என்றால் அவர் அதை சொல்லவே வேண்டாம் என்று கூறிவிட்டாராம். நாவடக்கத்தின் சிறப்பிற்கு இதை போன்ற எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? ஆப்ரஹாம் லிங்கன் கோபம் வந்தால் உடனே அந்த கோபத்துக்குரியவருக்கு பதில் எழுதுவாராம் கடிதம் வழியாக. ஆனால் அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து விடுவாராம். காரணம், கோபத்தில் சொன்ன சொல்லும் எழுதிய வார்த்தையும் உறவை அழித்துவிடும் என்பதால். ஆக நாவை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் மௌனமாக எதுவும் பேசாமல் இருப்பதல்ல. இதை இந்த இடத்தில் இவ்வளவுதான் பேச வேண்டும், அதை இப்படித்தான் பேச வேண்டும் என்பதை அறிந்து பேசுவதே அறிவார்ந்த செயல். வள்ளுவம் கூறும் சொல்வன்மையும் அடக்கமுடைமையும் நம் அன்றாட வாழ்வில் வாசித்து நேசித்து கடைபிடித்து நாவை காத்தால் நாளது சிறக்கும், இந்நாள் நன்னாளாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:15. கீர்த்தனைகளில் ஓர் பிரார்த்தனை செய்ய காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை
3: நிகழ்ச்சிகள் துவக்கமாக எஸ். ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

காரைக்கால் பன்மலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் அடுத்து பி. லீலா பாடியிருக்கும் பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நிகழ்ச்சியில் அடுத்து காயல் ஏஆர் ஷேக் முகமது பாடியிருக்கும் பாடல்.

நேர்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். பருத்தி சாகுபடி அனுபவங்கள் திட்டச்சேரி தண்டாளம் கிராமம் ஆர் பரமசிவம் அவர்களுடன் நேர்முகம். 8:00 கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் காணம். 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜெகவகர் அவர்கள். 10:00 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இரவு மலரும். 10:30 இரவும் மலரும் தொடரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:10 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன்

0: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கலாம் காரைக்கால் ONGC காவேரி அசத், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர் சென்.
1: உழவர்களுக்கு
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் காரைக்கால்.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 24 நாள் புதன்கிழமை.
7: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
8: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
9: வணக்கம் நேர்களே, நம்ம மாவட்டங்கள்ல அதாவது காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சிதம்பரம் இந்த 50 கிலோமீட்டர் சுத்து வட்டார உள்ள மாவட்டங்களில் வர்ற 5 நாளைக்குள்ள வானிலை முன்னறிவிப்பு தகவல் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா வறண்ட வானிலை தான் இருக்கும், மழை பெய்ய வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு சில இடத்துல லேசான தூறல் மட்டும் இருக்கும். பகல் நேர வெப்பநிலை அதனால கொஞ்சம் அதிகமாகி 37 இல்லை 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. இந்த சமயத்தில் காற்றுல உள்ள ஈரப்பதம் 45 இருந்து 50% வரை பதிவாக வாய்ப்பு இருக்கு. இரவு நேர வெப்பநிலை 25 இல்லை 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். அதனால இரவு நேரத்துலேயும் கொஞ்சம் வெப்பம் இருக்கும். காத்துல உள்ள ஈரப்பதம் இரவு நேரத்தில் பார்த்தனா ஒரு 75-80% வரை போக வாய்ப்பு இருக்கு. காற்றின் வேகம் மணிக்கு 14 இல்லை 16 கிலோமீட்டர் என்ற அளவில், சில டைம் 18 கிலோமீட்டர் அளவில் கூட இருக்கும், கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கும். தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீச வருதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தென்மேற்கு பருவமழை இப்போ வட இந்தியாவில் கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிட்டு வருது அங்கங்கே. அதனால இந்த வருடத்திற்கான மழை அளவை வந்து எட்டி விட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 4 மாதத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல பரவலாக நம்ம பகுதியில் கம்மியான மழை மட்டும் தான் இருக்கும். கொஞ்சம் காற்றின் வேகம் இருக்கும். மழை அளவு தென் மாவட்டங்களில் இருக்கிறப்ப கொஞ்சம் குளிர்ந்த வானிலை இருக்கும். பட் இந்த தடவை வந்து தென் மாவட்டங்களில் கம்மியான மழை இருக்கிறனால நமக்கு இன்னும் அந்த வெப்பம் தொடர்ந்துகிட்டே இருக்கும்.

0: இருக்குது. ஓரளவுக்கு பார்க்க போனால் இன்னொரு 10 நாள் 15 நாளில் வெப்பம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் நெல் தரிசு பருத்தி, அதாவது ஒற்று ரகமாக இருக்குது, சாதாரண ரகம் இருக்குது, எல்லாம் விவசாயிகள் பயிர் செஞ்சுருக்காங்க. நிறையா இடத்துல பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நீர் பாய்ச்சி களையெடுத்து மேலே கொடுத்துட்டாங்க, பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நுணுக்கிழுதல் முக்கியமாக இதை செஞ்சாகணும். 15வது கனவு வந்து ஒட்டு ரகத்துக்கும் 10வது கனவு சாதாரண ரகத்துக்கும் பண்ணால் பூக்கிற தன்மை வந்து அதிகரிக்கும். பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு நாப்தலின் அஸ்டிக் ஆசிட், அதாவது பிளானோபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பயிர் ஊக்கிய கைத்தெளிப்பானை கொண்டு காலை இல்லை மாலை வேலையில் தெளிக்கலாம். மதியானம் தெளிக்கூடாது. விசை தெளிப்பான் பயன்படுத்தக்கூடாது, பண்ணால் பூக்கள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். பயிர் ஊக்கி தெளிக்கிறதுனால நமக்கு வந்து பூக்கும் கிளைகள் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. காட்டன் ப்ளஸ்ன்று சொல்லக்கூடிய பயிர் ஊக்கியும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலையும் கிடைக்குது, அதையும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து ஒட்டு ரகத்துக்கு கொஞ்சம் நல்ல மகசூல் அதிகமாக கொடுக்கும். சாதாரண ரகத்துக்கு ஓரளவுக்கு தான் இது ரெஸ்பாண்ட் பண்ணும், ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணி அதிக மகசூல் வரும்னு சொல்ல முடியாது. இந்த லேசான மழை பயன்படுத்தி கோடை உழவு செய்யலாம், இல்லைன்னா ஓரளவுக்கு நீர்ப்பாசன வசதி இருந்தால் பசுந்தாள் உரங்கள் செய்யலாம். ஓரளவுக்கு நெல் சாகுபடி செய்கிற அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா நெல்லுக்கு பதில் மாற்றுப்பயிராக கேழ்வரகு சாகுபடி செஞ்சு பயன்பெறலாம். கேழ்வரகு நிறைய விவசாயிகள் பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்களுக்கு களை எடுத்து மேலுரம் கொடுக்கலாம். முக்கியமாக கேழ்வரகு ரொம்ப சத்து அதிகம் தேவைப்படாதனால யூரியா டிஏபி சூப்பர்லாம் போடாமல் நானோ யூரியா நானோ டிஏபி போட்டால் கொஞ்சம் நல்ல மகசூல் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு உர செலவும் குறையும், ஊட்டச்சத்தும் நிறையா கிடைக்கும். கால்நடைகளும் அதிக வெப்பம் இருக்கப்போ மேய்ச்சலை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த தொழில்நுட்பத்தை அடுத்த 5 நாளைக்கு கடைபிடிக்கலாம். பொதுமக்களும் வானிலை முன்னறிப்பை வந்து பயன்படுத்திட்டு அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது
2: காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் சென்.
3: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
4: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ALL நாராயணன் அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசத், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் சீன் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசத் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேயர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெயின்
11: சொல் ஆமோது. வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
12: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
13: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
12: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
13: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
14: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
15: அக்கா, வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
16: தஞ்சை உழவன்னா?
15: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
14: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
17: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344-55500.
14: தஞ்சை உழவன்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
18: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ்.
19: வணக்கம். மூச்சு விடுபவன் மனிதன் அல்லன், முயற்சி செய்பவனே மனிதன். ஆம், நாம் வாழ்கிறோம் என்றால் முயற்சிக்கிறோம் என்றுதானே பொருள் இருக்க முடியும். இந்த உலகில் அத்தனை முன்னேற்றங்களும் யாரோ செய்த

0: முயற்சிகளின் விளைவுகள்தானே. குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த மனிதனின் முயற்சி இல்லாது இருந்திருந்தால் கருவிகள் ஏது, நெருப்பு ஏது, வேளாண்மை ஏது, நாகரிக வளர்ச்சிதான் ஏது? கடவுளை அடையாளம் காணும் முன்னரே மனிதன் முயற்சிக்க தொடங்கியிருந்தான். வள்ளுவரும் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறார். வெல்ல முடியாத தலைவிதி என்று ஒன்று இருந்தால் கூட அதையும் முயற்சியாலும் அறிவினாலும் வெல்ல முடியும். இதைத்தான் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாத உயற்றுபவர் என்று குறள் கூறுகிறது. வரலாற்றில் நாம் சந்திரகுப்த மௌரியரை பற்றி படித்திருக்கிறோம். இந்திய வரலாற்றின் முதல் பேரரசான மௌரிய பேரரசை நிறுவியவர். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து நந்த வம்சத்து அரசர்களால் அவமதிக்கப்பட்டு பின் சாணக்கியரின் வழிகாட்டுதலோடு விடாமுயற்சியால் நந்த வம்சத்தை அழித்து ஒரு சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தியவர். ஆரம்பத்தில் படைகளோ செல்வமோ அதிகாரமோ இல்லாத அவர் பழங்குடியின மக்களையும் இளைஞர்களையும் கொண்டு ஒரு புதிய படையை உருவாக்கி நந்த வம்சத்தை வீழ்த்தியதோடு உலகையே கைப்பற்றி வந்த மகா அலெக்சாண்டரின் தளபதி செலுக்கஸ் நிக்கேட்டரையும் தோற்கடித்தார். சந்திரகுப்தரின் விதியை மாற்றியது அவரது முயற்சி. இன்றும் கூட தம் வாழ்க்கையில் தடைகளையும் சவால்களையும் கடந்து தங்களது கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் வாழ்வில் பலர் வெற்றி பெற்று வருகின்றனர். எளிய பின்புலம் கொண்ட பிள்ளைகள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுகின்றனர். IAS IPS என்று சாதிக்கின்றனர். விடாமுயற்சியால் வெற்றி பெறுகிறார்கள். வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் முயற்சிக்காமலும் உழைக்காமலும் இருப்பவர்கள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் சுமையாகி போகின்றனர். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலேயே தொடங்குகிறது. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி. உங்களிடம் இருக்கும் குறைகள் ஒரு பொருட்டல்ல, முயற்சி இல்லாது இருப்பதே மிக பெரும் குறை என்கிறார் வள்ளுவர். உங்களுக்கு பிடித்த எந்த ஒன்றும் அத்தனை எளிதாக உங்களிடம் இருந்து விலகிவிடாது, முடிந்துவிடாது. முற்றுப்புள்ளி என்று நீங்கள் நினைக்கும் போது முற்றுப்புள்ளியோடு இன்னும் இரண்டு புள்ளிகளை சேர்த்து இடுங்கள். மீண்டும் முயற்சிக்கலாம், மீண்டும் சாதிக்கலாம். முயற்சித்தால் வானமும் வசப்படும். நன்றி.
1: நேயர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெயின்
2: இன்சொல் அமுது. வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்துழைக்கும் பூமெக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
7: பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். NLC-யின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி

0: முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்து சக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும் இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும் அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அரவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வபாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக

0: உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வபாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ ₹20 வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள் விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரி செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே

0: இதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மற்றும் மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில்சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: எத்திசையும் இசைக்கும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55.
2: ஏ சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
5: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
6: சோஃபா பீரோடே
5: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
6: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
5: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப்.

0: போட்டோ பிரிண்டிங், லேசர், வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: என்ன படிக்கிறீங்க? ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சா, 7 ஓடி வந்து ஏரிமலை ஏறிச்சா, 8 ஓடி வந்து எட்டி பாதிச்சா, 9 ஓடி வந்து உயரமா நின்றுச்சா, 10 ஓடி வந்து பனியாரம் துண்டுச்சா. அடுத்ததாக கொழுக்கட்டை பாடல் பாட போகின்றேன். கொழுக்கட்டையே கொழுக்கட்டையே யாவே.

0: பிள்ளே பிள்ளே யா வளர்ந்த மாடு தின்ன நான் வளர்ந்த மாடே மாடு யா தின்ன பால் சிறைக்க நான் தின்ன பாலே பாலே யா சுரஞ்ச குழந்தைய அழுது நான் சுரஞ்ச குழந்தைய குழந்தைய யாழுத எறும்பு கடிச்சிருச்சு நான் அழுத எறும்பே எறும்பே யான் கடிச்ச என் புத்துக்களை கையோட்டம் சும்மா இருப்பானா.
1: சூப்பர் பாட்டு பாடுனீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் ஆகி என்ன பண்ண போறீங்க?
0: இலவசமா மருத்துவம் பார்ப்பேன்.
1: சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி. நேயர்கள் கேட்கலாம் திரையிசை. திரையிசையில் துவக்கமாக மெகந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து பாடல்.

ஷேன் ரோல்டன் இசையில் சத்ய பிரகாஷ், லலிதா சுதா பாடிய பாடல் கேட்டும் அடுத்ததாக. திரை இசையில் கனா படத்திலிருந்து பாடல்.

கனா படத்திற்கு இசையமைத்திருக்கிற திபு நெனான் தாமஸ், பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் அனிருத் ரவிச்சந்திரர். நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 11 மணிக்கு நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். குழந்தைகள் நலன் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜி தேவி அவர்கள். இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். கேட்டு பயன்பெற இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. திரையிசையில் அடுத்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஷான் ரோல்டன், குரல் கொடுத்திருக்கிறார் சைந்தவி ஷான் ரோல்டன்.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தீவிரவாதத்தை முறியடிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அளவில் தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது என்றும் பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது என்று அப்போது இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பின்னர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி, உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார்.

0: திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் இந்தியா ஆஸ்திரேலியாவில் 3வது உச்சி மாநாட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பங்கேற்கிறார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பல்வேறு துறைகளில் எல்நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல்நினோவால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலையும் கண்காணிக்கவும், தாமதமாகும் பருவமழையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அப்போது பிரதமரின் முதன்மைச் செயலாளர் அறிவுறுத்தினார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில் போதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கனமான நீரை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைனுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட அவர் அந்நாட்டு பிரதமர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா முன்னிலையில் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபாவை சந்தித்து பேசினார். துணை பிரதமர் ஷேக் காலித் பின் அப்துல்லா அல் கலீஃபாவையும் டாக்டர் ஜெய்சங்கர் தனியாக சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பஹ்ரைனுடனான இந்தியாவின் நீண்டகால நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை அமைச்சர் எடுத்துக் கூறினார். பஹ்ரைனில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக அந்நாட்டு தலைவர்களுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும், மண்டல அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் அந்நாட்டு தலைவர்களுடன் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டி உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உயர்தரத்திலான பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் போட்டி நிறைந்த நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், இதன் மூலம் கடந்த 2019 ஆண்டிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி 71% குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தரமான தற்சார்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை தொடர்பான பணிக்குழு கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறினார். லிபுகேக், லிம்பியாதுரா, காலாபாணி ஆகிய எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை தொடர்வதாகவும், இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட

0: நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த மாதம் 24 அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாயின. 100 பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்திருப்பதாகவும் 16,000 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலையத்தில் விரைவில் வர்த்தக போக்குவரத்து தொடங்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகூஸ் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு கருவிகள் மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்புக்கு 201 எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 எடுத்தார். 202 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 76 மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல்நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும்

0: பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
1: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
2: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
5: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
8: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
7: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
9: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
10: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
11: உங்கள் கடை காரைக்கால்.
12: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
13: ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப நல்லவர். ஒரு நாள் அரண்மனையில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு வழக்கு, ஒரு விவசாயி வந்து புகார் கொடுக்குறார். என்ன புகார்னா, அவர் வயலில் ஆடுகள் வந்து மேய்ஞ்சி பயிரை அழிச்சுட்டுது. நிறைய உழைச்சி செலவு பண்ணி பயிரை உண்டாக்கி வச்சுருந்தேன், எல்லாம் போயிட்டுது. இனிமேல் நான் என்ன செய்கிறது, நீங்கள் தான் சரியான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னார் அந்த விவசாயி. அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கண்டுபிடிச்சி அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் ராஜா. சேவகர்கள் போனாங்க, ஆளை கண்டுபிடிச்சாங்க, கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டாங்க. ராஜா விசாரணை பண்ணார், அப்புறம் விசாரித்து முடிச்சுவிட்டு தீர்ப்பு வழங்கினார். இந்த விவசாயி அடைந்திருக்கிற இழப்புக்கு ஈடாக உன்னுடைய ஆடுகளை அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டார். உன்கிட்ட இருக்கிற ஆடு பூரா அவன்கிட்ட கொடுத்துரு, அந்த ஆட்டினால் ஏற்பட்ட இழப்பு சரியாக போட்டோம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டார். அந்த மன்னருடைய மகன் இதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான். இந்த தீர்ப்பை இன்னும் கூட சிறப்பாக வழங்கலாமே அப்படின்னு நினச்சான். அப்பாகிட்ட சொன்னான். உடனே அந்த அரசர், சரி நீயே இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லு அப்படின்னார். அந்த இளவரசன் தீர்ப்பு சொல்கிறான். அவன் சொன்ன தீர்ப்பு என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஆடுகள் எல்லாத்தையும் ஒரு வருஷ காலத்துக்கு அந்த விவசாயிகிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ஆடுகள் போடுற குட்டிகள், பால், எரு எல்லாம் விவசாயி எடுத்துக்க வேண்டியது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உம்முடைய ஆடுகளை நீங்களே திருப்பி வாங்கிக்க வேண்டியது. இதுதான் இளவரசன் சொன்ன தீர்ப்பு. இது சரியான தீர்ப்பு தான். இனிமேல் என்னுடைய அரச பொறுப்புகளை இளவரசர் வசம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சுட்டாராம். அதாவது தாவூத் நபி, சுலைமான் நபி இவர்களுடைய சரித்திரத்தில் இந்த சம்பவம் காணப்படுறதாக ஒரு நண்பர் சொன்னார். ஒரு தண்டனையை பெறுகிறவன் அதுக்கு பிறகு சமூகத்தில் நல்ல விதமாக வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மாதிரி அமையணும் தீர்ப்பு. அதுக்கு இது ஒரு உதாரணம். சில தீர்ப்புகள் எப்படி அமைஞ்சு விடுதுன்னா, ஒரு தண்டனையை அனுபவித்து முடித்தவன் அதுக்கப்புறம் அவன் இந்த சமூகத்தில் நல்லவனாக வாழறதுக்கு நினச்சா கூட அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருது. இது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. இன்னொரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு போட்டி வச்சார். என்ன போட்டின்னா, அரண்மனை வாசலில் ஒரு பெரிய நீச்சல் குளம், அதில் நிறைய விஷப்பாம்புகள். எந்த இளைஞன் துணிச்சலாக அதில் நீச்சல் குளத்தில் குதித்து நீந்தி கரையேறி வர்றானோ அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் பரிசாக வழங்கப்படும். அது வேணாம்னா 1000 ஆடுகள் பரிசாக வழங்கப்படும். அதுவும் வேணான்னா என்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் மன்னருடைய அறிவிப்பு. பரிசெலாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பாம்புகள் உள்ள குளம்ங்கிறது நல்லா இல்லையே. அதனால் யாரும் அதில் குதி

0: நீஞ்சறதுக்கு முன் வரல. இருந்தாலும் திடீர்னு ஒரு இளைஞன் அந்த நீச்சல் குளத்தில் குதித்தான், நீந்தினா ஒரு வழியாக கரையேறி வந்துட்டான். மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீ தான் தைரியமான இளைஞன், வா இப்படின்னு கூப்பிட்டார். கிட்ட வந்தான் அந்த இளைஞன், தண்ணீர் சொட்ட சொட்ட வந்து நிற்கிறான். சரி, உனக்கு 100 ஏக்கர் நிலம் வேணுமான்னு கேட்குறார். வேண்டாங்கிறான். சரி அப்படின்னா 1000 ஆடுகள் வேணுமான்னு கேட்குறார். அதுவும் வேணாங்கிறான். ஓ அப்படின்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் வேணாங்கிறான். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா உனக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிறார். என்னை பிடிச்சி இந்த குளத்தில் தள்ளி விட்டவன் யாருங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா.
1: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கினார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நமது நிலைய ஒலி களஞ்சியத்திலிருந்து ஒலியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால்.
2: முகத்தில் அனைத்து
1: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ், காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: பாண்டின் தாரகை தோரணங்களை விளக்கி வெளிச்சப்பூக்களிடையே மனம் வீச தொடங்குகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி
6: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
7: சோஃபா பீரோடி
6: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
7: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
6: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்கள் விழுமியங்களிலும் கொள்கைகளிலும் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் என்ற ரத்தன் டாடா அவர்களின் சிந்தனையோடு காலை காம்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது ஆர்ஜே ராஜீ.

0: காலை காம்பு.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: மனம் சொல்லும் வள்ளிக்காப்பில் சோஃபா பீரோ டே
3: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
2: சோஃபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
3: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
2: ரூபாய் 2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: கோட்டச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கோட்டச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து எல்லைக்குட்பட்ட 6 குளங்களின் மீன்பிடி

0: குத்தகை மற்றும் கனிவர்க்க மரங்கள் பொது வாய்மொழி எழும் இன்று புதன்கிழமை காலை 10 மணியளவில் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற உள்ளது என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது.
1: மாளிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
2: சோபா பீரோடு
1: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி மலிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்.
3: சோஃபா பீரோ டே.
2: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: காலை காம்போவில் செய்தி செய்திகள். திருவாரூர் மாவட்டம் எண்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருக்குடமுழுக்கு விழாவில் இன்று காலை 4 கால யாக பூஜை, விக்னேஸ்வர பூஜை. மாலை 5 கால யாக பூஜை, புறநாகுதி தீபாராதனை. மயிலாடுதுறை மாவட்டம் மேலமாத்தூர் அரசமரத்தடி ஸ்ரீ விநாயகர் ஆலய 9 ஆண்டு அபிஷேக ஆராதனையில் இன்று காலை காப்பு கட்டுதல். கேட்டது சேவை செய்திகள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: புதிய
3: கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
4: சால்ட் சுகர் அதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
8: காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ. இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி, கும்பகோணம் ஓவியர் கு கணேசன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரடியாக ஒலிபரப்பாகும்.
9: மலிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
10: சோஃபா பீரோடே,
9: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
10: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
9: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் முதலாவதாக
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நிருபர் என்ன பண்றாரு, நிறைய பேரை போய் பேட்டி எடுக்கிறார். தொழில் செய்யறவங்க, அரசியல்வாதிகள், உதவி செய்யறவங்க, இப்படி யாரை பார்த்தாலும் போய் பேட்டி எடுப்பாரு. அப்படி இருக்கும்பொழுது அவருடைய நண்பர்கள் கேட்கறாங்க, நீ இது வரைக்கும் யாரெல்லாம் பேட்டி எடுத்திருக்கன்னு சொல்லும்போது ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றாரு. ஓ, இவ்வளவு பேரை பேட்டி எடுத்துட்டியா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமா, இந்த பேட்டி எடுக்கிறதால எனக்கு அவ்வளவு அனுபவம் கிடைச்சிருக்கு, அவ்வளவு விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ, வாழ்க்கையில உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, யாரையாவது பேட்டி எடுக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த நிருபர் சொன்னாரு, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, கடவுளை பேட்டி எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கடவுளை பேட்டி எடுக்கணுமா, அதுக்கு எங்க போறது அதான் தெரியல, ஆனா கடவுளை பேட்டி எடுக்கணும், அப்படி ஒரு பேட்டி எடுத்தா சில கேள்விகள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு நாள் என்ன தூங்கிட்டு இருக்காரு, கனவுல வந்து கடவுள் வர்றாரு. கடவுள் வந்து சொல்றாரு, நான் உனக்கு பேட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன பேட்டி எடுப்பியா அப்படின்னு கேக்குறாரு. இவனுக்கு உண்மை புரியல, தூக்கத்துல இருக்குமா முழிச்சிட்டு இருக்குமான்னு தெரியல. ஆனா அந்த தூக்கத்துல கனவுல கூட அவரு ரொம்ப அழகா, நான் வந்து உங்களை பேட்டி எடுக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு நீங்களே என் கண் பண்ணி வந்துட்டீங்க, உங்களை பேட்டி எடுக்கிறதா எனக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே, ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வி கேட்டாரு, மனித இனத்துல உங்களை ஆச்சரியப்படுத்துவது எது அப்படின்னு கேட்டோன்னே, அப்ப கடவுள் வந்து யோசிச்சு பதில் சொன்னாரு,

0: மனுஷன் ரொம்ப நாளா குழந்தையா இருக்க முடியாம சீக்கிரம் வளர்ந்து பெரியவனாகணும்னு ஆசைப்படுறான். ஆனா பெரியவன் ஆன பிறகு குழந்தையாவே நீண்ட காலமா வாழ்ந்துட்டு இருக்கான். இது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் பணத்துக்காக தங்களுடைய உடல் நலனை இழக்கிறாங்க. ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் நலன் நல்லா இருக்குங்கிறதுக்காக சேர்த்த பணத்தெல்லாம் இழந்துட்டு இருக்காங்க. அப்புறம் மூணாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, எதிர்காலத்தை பத்தி எப்பயும் கவலையோட யோசிக்கிறது மனுஷனுடைய ஒரு வாடிக்கையாயிடுச்சு. இப்போது என்ன நடக்குதுங்கிறத வந்து விட்டுறாங்க. அதனால நிகழ்காலமும் போச்சு, எதிர்காலமும் அவனுக்கு இல்லாம போகுது. அதே போல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாகாம இருக்கணும்னு வாழ்றாங்க, ஆனா வாழாமலேயே நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கிறாரு. யோசிச்சு வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டோன்னு, அடுத்த கேள்வி கடவுளை பார்த்து கேட்கிறான். ஒரு தந்தையாக இந்த பூமியில உள்ள குழந்தைங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னு கேட்டோன்னு, ரொம்ப அழகா சொன்னாரு, வாழ்க்கையில ஒருத்தன் சம்பாதிச்சது மதிப்புள்ளது எப்பன்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி சம்பாதிச்சா அப்படிங்கறத பொறுத்துதான். எப்பயுமே ஒன்ன விட ஒன்னு சிறந்ததுன்னு ஒப்பிடவே கூடாது. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்னோட கம்பேர் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டீங்கன்னா, எல்லாம் இருக்கிறவன் பணக்காரன் கிடையாது. உண்மையிலே யாருக்கு தேவை குறைவா இருக்கோ அவன் தான் பணக்காரன். நம்ம ஒருத்தவங்களை புண்படுத்த சில நொடி போதும், ஆனா அதை சரி பண்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். நம்ம நேசிக்கிற பலரும் அதை சரியா வெளிப்படுத்த தெரியாம இருக்கிறதா நிஜம். அந்த மாதிரி பார்த்தோம் கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த ரெண்டு பேர் பாக்குறாங்கன்னா ரெண்டு பேரும் வேற விதமா புரிஞ்சுக்கிறாங்க. இது உண்மையான விஷயம். ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளம் சக நண்பனை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஏதாவது சொல்வாரான்னு இந்த ரிப்போர்ட்டர் பாக்குறாரு. அடுத்தவனை மன்னிக்க தெரிந்தால் மட்டும் போதாது, தன்னைத்தானே மன்னித்துக் கொள்ளும் நிலைமை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை முடிஞ்சோடனே பேட்டி முடிஞ்சிருச்சா அப்படின்னு பாக்குறாரு. அப்படியே கண்ணை மூடி கடவுள் அமைதியா இருக்கணும்னு இவ கண்ணை முடிச்சு பாக்குறான். கண்டது கனவா நினைவான்னு தெரியல. சோ கடவுளை பேட்டி எடுத்தாச்சு. அந்த நிருபரு, நீங்க உங்களை பேட்டி எடுங்க, உங்களுக்குள்ள நிறைய கேள்விகளை கேளுங்க. உங்களை நீங்க கேள்வி கேட்கறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எந்த காலத்திலயும் மத்தவங்க நம்மள கேள்வி கேட்காத அளவுக்கு நம்ம கேள்விகளை கேட்டோம்னா நமக்கு அதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியும். சோ உங்களை சுயமா சிந்திங்க, சுய மதிப்பீடு பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8 மணி 5 நிமிடம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் தொல்லிவரும் பாட்டு இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் மாளிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
3: மனம் சொல்லும் மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
4: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
3: மாளிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மல்லிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
4: சோஃபா பீரோ டே.
3: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
4: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கி

0: மற்றும் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லங்க salt sugar னு அத இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
8: சோஃபா பீரோடே.
7: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
8: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
7: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
9: நேர்களை, துளிவரும்பாடு நிகழ்ச்சியில உங்களுக்காக என்ன கேள்வி இன்னைக்கு கேட்டிருக்கேன் அப்படின்னா, மனித உடலில் உள்ள எந்த அமிலம் ஒரு இரும்பு பிளேடையே கரைக்கும் அளவுக்கு வீரியம் கொண்டது? மனித உடலில் உள்ள எந்த அமிலம் ஒரு இரும்பு பிளேடையே வந்து கரைக்குமா அந்த அளவுக்கு வீரியம் கொண்டது அப்படிங்கிறது தான் உங்களுக்காக கேட்டிருக்கேன். இதற்கான சரியான விடையை தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ஃபேஸ்புக்ல கமெண்ட்ஸ்ல உங்க பேரு ஊரோட ஆன்சரை வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாட்டை உங்கள் வீட்டில் உங்கள் ரேடியோவில் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-68 என்ற இணைப்பு எண்ணுடன், 2311-2991-2998-0 மற்றும் 2999-5800 அலைபேசி எண் 9566-427-231. கால் பண்ணுங்க, பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: மலிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
4: சோபா பீரோடி
3: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
4: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
6: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
8: கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
5: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோ தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
5: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர் நேரம் 8:15. தேவர் டிம்பர் டிப்போவின் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்களை வாங்க ஆவணி பர்னிச்சர் பின்லே விளையாட்டு மைதானம் அருகில் மன்னார்குடி. தெளிவரம் பாடல் நிகழ்ச்சியில் முதல் நேயர் வந்திருக்காங்க. யாருன்னு கேட்கலாம், என்ன பாடல் கேட்க போறாங்க? வணக்கம்.
10: உற்சாகமான இனிய காலை வணக்கம். சித்ரா மன்னார்குடி.
5: சொல்லுங்க சித்ராமா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
10: நீ நல்லா இருக்கீங்களாமா?
5: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
10: படம் கணா பாடல் வாயாடி பெத்த புள்ள, அந்த பாடல் கொடுங்கம்மா.
5: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.
10: சிங்கு சிக்கா.

0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை, ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: மனம் சொல்லும் வள்ளிகாப்பில் சோஃபா பீரோ டே
5: ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்.
4: சோஃபா செட் வாங்கினால் ₹23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
5: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ₹15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
4: ₹2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலை விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
10: பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர், வணக்கம்.
11: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
11: செந்தில்குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க செந்தில்குமார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
11: தர்பார்ல இருந்து.
0: தர்பார்ல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராஸுக்கு அட்ராஸுக்கு. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கு என்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் வழங்கும் தேனி நேரம்.
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் 8:26 ஆகப்பகுதி. காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது துளிவரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. அவங்க யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் வேதாரணி மண்டல் செம்போடையிலிருந்து எஸ்கே பாஸ்கரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க பாஸ்கர், என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: ரஜினி முருகன் படத்துல இருந்து ஆவி பறக்கும் டீ கடை.
0: சரி, உங்களுக்காக ரஜினி முருகன் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: குழந்தை ஏன் அழல? ரஜினி முருகன் டீ குடுக்க சொல்லு.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மலிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் துளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் மலிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
4: மனம் சொல்லும் மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
5: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
4: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மல்லிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
5: சோஃபா பீரோ டே.
4: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
5: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
4: மனம் சொல்லும் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் போக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் கோபால் பல்படி வாக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் தொழில் வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
8: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
9: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
10: கோபால் பல்படி.
1: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீட்ஸ்.

0: மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோபா பீரோடே
0: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்
2: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க
4: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம் ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்
5: நேர்களை தொழில் பாட நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஃபேஸ்புக்கில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா மனித உடலில் உள்ள எந்த அமிலம் ஒரு இரும்பு பிளேடையே கரைக்கும் அளவுக்கு வீரியம் கொண்டது அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா வயிற்றில் உள்ள ஹைட்ரோக்

ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஹெச்சிசிஎல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட பிஹெச் அளவு வந்து 1-2 வரை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இது வந்து பிளேடை கூட கரைக்கும் சக்தி கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் சரியான விடை அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், பெயரளம் சந்தோஷ்குமார், கடலூர் துறைமுகம் சுரேஷ், பூவம் குபேர், அடுத்து சங்கீதா கோவிந்தராஜன் திருவிளையாட்டத்துலேருந்து, மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம், கோபிநாத் வாய்மேடுலேருந்து, ராதிகா, நந்தினி சுரேஷ் திருபுவனம் அவங்க சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து பாரிவல்லல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அஞ்சு ரவிச்சந்திரன் அவங்களும் வந்து சரியான விடை அனுப்பியிருக்காங்க மயிலாடுதுறையிலேருந்து. மேலவாஞ்சூர் சம்சுதீன், அடுத்து நன்னிலம் அம்பலவாணன் அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. கம்பர் கபிலன் பாரி அவங்க தலைஞாயிறிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஜெயங்கொண்டம் கண்ணாரப்பாளையம் சுகுமார் ராஜேந்திரன் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. அசோக் ராஜ் கனிமொழி அவங்களும் வந்து ஐயாவடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்க சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. தலைங்காயிரிலேருந்து அவங்க திரும்பவும் இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, அடுத்து காரைக்கால்லேருந்து பிரகாஷ் அவரும் வந்து சரியான விடை அனுப்பியிருக்காரு. புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் அவங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl அப்படிங்கிறத சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து மருதூர் சங்கர் சரண்யா, புவனகிரி சுமதி பாபு ஒரு பெரிய பேராகிராஃபை அனுப்பியிருக்காங்க. அடுத்து பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால் அவங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலக்ஷ்மி அரியலூர்லேருந்து, கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு அலமேலு மங்கை திருபுவனம் சத்தியபாமா அவங்களும் அனுப்பியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி அனுப்பியிருக்காங்க. கீழக்குடியிருப்பு சிங்காரவேல் இரவாஞ்சரி ஷாகுல் ஹமீத். அடுத்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுக்கு வடக்கு பால் பண்ணைச்சேரியிலேருந்து செந்தில்குமார், கலாவதி ராஜமோகன் எருவாஞ்சேரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் அனுப்பிட்டு இருக்கீங்க, உங்களோட பெயர்கள் வந்து நிகழ்ச்சியின் நிறைவில் படிக்கப்படும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோஃபா பீரோடே
0: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: மலிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
5: சோஃபா பீரோடே
4: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
5: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
9: வணக்கம் மேடம், நான் மயிலாடுதுறையிலிருந்து நாகலட்சுமி பேசுறேன்.
8: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
9: எனக்கு 30 முன் கற்பனை படத்திலிருந்து பாட்டு போடுங்க மேடம்.
8: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. தொழில்வரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல் அமீராஜா மேடம். நலமா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கேன் சாகுல். ஹமீத், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
2: எனக்கு ட்ரிபிள் ஆர் படத்திலிருந்து மேடம் நாட்டு கூத்து என்ற பாடல் மேடம்.
1: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: நேயர்களுக்கு உலம் கனிந்தனல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். அணு மருத்துவமனை தஞ்சாவூர், மாளிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கோபால் பல்படி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: மனம் சொல்லும் மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
6: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
5: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
4: சோபா பீரோடே
3: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
4: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க

0: என்ன
1: பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
0: எனக்கு அரண்மனை படத்தில் இருந்து குச்சி முட்டாய் கூறி வீரோட்டி அந்த பாட்டு மேடம். நன்றி மேடம்.
1: நன்றி. நீங்க கேட்ட பாடல் வரும். பாடலை கேட்பதற்கு முன்,
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: வயிற்றில் உள்ள அதாவது பிளேடையே கரைக்கக்கூடிய ஒரு அமிலம் வந்து நம்ம வயிற்றுல இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். HCL அப்படிங்கறதுதான் சரியான விடை அப்படின்னு

0: 499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: நீங்களே உங்களுக்கான ஃபேஸ்புக்கில் கேட்கப்பட்ட கேள்வி வந்து, வயிற்றில் உள்ள அதாவது பிளேடையே கரைக்கக்கூடிய ஒரு அமிலம் வந்து நம்ம வயிற்றில் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். HCl அப்படிங்கிறது தான் சரியான விடை அப்படின்னு. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நிறைய நேயர்கள் வந்து சரியான விடை சொல்லியிருந்தீங்க. இன்னும் நிறைய நேயர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு இடங்கனியிலேருந்து நெடுஞ்செழியன்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், அடுத்து யாருன்னு தானிக்கோட்டகம் ரவிக்குமரன், வீரதுரை அரியலூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து, மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவில்லேருந்து, ஆண்டிமடம் கார்த்திகேயன், நாகை குமரன், அடுத்து ஆண்டிமடம் சதீஷ் சுபீதா, அடுத்து மென்சார கண்ணன் அவங்க எஞ்சிக்குடியிலேருந்து, பரமசிவம் கல்லாத்தூர்லேருந்து, அரசு குழி ஜான் விருத்தாச்சலத்துலேருந்து, அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மயிலாடுதுறை ராஜகுரு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், ரெக்கி ராமதாஸ் மங்கநல்லூர்லேருந்து, ஷாகுல் ஹமீது ராஜா கொடிக்கால் பாளையத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. கைலாசபுரத்துலேருந்து ரவி அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன் அவங்க சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க சொல்லியிருக்காங்க. மணக்குடியிலேருந்து ஒரு நேயர் அவங்க யார், செல்வகுமார் அவங்க சொல்லியிருக்காங்க. காரைக்கால் ஸ்ரீதர் அவங்களும் வந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. நேயர்கேட பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோபால் பால்படி, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பால்படி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: மேலும் நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் நேரம் 9:00.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடை அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
7: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
8: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
7: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
9: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
10: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
9: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
10: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
11: என்னமா அங்க சத்தம்?
10: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா.
9: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பாயிண்ட் டு பாயிண்டில் நேயர்கள் கேட்கலாம். காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர், அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
7: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
8: திருவாரூர். அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
9: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
8: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
9: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
10: நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார்.

0: தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். ஆட்டிசம் டெவலப்மெண்டல் டிலே வர்றதுக்கான காரணம் மொபைல் ஃபோன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தைகள் இப்போ வந்து நிறைய மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்?
1: ரெண்டு விதமாக இதுக்கு வந்து பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, மொபைல் ஃபோன் யூஸ்னால மட்டும் ஆட்டிசம் வருது அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு புரிதல். வெர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்னு ஒரு ஒன்று வந்து இப்போ கிளம்பியிருக்கு. எஸ்பெஷலாக கோவிடுக்கு அப்புறம் தான் அது வந்து கிளம்பியிருக்கு. இது ஃபோன் யூஸ் பண்ணதுனால, மொபைல் ஃபோன் கண்டினியூஸாக யூஸ் பண்ணதுனால குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு, அது தவறான புரிதல் தான். ஆனால் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு, அது ஆட்டிசமாக இருக்கலாம், இல்லை அது மாதிரி மைல்டான எதாக இருக்கலாம், அந்த மாதிரி குழந்தைங்க நிறைய வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தால் அவங்களுடைய மற்றவங்க கூட இருக்கக்கூடிய பழகல் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருந்தால். ஆனால் இது இன்னொரு சைடு இருக்குது. ஆல்ரெடி படகிறதுக்கான பிரச்சனை இருக்கிற குழந்தைகள், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்க வந்து அவங்க விருப்பப்படுவாங்க மொபைல் ஃபோன்ல. அந்த டைம் வந்து நீங்கள் பேசி பேசுன்னு அழுத்தம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. ஸோ அதனால் இது ரெண்டு விதம் ஒர்க் ஆகும். பட் விர்ச்சுவல் ஆட்டிசம்ங்கிறது வந்து இட் இஸ் எ மிஸ்நோமர். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற குழந்தைகள் வந்து நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறதும் தவறான ஒரு பழக்கமாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியன் அகாடமி பீடியாட்ரிக்ஸ் குழந்தைகள் சங்கம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரெண்டு வயசு வரைக்கும் ஸ்க்ரீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய டைம் என்ன ஆகும்னா, அப்பா அம்மா வெளிநாட்டில் இருக்கலாம், அப்பா வெளிநாட்டில் இருக்கலாம், அம்மா வெளிநாட்டில் இருக்கலாம், அவங்க பேசுறதுக்கு அந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம் வேணாம்னு சொல்கிறதுல வந்து இந்த வீடியோ கால் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ கால் ஓகே. வீடியோ கால் வந்து குழந்தை வந்து மொபைலில் பார்க்குறது இல்லை, குழந்தை அப்பா அம்மா இல்லை அவங்க தாத்தா பாட்டியை பார்க்குறாங்க. இப்போ நிறைய வீடுகளில் வந்து அப்பா அம்மா இருந்தாலும் தாத்தா பாட்டி வேறு ஊரில் இருப்பாங்க, இந்தியாவில் இருப்பாங்க, கனடாவில் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கறது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், அதை போய் நம்ம வந்து டினே பண்ண முடியாது. மற்றபடி ரெண்டு வயசு வரைக்கும் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, ரெண்டு வயசில் அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு ஹாஃப் அன் அவர் மேக்ஸிமம். என்ன எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, சாப்பிட்ற டைமில் சாப்பாடுக்கே வந்து மொபைல் காமிச்சிக்கிட்டே சாப்பாடு போட வேண்டியது, இல்லைன்னா சாப்பிட மாட்டான், அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு போனால் வந்து நம்ம மாட்டிட்டுருவோம். அது வந்து எந்த விதிலுமே நல்லது கிடையாது. குழந்தைங்க வந்து ஃபுட் எடுக்கிறது அவங்களுடைய விருப்பப்படி கான்சியஸாக டேபிள் உட்காந்து இல்லை கீழே உட்காந்து அவங்க சாப்பிடணும், எப்படி வந்து மற்ற ஃபேமிலியில் மற்றவங்க சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி சாப்பிடணும். இது மொபைல் காமிச்சா தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு தவறான ஒரு விஷயம் அது. மற்றபடி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணதுனால மட்டும் ஆட்டிசம் வராது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் ஆட்டிசத்தில் வந்து நான் வெர்பல் ஆட்டிஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம். சுத்தமாக பேச்சு வராத குழந்தைங்க இருக்காங்க, ஆட்டிசம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம அதுக்குன்னு தனியாக மொபைல் ஆப்ஸ் இருக்குது. அதில் வந்து அறிவியல் ரீதியான நிறைய விஷயங்கள் அதில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவனுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும், அது வந்து சொல்ல முடியாது, சொல்ல தெரியாதுன்னா அதை வந்து காமிப்பாங்க. இப்போ வந்து எனக்கு கார் வேணும் இல்லை சாப்பாடு வேணும்னா அதிலே வந்து அந்த முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி பிக்சர் காட்டிகிட்டு இருந்தது, பிக்சருக்கு பதிலாக வந்து மொபைல் ஃபோனில் ஆப்ஸை வச்சுட்டு காமிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஸ் நிறைய இருக்குது, அக்செப்டட் பை சயின்டிஸ்ட் ஆர் லெட்டர் சே கிளினிஷியன்ஸ் இந்த ஏரியா ஒர்க் பண்ணுறையில் மருத்துவர்களாலே வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை அட்வைஸ் வாங்கி தான் பண்ண முடியும். மொபைல் ஃபோன் மட்டும் இல்லை, ஸ்க்ரீன் டைம் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒன் ஹவர் ஸ்க்ரீன் டைம்னு இன்க்ளூடிங் எவ்ரி திங், அதில் வந்து டிவி இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் சேர்ந்து இத்தனை மணி நேரம் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குது.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஜிகள் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: இத்திசைமசிக்கும் காரைக்கால் பன்மலை 100.3 நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
3: சோபா பீரோடு
2: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்திருக்கிறோம். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில வந்து நம்ம வழக்கமா நம்ம காரைக்கால் பன்மலை 100.3 முகநூல் பக்கத்துல வந்து ஒரு போஸ்டர் கொடுப்போம் இல்லையா, இன்னைக்கு கொடுத்துருக்கோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்கோம் நம்மளுடைய போஸ்டர்ல அப்படின்னு சொன்னோம்னா, உலகின் 8வது அதிசயமாக நீங்கள் நினைப்பது எது அப்படிங்கிற இந்த கேள்வியை தாங்க பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் வந்து கொடுத்துருக்கோம். நேர்களும் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ்கில் வந்து அள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஞ்சுரியாவது இன்றைக்கி வந்து அடிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நேர்களும் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, கமெண்ட்ஸ்களை வந்து அள்ளி கொடுப்பீங்க, லைக்ஸ்லேயும் வந்து அள்ளி கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டூ பாயிண்ட். சரி, யாரெல்லாம் வந்து என்ன கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒக்கூர் மதனிஷா வந்து சொல்லியிருக்காங்க, மெசேஜை வந்து சீன் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுறது தாங்க 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு செய்தியை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கான ரிப்ளை வந்து பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுதான் 8வது அதிசயம் அப்படின்றாங்க. ரொம்ப நேரம் தான் சொல்ல முடியாத அளவுக்கு கால அளவு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க அதிசயம் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துட்டாங்க. சென்னை பழையவண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு வந்து சொல்லியிருக்காங்க, இன்றைய காலகட்டத்தில் பணத்தை வந்து சேமித்து வைக்கிறது தாங்க 8வது அதிசயம் போல் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காட்டிலேருந்து எனது மனைவி தாங்க எனக்கு அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, இப்படி ஒரு ரிப்ளை. அடுத்ததாக இருவருக்கும் இனிய காலை வணக்கம். பேர்பட்டினம் நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க, 8வது அதிசயம் இன்றைய காலகட்டத்தில் அனைவரிடம் இரக்கம் காட்டுவது உதவி செய்வது அதுதான் 8வது அதிசயம்னு சொல்லிட்டாங்க. வழங்கைமா நாட்டோ துரை என்ன சொல்லியிருக்காங்க, சிதம்பரம் நடராஜர் கோவில் சுற்றுப்புறத்தில் வந்து 50-60 மைல்களில் மலை ஏதும் இல்லை, கட்டுமானத்துக்கு தேவையான கற்களுக்கான வழியும் இல்லை, ஆனால் அவ்வளோ பெரிய ஆலயத்தை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது அவங்க யோசித்து பார்த்துருக்காங்க. என்னை பொறுத்தளவில் அது 8வது அதிசயம், பக்கத்தில் நின்று பார்த்தா தாங்க தெரியும் சுவாரஸ்யம் அப்படின்னு நல்ல எதுகை மோனையோடு அவங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக, ஆசை இல்லாத மனிதன் யாராச்சும் இந்த உலகத்தில் இருந்தால் அதுதாங்க இந்த உலகத்தின் 8வது அதிசயமாக இருக்கும்னு நாகை குமரன் வந்து சொல்லியிருக்காங்க.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
11: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
12: கோபால் பல் பொடி
2: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
3: சோபா பீரோடு
2: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
14: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும்

0: அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நமது காரைக்கால் பண்பலை 100.3
2: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் காரைக்கால் பண்பலை 100.3 உடல் நலம் காக்கும் ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் வழங்கி தினந்தோறும் உங்கள் உடல் நலன் சார்ந்த தகவல்களை தந்து நேயர்கள் நலன் காக்க நீடித்த பலன் சேர்க்க ஒளி உலா வர உள்ளது நலமே சூழ்க என்று
1: சிறப்பு மருத்துவ தொடரில் நலன் குறித்து குழந்தைகள் நலன் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜி தேவி அவர்கள்.
3: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: காரைக்கால் பண்பலை 100.3.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நலமாய் வாழ நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜெயல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நாம் ஒரு போஸ்டர் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா ஃபேஸ்புக்கில். அதில் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, உலகின் 8வது அதிசயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தான் கேட்டிருந்தோம். யார் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு படிச்சுட்டே இருக்கோம். தொடர்ந்து படிக்கலாம். இருவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன், உலகின் 8வது அதிசயம் என்னை இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தை, தற்போது என் மனைவி அப்படின்னு சொல்லி அதிசயத்தை வந்து அப்படி எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
6: அடுத்து உலகின் 8வது அதிசயம் என்று பல விஷயங்கள் விவாதிக்கப்படுகின்றன. அங்கூர் வாட் காம்போடியாவில் உள்ள இந்த பிரம்மாண்டமான கோவில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் உலகின் 8வது அதிசயமாக கருதப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் என்னையே 8வது அதிசயமாக நினைக்கிறேன். பாருங்க என்ன மாதிரியே யோசிச்சிருக்காங்க. ஏங்க நினைக்க கூடாதா, குளஞ்சியப்பன் காட்டுமன்னார்கள் வந்து உண்மையா நீங்க அந்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்க சொன்னீங்க இல்லையா, உடனே நான் நினைச்சேன் அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அன்பான அறிவிப்பாளர்களுக்கு
0: வந்து பிரதிபலிச்சிட்டாங்களா,
6: ஆமா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழர்கள் பண்பாட்டை பறைசாற்றும் தஞ்சாவூரில் உள்ள கோவிலை கட்டிய அதிசயம் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ள தமிழ் எழுத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கொடை பாரிவள்ளல்,
0: பாரிவள்ளல் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வைரநகர்லேருந்து சிவாஜி, நீங்கள் இருவரும் தான் அப்படின்னு ஒரு பெரிய ஷாக்கே கொடுத்துட்டாங்க.
6: பாருங்க நான் சொன்னேன் அவங்கள விட்டுட்டு அவங்கள சேர்த்து விட்டாங்க அவங்க. அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், நமது காரை பண்பலையின் ஒரு நல்ல ரசிகனாகவும் நல்ல நேயராகவும் இருப்பது பாருங்க அவரு சொல்லிக்கிறார் அவரு 8வது அதிசயம் அப்படின்ட்டு. அடுத்ததாக
0: குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் சொல்லியிருக்காங்க, தாய் அன்பு அல்லது பெற்றோர், பலரும் தங்களுக்கு பிடித்த தங்களை வளர்த்த பெற்றோரின் அன்பை உலகின் ஆகச்சிறந்த அதிசயமாக நான் காண்கிறேன்.
6: அடுத்து பாருங்க, மனைவியிடம் கணவர்கள் திட்டு வாங்காமல் இருப்பதே 8வது அதிசயம் என்ன பொறுத்த வரையிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலம் ஓமலூர் பாரதி ஸ்ரீனிவாசன்,
0: கொடிக்கால்பாளையம்
6: ஜான்ஹாஜா நஜ்முதீன், இருவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய என் தாய், சூப்பரா இருக்கு. தந்தையை நான் ரெண்டு பேருமே சேர்த்திருக்காங்க 8வது அதிசயமா அப்படின்னு அவர் நினைக்கிறாரா.
0: கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லிருக்கிறது, என்னுடைய செல்போன் தாங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குது, எவ்வளவு மெசேஜ், எவ்வளவு ஃபேஸ்புக் பதிவு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குங்க. தாய் தந்தையரை அதிசயத்தில் சேர்க்க மாட்டேன், அவங்க வந்து பொக்கிஷம், அவங்கள யார் கூடயும் ஒப்பிட முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சேர்த்து பதிவிட்டு இருக்காங்க.
6: இவரு டிஃபரெண்டா சொல்லிருக்காரு.

0: அடுத்து நாகூர் முகமது ரஃபீக், உலகின் எட்டாவது அதிசயம், நான் தாய் பின் எனது மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: சொல்லியிருக்காங்களா? நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
2: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்க. ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. அதனைத் தொடர்ந்து 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்க. VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை, காரைக்கால். விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை நாளை மாலை 5:30 வழங்குகிறார்கள் வசந்த் தன்கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
5: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் தன்கோ தான் சரி.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
9: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போ 9:25 ஆகுது. பாயிண்ட் டு பாயிண்ட்ல 8வது அதிசயமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். முகநூல் பக்கத்துல கொடுத்திருந்த அந்த போஸ்டருக்கு வந்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. பாறையின் மேல் கட்டப்பட்ட அரண்மனை, சிங்கம் போன்ற வடிவத்தை கொண்டது, சுவர்களில் பழங்கால ஓவியங்கள் இதெல்லாம் இருக்கு பாருங்களேன், அதை தான் நான் வந்து அதிசயமாக
0: நன்னிலம்
1: அம்பலமானன் அவங்க சொல்லிருக்கிறது, இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி என் தாய் தந்தைக்கு பிறகு என் மனைவியை வந்து 8வது அதிசயமாக பாக்குறேன் அப்படின்னு அவங்களும் அதை தான் சொல்லிருக்காங்க.
0: மேட்டுப்பாளையம் நாகராஜன், 8வது அதிசயமாக ஒரு மனிதரை இன்னொரு மனிதன் 1 மணி நேரம் பேசுவது, நின்று போய் உட்கார்ந்து பேசுவது, அதுதான் இப்போதைக்கு அதிசயம் பாருங்க.
1: ஆமா, என்ன எல்லாரும் வாட்ஸ்அப்க்கு எல்லாம் வந்துட்டாங்க, போனுக்கு வந்துட்டாங்க இல்லையா, மனிதர்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாயிடுச்சு. இந்த அழகிய உலகை பார்த்து ரசிக்க இறைவன் படைத்த கண்களை நான் 8வது அதிசயமாக பார்க்கிறேன் அப்படின்னு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்றாங்க.
0: மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன், உலக 8வது அதிசயமாக நான் நினைப்பது எனது குடும்பம்தான். எங்க குடும்பத்துல அனைவரும் விட்டு கொடுக்க போவோம், சண்டைகளே வராது, கலந்து ஆலோசிப்போம், கலந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி பத்தி சொல்லியிருக்காங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:30.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
0: நேர்கள் இனி கேட்கலாம்.

0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டுகால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: இன்று ஜூலை 8 தேதி.
5: உலக ஒவ்வாமை தினம். உலக ஒவ்வாமை தினம் கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் பெரும்பாலும் மௌனமாகவே அனுபவித்து வரும் ஒரு விஷயத்தின் மீதான கவனத்தை ஈர்க்கவே இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வாமைகள் எப்பொழுதும் தீவிரமானவையாக இருப்பதில்லை, ஆனால் அவை ஒருவரின் வாழ்க்கையை ஆழமாக பாதிக்கப்படக்கூடும். இன்று உலக ஒவ்வாமை தினம்.
0: 1497 ஆண்டு ஜூலை 8 தேதி அன்று வாஸ்கோடகாமா போர்ச்சுகலில் இருந்து இந்தியாவை நோக்கி தனது வரலாற்று பயணத்தை தொடங்கினார். இந்த பயணம் பின்னர் இந்தியா ஐரோப்பா கடல்வழி வர்த்தகத்திற்கு வழிவகுத்தது.
5: 1898 இதே நாளில் சூரிய குடும்பம் போன்ற புதிய விண்மீன் மண்டலம் கண்டுபிடிக்கப்பட்டது. பூமியிலிருந்து சுமார் 10 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள எப்சிலன் எரிட்டானி என்பதே அது. சூரிய குடும்பத்தின் தோற்றத்தை ஒத்திருந்ததால் கிரகங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை புரிந்து கொள்ளும் முக்கிய மைல்கல்லாக அமைந்தது இந்நிகழ்வு. இரண்டாயிரத்து 2011 அட்லாண்டிஸ் விண்கலத்தின் இறுதி பயணம். நாசாவின் புகழ்பெற்ற அட்லாண்டிஸ் விண்கலம் தனது கடைசி விண்வெளி பயணத்தை தொடங்கியது.

0: 1991 July 8 அன்று மொராஜ் தேசாய் அவர்களுக்கு நாட்டின் உயரிய குடிமக்கள் விருதான பாரத ரத்னா அறிவிக்கப்பட்டது. இவர் இந்தியாவின் 4வது பிரதமர். 1977 முதல் 1979 வரை நேர்மை, ஒழுக்கம் மற்றும் எளிமையான வாழ்க்கை முறையை புகழ்பெற்றவர் இவர்.
1: 1859 சிப்பாய் கழகத்தின் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இந்தியாவில் நடைபெற்ற முதல் சுதந்திர போர் அமைதி பிரகடனத்துடன் முழுமையாக முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்ட நாளும் இன்றுதான்.
0: இந்திய முன்னாள் கிரிக்கெட் அணி கேப்டன் சௌரவ் கங்குலி அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1972 இவரது சாதனைகள். 1996 லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் மைதானத்தில் தனது முதல் டெஸ்ட் போட்டியிலேயே 131 ரன் எடுத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். 2000-2005 காலகட்டத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்து அணியை வலுப்படுத்தினார். இளம் வீரர்களான MS தோனி, யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங், வீரேந்திர ஷேவாக் ஆகியோருக்கு ஊக்கமளித்தார். அவரது தலைமையில் இந்தியா 2003 கிரிக்கெட் வேர்ல்டு கப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. பின்னர் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியாவின் தலைவராக பணியாற்றினார்.
1: இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உள்ளூர் நிர்வாகத்தில் இந்தியர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கான தன்னாட்சி சீர்திருத்த பரிந்துரைகள் அடங்கிய மாண்டேகு செம்ஸ் போர்டு அறிக்கை இதே நாளில் வெளியிடப்பட்டது. இதுவே பின்னாளில் இந்திய அரசு சட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. 1954 பக்ரானங்கள் கால்வாய் திறக்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் முக்கிய மற்றும் பிரம்மாண்ட திட்டமான இத்திட்டத்தை அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு நாட்டிற்கு அர்ப்பணித்தார். தமிழ்நாட்டின் ராஜபாளையத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் BS குமாரசாமி ராஜா அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தின் கடைசி முதலமைச்சராகவும் சென்னை மாநிலத்தின் முதல் முதலமைச்சராகவும் பணியாற்றிய பெருமைக்கு உரியவர். இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர் மற்றும் மேற்கு வங்கத்தின் முன்னாள் முதலமைச்சர், இந்தியாவின் மிக நீண்ட காலம் முதலமைச்சராக பணியாற்றியவர்களில் ஒருவருமான ஜோதிபாசு அவரின் பிறந்த நாள் இன்று. இந்தியாவின் 8வது பிரதமராக பணியாற்றிய இந்திய அரசியல்வாதி சந்திரசேகர் அவர்களின் நினைவு நாளும் இன்றுதான். இவர் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவர்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: VPN கண் மருத்துவமனையும்
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நேரம் 9:37 காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர். இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
8: சோஃபா பீரோடே
7: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
8: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
7: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். அணு மருத்துவமனை தஞ்சாவூர், மலிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கோபால் பல்படி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: மனம் சொல்லுமி மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
6: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
5: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கு உயர் சிகிச்சை அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: வந்தாச்சு.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேரம் 9:43 ஆகுது. காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர் மற்றும் ஆர் ஜே ராஜி. இன்னைக்கு உலகத்துல 8th அதிசயம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப அதுல அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகின் 8th அதிசயம் நம் குடும்பம்தான் மற்றும் காரை பண்பலையோட உறுப்பினர்கள் அதாவது நேயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செந்தில்கண்ணன் பேரளத்திலிருந்து,
3: பூங்குன்றன் காவலாக்குடி அங்கிருந்து சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவரையும் விவேகானந்தரையும் கண்ணாடி பாலம் மூலமாக நடுக்கடலில் இணைத்தது அதிசயம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: அடுத்து 8th அதிசயம் செல்போன் தான். உலகில் அத்தனை மனிதர்கள் கையிலும் செல்போன், அத்தனை விவரங்களும் விரல் முனையில், யாரை பார்த்தாலும் செல்பேசியில் பேசிக்கொண்டே செல்கிறார்கள். அதிசயமே அசந்து போகும் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனை எங்கேயோ கேட்டிருக்கோமே,
3: பாட்டுல வரும்.
2: உலக அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராய் சொல்லியிருப்பாங்க. இது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி நகர் அங்கிருந்து. பேர் வந்து அவங்க என்னன்னா எஸ்கே அப்படிங்கிற தலைப்பு தான் இருக்கு. ஓகே, அடுத்தது சொல்லுங்க.
3: நாகூர் முகமது ஜலீல் என்ன சொல்லியிருக்காங்க, கடன் கொடுத்தால் குறிப்பிட்ட நாளுக்குள் முக மலர்ச்சியுடன் திருப்பி கொடுத்தால் அதுவே 8th அதிசயம் சொல்லியிருக்காங்க.
2: 8th அதிசயமாக நான் நினைப்பது என் கணவரைத்தான், அவரிடம் எந்த ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜோதி சதீஷ் அனுப்பன்பேட்டையிலிருந்து,
4: அன்பு உள்ளத்தோடு ஈகை குணத்தோடும் இருக்கணும் என்னை வளர்த்து ஈன்றெடுத்த தாய் தந்தை தான் 8th அதிசயம்னு இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க.
2: ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி, அறிவிப்பாளர் இருவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பிள்ளைகள் கதிரவன் சுமிதா, இப்போதாங்க நினைச்சேன் இதை யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8th அதிசயம் அதாவது அம்மா அப்பா அம்மா அப்பானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் ஏன் குழந்தைங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தா பாருங்க, நான் நினைக்கிறதெல்லாம் நேயர்களுக்கு உடனே தெரிஞ்சிருது. உடனே வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க அவங்களோட கதிரவன் சுஸ்மிதா சுமிதா அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு அப்படின்னா ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி. அவங்க
3: ஹம்பி கர்நாடகத்தில் இருக்க அந்த சிறப்பு யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தளமான இது, பழங்கால விஜயநகர பேரரசின் தலைநகரமாக விளங்குச்சு இல்லைங்களா. இங்க இருக்க கல்லாலான தேர், பாறைகளை குடைந்து கட்டப்பட்ட நேர்த்தியான கோவில், இந்த தமிழர்களுடைய பாரம்பரியம், தென்னிந்திய கட்டடக்கலை இதோடைய உச்சத்தை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு தியாகராஜன் கரும்பாயிரம் கோட்டுச்சேரியிலேருந்து இந்த செய்தியை கொடுத்துருக்காங்க.
2: குத்தாலம் தோப்பு திரு சிவசுப்பிரமணியன், உலகின் 8th அதிசயமாக நினைப்பது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், வாழ்க்கையை செம்மையாக நடத்தி செல்வது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
3: குத்தாலம் மாரியம்மன் கோவில் என்ன ஸ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிசயமாக பார்த்து அதிசயித்து மகிழ்ந்தது என்ன அப்படின்னா, பேரன் பேத்திகளோட புன்சிரிப்பு, அவங்களோட சின்ன சின்ன குறும்பு, இது எல்லாத்தையும் என்னோட வாழ்க்கையில 8th அதிசயமா நான் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி
2: அடுத்த கிட்டதுக்கே போயிட்டாங்க. அடுத்து கீழே குடியிருப்பு ஜான்சி கவியரசி, உலகின் 8th அதிசயம் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
3: பஞ்சநதி குளம் கோவி இளவரசன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நமது காரைக்கால் பண்பலை வானொலி நிகழ்ச்சிகள் மேலும் மேலும் சிறப்பாக சிறந்து விளங்குது, உலக அதிசயங்களில் 8th திகழ்கிறது நம்ம பண்பலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அவங்க.
2: கீழே குடியிருப்பு சிங்காரவேல், உலகின் 8th அதிசயம் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: அடுத்ததாக யார் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, செமனார் கோவில் குணசேகரன் வந்து கொடுத்துருக்காங்க. சுத்து வட்டாரம் எங்கும் மலைகள் இல்லாத இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அதிசய கோயிலை கட்டியிருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் அவங்களுடைய அந்த புகழ் வந்து உலகம் உள்ள வரைக்கும் அவர் வந்து பாராட்டுக்கு உரியவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்தின் 8th அதிசயமாக அவங்க பார்க்கறது தஞ்சாவூர் பெரிய கோவில்.
2: காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க, இதில் என்ன சந்தேகம், மனித பிறவி தான் மேடம், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமானவர்களாக இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 8th அதிசயம் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டோட்டலாக மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க.
3: நாகூர் ஜெகபர் சாதிக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சேமிப்பு சிக்கனம் இதுதாங்க அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆன்லைன் கலாச்சாரத்தில் இது கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு இல்லையா.
2: ஆமாம். அடுத்து பாருங்க தேவனூர் ஜோதிலட்சுமி, வறுமையில் வாடும் ஏழைகள் இல்லாத சமுதாயத்தை பார்ப்பது தான் என்னை பொறுத்தவரை 8th அதிசயமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
3: ஆமாம், ரொம்ப இன்டலெக்சுவலாக அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய குறுகிய நட்பு வட்டத்தில் நம்ம வானொலி நேயர்கள் நாளுக்கு நாள் அதிகம்

0: சேர்ந்து தற்போது பெரிய நட்பு வட்டாரமாக மாறிடுச்சுங்க. இதுதான் எனக்கு 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க தற்போது நட்பாய் அமைந்ததை வந்து மிக்க மகிழ்ச்சியாக உணர்கிறேன் அப்படின்னு பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால்லேருந்து இந்த செய்தி வந்து கொடுத்துருக்காங்க.
1: மயிலாடுதுறையிலேருந்து ஆனந்த், அதிசயம் அப்படின்னாலே தாய் தந்தையர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து
0: நீலாமங்கலம் காலாச்சேரி மணிமாறன் வந்து ஒரே இதில் கொடுத்துட்டாங்க, ரெண்டு வார்த்தையில் விவசாயம் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிட முடியாது இல்லையா, அதுவும் நம்ம டெல்டா மாவட்டத்தில் எங்கே திரும்பினாலும் விவசாயம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
1: அதாவது அவங்க என்னென்னா விவசாயம்ங்கிறத அதிசயமாக பார்க்குறாங்க. அதாவது விவசாயம் இருக்கிறதுனால தானே நம்மளால உணவு சாப்பிட முடியுது, அதான் விவசாயத்தையே பார்க்க முடியல இந்த இடத்துல தான் பார்க்குறேன். அந்த அதிசயமாக எடுத்துக்க வேணாம், இப்படி எடுத்துக்கலாம். அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 8வது அதிசயமாக நான் நினைப்பது இந்த காலத்தில் சுகர் பிரஷர் அதே தான்.
0: சாதாரணமான ஒரு அன்றாட லைஃப்ல ஒரு மனிதனுடைய ஒரு நினைப்பு இது
1: எனக்கு வந்து இல்ல. அதாவது அவங்க ஏஜ் கொஞ்சம் சொல்லிருக்கலாம், இந்த ஏஜுக்கு அப்புறமா சுகர் பிரஷர் இல்லாம இருக்கிறது அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு
0: ஒரு 40+ அப்படின்னு சொல்லிப்போம்,
1: கூட சொல்லலாம். இப்பெல்லாம் எப்ப யாருக்கு என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது.
0: எல்லாத்தையும் இழுத்துட வேளாவே அப்படின்னு நினைச்சோம், பத்த பரவாயில்ல. ஆனா காலமும் வந்து அப்படிதான் இருக்கு, யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. கல்லாத்தூர் பரமசிவம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்பாக பழகி இரக்கம் காட்டுவது உதவி மனப்பான்கோடு இருப்பதையே நான் 8வது அதிசயமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க.
1: அடுத்து பாருங்க, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், தேங்காய்க்குள்ள எப்படி தண்ணி வந்தது, இதுவே எனக்கு ஒரு சந்தேகம், அதுவே எனக்கு ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறி அதுல ஊற்றி இருப்பாங்களா யாராவது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காருங்க. புவனகிரியில இருந்து சுமதி, உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா?
0: எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அது சொல்லணும்னா அது நம்ம சயின்ஸ் படி இப்படி வந்தது அப்படி வந்ததுன்னு சொல்லுவோம், டைம் நேர்களுடைய கமெண்ட்ஸை படிக்கணும் இல்லையா?
1: ஆயிடும்.
0: ஆமாம், பிள்ளை திருவாசல் அருகேதாசு செல்வமரி என்ன சொல்லியிருக்காங்க, 8வது அதிசயம் எனது மனைவி தாங்க, என் மீது அளவு கடந்த அன்பு, எனக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: ஓகே, ஒரு பாட்டு கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து நேர்களோட மெசேஜ் படிக்கலாம்.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேரம் 9:55 ஆகுது. பாண்டி பாண்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து 8வது அதிசயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். அப்போ அடுத்து இருவருக்கும் காலை வணக்கம். திருவோணம் லக்ஷ்மி ரவி சொல்லியிருக்காங்க, தஞ்சையின் பெரிய கோவில் மிகவும் நுட்பமாக செய்து அன்றைய காலகட்டத்தில் பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தவறு செய்தும் சிலர் ஒற்றுமை கொள்ளாமல் தவறு செய்யாதது போல வாழும் மனிதர்கள் காணும்போது அவர்கள் 8வது அதிசயமாக வந்து தோன்றாங்களா அவங்களுக்கு?
4: நிகழ்ச்சி வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்களை மட்டும் சொல்லியிருக்காங்க கோவில்பட்டி உதயகுமார். திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பார்வையில் உலகின் 8வது அதிசயம் மனித மூளை. எண்ணற்ற சிந்தனைகளை உருவாக்குகிறது, புதிய கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இருக்குது இல்லைங்களா, நினைவுகளை சேமிக்குது, கற்பனை, படைப்பாற்றல், அன்பு, இரக்கம் அப்படின்ற பல உணர்வுகளை வெளிப்படுத்துது. இந்த உலக 7 அதிசயங்களை உருவாக்கியதே மனித மூளைதானி அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: அடுத்து நாகூர் அலோன்ஸ் ராஜ், உலகின் 8வது அதிசயமாக நான் நினைப்பது ஒவ்வொரு வீட்டிலும் மாமியார் மருமகள் சண்டை இல்லாமல் இருந்தால் அதுதான் உலகத்தில் 8வது அதிசயம்.
4: ஆமாம், அவங்களுடைய அதிசயம் அப்படின்ற ஒரு வேண்டுதலே பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். வேதாரண்யம் பயத்தவரன் காடு மருத வடுகதான் அதை என்ன சொல்லியிருக்காங்க, 8வது அதிசயம் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா படம் வரைவாங்க போல இருக்கு, கவிதை எழுதுவாங்க, நகைச்சுவை எழுதுவேன், நல்லா அரட்டை அடிப்பேன், விவசாயம் செய்வேன், பாட்டு பாடுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்து பாட்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ.
0: அடுத்து ஒருவேளை நம்ம ரேடியோவில் அவர் பாட்டு போடுவார், போட்டு கேட்பார். இயற்கையின் அதிசயங்கள் ஒவ்வொன்றும் வானவில்லா இருக்குமோ?
4: ஆமாம், வானவில்
0: நிலவு மலை 8வது அதிசயமாக நான் பார்க்கேன். அதாவது மூணையும் அந்த கமா போடாம கொஞ்சம் லைட்டா ஸ்பெல்லிங் அப்படி இப்படி போயிட்டு வானவில் நிலவு மலை இந்த மூணையும் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்காங்க.
4: கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன் மன்னன் அவர்களால் கட்டப்படக்கூடிய கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் தாங்க, இன்னைக்கும் கூட எப்படி கம்பீரமா நிக்குது இல்லைங்களா, அதைத்தான் அவங்களும் குறிப்பிட்டிருக்காங்க.
0: அடுத்து வளத்தமங்கலம் சம்பந்தம், இந்த உலகில் வாழும் அனைத்து வாழ் உயிரினங்களையும் அதற்காக மதிப்பினை அழித்து நம்மை போல அதுவும் ஒரு உயிரினம் என மதித்து வாழ்ந்தால் அதுவே 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
4: நோய் நொடி இல்லாமல் வாழ்றது, அவங்களுக்கு வந்து ஒரு அழகான மனைவி கிடைத்தது, இதுதாங்க 8வது அதிசயம்னு பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசன் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து காரை பண்பலை லைவ் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு நேராக டெய்லி பேசுறது தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை நாள் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணா முழுவர் பன்னாரவடையிலேருந்து சொல்லியிருக்காங்க.
4: ரேகி ராமதாஸ் மங்கைநல்லூர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது இருக்கக்கூடிய எத்தனையோ தொழில்நுட்பம் வந்திருந்தாலும் அதை எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு இன்றைக்கி மக்கள் மனசில் வந்து ஓங்கி நிற்கக்கூடிய வானொலியே 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நாம் நினைப்பது போல இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் அதே போல் ஒருவர் இருப்பதும் நடந்தால் அது உலகில் 8வது அதிசயம் அப்படின்னு நிம்மேலிருந்து நந்தகுமார் அவங்க சொல்லியிருக்காங்க.
4: புறவச்சேரி பிரியா கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் நினைப்பது நான் சமைக்கும் சமையலே குறை சொல்லாமல் எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்கன்னா அதுதான் என்னுடைய 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அப்புறம் நிறைவார் எஸ்எம்எஸ் இது மெசேஜ் படிச்சிடலாம். நிறைவி சுதா சொல்லியிருக்காங்க, நல்ல குணமுடைய மனிதர்கள் அப்படின்ட்டு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர், இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
3: சோபா பீரோடே
2: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
8: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
9: கோபால் பல் பொடி.
10: இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நாம் கல்லூரி நட்பின் கூடாரமா, வாய்ப்புக்கான சாளரமா அப்படின்ற தலைப்பில் தான் சிந்திக்க இருக்கோம். கல்லூரியில் காலடிச்சு வைக்கிறதே அப்படிங்கிறதே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற ஒரு உணர்வு தான். அவங்களுடைய அண்ணாக்கள் அக்காக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, கல்லூரினா இப்படி இருக்கும், காலேஜுக்கு வந்து பாரு காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய ஒரு எதிர்பார்ப்பை வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. அப்போது அந்த கல்லூரிக்குள்ளே நம்ம போகும்போது நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நம்ம லைஃபே வந்து மாறிடும். நிறைய சினிமாக்களை பார்த்தும் அவங்க வந்து நினச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் கல்லூரிங்கிறது நட்பின் அந்த வட்டாரத்தை வந்து பெருக்குவதற்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த கல்லூரி முடித்து நம்ம அடுத்து போகும் பொழுது நம்ம என்னவா ஆக போகிறோம் அப்படிங்கிற நம்மளுடையக்கான வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளம் வந்து அந்த கல்லூரியில் தான் இருக்குது. அப்போ அந்த கல்லூரி என்ன வந்து தருது, இல்லை மாணவர்கள் அந்த கல்லூரியிலிருந்து எதை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு தலைப்பு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கல்லூரி நட்பின் கூடாரமா, வாய்ப்புக்கான சாளரமா அப்படின்னு. வாங்க நேயர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்போம். வருக வணக்கம்.
11: இனிய காலை வணக்கம் அம்மணி.
10: காலை வணக்கம் ஐயா.
11: அம்மணிக்கு வணக்கம். மணக்குடி ராஜேந்திரன்
10: பேசுங்க ஐயா, சொல்லுங்க.
11: பாலகன் பருவம், பாலகன் பருவம், விடுதலை பருவம், பள்ளி பருவம் தாண்டி நம்ம கல்லூரிக்கு உள்ள போறோம். அப்படி போக்குள்ள நமக்கு ஒரு லட்சியம் இருக்கும், கனவு இருக்கும், தேடல் இருக்கும், புரிதல் இருக்கும், ஒரு ஆணவம் இருக்கும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிற ஒரு ஆணவம் இருக்கும். இத்தனை இருந்தால் கூட அந்த அந்த தேடல் ஒன்று ஒன்று வரும். அதாவது
10: ஆனா அந்த கல்லூரி வந்து என்ன கொடுக்கும், நட்பு

0: கொடுக்குதுங்களா இல்ல வாய்ப்பு கொடுக்குதுங்களா இல்ல மாணவர்கள் எதை தேர்ந்தெடுக்கிறாங்க?
1: மாணவர்களுக்கு வாய்ப்பு தான் கொடுக்குது. ஏன்னா சொல்றேன், இந்த பாலகன் விடலை பருவம் தாண்டி வாலிப பருவத்துல நிக்கிறாள் அவன். வாலிப பருவத்துக்கு வரக்குள்ள ஒரு தேடல் தான் வரும். அந்த படிப்பை, கல்லூரி படிப்பை முடிந்து அடுத்தது ஒரு வாய்ப்பை தேடி ஒரு தேடலுக்கு போய் தன் குடும்பத்தையோ தன் தாய் தந்தையோ காக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கு. அததான் நிறைய பிள்ளைங்க செய்யறாங்க. ஆனா ஒரு சில பிள்ளைங்க நட்பு வட்டாரத்துல சீரழிந்து போறாங்க, அதை நம்ம பேசக்கூடாது. வாய்ப்புகளை தேடிதான் பிள்ளைங்க நிறைய இருக்காங்க. அந்த கல்லூரி வந்து அந்த மாணவனுக்கு ஒரு அடித்தளத்துலதான் அமைச்சு கொடுக்குது வாழ்க்கையில. ஒரு ஒரு டிகிரி படிக்கிற பையனா இருந்தா அந்த மாவட்டத்துக்குள்ள அந்த பக்கத்து பக்கத்து மாவட்டத்தின் நண்பர்கள் வருவாங்க. அதே ஒரு பிஏ படிக்கிற பையன் இருந்தா பல மாநிலத்து பிள்ளைங்க வருவாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சேர்ந்து சொல்லுவாங்க, இது இப்ப இங்க கிடைக்கும், ஐபிஎம்ல இது இருக்குது, ஐஐடில இது இருக்குது, என்ஐடில இது இருக்குது. இப்படி வாய்ப்புகளை சொல்லக்கூட அந்த பிள்ளைங்களுக்கு என்ற ஒன்று வந்துவிடும்.
0: ஆமா, வாய்ப்புன்றது வந்து கல்லூரி மட்டுமே தருவது கிடையாது. அந்த கல்லூரியில நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களும் வந்து பல வாய்ப்புகளை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க.
1: உங்களுக்கு ஒரு டிகிரியா இருந்தா மாவட்டத்து மாவட்டத்துக்குள்ள இருக்குது, அதே ஒரு டிகிரியா இருந்தா மாநிலம் மாநிலத்து பிள்ளைங்க வர்றாங்கல்ல, பல சுற்றுச்சூழல் இருக்குல்ல, அங்க பல பிள்ளைகளை சந்திக்கிறோம்ல. அப்ப அந்த பல பிள்ளைங்களை சந்திக்க கூட ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அறிவுரை கொடுப்பாங்க. அப்ப அறிவுரை கொடுக்கல, நாம் சுயமா பாலிபவத்தில் சுயமா சிந்திக்க வந்துடுறோம்ல. அப்ப சுயமா சிந்தித்து நம் வாழ்க்கையை நம்ம தேடுறதுக்கு முயற்சி பண்றோம்ல.
0: ஆமா,
1: அடித்தளம் கிடைக்குதுல கல்லூரியில, பேராசிரியர் பெருமக்களும் நண்பர்களும் சேர்ந்து கொடுக்கல, நம்மளுடைய சுய அறிவு அங்க வேலை செய்ய ஆரம்பிக்குது.
0: நிச்சயமாக, அதாவது கல்லூரி தரக்கூடியது பெரும்பாலும் வாய்ப்பு தான் அப்படிங்கறத நீங்க வலியுறுத்துறீங்க ஐயா. நன்றி. நம்ம பன்மலையில் அடுத்து பேசக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா.
2: செந்தில் கண்ணன் பேரளம்,
0: பேரளத்துல இருந்து பேசுங்க ஐயா.
2: ஆமா, கல்லூரி வாய்ப்புக்கான சாதகம் தான் மேடம்.
0: அப்படிங்களா?
2: அதாவது அதுல நட்பும் கிடைக்கும், சில நட்புகள் வந்து வாழ வைக்கும், சில கெடுக்கும். அதாவது நம்ம கல்லூரியில பேசுறதுக்கு முன்னாடி தமிழ் மீடியம் படிச்சிருப்போம், எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம். இப்ப ஆனா எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு போறாங்க. நான் சொல்றது எங்க காலத்துல, 80s காலத்துல நாங்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்காம தமிழ் மீடியம் படிச்சுட்டு காலேஜ்ல போனப்ப ஒண்ணுமே கண்ணை கட்டி காட்டுல ஒரு டாப்ல இருந்தது. முதல் வருஷம் ஒண்ணுமே புரியாது. சார் வந்து பாடம் நடத்துவாங்க, இங்கிலீஷ்ல பேசிட்டு போவாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கு புரியாது. ஆனா அங்க வந்து பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, அவங்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆசிரியர்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஆனா தமிழ் மீடியம் படிச்சுட்டு ஆங்கிலத்துல போகும்போது ரொம்ப இதா இருக்கும். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல அது சுலபம் ஆயிட்டு. ஆனா வாய்ப்புக்கான சாதகம், அதாவது நம்ம மேல மேல படிச்சு நல்ல துறையில முன்னேறி ஆழமா காலன்றி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு கல்லூரி வந்து வாய்ப்புக்கான சாதகமாக
0: தான் இருக்கு.
2: ஆமா மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: வணக்கம் சிந்தனையரங்கம்.
3: பல வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
3: நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க ரவி ஐயா. மேட்டுப்பாளையம் அங்கிருந்து ரவி ஐயா பேசுறேன்னாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் சத்தமே கேட்கலீங்களே, இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம் சிந்தனையரங்கம்.
4: வணக்கம் மேடம், நான் காரைக்காலேருந்து காவ்யா பேசுறேன்.
0: காவ்யா, சொல்லுங்க காவ்யா. காவ்யா என்ன செய்றீங்க?
4: நான் 12th முடிச்சுட்டு இப்போ காலேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்
0: மேம். அப்படியா, நீங்க தான் பொருத்தமான நேயர் அப்படின்னு சொல்லணும் இந்த தலைப்புக்கு. சொல்லுங்க, உங்களுடைய கல்லூரியில என்ன எதிர்பார்ப்போட நீங்க உள்ள போக இருக்கீங்க?
4: என்ன பொறுத்தவரையிலும் கல்லூரியில வாய்ப்புகளை தான் மேம் எதிர்பார்க்கறேன்.
0: ஓ சரிமா, ரொம்ப சந்தோஷம்.
4: ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறப்போ எத்தனை பேர் ஹானஸ்டா ட்ரூவா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது.
0: சரி,
4: சோ அதனால ஸ்கூல்ல இல்லாத வாய்ப்புகளை காலேஜ்ல எதிர்பார்த்துட்டு இருக்கேன் மேம். கண்டிப்பா காலேஜ் நல்ல வாய்ப்புகளை தரும் நம்புறேன்.
0: ஆ சரிங்க, அதாவது அடுத்து உங்களுடைய கரியர் இல்லையா, வேலை அங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க வந்து உங்க கல்லூரியில எதிர்பார்க்கறீங்க. நிறைய தேடி பாருங்க, நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. நீங்க என்ன பாடம் எடுத்து படிக்க போறீங்க?
4: நான் பிகாம் எடுக்கலாம்னு இருக்கேன் மேம்.
0: பிகாம் எடுக்கலாம்னு இருக்கீங்க, இன்னும் சேரலையா இல்ல எடுத்தாச்சா?
4: கவுன்சிலிங்ல செலக்ட் ஆயிருக்கேன் மேம், இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல, கால் பண்றேன்னு சொல்லிருக்காங்க.
0: சொல்லிருக்காங்க, சரிங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கனவுகள் எதிர்பார்ப்புகளோட போறீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவு ஏறணும் அப்படிங்கறதுக்கான வாழ்த்துக்கள்மா.
4: நன்றி மேம்.
0: நன்றி நன்றி. சிந்தனையரங்கம், வணக்கம் சிந்தனையரங்கம். காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம். வணக்கம்

0: வணக்கம், சீர்காழி மாணிக்கம் பேசுறமா?
1: பேசுங்க மாணிக்கம் ஐயா.
0: அதாவது ஒன்னாவதுல இருந்து பத்தாவது போற வரைக்கும் ஒரு ஒரு கட்டம் படிக்கிற பையனுக்கு, பத்தாவதுல இருந்து பதினோரு பன்னெண்டாவது படிக்கிற பாருங்க, அது ஒரு கட்டம் கண்டம்.
1: சரி,
0: காலேஜ் போற பாருங்க, அதுதாங்க மனுஷனோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதம் மாறுவார் பாருங்க. அவரு ஆரம்பத்துல காலேஜ் போகும் ஒண்ணு சேரா மாதிரி போவாருங்க, மறுபடி நாலு வருஷம் படிக்கும் போது அவர் ஒரு பெரிய ஆலம்பரம் மாதிரி ஆயிடுவாரு.
1: வாழ்க்கையில
0: ஒரு நிர்ணயம் பண்ணுது காலேஜ் தான். நன்றி மேடம், என்னோட கருத்து அதான். நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: மானாம்பேட்டையிலிருந்து
1: முயற்சி செய்து கூட வரலாம், சரிங்களா? டவர் இருக்கிற பகுதியில வந்து நேயர்கள் நின்று சரியான ஒரு இணைப்பு வந்து கிடைக்குதா அப்படிங்கறதையும் கொஞ்சம் நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க. வணக்கம். சிந்தனை அரங்கம்.
3: கட்டு விதைகளை தூவி அறிவிக்க பண்பலையின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளரை வழங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: சொக்கலிங்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: நண்பர்களுடைய வழிகாட்டுதல்கள் நிறைய இருக்கு, அதனால நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமும் இருக்கு. அதனால வந்து நண்பர்களுடைய இது வழிகாட்டுதல் இருக்கிறதுனால முன்னேறி கொண்டு இருக்கிறோம். அது வந்து கல்லூரி வந்து நட்பின் கூடாரம் தான்.
1: சரிங்க சரிங்க சரிங்க, நன்றிங்க ஐயா. நட்பு அப்படின்னு சொல்லி சொக்கலிங்கம் ஐயா சொல்லிருக்காங்க. அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். அரியலூர் மாவட்டம் உதயநந்தன் சுப்பிரமணியம் பேசுறேங்க.
1: பேசுங்க சுப்பிரமணியம் ஐயா.
4: கல்லூரி மாணவன்லாம் அப்துல் கலாம் மாதிரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு இலக்கணமும் எடுத்து தரணும். அவரு மாதிரி ஒரு நம்ம வாழ்க்கை வாழ்ந்தா கடைசி வரலையும் கல்லூரி மாணவனாகவே வாழ்ந்தவாகலாம், சில தலைவராகவும் வரலாம். ஆக அவனுடைய அதுல கல்லூரி மாணவன் ஒன்னாவது ரெண்டாவது படிச்சா கூட அதுல புத்திமதிகள் வர்றது சகஜம். ஆனாலும் கல்லூரி போய் கண்டுபிடிக்க ஒன்னும் எடுக்கிறதுக்கு பாருங்க, ஜனாதிபதி பிரதமர் உலக தலைவர் இந்த அளவுக்கு உயர்றதுக்கு ஒரு வழி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி நன்றி. கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம வந்து எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறது பொறுத்து இருக்கு அப்படின்னு அவங்களும் சொல்லிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன்
1: பேசுங்க ஐயா.
5: கல்லூரிக்கு சென்றது இல்லை, இருந்தாலும் அந்த கல்லூரி நட்பு இருக்கு பாருங்க. பல்லூரில பள்ளிக்கூடத்துல உள்ள நட்பு வந்து அறியாத வயது புரியாத வயது, ஆனா கல்லூரியில உள்ள நட்பு வந்து எல்லாமே அடுத்த கட்டத்துல நம்ம என்ன செய்யணும், என்ன எங்க என்ன எப்படி வேலை தேடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல பக்குவப்பட்ட வயசு அது. அப்ப வந்து அப்ப உள்ள நட்பு வந்து நமக்கு வந்து ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை சொல்லி நமக்கு ஒருத்தங்க ஒருத்தங்க உயர்றதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்ளலாம். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சிந்தனை அரங்கம்.
6: வணக்கம். கேக்குதுங்களா?
1: கேக்குதுங்க ஐயா. இப்ப யாரு இருக்கீங்க?
6: காளிதாஸ்.
1: மானாம்பேட்டை காளிதாஸ் ஐயா, சொல்லுங்க ஐயா.
6: கல்லூரி வாழ்க்கைங்கிறது மேடம் ஒரு வாய்ப்பா தான் நான் கருதுறேன். ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு பேஸ் அப்படி ஒரு வாழ்க்கை. நன்றி மேடம்.
1: சரிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி.

0: மனம் சொல்லுமி மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3.
3: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் காரைக்கால் பண்பலை 100.3 உடல் நலம் காக்கும் ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் வழங்கி தினந்தோறும் உங்கள் உடல் நலன் சார்ந்த தகவல்களை தந்து நேயர்கள் நலன் காக்க நீடித்த பலன் சேர்க்க ஒளி உலா வர உள்ளது நலமே சூழ்க என்று
2: காலை 11 மணிக்கு குழந்தைகள் நலன் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜி தேவி அவர்கள். காரைக்கால் பண்பலை 100.3 இன்னைக்கு நம்ம ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருக்கோம், கல்லூரி நட்பின் கூடாரமா இல்லை வாய்ப்புக்கான சாளரமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம வெளியிலிருந்து நம்ம போய் தேடணும் அப்படின்னா அது ஒரு பெரிய கடல் போல பறந்து இருக்கு இல்லையா. நமக்கானது வந்து நம்ம தேடி எடுத்து நம்மளுடைய திறமைக்கான ஒரு இடம் ஒரு அங்கீகாரம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடுறது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் நம்ம அது கல்லூரிக்குள்ளே நம்மை தேடி வரும்போது அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எதை சொல்கிறேன் அப்படின்னா கேம்பஸ் இன்டர்வியூ, அதை தான் சொல்கிறேன். நேயர்கள் வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். வணக்கம் சிந்தனை அரங்கம். வணக்கம்,
4: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கம்மா.
2: பேசுங்கம்மா.
4: கல்லூரி வாழ்க்கையை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க.
2: ஆமாம், கல்லூரி வந்து நட்பின் கூடாரமா வாய்ப்புக்கான சாளரமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம்.
4: அதாவது வாய்ப்புக்கான சாளரமாகவும் அமையுங்கம்மா நட்பு கல்லூரி. ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கலைனாலும் என் பிள்ளையெல்லாம் படிச்சுச்சுவேன். அதில் வந்து அவங்க நட்புகள்லாம் என்ன செய்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலைக்கு தொடர்பானதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அங்கே வேலை வாய்ப்பு இருக்கு, இங்கே வேலை வாய்ப்பு இருக்கு, நான் அங்கே ஆபீஸ்ல கூப்பிட்டுருக்காங்க, நீ வர்றியா, உன்னை வேணா சேர்த்து விடுறேன் அப்படின்னு. என்னோட பொண்ணுங்க மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் ஆண்களும் பெண்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தோடையும் நட்போடையும் வாழ்க்கை உயர்த்தி கொடுக்கணும், ஏன்னா அவங்க குடும்பம் ஏழ்மையில் இருக்கு நட்போட குடும்பம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு இன்னைக்கு பல வேலைகளில் ஈடுபட்டவங்க பூராமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்லூரியில இருந்த நட்புகளை சொல்லி கொடுத்ததுனால தாங்கம்மா வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறாங்கம்மா. அதனால அவங்க அன்பு பரிமாற்றம் மட்டும் கிடையாது, பரஸ்பர அன்போட என்ன செய்யறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்றது கல்லூரி கூடாரம் தான். அது என்னோட மகள் மூலமா நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேங்கம்மா.
2: சரிங்கம்மா, நன்றி.
4: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.
2: ஆமா, இந்த வாய்ப்பு அப்படிங்கறது நட்பை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க. வணக்கம்.
5: மீண்டும் மேட்டுப்பாளையம், திருவாரூர் மேட்டுப்பாளையம் கல்லூரிக்கு போற வாய்ப்பு எனக்கு இல்ல. இருந்தாலும் என்னுடைய முதலாளியோட பையனை ஒரு வாட்டி லீவு போட்டாங்கன்னு அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த காலேஜ்ல நாகப்பட்டினத்துல ஒரு காலேஜ், ஒண்ணு பெரிய காலேஜ் பேரு எனக்கு மறதியா இருக்கு. அது உள்ளார போய் அந்த எச்ஓடி பேசும்போது எனக்கு என்னாலே ஒரு உதறல் இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு பெரிய காலேஜ்ல இந்த பையன் அடிச்சுக்கிட்டு 6 மாசமா கோபம் படிக்காம நல்லா படிக்கிற பையன் அவங்க அந்த அளவுக்கு பேசினாங்க. அந்த பையன் சரி வர போகல, அவ்வளவு செலவு பண்ணாரு எங்க ஓனர். என்னுடைய பிள்ளைங்க வந்து காலேஜ்ல நான் படிக்க வச்சா, இருந்தாலும் இப்ப கல்லூரி வட்டாரத்துல நண்பர்கள்ட்ட பேசும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு.
2: நாம போகலைன்னாலும் நம்ம பசங்க வந்து இந்த கல்லூரிக்கு போறது, அந்த கல்லூரி கதைகளை வந்து கேட்கும் போது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சிறப்பு வணக்கம் சிந்தனை அரங்கம்.
6: அன்பான வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
6: சுத்தாலம் மாரியம்மன் கோயில், என் எஸ் மோகன்.
2: பேசுங்க மோகன் ஐயா.
6: எழுதுகோளின் கனவுகளை நிரப்பி வகுப்பறையில் வெளிச்சத்தை தேடி நுழைந்தவர்களை தேர்வுக்குள்ளில் இருந்து விடுவித்து வாய்ப்பிற்கான சாரளமாக மாற்றுகிறது கல்லூரி. கல்லூரி என்பது நட்பு என்பது இடைக்கால நட்பு தான் மேடம். அதெல்லாம் கல்லூரி வாழ்க்கை என்றது 3 ஆண்டு 5 ஆண்டு காலம் நம்மளுடைய பாதுகாப்பு நட்பை தேடி நம்ம ஒரு ஜாலியா வந்துட்டு போற மாதிரிதான் நட்பு. ஆனா சாளரமா மாற்றுது பாருங்க, சதைக்கிறதெல்லாம் மாறி படிக்கிறதெல்லாம் மாறி சீரத்தை தொட மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து போறாங்க பாருங்க சாளரமா. அதுதான் கல்லூரி வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம கல்லூரியில படிச்சுட்டோம், முடிஞ்சு போச்சு, அடுத்த

0: மாளிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோஃபா பீரோடி
0: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.

0: நம்ம வீட்டுக்கு போய் நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கணும் இல்லாம அடுத்தடுத்த கட்டத்துல போய் மிகப்பெரிய சாதனையாளர் மாற்றது பாருங்க. அதுதான் கல்லூரி வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பெண்களும் வந்து நான் வந்து இளைஞர்களை பத்தி நான் தப்பா சொல்ல, இளைஞர்கள் எழுச்சியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு பெண்கள் வந்து மிகப்பெரிய உச்சத்துல தொட்டு இருக்கிறது கல்லூரி வாழ்க்கையின் சாதனம் தான். அனுசரிச்சு பேசிக்கொண்டு அந்த வாழ்க்கையை முன்னேறி செல்வதற்கான ஒரு வழிகாட்டிய நட்பு இருக்காம தவிர சாலர் தான் வாழ்க்கையை உச்சத்து கொண்டு செல்வது என்னுடைய கருத்தை பதிவு பண்ண மேடம்.
1: நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா, பெண்களுடைய முன்னேற்றமே அது அந்த கல்லூரி கொடுத்த வாய்ப்பு தான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. வணக்கம்
2: கல்லூரி வாழ்க்கை வந்து பட்டப்படிப்போட மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கும் எதிர்கால உலகத்திற்கும் இடையே உள்ள ஒரு பெரிய சாளரமாக செயல்படுகிறது. புதிய உலகத்தை பார்க்கவும் திறமைகளை வளர்த்து கொள்ளவும் வழிகாட்டுது. கல்லூரி வாழ்க்கை வந்து மாணவர்களுக்கு நேரத்தை நிர்வகிக்கும் சுதந்திரத்தையும் சுயமாக முடிவெடுக்கும் பொறுப்பையும் கற்றுத்தருது. வெவ்வேறு பகுதிகள் பின்னணிகளில் இருந்து வரும் மாணவர்களோட பழகுவதனால புதிய கண்ணோட்டங்களும் உலகத்தை பற்றிய பரந்த பார்வையும் கிடைக்குது. பாடத்திட்டங்களை தாண்டி விளையாட்டு மன்றச்செயல்களில் பங்கேற்பது, தலைமை பண்பு, குழு பணிகளை எல்லாம் நம்மளை மேம்படுத்துது. விரிவுரையாளர்கள், வழிகாட்டிகள் மற்றும் சக மாணவர்களின் நட்பு எதிர்கால வேலை வாய்ப்புகளுக்கு பெரிதும் உதவுது. வெற்றி தோல்வி, நிதியை பயன்படுத்துதல் போன்ற நிஜ வாழ்க்கை சவால்களை சந்தித்து அதிலிருந்து எப்படி மீள்வது என்ற மன உறுதியையும் தருகிறது. இதுதான் கல்லூரி வாய்ப்பின் சாளரமாக உள்ளதுங்கிறதுக்கு உண்டான கருத்து.
1: நிச்சயமா அம்மா, நிச்சயமா. நன்றிமா, நன்றிமா உங்களுடைய கருத்துக்களுக்கு.
2: நன்றி, வாழ்க வளமுடன்.
1: காரைக்கால் பண்பலையில் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்து பேச வரக்கூடிய நேயர், வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: பூங்காநாயிலிருந்து ஜிவி இளங்கோவன் பேசுறேன் மேடம்.
1: உங்க பேரு மட்டும் இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா.
3: ஜிவி இளங்கோவன் மேடம்.
1: சரிங்க ஐயா, பேசுங்க.
3: கல்லூரி வாழ்க்கையா மேடம், அந்த அந்த கல்லூரி மாணவர்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உந்து சக்தி மேடம். மிகப்பெரிய அடித்தளங்கிறது கல்லூரி வாழ்க்கை தான் மேடம்.
1: சரிங்க, அந்த கல்லூரியில வந்து மாணவர்கள் வந்து நட்பு அப்படின்னு போறாங்களா, இல்ல கல்லூரியை வந்து வாய்ப்புக்கான ஒரு இடம் அப்படின்னு பாக்குறாங்களா?
3: வாய்ப்பு தான் மேடம்,
1: வாய்ப்பு தான்.
3: வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், வந்து பெரிய அளவுல வந்து அங்க படிக்கிறதுக்கோ மற்ற இதுக்கோ வந்து வர மாட்டாங்க. பெரிய அளவுல அச்சீவ் பண்ணணும், குடும்பத்துல வந்து பெரிய அளவுல வந்து சாதனை பண்ணணும், குடும்ப வளர்ச்சிக்கும் அது ஒரு பெரிய இதாகும். அந்த அடித்தளமே வந்து கல்லூரி வாய்ப்பு மேடம்.
1: சரிங்க, சரிங்க ஐயா, நன்றி, நன்றி. வணக்கம், சிந்தனை அரங்கம்.
4: காலை வணக்கம், கூடிக்கொள்வது பூந்தோட்டத்திலிருந்து நூர்ஜஹான் பேகம் பேசுறோம் சகோதரி.
1: நூர்ஜஹான் அம்மா பேசுங்க.
4: காலேஜ் வாழ்க்கைன்னா இப்ப நம்மளுக்கு அது அனுபவம் இல்லாட்டாலுமா, நம்ம பசங்க எல்லாம் அங்க படிச்சதுங்கலாம். ஆனா காலேஜ் வாழ்க்கைன்னு அதுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மன ரிலாக்ஸாவே ஆக்குது. 10-12 வரையும் கூட அதுகளுக்கு மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள், வீட்டுல படிக்கணும், கொள்ளணும், பெற்றோர்கள் திட்டுவாங்க, பேசுவாங்க. ஆனா காலேஜ் போயிட்டா அவங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ இடமா போயிருது, சந்தோஷமான ஒரு இடமா போயிருது. நம்மளுடைய நிலைகளை பசங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட பகிர்ந்துக்கிறது, ஓப்பனா பகிர்ந்துக்கிறது. அதை என் பிள்ளைங்க படிச்சதுல நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இன்னொன்னா, என் மகன் மூத்தவன் படிச்ச காலேஜ்ல வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் நல்ல 2வது இடத்துல அவன் வந்து நிறைவு பெற்று வந்தான். அவன் காலேஜ் வாழ்க்கையை முடிச்சு அந்த ஒரு 4-5 வருஷம் 6 வருஷம் தாண்டி பிரின்சிபல் வந்து கூப்பிட விட்டு ஒரு விழா நடத்துனாங்கம்மா இங்க கொல்மாங்குடி காலேஜ்ல. அது வந்து எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் ஒண்ணு என்னன்னா, அந்த காலேஜ் வாழ்க்கையில அது சந்தோஷப்படுதுதா, பெற்றோர்களை விட எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்தான் முக்கியம் அப்படிங்கிற நிலையில நான் எல்லாம் பாத்துட்டேன் என் பிள்ளைகளை. இன்னைக்கு அந்த நிலையில இருக்கு.
1: சரிங்க, அப்ப உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இல்லையா, என்னடா நம்மளுக்கு முன்னாடி நட்பை வச்சுட்டாங்களே அப்படின்னு?
4: இல்லம்மா,
1: என்னைக்குமே பெத்தவங்க பெத்தவங்கதான் இல்லையா?
4: அந்த போராட்டம் இன்னைக்கு வரை எனக்கு இருக்கு. பெற்றோர்கள் பெற்றோர்கள் தான், ஆனா பெற்றோர்கள் தான் கண்டிஷன் இருக்கும். அங்கே கண்டிஷன் இருந்தாலும் காலேஜ்ல கொஞ்சம் ஃப்ரீயா தான் நடத்துறாங்க, அது நல்லா தெரியுது.
1: ஆமா, பெற்றோர் அளவுக்கு வந்து

0: அந்த
1: கண்டிஷன் இல்ல,
0: ஆமா
1: கண்டிஷன் இல்லன்னு நம்ம மொட்டையா சொல்லிக்கிற கூடாது. அவங்க மேல எந்த குறைபாடுகளும் இருக்காது.
0: சில நண்பர்கள் வந்து அப்படியே நெறிப்படுத்திட்டே இருப்பாங்க, ஏ அதுக்கு வேணாம்ப்பா வேண்டாம் என்ன கூப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இங்க என்ன வந்து நுழைஞ்ச உடனே அம்மா வந்து கேள்வி கேட்பாங்க வைப்பாங்க. அது அதுகளுக்கு வந்து ஸ்கூல் மாதிரி இங்க ஆயி போச்சு வீடு.
0: ஆமா
1: காலேஜுங்கிறது ஃப்ரீயான இடமா என்கிட்ட கேட்டா, அது ஒரு சந்தோஷமான ஜாலியான வாழ்க்கை அதுக வாழ்ந்துருக்கு.
0: அப்ப அந்த கல்லூரியில வந்து நட்பும் இருக்கு வாய்ப்பும் இருக்கு, அது ரெண்டுமே வந்து மாணவர்கள் பயன்படுத்தி
1: மன உளைச்சல்கள் இல்ல, மன அழுத்தங்கள் இல்ல, படிக்கலாம். இன்னொன்னு வந்து பெற்றோர்களை ஏமாத்த முடியாது. காலேஜ்ல கொஞ்சம் அப்படி இப்படி ஏமாத்திட்டு சினிமா தியேட்டருக்கு போகலாம். ஆனா என் பசங்க அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதை பெருமைக்கு நான் சொல்றேன் இல்ல,
0: ஏன்னா
1: கண்டிஷன் ரொம்ப
0: இங்க
1: என் வீட்டுல வந்து என்னுடைய கண்டிஷன் அதிகமா இருக்கும்.
0: சரிங்க சரிங்க, நன்றிமா நன்றி
1: நன்றிமா.

0: படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து சொல்லியிருக்காங்க. கல்லூரி வாழ்க்கை என்பது வெறும் பட்டப்படிப்பு மட்டும் இல்லைங்க, அது பல புதிய கதவுகளை திறக்கும் ஒரு பொற்காலம் இங்கு உருவாகும். நட்பு வாழ்க்கை முழுவதும் தொடரும் ஒரு கூடாரமாக அமைகிறதுன்னு சொல்லி நட்பும் இருக்குது வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அவங்களும் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சரி கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்க, கல்லூரி என்பது வெறும் வகுப்பறை மட்டும் கிடையாது, வாழ்வின் பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நட்பின் கூடாரமாகவும் புதிய உலகிற்கு வழிகாட்டும் வாய்ப்புகளின் சாளரமாகவும் விளங்குகிறது. இந்த இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையான முக்கியதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தரக்கூடியது கல்லூரி தான் அப்படின்னு இருக்காங்க. நட்பின் கூடாரம் அப்படின்னு ஒற்றை வரியில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம். அடுத்ததாக அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவள்ளல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க, கல்லூரி என்பது வெறும் நட்பிற்கான கூடாரம் மட்டுமல்ல, வாழ்க்கையை உயர்த்தும் வாய்ப்புகளின் அது சுரங்கமும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்பின் மூலம் உணர்வு பூர்வமான ஆதரவையும் அதே நட்பின் பிணையங்கள் மற்றும் கல்லூரி இணைப்புகளின் மூலமாக எதிர்கால வேலை வாய்ப்புகளையும் நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீதராஜா என்ன சொல்லியிருக்காங்க, கல்லூரி நட்பின் கூடாரமா இல்லை வாய்ப்புகளின் சாளரமா அப்படின்னு அவங்களே கேட்டு பார்த்துட்டு, உண்மையில் கல்லூரி ரெண்டுமே தருதுங்க, இங்கே உருவாகும் நட்பு வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்குது, இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாழ்க்கையின் உயரங்களை அடைய வழிகாட்டுது, நட்பை மதிப்போம் வாய்ப்பை பயன்படுத்துவோம் அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாகும் சேர்த்து அவங்க சொல்லியிருக்காங்க. புதிய நட்புகள் வந்து அந்த கூடாரம்தான், கல்லூரி நாட்களில் அதிகம் கிடைக்கிது அப்படின்னு பாபு முள்ளக்காடு வந்து அப்புறமா யோசிச்சுட்டு கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க போல இருக்கு. மீனாட்சி காட்டுமன்னார் கோயிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, கல்லூரி காலம் அப்படிங்கிறது வெறும் கல்விக்கான இடம் மட்டும் இல்லைங்க, உண்மையான நட்பு வந்து உருவாக்கக்கூடிய கூடாரமாகவும் இருக்குது, எதிர்கால வாழ்க்கையை வடிவமைப்பதற்கு வாய்ப்புகளின் சாளரமாகவும் இருக்குது, இங்கே உருவாக்கக்கூடிய பிணைப்பு வாழ்நாள் முழுவதும் தொடருது, புதிய சூழலில் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை குறைச்சி ஆறுதல் அளிக்கக்கூடிய ஆதரவு தரக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. சுயமரியாதை உங்களை நீங்களே புரிஞ்சுக்கணும், உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இந்த நண்பர்கள் வந்து பெரிதும் உதவுகிறாங்க. வாய்ப்புகளுக்கான சாளரம் அப்படின்னு பார்க்கும்போது நெட்வொர்க்கிங், பல துறைகளை சேர்ந்தவங்களோட பழகும்போது அந்த எதிர்காலத்துக்கான அந்த வேலை வாய்ப்புக்கான வழிகள் வந்து திறக்குது, அதனால இரண்டுமே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3.
1: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் காரைக்கால் பண்பலை 100.3 உடல் நலம் காக்கும் ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் வழங்கி தினந்தோறும் உங்கள் உடல் நலன் சார்ந்த தகவல்களை தந்து நேயர்கள் நலன் காக்க நீடித்த பலன் சேர்க்க ஒளி உலா வர உள்ளது நலமே சூழ்க என்று
0: காலை 11 மணிக்கு குழந்தைகள் நலன் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜே தேவி அவர்கள். நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் ப்ரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நலமை வாழ் நிகழ்ச்சி நாளை மாலை 6:40 இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நமது பண்பலையில் நாளை 7:25. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இன்சோல் அமது நிகழ்ச்சி நாளை 9:55 இந்நிகழ்ச்சியை வழங்கவிருக்கிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

காரைக்கால் பன்மலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நாம் இந்த சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்கான ஒரு போஸ்டர் வந்து முகநூல் பக்கத்தில் கொடுத்துருக்கோம் இல்லையா? நமது காரைக்கால் பன்மலையின் முகநூல் பக்கத்தில் கொடுத்துருக்கோம். அங்கே நேர்கள் வந்து கமெண்ட்ஸ் செஞ்சிட்ருப்பாங்க. யார் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ்களை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம

0: மனத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: மல்லிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா பீரோடு
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்திருக்கும் 10:44 நொடிகள் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று கல்லூரி நட்புக்கான கூடாரமா வாய்ப்புக்கான சாளரமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும். நேர்களும் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வாய்ப்புகள் தான் அப்படின்னு நிறைய நேர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம்.
6: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கில் இருந்து சார் சிவகுமார், நலமா இருக்கீங்களா மேடம்?
5: நலமாக இருக்கிறோம் ஐயா. சிவகுமார் ஐயா, நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க?
6: அதாவது கல்லூரி வாழ்க்கை என்பது ஒரு நட்பு கூடாரமாக இருந்தாலும் கூட அது வந்து ஒரு வாய்ப்பினுடைய சாளரம். ஏன்னா கல்லூரியில படிக்கின்ற போதுதான் நமக்கு வந்து பல வாய்ப்புகளை நம்ம வந்து சந்திக்க முடியும். ஒரு எந்த பதவிக்கு போனாலும், ஒரு பணிக்கு போனாலும் அதுக்கு வந்து டிகிரி இருக்கணும். ஆக அந்த டிகிரியை நம்ம முடிச்சிட்டு அந்த வாய்ப்பை நம்ம தேடுகின்ற போது எத்தனையோ போட்டித் தேர்வுகள் எல்லாம் எழுதுகின்றார்கள். அப்படி எழுதுகின்ற போது அதுல வந்து முயற்சி எடுத்து வெற்றி பெற்று பணிக்கு சென்று விடுகிறார்கள். ஆனா
5: பல போட்டித் தேர்வுகளுக்கு வந்து அந்த கல்லூரி நாட்கள்ல தான் வந்து ஆரம்பிப்பாங்க. இப்ப கலெக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அங்க டிகிரி படிக்கும் போது இருந்தே சேர்ந்து படிச்சுட்டு வருவாங்க.
6: ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்லூரியில படிக்கின்ற போதே பல ஊர்களில் இருந்து பல நண்பர்கள் நமக்கு வருவாங்க. வருகின்ற போது ஒருவருக்கு ஒருவர் அன்பு பரவசம் ஏற்படும். அப்படி பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நான் படிக்கின்ற போதே 98 கல்லூரியில சேர்ந்து படித்தம்மா, பச்சையப்பன் கல்லூரியில. அப்ப எனக்கு வந்து நிறைய மாணவர்கள் வந்து ரொம்ப பழக்கமா இருந்தாங்க. அப்படி இருக்கின்ற போது இன்னைக்கும் அந்த நட்பு வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு.
5: தொடருது
6: தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. என்னோட படித்த மாணவர் வந்து ஒரு அரசு பணியில இருந்து நான் வந்து அந்த ஒரு என்னுடைய சொந்த வேலைக்காக போகின்ற போது அந்த நண்பர் அங்க உட்கார்ந்து இருக்காரு. என்னன்னு நான் வந்து இந்த மாதிரி போட்டி தேர்வு எழுதுனேன், செலக்ட் ஆகி பணிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக அந்த மாதிரி வந்து ஒரு நட்பின் கூடாரமாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு அது சாளரமாக தருகிறது.
5: நிச்சயமா
6: இதுதான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன்.
5: நன்றி.
6: நன்றி, வணக்கம்.
1: மல்லிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா பீரோடு
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
9: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
10: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
9: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
10: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
5: காரைக்கால் பன்மலை 100.3 சிந்த நேரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்து பேச வரக்கூடிய நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வருகம். வணக்கம்.
11: வணக்கமா?
5: வருக சொல்லுங்க.
11: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர். நலமா இருக்கீங்களா?
5: நலமாக இருக்கிறோம் சேவியர் ஐயா. சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க?
11: கல்வி கல்லூரி படிப்புங்கிறது நான் படிக்கலாமா? கல்லூரி படிப்பு அதாவது பையனை வந்து படிக்க வச்சேம்மா. அதாவது இந்த கும்பகோணத்துல படிப்பா, கும்பகோணம் காலேஜ்ல படிப்பான்னு சொன்னேன். இல்லப்பா, நான் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து பெங்களூர்ல படிக்க போறேன், அதனால என் பெங்களூர்ல என் நண்பரோட நான் படிக்கிறேம்மா, எம்பிஏ பண்றேன்மான்னு சொல்லி பிபி வந்து இங்கதான் அன்னை காலேஜ்ல படிச்சாமா. ஆசிரியர் அங்கேயே படிப்பா எம்பிஎன்னு அது கேட்கல. நேரா வந்து அங்க பெங்களூர் என்ஐஎம் காலேஜ்ல படிச்சா அங்க வந்து மொழிகள் வந்து பல மொழிகள், கர்நாடகா மொழிகள், இங்கிலீஷ் எல்லா மொழிகளும் கத்துக்கிட்டு வந்து நல்ல ஒரு பேசுமா. 48 பேர் எழுதுனாங்க எக்ஸாம் அந்த அதுல எம்பிஏல. அதுல வந்து வந்து 3 பேர் தான் பாஸ். அதுல எங்க பையன் ஒரு பையன். அதே வந்து அதே வந்து காம்பெனில எடுத்து இப்ப வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு 20-25 கம்பெனி இருக்குமா, அதுல வந்து ஒரு மேஜரா இருக்காரு. அதாவது கல்லூரி படிப்பு வந்து அது மாதிரி அறிவு ஆற்றலை எல்லாருமே கொடுக்கக்கூடியது. அதாவது இப்ப மொழிகளே எங்க பையனுக்கு தெரியாது, இங்கிலீஷும் பேச தெரியாது, அதாவது கர்நாடகாவும் பேச தெரியாது. இருந்தாலும் அங்க பெங்களூர் போன பிறகு எல்லாத்தையும் பேசுறாரு. அதான் கல்லூரி படிப்புங்கிறது நான் படிக்கிறேங்கிறது அவர் ரொம்ப வருத்தப்படுறாம்மா. ஏன்னா இந்த படிப்பு நம்ம படிக்கிறேன், படிச்சுட்டா நம்ம வேலைக்கு போயிருக்கலாமே, ஏன்னா அந்த கடையை சைக்கிள் கம்பெனியை வச்சுக்கிட்டு ஏன்டா நம்ம திருப்பூர்ல வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒரு உணர்வு வந்து எனக்கு என்ன தெரியும், ஏன்னா பையன் வந்து

0: எல்லாமே இன்ஜினியர் சர்டிபிகேட் தான். அதனால அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அதாவது மேனேஜரா இருக்கிறதுனால அது போன் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. கலையில கூட வந்து உட்காருவாமா, அவங்க கலையே பார்க்க முடியாது.
1: சரிங்க, அவருடைய நிலை, உயர்ந்த நிலையை பார்க்கும் போது உங்களுக்கு அவ்வளவு மன மகிழ்ச்சி இல்லைங்களா? வணக்கம், சிந்தனையரங்கம்.
2: அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து உங்கள்
1: ஆண்டனி சார் பேசுங்க.
2: பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்ச உடனே ஒரு கல்லூரி தான் சாரி மேன்மைப்படுத்த கண்டிப்பா லைஃப் ஃபியூச்சரை வந்து புரட்டி போறது வந்து கல்லூரி தான் நான் டெஃபினட்டா சொல்லுவேன். அதுல தான் எல்லாமே நம்ம அடங்கியிருக்கு. கல்லூரி படித்த உடனே ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு. அதாவது 10ஆம் வகுப்பு ஒரு படி, ஆமா 12ஆம் வகுப்பு 2வது படி, 3ஆம் படி கல்லூரி. அந்த 3ஆம் படியில தான் வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கல்லூரி படிக்கிற ஒரு ஒரு மோட்டிவேஷன் இருக்கு கண்டிப்பா. ப்ரொசீஜர் ரீசனுக்கான மோட்டிவேஷன் இருக்கு கல்லூரியில. அதனால அந்த கல்லூரி படிப்பு வந்து எதுவுமே என்னையுடைய 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு மதுரையில மெஜ்ரா காலேஜ்ல எங்க அண்ணன் யாருமே எங்க வீட்டுல 8 பேருமே படிக்கல. என்னுடைய புதல்வர் ஜான் பீட்டர் வந்து என்னை படிக்க வச்சாரு. படிக்க வைத்து 12ஆம் படிச்சு முடிச்ச உடனே மெஜ்ரா காலேஜ்ல ஜஸ்ட் 35 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில வந்து சேர்த்து விட்டாரு. அப்ப பயமும் நிறுத்தி எனக்கு எங்கேயுமே போனது கிடையாது படிக்கிற வரைக்கும். அந்த முதல் ஆண்டிலேயே நான் பாதியிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு அப்படியே நினைக்கும் பொழுது கண்ணீர் மொழி அழுகுதான் வருது. நான் கல்லூரி சேர்க்கேன். ஏன்னா அப்பவே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள அப்பவே ஒரு இது இருக்கும். இந்த கல்லூரினால இந்த கேலி கிண்டல்லாம் நிறைய இருக்கும். அந்த இதுலயே நான் நிறைய பயந்து போய் முதல் ஆண்டிலேயே
1: வந்துட்டேன்.
2: ஜான் பீட்டர் எவ்வளவோ படிடா, நாங்க தான் படிக்கல, நீ எவ்வளவு படிக்கடா, நான் இருக்கேன். என்னுடைய சகோதரர் ஜான் பீட்டர் எனக்கு அவர் நினைத்த போது அவர் இல்லை இப்ப உலகத்துல. அவர் எப்படியாவது நம்ம தம்பியை
1: படிக்க வச்சிடணும் அப்படின்ற ஒரு இதுல. சரி, உங்களுடைய விட்ட விஷயத்தை வந்து இன்னைக்கு கண்டிப்பா மத்தவங்க வந்து பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. நன்றி ஐயா.
2: நன்றி சார. தேங்க்யூ.
1: நன்றி நன்றி நன்றி. அப்படிதான் ஒரு பேச்சாளரும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 12ஆவது முடிச்சதுக்கப்புறம் அந்த பியூசி இல்லைங்களா, அந்த காலத்தில் அந்த பியூசி முடிச்சுட்டு காலேஜில் போய் இன்ஜினியரிங் கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி கிடச்சி வந்து அவங்க அங்கே போயிருக்கும்போது அந்த கல்லூரி வீட்டை விட்டு போயிருக்காங்க இப்போ தான் முதன்முறையாக அப்படிங்கிறாங்க. கல்லூரியினுடைய சூழலும் சீனியர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, நமக்கு முன்னதாக அந்த 3ஆம் வருடம் அந்த 4ஆம் வருடத்தை படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள், இப்படி எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. காலேஜிலேருந்து என்ன பண்ணிடுறாங்க, வந்துடுறாங்க வீட்டில் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல். அங்கே ஏற்கனவே இன்னொரு காலேஜில் வந்து இந்த இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த முதல்வர் வந்து ரொம்பவே தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால நேராக அவங்கக்கிட்ட போகிறாங்க. இப்படி அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த காலேஜில் என்னால் தாக்குப்பிடிக்க முடியல அப்படின்னு, எனக்கு மறுபடியும் இந்த ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் எனக்கு வந்து சீட்டு கொடுங்க அப்படின்னு அந்த பேச்சாளர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த முதல்வர் வந்து, சரி கண்டிப்பாக உனக்கான சீட்டு வந்து நிச்சயமாக தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு நான் வந்து சீட்டு கொடுக்கும்போது எனக்காக நீ வந்து இன்னும் ஒரு 10 நாள் அந்த ஒரு வாரமோ இல்லை ஒரு 10 நாளோ நீ அந்த காலேஜில் இருந்து பாரு, அப்பவும் முடியல அப்படின்னா வந்து மறுபடியும் இந்த கலை அறிவியல் கல்லூரியிலேயே நீ வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முதல்வர் வந்து சொல்கிறாங்க சீட்டு நமக்கு நிச்சயம், எப்படியும் நம்ம வந்து இங்கேயும் நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து வீணாக போயிடாமல் இங்கேயும் ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் திருப்பி போகிறாங்க. அங்கே போனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1-2 நாட்கள்லேயே அந்த முன்னாள் 3rd இயர் 4th இயர் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து, சரி இந்த வருடத்தில் இதோடு முடிஞ்சுது, இதுக்கு மேலே வந்து நம்ம எல்லாம் நண்பர்களாக இருப்போம், இந்த கல்லூரி வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அப்போது அவருக்கு என்ன ஆச்சு நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஹா, நம்ம இந்த இன்ஜினியரிங் காலேஜ்லேயே நம்ம தொடர்ந்து படிக்கலாமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படுது. ஸோ அந்த காலேஜ் கொடுத்த அந்த வாய்ப்பு இன்றைக்கி வந்து உலக அளவில் அவங்க வந்து தெரிந்த ஒரு நபராக மாறி இருக்கிறார். அந்த நட்பு கொடுத்த தைரியம் அந்த படிப்பை வந்து அவங்க சரியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் முடிக்கிறதுக்கும் உதவியாக இருந்திருக்கு அப்படிங்கிறத இது இந்த பேச்சாளருடைய அந்த வாழ்க்கை வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயம்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், திருவாரூர் சீமாட்டே சில்க்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: மனம் சொல்லுமே வள்ளிகாவில் சோஃபா பீரோ டே
3: ஜூலை 11 ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்.
2: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நேர்களுக்கு. ஒரு நினைப்பூட்டல், ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது இன்று மாலை 4 மணிக்கு கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரடியாக ஒலிபரப்பாகும். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சாவூர் அனு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அனு மருத்துவமனை.
2: மனம் சொல்லும் வள்ளிக்காப்பில் சோஃபா பீரோ டே
3: ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்.
2: சோஃபா செட் வாங்கினால் ₹23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
3: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ₹15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
2: ₹2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: கல்லூரி நட்பின் கூடாரமா, வாய்ப்பின் சாளரமா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. நேர்களும் வந்து துடிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்னுடைய கருத்தை இன்னும் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: பன்னீர்செல்வம் ஐயா பேசுங்க.
5: ஆமா, கல்லூரி வாழ்க்கை. நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது கல்லூரிக்கு சென்று கல்லூரியிலேயே உட்கார்ந்து வகுப்ப அந்த மாணவர்களோட கலந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆசிரியர் வந்தார். அவர்களை

0: வேடிக்கையாக இருந்தது. அவங்களோட ஹாஸ்டல் விளையாட்டு இடம்னு போயெல்லாம் ஒரு நாள் அவங்களோட மகிழ்வாக இருக்கும் பொழுது, ஆகா இது ஒரு அற்புதமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வாழ்க்கையை அனைவரும் அனுபவிக்க வேண்டுமே என்று இயக்கத்துடனே நான் நண்பரோடு சேர்த்து அந்த கல்லூரி வாழ்க்கையை ஒரு நாள் உட்கார்ந்தே நான் அனுபவித்து வந்தேன். ஆகவே எல்லோருமே இந்த தன்னுடைய குழந்தைகளை கல்லூரி வரை கொண்டு போய் சேருங்கள் என்று என் அன்பான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. முகநூல் பக்கத்தில் நேர்கள் கொடுத்துருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்களையும் வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்லூரியை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் அந்தளவுக்கு படிக்க முடியல, பள்ளி காலத்தில் வந்து எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் நட்பு வட்டாரங்களோடு அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுதாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வாய்மேடு ராதிகா சொல்லியிருக்காங்க. கல்லூரி வந்து வாய்ப்புக்கான சாளரம் மட்டும்தாங்க, நட்பு வந்து எப்போ வேணாலும் தொடரலாம், ஆனால் படிப்பு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான். நட்பு கிடைக்கக்கூடிய ஒன்று, படிப்பு வந்து தொடர முடியாமல் போச்சே அப்படின்னு ஏங்குறவங்க இங்கே நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை சண்முக சுந்தரம் வந்து காலை வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சத்யபாமா திருபுவனத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க, கல்லூரி காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மறக்க முடியாத காலம், நன்மைகள் வந்து பல இருக்குங்க, சில மனக்கசப்பான நிகழ்வும் இருக்குது, ஆனாலும் நல்லவற்றை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நல்ல நட்போடு பழகிறது வருங்காலத்தில் நமக்கு வந்து அது சரியாக இருக்கும். அந்த கூடிய நாளை வந்து ரொம்பவே சிறப்பாக அமையும். தலைமுறை வரக்கூடிய தலைமுறை வந்து மிகவும் உன்னதமான அந்த கல்லூரி நல்ல பாடமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் அங்கே தானங்க கிடைக்கிது, அது ஒரு பக்குவம் தரக்கூடிய களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறவாச்சேரி பிரியா கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்லூரி வாழ்க்கையின் நட்பின் கூடாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி படிப்பை கிராமத்தில் முடிச்சுட்டு நகரத்துக்கு போய் புது புது நண்பர்களை பார்க்கும்போது இங்கிருந்து போகக்கூடியவங்களுக்கு வந்து அந்த கண்ட கனவு அதெல்லாம் என்ன ஆகுது செதஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நட்பு வட்டாரத்தில் மகிழ்ச்சியோடு அவங்களோட சேர்ந்து அரட்டை அடிக்கிறது, ஜாலியாக ஊர் சுற்றுறது அப்படிங்கிற எண்ணம் தாங்க இங்கெல்லாம் வருது. கல்லூரியை விட்டு வெளியே வந்த பிறகு தான் என்ன செய்கிறது ஏது செய்கிறது அப்படின்னு புரியாமல் தடுமாறி நிற்கும்போது அந்த இடத்துல கவலை வந்து பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு நிதர்சனமான உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து கல்லூரிக்கு போகும் பொழுது அப்படி தான் செஞ்சிடறாங்க, கல்லூரிக்கு போகிறதே ஜாலியாக இருக்கிறதுக்கு, ஜாலியாக இருக்கிறதுக்கு அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. கல்லூரியில் அந்த 3 ஆண்டு காலமோ அல்லது 4 ஆண்டு காலமோ அதை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது தான் நாம் என்ன செய்ய போகிறோன்னு யோசிக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த கல்லூரி அந்த வாழ்க்கை அந்த நாட்களை நம்ம வீணடிச்சிட்டோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து புரிய வருது இல்லைங்களா. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு ரெண்டும் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரவநல்லூர்லேருந்து கருணாநிதி வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் வாய்ப்புக்கான சரளமாக இருந்தது, இப்போது நட்பின் கூடாரமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் இலக்கியா திருக்கொள்ளிக்காடுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, கல்லூரி அப்படிங்கிறது வெறும் நட்பிற்கான கூடாரம் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையை உணர்த்தும் வாய்ப்புகளின் சுரங்கமும் கூட தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டணம் ரமேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லூரி வாழ்க்கை கல்லூரி படிப்புக்கான வாழ்க்கையை தவறவிட்டதுனால இன்றளவும் நினச்சி பார்த்து வருத்தம் அடைஞ்சிக்கிட்டு தாங்க இருக்கேன். நான் தவறவிட்ட அந்த வாய்ப்பினை என்னுடைய 2 மகன்களுக்கும் கொடுத்து உயர்கல்வியில் தற்சமயம் எல்லோரும் படிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாளபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்லூரிக்கு நான் போனது இல்லை, ஆனால் நான் வந்து பெண் எடுத்த இடம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், அங்கே பக்கத்தில் தான் அத்தை மாமா எல்லாருமே அங்கே வந்து இருக்காங்க வேலை செய்கிறாங்க அப்படின்றத பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. மற்றபடிக்கு அவங்க வந்து இன்னும் சில விஷயங்களை வந்து எண்ணற்ற மாணவ ஸ்டூடெண்ட்கள், எண்ணற்ற ஆசிரியர்கள், ஊழியர்கள் அப்படின்னு எல்லாருமே நல்ல அன்போடு இருந்திருக்காங்க அவங்களுடைய உறவினரிடம் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கல்லூரி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஜாலியாக அரட்டை அடிக்கிற நட்பின் கூடாரமாக நமக்கு தெரியும், ஆனால் படிப்பு முடிஞ்சு வெளியே வரும்போது தான் புரியும் நம்ம ஒட்டுமொத்த எதிர்கால வாழ்க்கையையும் கரியரையும் செதுக்கிற ஒரு வாய்ப்பான ஒரு வாய்ப்பு தரக்கூடிய ஒரு சாளரம் அப்படின்னு. ரெண்டுமே கலந்த ஒரு சூப்பரான பொற்காலம் தாங்க கல்லூரி வாழ்க்கை அப்படின்னு மயிலாடுதுறை குரு சொல்லியிருக்காங்க. கல்லூரி நட்பு பல நல்ல உள்ளங்களை அடையாளம் காட்டுகிறது, உயிர் கொடுக்கும் நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னு விளக்கம்பாடி செந்தில் முருகன் வந்து சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறையிலிருந்து செல்வகுமார், கல்லூரி வாழ்க்கை அப்துல் கலாம் போல நிறைய சாதிக்கணுங்க, பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணும், கல்லூரியினுடைய முக்கியமான கருவி கல்லூரி அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப கவனமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், எதிர்காலத்தில் வழிகாட்டியாகவும் நல்லதொரு வாய்ப்பும் அமையுதுங்க, நட்புகள் அமைவதை பொறுத்தே அந்த வாய்ப்புகள் நல்லதாக அமையும், நல்ல நட்புகளின் கூடாரம் வாழ்நாள் முழுமையும் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம்

தவரன் காடு மருத வடக்குநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்லூரி வாழ்க்கை என்பது நட்பின் கூடாரம் அப்படிங்கிறது தாங்க என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் நட்போடு இணைந்து நல்லதொரு கல்வியும் கிடைக்கணும். நட்பு எப்படி நமக்கு துன்ப காலத்தில் உதவுதோ அது போல தாங்க எந்த காலத்துலேயும் நமக்கு உதவுவது கல்லூரி படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்பு வந்து இன்றைக்கி கிடைக்கவும் கிடைக்காமல் போகலாம், இன்றைக்கி அவங்க கூட பேச முடியும் பேச முடியாமல் போகலாம், தொடர்பில் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், ஆனால் படிப்பு அப்படிங்கிறது நாம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அது நம்ம கூடவே இருக்கும். அதனால் இந்த கல்லூரி படிப்பு காலங்களில் நமக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து

0: ஆனால் படிப்பு அப்படிங்கிறது நாம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அது நம்ம கூடவே இருக்கும். அதனால் இந்த கல்லூரி படிப்பு காலங்களில் நமக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையும் வந்து நம்ம முடிச்சிடணும் இல்லைங்களா, முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம முடிச்சிடணும். அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பிலிருந்து ஜான்சி கவியரசி சொல்லியிருக்காங்க, வாய்ப்புக்கான சாரளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, எனக்கு கல்லூரியில் படித்த அனுபவம் இல்லைங்க, ஆனால் பொதுவாக என்னுடைய கருத்தை வந்து சொல்கிறேன். பதின்பருவத்தில் இறுதியையும் முதிர்ச்சியான பருவத்தின் தொடக்கத்தையும் இணைக்கும் பாலமாக இருப்பது தான் கல்லூரி வாழ்க்கை. மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அடிப்படை களமான கல்லூரி வாழ்க்கையில் நட்பு வாய்ப்பு ரெண்டுமே தேவைங்க. நட்புங்கிறது அடித்தளத்தின் மேல் வாய்ப்பு எனும் சாராளம், அது ஒரு இலக்கை திறந்து வைக்கக்கூடிய ஒரு மேடையாக இருக்குது. மாணவர்களாகிய ஒவ்வொருவரும் நட்பையும் வாய்ப்பையும் சமநிலையாக கையாளணும். நட்பு கூடாரத்தை கடந்து தான் வாய்ப்பு அப்படிங்கிற சாளரம் எதிர்காலத்தை இலக்கோடு சந்திக்க முடியும். அறிவு பகிர்வோடு புதிய திறமைகளையும் கற்றுக்கொள்ள முடியும். உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்புகள் வந்து திறந்திருக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளவும் நட்பின் கூடாரம் மிக உறுதியுணையாக இருப்பதால் நட்பின் கூடாரம் வாய்ப்பின் சாராளம் ரெண்டுமே முக்கியமான தேவையாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தில்லை வில்லாளன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாய்ப்புக்கான சாளரம் தான் கல்வி நட்பு வேலை வாய்ப்புக்கான வழியை வந்து தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் வகுப்பிலிருந்து ஆரம்பமாகிறது கல்லூரி முடிவில் ஏற்படுத்திவிட்டு போகிறது நட்பு. ஒரு காயத்தை அப்படின்னு ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட்ஸ்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்படி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
10: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
11: மனம் சொல்லும் மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
12: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
11: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
13: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் கல்லூரி நட்பின் கூடாரமா வாய்ப்புக்கான சாளரமா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்து சிந்தித்தோம். நேயர்களும் அவங்களுடைய கருத்துக்களை அழகாக சொன்னாங்க. நிறைய நேயர்கள் வந்து நட்புக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல நேயர்கள் வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து இரண்டும் தான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கல்லூரி அப்படிங்கிறது இந்த பெண்களுக்கு வந்து நிறைய முன்னேற்றத்தை வந்து கொடுத்துருக்குங்க. அங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வாய்ப்புக்கான அந்த வழிகாட்டல் பெரும்பாலும் வந்து கல்லூரியிலே தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறிவில் வந்து ஒரு தெளிவை தருவது கல்லூரி அப்படிங்கிறதும் இருக்குது இல்லைங்களா. அந்த வாழ்க்கையினுடைய அடித்தளம் எங்கே கிடைக்குது அப்படின்னா, நம்ம கல்லூரியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு அதில் இருந்து அப்படின்னு பல நேர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இன்று நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேர்களுக்கும் முகநூலில் கருத்துக்களை தெரிவித்த நேர்களுக்கும் நன்றி கூறி ஒழிக்கவிருக்கிற பாடலோடு நிறைவு பெறுவது சிந்தனை அரங்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜி.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். குழந்தைகள் நலன் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜே தேவி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களே, ஒவ்வொரு பெற்றோருக்கும் மிகப்பெரிய செல்வம் என்றால் அவர்களின் குழந்தைகள்தான். அவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வளர வேண்டும் என்பதே ஒவ்வொரு குடும்பத்தின் கனவும் கூட. குழந்தைகளின் ஆரோக்கியம் குறித்து பெற்றோர்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கக்கூடும். அவற்றிற்கெல்லாம் தெளிவான விளக்கங்கள் வழங்கும் வகையில் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் குழந்தைகள் நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜே தேவி இணைந்திருக்கிறார். குழந்தைகளின் வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, தடுப்பூசிகளின் அவசியம், சத்தான உணவு பழக்கங்கள், பருவகால நோய்களிலிருந்து பாதுகாப்பு உள்ளிட்ட பல சந்தேகங்களுக்கு ஆலோசனை பெறலாம். நேயர்களே, அழைக்கலாம் சுழி 4368 என்ற முன்னணிப்பு எண்ணை தொட்டு 2311231 அல்லது 2994 சுழி அல்லது 2995 சுழி. மருத்துவ அதிகாரி நிலையத்துக்கு வருகை தந்திருக்காங்க, அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம்.
0: குழந்தைகள் அப்படின்னா எந்த வயது வரை அவங்க குழந்தைகள்னு சொல்லலாம் டாக்டர்?
4: மருத்துவ ரீதியாக சொல்லணும்னா பிறந்த குழந்தையிலிருந்து 18 வரை குழந்தைகள் தான் வரும்.
0: ஓகே டாக்டர், பிறந்தது முதல் 18 வரை குழந்தைகள்னு சொல்லலாம். கண்டிப்பாக டாக்டர். அடுத்ததாக, ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு பெற்றோர் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் குழந்தைங்களோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்குனா என்னென்ன விஷயங்கள் டாக்டர்?
4: ஆரோக்கியமான வளர்ச்சின்னு சொல்லும் போது குழந்தை வெயிட் மட்டும்தான் நிறையா பேர் பார்க்குறாங்க. எடையை மட்டும் பார்க்காம எடை, குழந்தையோடைய வளர்ச்சி, ஹைட், எவ்வளோ உயரம் போகிறாங்க அப்படின்றதும் பார்க்கணும். அந்த உயரம் வந்து எடைக்கு ஏற்ற உயரமாக இருக்கா, அவங்க வயதுக்கேற்ற உயரமாக இருக்கா அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் சேர்ந்து தான், ஒரே இதுவாக தான் பார்க்கணும். இது இல்லாமல் குழந்தையோட மன வளர்ச்சியும் ரொம்ப முக்கியம். ஸோ மன வளர்ச்சிக்கும் இப்போது இந்த காலத்தில்

0: நிறையா முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஸோ ஒரு குழந்தை வளர்ச்சினா உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி அடையணுன்றதில் டாக்டர்ஸுமே நிறையா இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள்
1: கண்டிப்பாக டாக்டர், அப்போ மன வளர்ச்சி அப்படின்னும் போது குழந்தைகள் கர்ப்ப காலத்திலேருந்தே தாய் வந்து நலமாக இருந்தால் தான் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் மன வளர்ச்சியோடு இருப்பாங்க அப்படின்றது சொல்கிறாங்களே, அது உண்மையா டாக்டர்?
0: இதில் சொல்லணும்னா இதுக்கு நிறையா சயின்டிஃபிக் ஆதாரங்கள் இருக்குது. அறிவியல் ரீதியாக இன்னும் நல்ல சந்தோஷமாக இருக்கிற தாய், கர்ப்ப காலத்தில் சந்தோஷமாக மனநிறைவோடு இருக்கிற தாயோட குழந்தை, அதே மாதிரி மனநிறைவோடு பிறந்து இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அழறது அதெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக நல்ல எடையோட இருக்கிற குழந்தை, அம்மாவுக்கும் நல்லா தாய்ப்பால் கொடுக்க முடியும், அந்த மாதிரி நிறையா ப்ரூஃப் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கர்ப்ப காலத்தில் அதனால் எல்லா தாய்மார்களுமே கர்ப்ப காலத்தில் இருக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற சொல்லி தான் மருத்துவர்களும் ஆலோசனை சொல்கிறாங்க.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சிக்காக நேயர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஆஹா, அந்த நேயர் வந்து வந்தாங்க, நூத்தரில் லைன் கட் ஆயிடுச்சு. அடுத்ததாக தடுப்பூசிகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் டாக்டர்?
0: தடுப்பூசின்றது முதல் வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இருக்குது. ஸோ எந்த நோயும் வந்த பிறகு நம்ம அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளால் இயன்ற வரை முயற்சிக்கலாம் அப்படின்றதுனால தான் தடுப்பூசி வந்திருக்கு. இந்த தடுப்பூசிகள்லாம் நிறைய பலன்கள் இருக்குது. குழந்தைகள் சின்ன சின்ன சின்ன காய்ச்சல் கூட நம்ம கவனிக்காமல் விட்டால் அது பிறநாள் பெருசாக ஆகிறதுக்கோ குழந்தைய ரொம்ப எடையோடு சேர்த்து மனரீதியாகவும் பாதிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் இப்போ தடுக்கிறதுக்காக தான் இந்த தடுப்பூசியை நம்ம கவர்மெண்ட்டே இப்போ இது முன்னெல்லாம் சில தடுப்பூசிகள் மட்டும் தான் கவர்மெண்ட்டில் கிடைக்கும், மற்றதெல்லாம் நாங்கள் ப்ரைவேட்டில் போய் போடுற சூழ்நிலையை இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ரொம்பவே பாதிக்கு பாதின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 80% எல்லா தடுப்பூசியுமே வந்து கவர்மெண்ட்லேயே நம்ம கவர்மெண்ட்லேயே கிடைக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டாலே நிறைய ஒரு 12 விதமான நோய்கள்லேருந்து குழந்தைய காப்பாற்ற முடியும்.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சிக்காக நேயர்கள் வந்துட்டு இருக்காங்க. வருக வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
2: நான் விடுதலை ராஜா பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: என்னுடைய பேத்தி வந்து 3 வயசு ஆகுது, அடுத்த மாசம் 14 வயசு கரெக்டா 3 வயசு. சரியான முறையில் வந்து முழுசா பேச மாட்டேங்குது. அந்த 8 வயசு வந்து முழுசா பேசுவாங்க, அதாவது அம்மா அப்பா அதெல்லாம் பேசுது, வார்த்தைகள் வந்து முழுசா வர மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு வார்த்தை அதுக்குள்ள முதல் எழுத்துதான் சொல்லுறது, முழுசா பேச
1: மாட்டாங்க.
2: முழுசா பேசுவாங்க.
1: கொஞ்சம் லைன்ல வெயிட் பண்ணுங்க சார், டாக்டர் சொல்லுவாங்க. சொல்லுங்க டாக்டர்.
0: உங்க குழந்தைக்கு 3 வயசு, பேத்திக்கு 3 வயசு நிறைய வடந்துருச்சா ஐயா? அடுத்த மாசம் நிறைவடையுது.
2: 14
0: இங்க இந்த வயசுக்கு ஒரு 1-2 வார்த்தைகளை கோர்த்து அவங்க வந்து ஒரு வரியா பேசணும். இந்நேரத்துக்கு சொல்லப்போனா சில குழந்தைங்கள்லாம் 2-3 வரி கூட சேர்ந்து பேசுவாங்க. ஒரு கதையை சொல்ற அளவுக்கு சில குழந்தைங்களை கூட வளர்ச்சி இருக்கும். இப்போ அவங்க 1-2 வார்த்தை தான் சொல்றாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் இது. ஏன்னா 3 வயசு நிரம்ப போகுது இல்லையா, அதனால ஒரு மருத்துவ சோதனை கண்டிப்பா அந்த குழந்தைக்கு தேவை. இருக்கணும். அந்த குழந்தை 3 வயசாக வரி சேர்த்து பேசல அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் கவனிக்கணும்.
1: நன்றி.
0: வணக்கம் ஐயா. நீங்க சொல்ற இந்த சளி பிடிக்கிறது தொந்தரவு வந்து பெரும்பாலான குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இது பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.

0: தக்கான அறிகுறிகள் சில இருக்கு, அது வந்தால் மட்டும் நம்ம பயந்தா போதும். இப்போ இது சாதாரணமாக மூக்கு ஊத்துறது தும்மலுக்கெல்லாம் வந்து அப்போ நம்ம கிருமி தாக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. கிருமி தாக்கம்ன்றது பொதுவாக வைரல் கிருமி தான், இதுக்கெல்லாம் ஜாஸ்தி. ஒரு ஒரு வாட்டியும் இந்த குழந்தைய சளி பிடிக்கும் போதும் உடனே நம்ம மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து இந்த குழந்தைக்கு இது சளி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்கே எதிர்ப்பு சக்தி உண்டாயிடும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து இந்த அளவுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது கம்மியாயிடும். அதனால் இதை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம். எப்போ நம்ம பயப்படணும் அப்படின்னா, சில அறிகுறிகள் குழந்தை தொடர்ந்து காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்குது, இல்லை குழந்தை மூச்சு விட ரொம்ப சிரமப்பட்டு அள்ளு தூக்குதுன்னு சொல்லுவோம், நெஞ்சு குழி வாங்குது, இல்லை குழந்தை சுத்தமாக உள் ஆகாரமே எடுக்க முடியுது, பால் குடிக்கிற குழந்தையாக இருந்தால் பால் குடிக்க மாட்டேங்குது, இல்லை ஆகாரம் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்க முடிய மாட்டேங்குது, சோர்ந்து போயே இருக்குது. இந்த மாதிரி அறிகுறிகள் வந்தால் மட்டும் நம்ம குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், ஒரு மருத்துவமனைக்கு கண்டிப்பாக அழைச்சிட்டு போகணும். மற்றபடி சாதா இருமல் தும்மலுக்கு வீட்லேயே வச்சு பார்க்கலாம், ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு.
1: ஓகே சார், சேவியர் சாருக்கு வந்து தேவையான விளக்கம் கிடைச்சிருச்சுன்னு நம்பலாம். இணைய வரும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வர்க்க வணக்கம்.
2: வணக்கம், உடையார் பாளையம் மஜிம்.
1: ம், சொல்லுங்க சார்.
2: ஒரு வயசு குழந்தை மேடம்.
1: ம்,
2: நல்ல துரு துருன்னு இருக்கு.
1: ம்,
2: நல்ல ரொம்ப லீனா இருக்கு.
1: ம்,
2: 4 அடி எடுத்து வைக்கிறது தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துருது.
1: ம்,
2: என்ன சத்து குறைபாடா என்ன காரணம்?
1: ஒரு வயசு தான் ஆகுதுன்னு சொல்றீங்க இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா மேடம்.
1: ஓகே, அம்மா சொல்வாங்க சார், லைன்ல வெயிட் பண்ணுங்க.
0: வணக்கம் ஐயா. ஒரு வயசு குழந்தை எழுந்திரிச்சு நிக்கிறது தானா நிக்கிறது அதிகம், அது நல்லா நடக்கணும் அப்படின்னா ஒரு 1.5 வயசு 15 மாசத்துல
2: நடக்குது. கொஞ்சம் தூரம் நடக்குது, பொத்துன்னு கீழே விழுந்துருது.
0: இது நார்மல் தான் ஐயா, இது வந்து இந்த வயசுக்கு இவ்வளோ தான் அந்த குழந்தைனால செய்ய முடியும். ஒரு 15 மாதம், ஒரு 1.5 வயசுலேருந்து 18 மாதத்துக்குள்ளே குழந்தை நல்லா விழாமல் நடக்கிறதுக்கு பழகிடுவாங்க.
1: ஓகே சார், நன்றி. இன்னை வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: நாகூர்லேருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
1: சொல்லுங்க சார்.
3: அதாவது டாக்டர் நீ சொல்லும் போது சொன்னாங்க, அதாவது ஒன்றும் பேச்சு வர்றதையோ இதை வந்து கவனிக்க கூடாது, உயரத்தையும் கவனிக்கணும்னு சொன்னாங்க. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை வயது வரலாம் மேடம் வளர்ச்சி இருக்கும், அதாவது உயரம் போகணும், அதாவது எந்த வயசுல எவ்வளவு உயரம் இருக்கணும், அதாவது எவ்வளவு நாளைக்கு வந்து உயரம் இருக்கணுமா, அதாவது உயரம் உயரத்துக்கும் ஆரோக்கியமான உணவு கொடுக்கறதுக்கும் சம்பந்தம் இருக்கா, அதாவது தொடர்ந்து வந்து இந்த உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யணுமா அப்படிங்கறது வந்து டாக்டர்கிட்ட கேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: ஓகே சார். மேடம்
0: வணக்கம் ஐயா, நீங்கள் கேட்டது ரொம்ப கரெக்டான கேள்வி. கண்டிப்பாக உணவு பழக்கத்துக்கும் உயரத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. சரிங்களா, நல்ல சத்தான உணவு கரெக்டான உணவு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை உடல் எடை மட்டும் இல்லாமல் உயரமும் கரெக்டாக வளரும். ஒரு வயசு நாங்கள் இப்போது எல்லாத்துக்குமே ஒரு இந்த வயசில் இந்த குழந்தை எவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்றது ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ பிறந்த குழந்தை யூஸ்வலாக அதோட நீங்கள் அது குழந்தைய படுக்க வச்சு ஒரு ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்டிமீட்டர், இதை தோராயமாக நான் சொல்கிறது 50 சென்டிமீட்டர் அளவு அந்த குழந்தையோட லென்த் உயரம் இருக்கும். இந்த குழந்தை வந்து ஒரு 1 வயசு ஆகும்போது 75 சென்டிமீட்டர் இருக்கணும், 4 வயசு ஆகும்போது 100 சென்டிமீட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் அது மாதிரி படிப்படியாக அந்த ஒரு ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தையோட ஹைட் ஏறிக்கிட்டே இருக்கும், உயரம் ஏறிக்கிட்டே இருக்கும். இது இந்த உயரம் வந்து உணவு பழக்கத்துக்கு மட்டும் இல்லை, குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் எந்த உயரம் இருக்காங்க அதையும் வச்சு தான் இது தீர்மானிக்கப்படுது. இப்போ அம்மாவோட அப்பாவோட உயரம் கம்மியாக இருந்ததுன்னா குழந்தை சத்தா எவ்வளோ சத்தா உணவு எடுத்துக்கிட்டாலும் அதோட ஓவரால் உயரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், குழந்தையோட உயரத்தை நம்ம கணக்கிடும் போது.
1: ஓகே சார், இணைவரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வருக வணக்கம். நலமை சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர், யார் இணைந்திருக்கிறீங்க பேசலாம். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இணைவரும் அடுத்த நேயர், வருக வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறாங்க? அடுத்த நேயர், வருக வணக்கம்.
4: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் பேசுகிறீங்க சார்?
4: அரியலூர் மாவட்டம், லயனந்த சுப்பிரமணியம்.
1: சொல்லுங்க சார்.
4: எனக்கு என் பேத்தி 17 வயசு ஆகுது, வேலைக்கும் போகுது, தும்மல் அடிக்கடி வருது, ஆனா அதை கேர் பண்ணாமல அது பட்டுக்கும் போகுது வருது. வேற ஏதாவது துன்பங்கள் பின்னால ஏதாவது வரக்கூடுமா?
1: டெய்லி தலை குளிப்பாங்களா சார்?
4: ஆமா, ராத்திரில 7.5 மணிக்கு மேல அந்த நேரத்துக்கு தான் குளிக்க, வேலைக்கு போகுதுல்ல, படிச்சிருக்கு பிளஸ் டூ படிச்சிருக்கு, நர்ஸுக்கு படிக்க போக போகுது, ஆனாலும் இந்த வேலையை விடுறது இல்ல. ஆகினால அது ஏதாவது பின் விளைவு ஏதாவது இருக்குமாங்கிறது கேட்க.
1: கண்டிப்பா சார். மேடம்
0: வணக்கம் ஐயா.

0: 17 வயதுக்கான பெண் குழந்தை, இப்போயும் அவங்க வேலைக்கெல்லாம் போகிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம், ஆனால் படிப்பையும் தொடர்றாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். நீங்கள் சொன்ன இந்த தும்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அடுக்கு தும்மல் மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது காலையில் விடிய காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 10-15 வாட்டி தும்பிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி இல்லை.
1: இல்ல ரெகுலரா சமயத்துல அப்படி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சும்மா இருக்கும்போது, அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது இப்படி
0: ஏதாவது ஒவ்வாமை இருக்குமான்னு பாக்கணும் ஐயா.
1: ஒரு சில கெடு எதுவும் இல்ல,
0: அதாவது தினசரி அந்த இது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல வரீங்க.
1: ஆமா ஆமா,
0: தினசரி இருந்துகிட்டே இருக்குன்னா மூக்கு தண்டை வள மூக்குல பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு, சரிங்களா? அதனால வந்து ஒரு இஎன்டி டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கும். எதனால தும்மல் வருதுன்னு இப்போ சொல்கிற அடுக்கு தும்மல் மாதிரி ஒரே டைமில் ஒரு 10-15 வாட்டி தும்புறாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடுறாங்க அப்படின்னா அது ஒரு ஒவ்வாமை ஒரு காரணமாக இருக்கலாம்.
1: இல்லைம்மா, எப்பயோ சத்திக்கு செத்த ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் அப்படிங்கிற ஒரு கணக்கு பார்த்து தான் தும்புது.
0: ஓகே, அப்போ வீட்டில் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு காது மூக்கு தொண்டை டாக்டர் கிட்ட ஒரு ஆலோசனை கண்டிப்பாக வேணும். மூக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அவங்க இருக்கிற இடம், அங்கே தூசி எப்படி இருக்குது? ஏன்னா சின்ன சின்ன தூசி, நமக்கு கண்ணுக்கு தெரியாத தூசியெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து இந்த ஒவ்வாமை உண்டு பண்ணி அவங்களுக்கு தும்மல் உண்டு பண்ணலாம்.
2: அதனால் நீங்கள் வந்து உங்கள் தூசி சுற்றுப்புறத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க சுப்பிரமணியம் சார். அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்துகிற தலையணையில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தலையணையில் வந்து சம்டைம்ஸ் அந்த பஞ்சுகள் வெளியே வந்துச்சுன்னா கூட அதன் மூலமாக மூக்கில் தும்மல் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா டாக்டர்?
0: கண்டிப்பாக.
2: இணை வரும் அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்பாக நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லவ் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
10: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நரேசசட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நரேசசட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: நலமே சூழ்க. சிறப்பு மருத்துவ தொடரில் இன்று குழந்தைகள் நலன் குறித்து நேரலையில் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜே தேவி அவர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, தடுப்பூசிகளின் அவசியம், சத்தான உணவு பழக்கங்கள், பருவகால நோய்களிலிருந்து பாதுகாப்பு உள்ளிட்ட பல சந்தேகங்களுக்கு ஆலோசனைகள் பெறலாம் நேர்களே. தொடர்ந்து நாம் பேசலாம் டாக்டர். இப்ப நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையா அதிகரிக்க நம்ம என்னென்ன டாக்டர் செய்யலாம்?
1: குழந்தை பிறந்தவுடன் ஃபர்ஸ்ட் 6 மாதம் முதல் 6

0: மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். நாங்கள் தாய்ப்பாலை வந்து முதல் தடுப்பூசினே சொல்கிறோம். அந்தளவுக்கு அதில் வந்து குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது. ஸோ 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே, தண்ணீர் கூட இல்லாமல், வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கிற குழந்தையோட வளர்ச்சி, மன வளர்ச்சியும் சரி உடல் வளர்ச்சியும் சரி, மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கம்பேரிசனே இல்லாத அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக அந்த குழந்தைங்களாம் நல்லா வந்திருக்காங்க. அடுத்து 6 மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பாலை கண்டினியூ பண்ணிக்கிட்டே கூடவே மற்ற ஆகாரத்தையும் ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம ஆகாரம்னு சொல்லும் போதே முதல்ல மக்களுக்கு வந்து என்ன ஆகாரம் கொடுக்கறது அப்படின்ற சந்தேகங்கள் வரலாம். முதல்ல குழந்தைக்கு கொடுக்கறது அரிசி பேஸ்ட், ரைஸ் பேஸ்டுன்னு சொல்லுவோம். அரிசி வகையான உணவு தான் முதல்ல அந்த குழந்தைக்கு நல்லா செரிமானமாகும். ஸோ அந்த அரிசியை நல்லா வறுத்து பொடி பண்ணி அதை கஞ்சியாக காய்ச்சி குழந்தைக்கு கொடுக்கலாம். ஒரு ஒரு வாட்டி நம்ம புது உணவை கொடுக்கும் போதும் 3-5 நாள் அதே உணவை பழக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட உணவுக்கு நம்ம போக முடியும். ஸோ இப்போ நம்ம கஞ்சியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த கஞ்சியை குழந்தைக்கு 3-5 நாள் இருக்குது அந்த கஞ்சியை மட்டும் கொடுத்து அந்த குழந்தையை பழக்க விட்டு அப்புறம் அது 5-6 நாளுக்கு மேலே இன்னொரு உணவு காய்கறிகளுக்கு போகலாம். ஈஸியாக செரிமானிக்கக்கூடிய காய்கறிகள்னாக்கா நம்ம வீட்டிலையே கிடைக்கிற உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, கேரட் வகைகள், பீட்ரூட், இதெல்லாம் நல்லா வேக வச்சு கையில் மசிச்சே கொடுக்கலாம். ரொம்ப பெரும்பாலான தாய்மார்கள் பண்ணுற தப்பு வந்து மிக்சியில் போட்டு அடிக்கிறது. மிக்சியில் அடிக்காமல் கையில் மசிச்சு கொடுக்கும் போது அந்த குழந்தை அந்த உணவை உட்கொள்கிறது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க 1 வயசான பிறகு அவங்களே எடுத்து சாப்பிட்றதுக்கும் நம்ம அது உறுதுணையாக இருக்கும். மிக்சியில் அடிக்காமல் பழக்கிறது தான் நல்லது.
1: அதாவது நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஸ்பூன் அல்லது கரண்டியில் கூட வச்சு மசிச்சு கொடுக்கலாம். ஆனால் வந்து மிக்சியில் மட்டும் போடாமல் நம்ம கைகளால கொடுக்கும்போது நம்ம அன்போடு சேர்த்து அது பரிமாறும்
0: கண்டிப்பா
1: குழந்தைகள் வந்து இன்னும் நல்லா
0: இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க.
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, யார் இங்க நடிக்கிறீங்க?
2: நான் திருவாரூர் கொடிக்கால் பிரேம் ஃபைரோஸ் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
2: டாக்டருக்கு வணக்கம்.
0: வணக்கம்.
2: நல்ல அருமையான எல்லாருக்கும் தெளிவான பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றிங்க.
2: என் பிள்ளைக்கு வந்து 10 வயசு ஆகுது டாக்டர், பெண் குழந்தை.
0: சரிங்க.
2: எப்படின்னா 1 மாதத்துக்கு 1 முறையாவது ஏதாவது ஒரு தலைவலி, ஜோரம், இல்லைன்னா ஒரு வயிற்று வலி அப்படின்னு ஏதாவது அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கு பிள்ளைக்கு. டாக்டர் போய் மாதத்துக்கு 1 முறையாவது அன்னைக்கு அவங்கள பார்த்து மருந்து மாத்திரை கொடுத்தா அவங்களுக்கு கியூர் ஆயிடுது காமிச்சிட்டு வந்ததுக்கு பிறகு. ஆனா இது ரொட்டீனா இப்படியே நடந்துகிட்டே இருக்கு. சார் என்ன சொல்றாங்க டாக்டர் சார், நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு, அதனாலதான் பிள்ளைக்கு ஏதாவது செய்யுது, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தா சரியா வந்துடும் அப்படிங்கிறாங்க. அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது எதனால கம்மியாவது பிள்ளைங்களுக்கு? உணவு பழக்க வழக்கங்கள் எதுவும் மாற்றணுமா? இதுல என்ன கொடுத்தா இந்த பிள்ளைக்கு இந்த நோயை கியூர் ஆகும்? அடிக்கடி தலைவலி வருது, கண் டாக்டர் காமிச்சு கண் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் கண்ணுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதற்கான தெளிவான பதில் எனக்கு டாக்டர் சொல்லுங்க.
1: ஓகேம்மா.
0: சரிங்க. நீங்கள் சொல்கிறத வந்து எல்லா நிறையா தாய்மார்கள் இதே கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட பண்ணுறாங்க. இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும், தலைவலி இந்த வயசில் வருது யூஸ்வலாக கண் பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லுவோம். பட் ஏற்கனவே நீங்கள் கண் டாக்டரை பார்த்துருக்கறதுனால இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது வந்து குழந்தை எந்த அளவுக்கு திரவ உணவுகள், அதாவது நீர் பேஸ்ட், லிக்விட் பேஸ்டு உணவுகள் எந்த அளவுக்கு அந்த குழந்தை எடுத்துக்குதுன்னு பார்க்கணும். இப்போ அடிக்கிற நம்ம கிளைமேட் சேஞ்ச் வெயிலுக்கு குழந்தை வந்து 1 நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1.5-2 லிட்டர் நீர் ஆகாரமாக எடுத்துக்கணும். நீர் ஆகாரம்ன்றதை நான் சொல்கிறது வெறும் தண்ணி மட்டும் அவங்க எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க குடிக்கிற பால், இளநீர், மோர், ஜூஸு எல்லாம் சேர்த்து 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் அந்த குழந்தை எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே அவங்க தலைவலி பிரச்சனை 90% கம்மியாயிடும். நெக்ஸ்ட்டு ரொம்ப அதிக நேரம் டிவியோ மொபைலோ பார்க்காம அது நல்ல தூக்கம், 1-8 மணி நேரம் குழந்தை நல்லா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா தூங்கி எழுந்திருச்சாலே தலைவலி பிரச்சனை மிச்சம் இருக்கிற பிரச்சனையும் சரியாயிடும். அடுத்து நீங்கள் கேட்டது இம்யூனிட்டி, அதாவது எதிர்ப்பு சக்தி எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டிங்க. இம்யூனிட்டிக்கு நம்ம எதிர்ப்பு சக்திக்கு நம்ம சாதா வீட்டு உணவை அந்த குழந்தை ஃபுல்லாகவே சாப்பிட பழகணும். வெளிப்பொருள் எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. முக்கியமாக அந்த பேக்கெட்டில் இருக்கிற பேக்கெட்டட் ஐட்டம்ஸ் எதுவும் வாங்கி கொடுக்காமல் இருந்தீங்கனாலே நம்ம வீட்டில் இருக்கிற உணவு கொடுத்தாலே போதும், நம்ம எதிர்ப்பு சக்தி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடும். முக்கியமான சத்துமாவு கஞ்சி கொடுக்கறது அதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் பெண் குழந்தையாக இருக்கிறதுனால இன்னும் அவங்க இன்னும் அடுத்த 1-2 வருஷத்தில் அவங்க ஒன்று பூப்படைவாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு இன்னும் நிறைய சத்து தேவைப்படும். ஸோ பால் கண்டிப்பாக அவங்க டெய்லி குடிக்கணும். 1 நாளைக்கு 1 முட்டையிலேருந்து 2 முட்டை அந்த குழந்தை கண்டிப்பாக சாப்பிடணும். அதை டெய்லியே முட்டை சாப்பிட்றது நீங்கள் ஊக்குவிக்கணும். இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே மதிய உணவில் முட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க.

0: ஒரு முனையில் வந்து ரெண்டு முட்டை கண்டிப்பாக அந்த குழந்தை சாப்பிடணும். அதிகமாக நீர் ஆகாரம் உட்கொள்ளணும். சத்து மாவு கஞ்சி, ஏதாவது ஒரு வேளையாவது சத்து மாவு கஞ்சி நீங்கள் சாப்பாட்டில் பயன்படுத்தணும்.
1: ஃபைரோஜம்மா கேட்டுக்கிட்டீங்களா?
2: நன்றி டாக்டர்.
1: நன்றிம்மா, நன்றி. சத்து மாவு கஞ்சி நம்ம சொல்கிறோம் டாக்டர், அது எவ்வளோ பக்குவப்படுத்தி அரைச்சி கொடுத்தாலும் அதை குடிக்கிறதுக்குள்ள குடிக்க வைக்கிறதுக்காட்டியும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. பால் குடிக்கிறேன், இதை மட்டும் தயவு செஞ்சு கொண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டாக்டர். இந்த குழந்தைங்கள்லாம், என் பையன் மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைங்க, எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்களும் அதுதான். நம்மளும் அதில் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம், நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணுறோம், பனங்கற்கண்டு மிக்ஸ் பண்ணுறோம், எதுனாலும் அது கிட்ட மட்டும் வராது. அவர் ரொம்ப கம்பல் பண்ணால் ஹாஃப் டம்ளர் மட்டும்தான்.
0: சத்து மாவுன்றது நம்ம பவுடரை அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அதை நம்ம கஞ்சியாக குழந்தைங்க சில குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. நம்ம அதை முன்னாடி ஆரம்பிச்சிருந்தோம்னா, அதாவது 6 மாதத்துலேருந்து 12 வயசுக்குள்ளே நம்ம ஆரம்பிச்சிருந்தோன்னா, அந்த குழந்தைங்களுக்கு அதோட டேஸ்ட் பழகிட்டு இருக்கும், அந்த குழந்தைங்க தொடர்ந்து அதை சாப்பிடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் தான் 1-3 வயசு வரைக்கும் நம்ம எந்த புது உணவு கொடுத்தாலும் அந்த குழந்தை அதை ஏற்றுக்க அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காது. 3 வயசுக்கு மேலே அந்த குழந்தை கண்டிப்பாக அந்த குழந்தையோட ப்ரிஃபரன்சஸ் நிறையா இருக்கும். நம்ம புதுசாக ஏதாவது கொடுத்தா அவங்க ட்ரை பண்ணுறது பண்ண மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த சத்து மாவு நம்ம எந்த மாதிரி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். சில குழந்தைங்களுக்கு கொழுக்கட்டை மாதிரி கொடுத்து செஞ்சால் பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு அது தோசையாக பிடிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கே தெரியாமல் நம்ம அதை கொடுத்து தான் பழக்கணும். அவங்க கஞ்சியாக குடிக்கலன்னா இந்த மாதிரி வேறு வேறு ஒரு ஒரு விதமான பார்க்கலாம். லட்டு மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணலாம், கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணலாம், இல்லை அந்த மாவை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இட்லி மாவில் தோசை மாவில் கலந்து அது இட்லியாவோ தோசையாவோ செஞ்சு கொடுக்கலாம். இதனால் இதை வந்து குழந்தைக்கு பெருசாக அதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது, கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க.
1: கண்டிப்பாக டாக்டர், அதாவது நான் இதை யோசிக்கவே இல்லை. கொழுக்கட்டை புளி பிடிக்கிறது, தோசை மாவில் மிக்ஸ் பண்ணுறதுன்றது வந்து நம்ம தோசைக்கு தனியாக மாவு அதை மட்டும் தான் இது பண்ணுவோம். சத்து மாவை கூட கலந்து தோசை ஊற்றுனா அப்படி கூட அதுக்கு வந்து இன்டேக் போயிடும் இல்லைங்க டாக்டர்?
0: கண்டிப்பாக.
1: அருமை டாக்டர், இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் காரைக்கால் இருந்து காவியா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: மேம், என் சிஸ்டருக்கு வந்து ஏஜ் 10 ஆகுது. அவங்க வந்து 8 இயர்ஸா இருக்கும்போது கண்ணில் வந்து பெண்ணால குத்திக்கிட்டாங்க. அந்த வெள்ளை முளியில வந்து 2 டாட் அந்த குத்துனது அப்படியே தெரியுது மேம். அதுக்கு என்ன மேம் பண்ணலாம்
1: டாக்டர்? மேம்
0: வணக்கங்க. நீங்கள் சொல்கிற அந்த கண்ணு மொழியில் 2 வெள்ளை டாட்டு தெரியுதுன்னா அது வந்து காயம் ஆறுன தழும்பாக இருக்கலாம். அந்த தழும்பு வந்து யூஸ்வலாக நம்ம கார்னியான்னு சொல்கிறோம்னா கண் மொழிக்கு வெளிப்புற இருக்கிற அந்த இடம், அது வந்து ஹீல் ஆகும் போது, அது காயம் ஆறும் போது அது மாதிரி வெள்ளைத்தழும்பாக ஃபார்ம் ஆகும். யூஸ்வலாக அந்த வெள்ளைத்தழும்பு போகாது, அது வந்து வாழ்நாள் ஃபுல்லாகவும் அந்த வெள்ளைத்தழும்பு இருக்கும். இவங்களுக்கு எப்படி இருக்குது, எந்த இடத்துல அடிபட்டிருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு அந்த வெள்ளைத்தழும்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணால் நம்ம இன்னும் மேற்கொண்டு உறுதியாக சொல்ல முடியும்.
1: ஓகே டாக்டர், இனிய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
4: இருவருக்கும் காலை வணக்கம்மா. டாக்டர் அம்மாவுக்கு வணக்கம். உங்களுக்கு வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடிமா.
1: சொல்லுங்க.
0: வணக்கம் ஐயா.
4: டாக்டர்மா, என்னோட கேள்வி, என்னோட பேத்திக்கு வர டிசம்பர் வந்து 5 வயசு ஆக போகுதுமா.
0: சரிங்க ஐயா.
4: அவ பாத்தீங்கன்னா இந்த வெள்ள சாதம், அதாவது இந்த குழம்பு ஊத்தாது மோர் ஊத்தாது, இந்த வெள்ள சாதத்தை தான் விரும்பி சாப்பிடறேன். சின்ன குழந்தைகளுக்கு வயசு 5 ஆக போகுது, என்ன சொன்னாலும் எனக்கு வெள்ள சாதம் கூட வெள்ள சாதம் கூட, இந்த வெள்ள சாதத்தை தான் விரும்பி சாப்பிடறேன். இதுக்கு ஒரு காரணம் என்னம்மா? ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு அடிக்கடி இந்த சளி தொந்தரவு, அது பெரும்பாலும் மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க, இனிமேல் எதிர்ப்பு சக்தி, ரெண்டாவது வந்து ஒவ்வாமை, இந்த காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அடிக்கடி இந்த சளி தொந்தரவு வருதுமா, வயசு 5 ஆக போகுது. இதுக்கு 2 காரணமும் சொல்லுங்கம்மா, நான் வானொலியில் கேட்டுக்கிறேன்.
0: சரிங்க ஐயா, நீங்கள் சொன்ன முதல் விஷயம் வெள்ளை சாதம் சாப்பிட்றாங்கன்னு. வெள்ளை சாதம் எல்லா பெரும்பாலான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த விதமான சாதம், அதாவது அவங்க சாப்பிட்றதுல தப்பு எதுவும் இல்லை. அவங்க சாம்பாரோ குழம்போ ஊற்றிக்க மாட்டுறாங்கன்றதுனால நம்ம அதை அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி அதை கொடுக்க வேண்டாம். வெள்ளை சாதத்துக்கூடவே பக்கத்தில் நீங்கள் காய்கறிகள் கொஞ்சம் நிறையா வச்சு அந்த காய்கறிகளை உட்கொள்ள சொல்லி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பழக்கலாம். வளர வளர மற்ற குழந்தைங்கள கூட அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது மற்ற குழந்தைங்க சாப்பிட்றத பார்த்து இவங்களோட இதுவும் மாறிடும். பட் வெள்ளை சாதம் சாப்பிட்றதுனால தப்பு எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டது வந்து அடிக்கடி சளி பிடிக்குதுன்னு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்மளை சுற்றி இந்த காற்றுல நிறைய கிருமிகள் இருக்குது, 1000-க்கணக்கான கிருமிகள், 100,000-க்கணக்கான கிருமிகள் நம்ம சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அதில் அது வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்கஸாக இருக்கலாம், நம்ம நிறைய அதுக்கு நிறையா பேர் இருந்தாலுமே இதனால தான் நம்மளுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குது. குழந்தை கொஞ்சம் வளர வளர அந்த இந்த பிரச்சனையில இருந்து எதிர்ப்பு சக்தி அவங்க உடம்புல தானாகவே வந்துடும். நம்ம அவங்களுக்கு உணவு மட்டும் கரெக்டாக பழகிக்கிட்டு கை கால் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் அவங்க இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்க மட்டும் பழகி கொடுத்தா போதும்.
1: ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேரம் 11:30. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 நலமே சூழ்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: மாளிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
6: சோபா பீரோடி
5: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
6: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
5: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கணித நல்வாழ்த்துக்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ஆதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உளங்கணித நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் கோபால் பல்பொடி.
8: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
9: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கணித நல்வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு உளங்கணித நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
5: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோபா பீரோ டே
6: ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
5: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேயர்களுக்கு உளங்கணித நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் அணு மருத்துவமனை.
10: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். குழந்தைகள் நலன் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜே தேவி அவர்கள். தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. டாக்டர், இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் டைம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் குறைஞ்ச அளவில் கொடுக்கலாமா டாக்டர்?
11: 2 குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைமே கிடையாது, கொடுக்கவே கூடாது. இதுதான் கைட்லைன்ஸ், இது வந்து கைட்லைன்ஸில் இருக்குது எங்களுக்கு. ஸோ ஆனால் இப்போது நம்ம பார்க்குறது அந்த மாதிரி கிடையாது. பட் 2 குழந்தைங்களுக்கு முடிந்த அளவு அவங்களுக்கு மொபைலோ டிவியோ காண்பிப்பது தவிர்க்கணும். 2 மேலே இருக்கிற குழந்தைங்களை, 2-5 வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு 1.5 மணி டெய்லி, 30 டெய்லி கொடுக்கலாம். 5 மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு 1 டெய்லி. இதுதான் இதுக்குட்பட்டு கொடுக்கறது தான் குழந்தை கைட்லைன்ஸ்லேயே இருக்குது. இவ்வளோ தான் கொடுக்கணும் இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்றது. இது வந்து டிவி மொபைல் எல்லாம் சேர்த்து தான் இந்த ஸ்க்ரீன் டைம்.
0: இதை தாண்டி தான் நமக்கு வந்து போய்கிட்டு இருக்கு எல்லாமே. ஆனால் இப்போ வந்து இந்த அளவுக்கு குறைச்சா அந்த குழந்தைங்க வந்து நலமாக இருப்பாங்க
11: கண்டிப்பாக.
0: இனி வரும் நேயர்களை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
12: இருவருக்கு வணக்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
11: வணக்கம்ங்க. நீங்கள் சொன்ன அந்த 5 5 நல்லா தான் இருக்காங்க, நல்லா பால் குடிக்கிறாங்க, ஆனால் மூக்கில் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது. இது வந்து இப்போ குழந்தைக்கு லேசாக சளி பிடிச்சிருக்கு, இது நார்மல் தான், இப்போதைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிருமி எப்படி வந்திருக்கோம், எப்படி சளி பிடிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு காரண காரியம் நம்ம கிட்டே இருந்தது தான். ஏன்னா குழந்தையாக வெளியில் எங்கேயும் போகலை. ஸோ நம்ம ஏதாவது கையை கழுவாமல் இருக்கிற இடத்த சுத்தமாக வைத்து கொண்டு எல்லாமே இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு சளி பிடிக்க வாய்ப்பு.

0: இருக்குது. இல்லை கூட விளையாடுற பெரிய குழந்தையாக இருக்காது, சளி பிடிச்சிருந்தா அந்த குழந்தை இந்த குழந்தைகிட்ட அந்த உறவாடும் போது இந்த குழந்தைக்கு அந்த சளி பிடிச்சிருக்கலாம். இப்போதைக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த குழந்தைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரியான ஆபத்தான அறிகுறிகள் ஏதாவது இருந்தால், குழந்தை பால் குடிக்க மாட்டாங்க, சதா அழுதுகிட்டே இருக்காங்க, இல்லை ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க, இல்லை குழந்தைக்கு மார்பகங்கள் மூச்சு விடும் போது உள்வாங்குது அப்படின்றாவது அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகணும். நீங்கள் சொன்ன ரெண்டாவது குழந்தை 10 வயசுக்குட்பட்ட குழந்தை, இப்போ வந்து சுறுசுறுப்பாக இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் மந்தமாக இருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் மருத்துவ சோதனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. குழந்தைக்கு ஏதாவது தைராய்டு பிரச்சனை ஏதாவது வந்திருக்கா, முன்னே ரொம்ப காமனாக இருக்கிறது தைராய்டு பிரச்சனை. தைராய்டு பிரச்சனை வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முதல் அறிகுறிகள், சுற்றுப்புறத்தில் இருக்கிற நாட்டம் கம்மியாகிறது, ரொம்ப அவ்வளோ முன்னாடி இருந்த சுறுசுறுப்பெல்லாம் இல்லாமல் கம்மியாகிறது, இந்த மாதிரியாக தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குதானு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அது இது இல்லாமல் குழந்தையோட எடை, உடை, உயரம் இதெல்லாம் பார்த்து குழந்தைக்கு உடல் எடை கரெக்டாக இருக்கா, உடல் எடை கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்களான்றதும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ மருத்துவரை அணுகிறது தான் சிறந்தது.
1: ஓகேம்மா, இணையவரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் எங்க நினைக்கிறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ராஜா
1: நஜமுதீன்.
2: டாக்டர் அம்மாவுக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
2: அதாவது எனக்கு பாப்பா 6 வயசு ஆகுது மேடம், பையனுக்கு 4 வயசு ஆகுது. வெந்நீர் தான் கொடுத்து ஆற வச்சு தான் கொடுக்குறோம். இருந்தாலும் வந்து சில நேரங்கள்ல அவங்களுக்கு சளி தொந்தரவு, அது என்னன்னா அது நாள்பட இருக்கு, அதுக்கு போய் தான் அது கியூர் ஆகுது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும். அதனால வெளியில ஏதாவது போற நேரங்கள்ல ஏதாவது இந்த பாட்டில் தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா கூட அந்த திரும்பவும் அந்த மாதிரி ஒரு சளி ப்ராப்ளம், இருமல் இருமலா இருக்கு. அது கால நேரங்கள்ல சில நேரங்கள்ல வறட்டு இருமலாவும் இருக்கு, அது கொஞ்சம் நாள்பட இருக்குமா, அது என்னன்னு விளக்கம் கொடுங்க, நான் வானொலியில கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி.
1: அகைன் இவங்களும் சளி தொந்தரவு தான் பெரும்பாலான பெற்றோர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்லுங்க.
0: இந்த சளி தொந்தரவுன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிருமி தொற்றுனால வருது. கிருமி தொற்று இல்லாமல் வர்றது வந்து இப்போ அவர் சொன்னார் இல்லையா, வரட்டெரும்பலாம் சில டைம்ஸ் காலையில் இரும்புறாங்க அப்படின்றது, இது வந்து ஒவ்வாமைனால வர்றது. ஒவ்வாமைனால வளர வருதுன்னும் போது குழந்தைங்களோட மூச்சு குழாய், இப்போ நம்மளுக்கு பெரியவங்களோட கம்பேர் பண்ணும்போது குழந்தையோட மூச்சு குழாய் ரொம்ப சுருக்கமாக சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கு லேசான சளி இருமல் சளி பிடிச்சிருந்தாலும், லேசான செக்ரேஷன் இருந்தாலும் அந்த உணவு குழாய், அந்த மூச்சு குழாய் இன்னும் சுருங்கிடும். அப்போது வந்து குழந்தைக்கு மூச்சு விடுதலை ரொம்ப சிரமம் ஏற்பட்டு குழந்தை வந்து இரும்ப ஆரம்பிச்சிடும். இருமல் வந்து கொஞ்சம் நம்ம கவனிக்காமல் விட்டோம், இல்லை இன்னும் ரொம்ப மோசமாக அந்த அடைப்பு ஜாஸ்தியாக இருக்கும் போது குழந்தைங்களுக்கு நம்ம வீசிங்கன்னு சொல்கிறக்கூடிய அந்த கனயம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒவ்வாமைனால வர்றது தான். இந்த ஒவ்வாமை வந்து பெரும்பாலும் எதுக்கு வருது, சில உணவு இப்போ இவர் சொன்ன மாதிரி குளிர்பானம் குடித்தா அந்த குழந்தைக்கு வருது அப்படின்னா, அதெல்லாம் எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்க சில நேரங்களில் முடியும், சில நேரங்களில் முடியாது. அந்த மாதிரி ஒவ்வாமை எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சால் அந்த உணவெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால், கொஞ்சம் தவிர்த்தா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். முக்கியமாக இந்த குளிர்ச்சியான ஐட்டம்ஸ் சாப்பிடும் போது, ரொம்ப குளிர்ச்சியாக சாப்பிடாமல் இருக்கிறது, நேராக ஃபேனுக்கு அடியில் படுக்காமல் இருக்கிறது, ஏசி போட்டுட்ருக்காங்கன்னா அந்த ஏசி வென்ட்டுக்கு நேராக படுக்காமல் இருக்கிறது, ஏசி வென்ட்டை அடிக்கடி சுத்தம் பண்ணுறது, இருக்கிற ரூமை ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கிறது, ரொம்ப நாய் பூனை அது ஆடு மாடு கோழி இது கூட ரொம்ப நெருக்கமாக விளையாடாமல் இருக்கிறது, பூக்கள் நிறையா மோந்து பார்க்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த ஒவ்வாமையிலேருந்து இந்த இதெல்லாம் ஏதாவது ஒவ்வாமையும் வந்து வருதுன்னு இதில் வந்து தவிர்க்க முடியும்.
1: ஓகே டாக்டர், அதாவது நம்ம கிட்டே இருக்கிற கொஞ்சம் வளர்ப்பு பிராணிகள் கிட்டேருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி இருக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய படுக்கிற ரூம் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டோன்னா அடிக்கடி சளி பிடிக்கிற இந்த தொந்தரவுகள் வந்து நம்ம வந்து நீங்கிடலாம். இணையவரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் எங்கே நினைக்கிறீங்க?
3: கும்பகோணம்.
1: சொல்லுங்க சார்.
3: சார், சிறப்பு விருந்தினர் டாக்டர் அவருக்கு வணக்கம்.
0: வணக்கம்ங்க.
3: ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி மேடம். அதாவது நீங்க சொன்ன இந்த குழந்தைகள் உணவு வந்து இந்த 3 வயதுலேருந்து சொன்னீங்க, அதெல்லாம் வந்து இந்த கொழுக்கட்டை ஒரு அருமையான விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து ஆரம்ப காலத்துல இதெல்லாம் பழகினாங்கன்னா கொஞ்சம் நோய் நொடி இல்லாம வாழலாம் இல்லைங்களா? சில ஒரு சின்ன என்னோட தனிப்பட்ட பொது இது, சில நாடுகள் வந்து பிரான்ஸ் இந்த மாதிரி இந்த கனடாவில் இந்த செல்போன் வந்து 16 வயதுக்குள்ள குழந்தைகள் கொடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அந்த மாதிரி நாம நாட்டிலே வரப்போகுது, அதை தவிர்க்கிறதுக்கு பெற்றோர்கள் என்ன செஞ்சுங்கிறத கொஞ்சம் அழுத்தம் சுத்தமா, ஏன்னா உணவுங்கிறது தாய் ஏதாவது ஊட்டி விடுறாங்களோ அது கண்டிப்பா அது பழக்கிடும். இந்த போனுங்கிறையும் அதையும் இந்த தாய் பெற்றோர்கள் வந்து ஒரு கத்துக் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கான ஒரு வழக்கத்தை சொல்லுங்க, நான் வானங்களை கேட்டுக்கேன். நன்றி மேடம்.
0: நன்றிங்கய்யா. நீங்க கேட்டதும் நல்ல ஒரு பொதுமக்களுக்கு ரொம்ப தெரிய வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த ஸ்க்ரீன் டைம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அது எப்படி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், குழந்தைங்களோட பெற்றோரோ இல்லை குழந்தைய யார் பார்த்துக்குறாங்களோ அவங்க

0: உட்காந்து விளையாடணும். ஒரு எந்த ஒரு குழந்தையும் விளையாடாத மறுத்துவிட்டு நான் விளையாட மாட்டேன் நான் ஸ்க்ரீனை தான் பார்ப்பேன்னு சொல்ல போகிறதில்ல. குழந்தைக்கு வந்து விளையாடுறதுக்கு நம்ம ஒரு மணி நேரமாவது அந்த குழந்தை நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நம்ம வழிவகுக்கணும். அதை நீங்கள் கிளாஸில் போட்டாலும் சரி, இல்லை அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைய சேர்த்து வச்சு வெளியில் விளையாட விட்டாலும் சரி, இல்லை எல்லாம் வேறு யாருமே இல்லையா, நம்ம அந்த குழந்தையோட சேர்ந்து விளையாடுறதுனாலும் சரி, ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஓடி ஆடி அந்த குழந்தை விளையாடுச்சுனாலே அந்த குழந்தைக்கு மற்ற சிந்தனைகள் ரொம்ப கம்மியாயிடும். அடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வேறு இதுலையாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா வரையறதில், பெரும்பாலான குழந்தைங்களும் வரையறதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ வரையறது நம்ம அவங்க வரைகிறாங்கன்னா அதை ஊக்கப்படுத்தணும். ஆனால் மெயினாக ஊக்கப்படுத்த வேண்டியது ஓடி ஆடி விளையாடுறது. அந்த குழந்தை நடமாடணும், அந்த எழுந்திரிச்சு நடமாடி ஓடி ஆடி விளையாடினாலே அந்த குழந்தைக்கு ஸ்க்ரீனை பார்க்கணும் டிவி பார்க்கணுன்ற எண்ணமே இருக்காது.
1: ஓகே டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி வரையணும். இன்னும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நம்ம ப்ளே பண்ணுறதுல வந்து ரொம்ப
0: ரொம்ப இன்ட்ரெஸ்டாக
1: இருக்கும். ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற ரைம்ஸு போயம்ஸ் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு கற்றுக்கிட்டு வந்து வீட்டில் அந்த கொஞ்சம் ட்ரம்ஸ் மாதிரி ஏதாவது விளையாட்டு ட்ரம்ஸு, அதுக்கப்புறம் கீபோர்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் பெற்றோர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அந்த நாய்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அதுங்க வந்து வளர்கிறதுக்கு நம்ம ஊக்குவிச்சு நீங்கள் பண்ணுங்கள் அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதிரியான ஸ்க்ரீன் டைமை வந்து கொஞ்சம் வந்து
0: கண்டிப்பாக
1: கம்மி பண்ணிடலாம் டாக்டர். இனிய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: ஹலோ
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சரவணன்
2: பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: பொதுவான கேள்வி மேடம், குழந்தைகள் எல்லாம் சரியா காலையில சாப்பிட மாட்டேங்குது, மதிய நேரத்துல மட்டும் சாப்பிடுதுங்க, அதனால உடல்ல பின்னாடி பிரச்சனை வருங்களா?
0: வணக்கம் ஐயா, நீங்க கேட்டதும் சரியான கேள்விதான். இப்போ உணவு பழக்கம் நம்ம உண்டு பண்ணுறது வந்து குழந்தைங்களுக்கு, குழந்தைங்க தானாக எந்த உணவு பழக்கமே அவங்களா வச்சுக்கிறதில்ல, நம்ம எப்படி அந்த குழந்தைய வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான். ஸோ காலையில் உணவை வந்து கட்டாயமாக்கணும், நம்ம தான் அதை கட்டாயமாக்கணும். அது நம்ம எப்படி கட்டாயமாக்குறோம்னா குழந்தைய கொஞ்சம் முன்னாடி எழுப்பி விடணும். குழந்தைக்கு 6 மணி நேரம் நம்ம தூக்கம் சொன்னோம் இல்லையா, 11 மணிக்கு இந்த குழந்தை படுத்து 6 மணி நேரம் கணக்கு கிடையாது, 6 லிருந்து 8 மணி நேரம் அந்த குழந்தை தூங்கணும்னா குறைஞ்சபட்சம் 9 இல்லை 10 மணிக்கு அந்த குழந்தையை படுக்க வைக்கணும். அப்போ தான் குழந்தைக்கு காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் எழுந்திருக்கிற பழக்கம் வரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை எழுந்திரிச்சு அதோட உடற்பயிற்சி பண்ணுறதோ, அது உடலை சுத்தம் பண்ணிக்கிறது, குளிக்கிறது, கொள்வது, அதெல்லாம் முடிச்சு வந்து அந்த குழந்தை கண்டிப்பாக உணவு சாப்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும். அந்த பழக்கத்தை நம்ம தான் கொண்டு வரணும். எதுவுமே எங்களுக்கு டைம் இல்லைங்க, அது இட்லி கொடுத்தா இட்லி சாப்பிட மாட்டேங்குது, தோசை சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்கிற தாய்மார்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு முட்டை ஒரு ஆம்லெட்டாக செஞ்சு கொடுக்கலாம். எது ஈஸியாக பண்ண முடியுமோ அதை கூட நம்ம செஞ்சு கொடுத்து, ஆனால் காலையில் உணவை கட்டாயமாக்கினாதான் ஸ்கூலுக்கு இல்லை வெளியில் போக முடியுன்றதை நம்ம சொல்லி கொடுக்கணும். காலையில் உணவு பழக்கத்தை அவங்க விட்டாங்கன்னா ரொம்ப நேரம் வயிறில் உணவு இல்லாமல் இருக்கிறதே வந்து குழந்தைக்கு வளர்ச்சிக்கு ரொம்பவே ஆபத்தாக அமையக்கூடும். நேரம் பாதிய உணவு தான் சாப்பிட போகிறாங்க அப்படின்னு ரொம்ப நேரம் வயிறு காய போடுறது நல்லதில்லை.
1: ஆமாம், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம சாப்பிடாம காலைல தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். அப்போ அந்த காலையிலையும் அது நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம்னா அதுக்கும் இடையில எந்த அளவுக்கு வந்து நம்ம பிரேக் கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்களோட வளர்ச்சி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றத வந்து அந்த குழந்தைங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கணும். பெற்றோர்களும் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட்ஸாவது எடுத்துகிட்டு போ, ஒரு பனானாவும் ஒரு பாலும் குளிச்சுட்டு போங்க, பாலும் பழமும் சாப்பிட்டு போங்க, ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாம். ஆப்பிள்லாம் காஸ்ட்லி அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த சீசனல் ஃப்ரூட்டில் என்ன கிடைக்குது, இப்போ மாம்பழ சீசன் இருந்துச்சு ஒரு மாம்பழத்தை வெட்டி வைக்கலாம், அதெல்லாம் மாம்பழம்னா எந்த குழந்தைங்களும் வேணானே சொல்லாது, பப்பாயா வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸாக குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம சமைச்சு தேவை கிடையாது, அந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி உணவு தவிர்க்கிற குழந்தைங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யலாம். இனி வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: காலை வணக்கத்தை கொடுக்கிறேன்.
1: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
3: எனக்கு வந்து இந்த 2.5 வயசு இருக்குமா, 2 வயசு 7 மாதம் ஆகிறது என் பேச்சிக்கு. கண் ஓரத்துல அப்பப்ப தண்ணீர் வந்து சுரக்குது, நீர் சுரந்துகிட்டே இருக்கு அப்பப்ப எப்பயாவது அந்த பிள்ளைக்கு, ரெண்டு கண்ணிலுமே. இது என்ன காரணம்னு சொல்லுங்க. இன்னொன்னு, வயசு 3.5 வயசு எனக்கு, அவனுக்கு வந்து பற்கள் வந்து ஒரு சத்து டானிக்கு ஏதோ ஒரு டானிக்கு கொடுத்ததுனால பற்கள் பூரா கருப்பா இருக்கு, கரை பிடித்து. அது வந்து எப்படி 7 வயது ஆனா பற்கள் விழும்போதுதான் அது சரியாகுமா, அல்லது இப்பவுமே அது சரியாகுமா, பல் தேய்க்க தேய்க்க சரியாகணுமா? அதற்கு எனக்கு 2 கேள்விகளுக்கும் பதில் கூறுங்கள். நன்றி, வணக்கம்மா.
0: நன்றிங்க. கண்ணில் நீர் சுரந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னீங்க, கண்ணில் அப்பப்போ நீர் சுரக்குதுன்னா அது எதுனாலும் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கும். கண் பார்வை மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு கண்ணில் இந்த காற்றுலேயே நம்ம மைக்ரோ கிருமிகள் நிறையா இருக்குது, மைக்ரோ டஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த

0: தூசி, நம்ம கண்ணுக்கே தெரியாத தூசியும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி தூசியெல்லாம் கண்ணில் விழுந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு கண்ணில் நீர் சுரந்துட்டே இருக்கும். இது எல்லாமே குழந்தை தலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், தலையிலனா முடியல சொல்கிறேன், முடியல ரொம்ப சுத்தமாக இல்லாமல் அதில் நிறையா அழுக்கு தேங்கி இருந்தாலும், இல்லை அதில் ஸ்கேல்ப்லேருந்து வர டஸ்ட்டு குழந்தை கண்ணில் பட்டாலும் இந்த மாதிரி அடிக்கடி கண்ணில் நீர் சுரந்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக மருத்துவரை அணுகிட்டு தான் நம்ம மேற்கொண்டு இந்த குழந்தைக்கு சிகிச்சைக்கு அளிக்கணும். இன்னொரு குழந்தை பற்கல்ல கரை சொன்னீங்க, இந்த வந்து பற்கல்ல கரை வர்றது அயன் சிரப் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, இரும்பு சத்து டானிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பற்கல்ல கரை வரும். இது பயப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை, பற்கல்னால இதுக்கு எதுவும் இந்த பாதிப்பும் இல்லை. இது விழுந்து அதுக்கப்புறம் வர பல் நார்மலாக தான் இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
5: சோஃபா பீரோடே
4: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
5: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். குழந்தைகள் நலன் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜே தேவி அவர்கள். தொடர்ந்து நாம் பேசலாம் நேயர்களே. இணைய ஒரு மருத்துவ நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் ஐயா.
1: குழந்தை பிறந்ததா
0: யார் பேசுறாங்க? யார் பேசுறீங்க சார்?
1: திருமாவளவன்.

0: குழந்தை பிறந்த பிறகு ஊசி எல்லாம் போடுறாங்கல்ல, என்னென்ன மாசத்துல என்னென்ன ஊசி போடணுங்கிற கொஞ்சம் சொல்லுங்க மேடம். எழுதிக்கிறேன்.
1: தடுப்பூசிகள் பத்தி கேக்குறாங்க, என்னென்ன மாசத்துல போடலாம் அப்படின்னு.
2: முதல்ல பிறந்த குழந்தைக்கு பிறந்த உடனே அன்னைக்கே போட சொல்றது, ரெண்டு தடுப்பூசி போடணும், சொட்டு மருந்தும் போடணும். ஸோ மூணு விதமான மருந்துகள் குழந்தைக்கு கிடைக்கணும். கையில் தோலில் இடது கையில் ஒரு ஊசி போடுவாங்க, அதுக்கப்புறம் இடது தொடையில் ஒரு ஊசி போடுவாங்க, அப்புறம் வாய் வழியாக ஒரு சொட்டு மருந்து கொடுப்பாங்க. இது வந்து குழந்தை பிறந்த குழந்தைக்கு. இதுக்கப்புறம் குழந்தை வந்து 1.5 வயசு ஆகும்போது, ஐ மீன் 1.5 மாதம், 1.5 மாதம், 2.5 மாதம், 3 மாதம், ஸோ 1 மாதம் இடைவெளியில், ஸோ 1.5 மாதம், 2.5 மாதம், 3 மாதம் ஆகும்போது குழந்தைக்கு தடுப்பூசிகள் கட்டாயம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை 9 மாதம் ஆகும்போதும் தடுப்பூசிகள் தேவை. 15 மாதத்துலேருந்து 18 மாதம் வரைக்கும், அதாவது 1.5 வயசுலேருந்து 1.5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு தடுப்பூசி தேவை. அதுக்கப்புறம் இது வந்து 2 வயசுக்குள்ளே இதை ஃபுல்லாகவே ரொம்ப முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இருக்க தடுப்பூசி 5 வயசுலேயும் 10 வயசுலேயும் 16 வயசில்.
1: ஓகே டாக்டர், இனி வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, சித்ரா தேவி அம்மாக்கு என்ன சந்தேகம்?
3: என் பையன் வந்து 11 படிக்கிறான், பாப்பா 5 படிக்கிறான். சரியா சாப்பிடவே மாட்டேங்குது மேடம். வீட்டு சாப்பாடு தான் குடுக்குறேன், கடையில கூட நான் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன். சரியா சாப்பிடவே மாட்டேறாங்க மேடம்.
1: வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்களா? என்ன
3: வீட்டு சாப்பாடு தான் செஞ்சு குடுக்குறேன், கடையில எதுவுமே நான் வாங்கி கொடுக்கறது இல்லை.
1: ஆனாலும் சாப்பிட மாட்டாங்க.
3: சரியா சாப்பிடவே மாட்டேறாங்க மேடம்.
1: இன்னைக்கு காலையில நீங்க என்ன செஞ்சு கொடுத்தீங்க குழந்தைங்களுக்கு?
3: காலையில பாப்பாக்கு இட்லி லெமன் சாதம்
1: கொடுத்தேன். லெமன் சாதத்துக்கு தொட்டுக்க
3: வணக்கம்மா.
2: நீங்க கேக்குறது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஒன்னு இருக்கும், அதாவது எந்த மாதிரி உணவுகள் இந்த மாதிரியா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னா எல்லா குழந்தையும் நம்ம இப்போ முட்டையே நம்ம டெய்லி நம்ம சாப்பிட சொல்றேன் இல்லையா, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி அவச்ச முட்டையை சாப்பிட போறதில்ல. ஒரு சில குழந்தைங்க ஆம்லெட்டா ஒரு ஒரு குழந்தைக்கும் அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு, அவங்களுக்கு அந்த முட்டை எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம சமைச்சு கொடுக்கணும். ஸோ இந்த உங்க பசங்களுக்கும் நீங்க சொல்ற மாதிரி வீட்டு உணவு தான் நீங்க கொடுக்குறீங்கன்னா, அந்த உணவெல்லாம் எந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும், எந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தா பிடிக்கும்னு குழந்தைங்க கிட்ட, ஏன்னா வளர்ந்த குழந்தைங்க இவங்க 11ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, 5ஆம் வகுப்பு படிக்கிறாங்கன்னா வளர்ந்த குழந்தைங்க, இவங்களால அவங்களோட ப்ரிஃபரன்ஸை உணவு வாய் விட்டு நல்லா சொல்ல முடியும். எனக்கு இந்த உணவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு அவங்க சொல்ற மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி நாங்க செஞ்சுட்டேன் நீ அதை சாப்பிடு அப்படின்னா தான் பிரச்சனை வரும். அது இல்லாம அவங்க கிட்ட
3: முன்னாடி
2: பூச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, பட் நீங்க சொல்ற மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அது ரொம்ப ஜாஸ்தியா வளர்றதுக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. கண்டிப்பா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க பூச்சி மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா திருப்பி திருப்பி இந்த குழந்தைங்களுக்கு இந்த ரொம்ப அடிக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதுமானது. அதையும் மீறி குழந்தை சாப்பிட மாட்டுறாங்க, எடை கூட மாட்டோம், சாப்பிட மாட்டுறாங்கன்றதை நம்ம அசஸ் பண்ணுறதே அவங்களோட வெயிட்டை வச்சு தான், அவங்களோட உடல் எடை எப்படி இருக்குன்றது தான். உடல் எடை நார்மலாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுக்குற உணவு அவங்களுக்கு போதுமானது தான்.
1: ஓகேம்மா. சித்ரா தேவியம்மா, நீங்கள் வந்து குழந்தைங்கிட்ட கேளுங்க, நாளைக்கு வந்து உனக்கு நான் என்ன டிஃபன் பாக்ஸ் நான் பண்ணித்தரேன், இன்னைக்கு ரெண்டு குழந்தைங்கன்னா ரெண்டு ஒன்று சொல்லும், இன்னைக்கு அக்காவுக்கு பிடிச்சது நாளைக்கு தம்பிக்கு பிடிச்சது ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ரெண்டு பேர்கிட்டையுமே நீங்கள் நைட்டு கேட்டுட்டு இதை செஞ்சு கொடுத்தா நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரணும் ஃபுல்லாக ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, இப்போ அவங்க இந்த ஒரு வாரமும் நல்லாவும் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீக்கெண்டில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பென்சிலோ ஒரு பேனாவோ வாங்கி தந்து அவங்களை என்கரேஜ் பண்ணிங்கன்னு வைங்களேன், அவங்க நல்லாவும் படிக்கவும் செய்வாங்க, ஓகே இந்த வாரம் வந்து நம்ம நல்லா சாப்பிட்டா அம்மா வந்து பேனா வாங்கி தரும் புதுசாக அப்படின்ற ஒரு என்தூசியாசம்லேயே செய்வாங்க. சரிங்களா?
4: வாரத்துல 4 நாள் 5 நாள் வரைக்கும் அதான் நூடுல்ஸ் தான் விரும்புதுவா அதான் கேக்குறாங்க. அதுல 2 முட்டையை உடச்சி வச்சு அதுல செஞ்சு கொடுக்கறதுதான். அது வந்து உடலுக்கு டெய்லி சாப்பிடறதுனால உடலுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா, அது என்னன்னு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன்.
1: கண்டிப்பா சார், டாக்டர் மேம்
2: கண்டிப்பாங்க, இது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான். ஏன்னா நூடுல்ஸ் வந்து மோஸ்டாக வந்து மைதா மாவில் செஞ்சு

0: கொடுக்குற ஒரு பொருள். அதை நம்ம டெய்லி உட்கொள்றதுல அதில் ஒன்று, அதில் சத்து பெருசாக கிடையாது. குழந்தைங்களுக்கு அதை டெய்லி உணவு உணவாகவே எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவிர்க்க வேண்டிய விஷயம். என்றைக்கோ அதை ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த குழந்தை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறாங்கன்னா அதை அலோவ் பண்ணலாம். ஆனால் ஒரு காலை உணவாகவே அதை எடுக்கிறாங்கன்னா அதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதே நீங்கள் நூடுல்ஸை வந்து இந்த நூடுல்ஸ் மாதிரி சேமியாவை செஞ்சு கொடுக்கலாம். சேமியா நல்ல ஒரு உணவு. ஸோ சேமியா உப்மாவோ சரி, இல்லை அவங்களுக்கு எந்த மாதிரியான சேமியா பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம சேமியாவை கொடுக்கலாம். இப்போலாம் வந்து கோதுமையிலேயே கூட வந்து நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கும் இப்போ பழகியிருக்காங்க. ஆனால் அதையுமே நாங்கள் டெய்லி அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஒரு வாரத்தில் ஒரு முறை நம்ம அதிகபட்சம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னே டெய்லி வந்து அட்வைஸ் கிடையாது.
1: கண்டிப்பாக மேம், அதாவது ஒரு உணவுப் பொருட்களை வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போடும்போது இது வந்து நமக்கு உடம்புக்கு எனர்ஜி தருதா இல்லையா? இப்போ ஒரு நூடுல்ஸ் நம்ம உள்ளே போடுறோமா, இதனால் உடம்புக்கு லாபமா நஷ்டமா? அதே கால நேரத்தில் ஒரு ஃப்ரூட்ஸை நம்ம வயிற்றில் போட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு லாபம். அந்த மாதிரி நம்ம யோசிச்சு யோசிச்சு நம்ம ஒவ்வொரு பதார்த்தத்தையும் நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கும் அது நல்லது, அதனால் நமக்கு எந்த விதமான பின்விளைவுகளும் வராது. ரவிச்சந்திரன் சார், உங்களுக்கு

0: இது வந்து நமக்கு உடம்புக்கு எனர்ஜி தருதா இல்லையா. இப்போ ஒரு நூடுல்ஸ் நம்ம உள்ள போடுறோமா, இதனால உடம்புக்கு லாபமா நஷ்டமா? அதே காலை நேரத்தில் ஒரு ஃப்ரூட்ஸை நம்ம வயிற்றில் போட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு லாபம். அந்த மாதிரி நம்ம யோசிச்சு யோசிச்சு நம்ம ஒவ்வொரு பதார்த்தத்தையும் நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கும் அது நல்லது, அதனால நமக்கு எந்த விதமான பின் விளைவுகளும் வராது. ரவிச்சந்திரன் சார் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நூடுல்ஸ் வந்து டெய்லி அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், காலேஜ் படிக்கிறாங்கன்றீங்க சொல்கிறீங்க, அண்ட் உங்கள் காலேஜ்லேயே வந்து கேட்டு பாருங்கள் யாராவது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்களா ரெகுலராக அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை மனசை மாற்ற பாருங்கள். இதில் உள்ள நல்ல விஷயத்தை வந்து மற்ற உணவுகளுக்கு இருக்க நல்ல விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட புரிய வைங்க. ஓகே சார், என்னை வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: வரும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட பெரியவங்களோட இதுக்கு வந்துருவாங்க சரிங்களா. அவங்க உயரத்துக்கு ஏற்ற எடைதான் இருக்கணும், ஏன்னா உயரத்தை வச்சுதான் நம்ம எடை சொல்ல முடியும். எந்த அளவுக்கு உயரம்
2: 150
1: ஒரு 50 கிலோ மினிமம் 50 கிலோவாவது இருக்கணும்.
2: நன்றி.
0: இனி வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
3: கடலூர் மாவட்டம் வெண்கரும்பூர் நேரு.
0: சொல்லுங்க சார்.
3: டாக்டர் மேடம்
1: வணக்கம்ங்க.
3: என்னுடைய உறவுக்கார ஒரு பையனுக்கு வந்து தூங்கவே மாட்டேங்கிறான். தூக்கத்துல எழுந்துட்டானா உடனே அவங்களுக்கு தூக்கம் வர மாட்டாங்கன்னு ரிப்போர்ட் பண்றாங்க அந்த அம்மா. அது என்ன மேடம் பண்ணலாம்? குழந்தை நல்லா தூங்கணும், தூங்கி நல்லா எழுந்திருக்கணும்னா அதுக்கு என்ன மேடம்
1: பண்ணு? இந்த குழந்தைக்கான வயது எனக்கு தெரியல, பட் எல்லா குழந்தைங்களுமே நல்லா தூங்கணும்னா குழந்தை வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் செல்லையோ ஸ்க்ரீன் டைம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கணும். தூங்குற வரைக்கும் செல்லு பார்க்குற குழந்தைங்க கண்டிப்பாக தூக்கம் பாதிப்பு ஏற்படும். நெக்ஸ்ட்டு ரொம்ப பசியோடு இருக்கிற குழந்தைங்களுக்கும் தூக்க பாதிப்பு இருக்கும். அவங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஆகாரம் சாப்பிட்டாங்க, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் முன்னாடி ஒரு தம்பர் பால் குடிக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கான தூக்கம் இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ பசியோட குழந்தைங்க தூங்குதுன்னா தூக்கம் சரியாக இருக்காது. அடுத்து ரொம்ப நேரம் அவங்க அன்றைக்கி நாள் ஃபுல்லாக டிவி பார்த்துட்டாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க டிவி பார்க்குறாங்களோ இல்லை செல்லை பார்க்குறாங்களோ ஸ்க்ரீன் டைம் நிறையா இருக்கிற குழந்தைங்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது. இது இல்லை வேற இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நாங்கள் கரெக்டாக தான் பண்ணுறோம், இருந்தாலும் குழந்தை தூங்க மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா மூச்சு விட முடியாமல் மூக்கடைப்பு இந்த சில குழந்தைங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி மூக்கடைப்பு ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் குழந்தை திடீர் திடீர்னு எழுந்திருச்சு திணறது அதுவுமே இருக்கலாம், காரணமாக இருக்கலாம். ஸோ அதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. குழந்தை பருவம் உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலுமே தூக்கத்தில் இந்த மாதிரி மூச்சு அடைச்சி தூங்க முடியாமல் இருக்கோம்.
0: ஓகே டாக்டர். நிறைவா இன்றைய பெற்றோருக்கு குழந்தைகள் நலன் குறித்து நீங்கள் கூற விரும்பும் முக்கியமான ஆலோசனைகள் டாக்டர்?
1: உணவு பழக்கம்னா நாங்கள் இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயம். முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க, தண்ணீர் எதுவும் கொடுக்க வேண்டாம். 6 மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பாலோடு சேர்த்து இணை உணவுகள் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இணை உணவுகள் நாங்கள் சொல்லும் போது அரிசி சாதம், சாதமாக வடித்து பருப்புகள் சேர்த்து காய்கறிகள் பழ வகைகள் எல்லாமே இந்த குழந்தைக்கு நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ எல்லாமே இந்த குழந்தைக்கு ஒரு 1 வயசுக்குள்ளே பழக்கி இருக்கணும். 1 வயசுக்கு மேலே பழக்கிற குழந்தைங்களுக்கு அது பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது வந்து இணை உணவை வச்சு அதுக்கப்புறம் 1 வயசுக்கு அப்புறம் குழந்தைக்கு நம்ம லோக்கலாக கிடைக்கிற எல்லா ஒரு சீஸ்னல் ஃப்ரூட்ஸ்னு நீங்கள் சொன்னீங்களா, எல்லா சீஸ்னல் ஃப்ரூட்ஸுமே இந்த டைமில் மாம்பழம் கிடைக்கிறதுனா மாம்பழத்தை கொடுக்கறது, கொய்யா பழம் கொடுக்கறது, இந்த மாதிரி அப்பப்போ என்னென்ன சீசனில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த குழந்தைங்களுக்கு அந்த பழங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்து பழக்கணும். இதெல்லாமே நம்ம யூஸ்வலாக எடுத்துக்கிற வேர்க்கடலை சுண்டல் அதெல்லாம் டெய்லியே குழந்தையோட டயட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். முட்டை கண்டிப்பாக டெய்லி கொடுக்கணும்.
0: ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் ஒரு 1 ஹவர் வந்து உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு விரிவாக நிறைய ஆலோசனைகள் தந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி டாக்டர்.
1: ரொம்ப நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். குழந்தைகள் நலன் குறித்து நேரலையில் விளக்கம் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜே தேவி அவர்கள்.

12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர். 12:55 பனிசை. 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மகளின் தேன்மழை. மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அச்சானி. கும்பகோணம் ஓவியர் கு கணேசன் அவர்கள் பங்குபெறும் நேரலை. 3 மணிக்கு கோபால் பல்புடி. 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின். லைக், ஷேர், கமெண்ட். மணிக்கு மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரடியாக ஒலிபரப்பாகும். 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும். 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி. ஐந்து 15 திரையிசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 4:45 இசை தூரிகை. இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். பருத்தி சாகுபடி அனுபவங்கள் திட்டச்சேரி தண்டாளம் கிராமம் ஆர் பரமசிவம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 கோபால் பல்புடியின் காற்றில் வரும் கானம். 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். பொன்னியின் செல்வங்கள். 9:30 மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். இரவு 10:00 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இரவும் மலரும். 10:30 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
6: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: மனம் சொல்லுமே வள்ளிகாப்பில் சோஃபா பீரோ டே
8: ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்.
7: சோஃபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
8: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
7: ரூபாய் 2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் தாமரை வரிகளில் ஹரிகரன் தேவன் பிரசன்னா பாடிய வாரணம் 1000 பட பாடல் இவர்களுக்காக. செவனார்கோவில் குணசேகரன், திலகவதி தாராசுரம் சமரசம், கஞ்சனூர் அருமைதுரை, துகிலி அம்மாப்பேட்டை நடராஜன், முளப்பாக்கம் கமலக்கண்ணன்.

0: நேர்லி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன்ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.
6: மலிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
7: சோபா பீரோடே
6: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
7: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
6: மனம் சுல்லுமி மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்ம

0: பிராண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட், இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஜிப்ரான் இசையல் வைரமுத்து வரிகளில் சென்மையை பாடிய வாகை சூடவா பட பாடல். இவர்களுக்காக நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், திருவிழிமிழலை ஷாகுல் ஹமீது சிதம்பரம், சிலுவை சந்தானராஜ், வண்டிகேட் நண்பர்கள்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாலையை வழங்கும் பசந்தளிர்.
1: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
2: வீட்டு உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: மனம் சொல்லும் வள்ளிகாப்பில் சோஃபா பீரோ டே
8: ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்.
7: சோஃபா செட் வாங்கினால் ₹23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
8: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ₹15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
7: ₹2,499 EMI வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
9: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
10: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
12: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
11: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
12: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
13: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
14: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
15: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
16: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
7: மல்லிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்.
8: சோஃபா பீரோ டே.
7: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
8: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
7: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: காரைக்கால் பண்பலையின் மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களுடன் RJ தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் GV பிரகாஷ் இசையில், தனுஷ் வரிகளில், வாத்தி படப்பாடல் ஸ்வேதா மோகன் குரலில். இவர்களுக்காக ஜெயங்கொண்டம் கலைவாணன், மெர்சி ராணி, மோனிகா, மான்மதி, பிரீத்தி, ஜென்சி, வான்முகிலன், அமீர் பாலன்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டகல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: ஓபன் மொபைல் கைஸ்,
2: வில கம்மியா வாங்கணும்னா
3: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
5: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
6: சோஃபா பீரோ டே.
5: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
6: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
5: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
6: சோஃபா பீரோ டே.
5: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
6: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
5: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேரம் 12:35. மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் நிறைவாக சந்தோஷ் நாராயணன் இசையில்.

விவேக் வரிகளில் சித்து ஸ்ரீராம் பாடிய வடசென்னை பட பாடல் வருகிறது. இவர்களுக்காக சிறங்காட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, காரைக்கால் கணபதி, மதுரவாயில் சரஸ்வதி, திருமழிசை மணிவண்ணன், வெளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகியூர் ராமசாமி, திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், குலப்பாக்கம் ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, மணிகண்டன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார்.

0: இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 500,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுடன் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் இருநாட்டு வர்த்தகர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தகத்தை 3,300 கோடி டாலரில் இருந்து 2030 ஆண்டுக்குள் 1,00,000 கோடி டாலராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யோகியகர்த்தாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான இந்த கோவிலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவுடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கு இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. அந்நாட்டில் உள்ள 224 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 கோவில்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த 200 கோவில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கோவில்களின் வடிவமைப்பை உறுதி செய்த பின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்பானன் கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்து கோவிலாகும். 1991 ஆண்டில் இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் வெளிநாடு மையம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் எடுத்துக்காட்டாக இது திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள சிங்கசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த மையம் செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தறித்துறையை மேம்படுத்தும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் மத்திய ஜவுளித்துறை தொடங்கியுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஹேக்கத்தானில் பங்கேற்க வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், தொழில் முனைவோர், கைத்தறித்துறை ஆர்வலர்கள் www.youthideathon.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி IIT தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கைத்தறித்துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் நடத்தப்பட உள்ளதாக ஜவுளித்துறை ஆணையர் டாக்டர் பீனா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 500,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அறிவித்துள்ளார். வயநாட்டில் சாலை அமைப்பதற்கான சுரங்கப்பணிகளின் போது அகற்றப்பட்ட மண் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டதால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஈரானுக்கு அளித்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அனாசார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோரின் சிலைகளுக்கு புனித அனாசார் பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது இயற்கை மூலிகைகளை கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் சானபுரா பகுதியில் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின் போது இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி கே பிரித்தி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்திரை மேற்கொள்வோர் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்றும், பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமர்நாத் குகை கோவிலில் பதிவு செய்த யாத்ரீகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி சென்ற சரக்கு விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு பின்னர் இந்த விமானம் உடனான அனைத்து தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 5 விமானிகள் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸிடம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மழை நிவாரணத்திற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சேல் ஸ்பென்சர் பப்பா இணையை வென்றது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தைவானின் யூ யுன் லீ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொயூகா, இங்கிலாந்தின் எமிலி ஸ்மித் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. காலிறுதி ஆட்டங்களில் பிரான்ஸ் மொரோக்கோவையும், ஸ்பெயின் பெல்ஜியத்தையும், நார்வே இங்கிலாந்தையும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் இன்று ஜப்பானின் தபாட்டாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழலை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
3: வணக்கம் பாப்பா.
4: வணக்கம்.
3: உங்க பேர்
4: என்ன?
3: எஸ் அல்பா பரிவீன்.
4: ஊராச்சண்டை தொடக்க பள்ளி அகநிலையில் 5வது வகுப்பு படிக்கின்றேன்.
3: சரிங்க பாப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
4: ஒரு எலி ஓடி வந்து பாட பாட போகின்றேன்.
3: எங்க பாடுங்களே?
4: ஒரு எலி ஓடி வந்து ஊரெல்லாம் சுத்திச்சா, 2 எலி ஓடி வந்து ரெட்ட கம்பு வச்சா, 3 எலி ஓடி வந்து முக்காலி போட்டுச்சா, 4 எலி ஓடி நற்காலி போட்டுச்சா, 5 எலி ஓடி வந்து மஞ்சள் அடிச்சிச்சா, 6 எலி ஓடி ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சா, 7 எலி ஓடி வந்து ஏரி மேலே ஏறிச்சா, 8 எலி ஓடி வந்து எட்டி எட்டி பாதிச்சா, 9 எலி ஓடி வந்து உயரமா நின்றுச்சா, 10 எலி ஓடி வந்து பனியாரம் துண்டிச்சா. அடுத்ததாக கொழுக்கட்டை பாடல் பாட போகின்றேன். கொழுக்கட்டையே கொழுக்கட்டையே யாவேகள்.

0: பிள்ளை யா வளர்ந்த மாடு தின்ன நான் வளர்ந்த மாடே மாடு யா தின்ன பாலு சுவைக்க நான் தின்ன பாலே பாலே யா சுரஞ்ச குழந்தை அழுவது நான் சுரஞ்ச குழந்தைய குழந்தைய யாருத எறும்பு கடிச்சிருச்சு நான் அழுத எறும்பே எறும்பே யான் கடிச்ச என் புத்துக்களை கையோட்டா சும்மா இருப்பானா.
1: சூப்பர் பாட்டு பாடுனீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் ஆகி என்ன பண்ண போறீங்க?
0: இலவசமா மருத்துவம் பார்ப்பேன்.
1: சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது ராமோ நகை மாளிகையின் பசந்தலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோ ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேரம் 12:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இணை தொடர்ந்து கேட்கலாம் பன்னிசை.

நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். சர்வராஜன்பேட்டை நேயர்களே, காத்திருங்கள். இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சி உங்கள் ஊரிலிருந்துதான்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
6: சோஃபா பீரோடே
5: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
6: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
5: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: 70-80களின் இசைச்சாரல் இது தேன்மழை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக MS விஸ்வநாதன் இசையில் SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் இணைந்து பாடியிருக்கிறார்கள் பொல்லாதவன் படத்திற்காக.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
3: சோபா பீரோடி
2: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா இசையில் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கிறார்கள் காட்சியிலே வரும் கீதம் படத்திற்காக.

0: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா பீரோடே.
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியிருக்கிறார் 16 வயது நிலை படத்திற்காக.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
3: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது, தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: தேன்மலை நிகழ்ச்சிக்காக இனி இளையராஜா இசையில் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கிறார்கள் சட்டம் என் கையில் படத்திற்காக.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: அடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனு ஹாஸ்பிட்டல்.
3: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அனு மருத்துவமனை.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா இணைந்து பாடியிருக்கிறார்கள் நீயா படத்திற்காக.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
4: சோஃபா பீரோடு
3: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
4: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேரம் 1:30 நிமிடம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா இசையில் S. ஜானகி பாடியிருக்கிறார் அன்னக்கிளி படத்திற்காக.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் கோபால் பல்பொடி,
2: கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை குறிக்கொள்வோர் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
5: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
6: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
5: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேயர்களுக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை நிகழ்ச்சி இது. அடுத்ததாக MS விஸ்வநாதன் இசையில் கல்யாணி மேனன் பாடியிருக்கிறார் சுஜாதா படத்திற்காக.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு

0: குளிச்சாதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நிகழ்ச்சியின் நிறைவாக ஜெயச்சந்திரன் பி சுசீலா இணைந்து பாடியிருக்கிறார்கள் மூன்று முடிச்சு படத்திற்காக.

நிறைவு பெற்றது தேன்மழை. நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்கிறது தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி

0: மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் இரு நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். முன்னதாக இந்தோனேஷியாவின் பாரம்பரிய கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பிராம்பணன் திருக்கோவிலை பார்வையிட்டு பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். பல்வேறு புனித தலங்களில் சிவபெருமானுடன் இணைப்பிற்கான தொடர் வாய்ப்புகள் தமக்கு கிடைத்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக சமூக நீதித்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடப்பு நலத்திட்டங்களின் முன்னேற்றம், மாணவருக்கான கல்வி உதவித்தொகை, மாணவர் விடுதிகள் மேம்பாடு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களின் கணக்கெடுப்பு தொடர்பாகவும் இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவுள்ள துறை சார்ந்த திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு குறித்தும் இதில் ஆராயப்பட்டது. மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, அத்துறையின் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். ஊரக வளர்ச்சித்துறையின் நலத்திட்டங்கள் மக்களை உரிய முறையில் சென்று சேர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இத்துறையின் ஆலோசனைக் கூட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஊரக குடியிருப்பு திட்டம், முதல்வரின் வீடு கட்டும் திட்டம் போன்ற திட்டங்கள் மக்களை சென்று சேர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக மாநில அரசு நீதிமன்றம் செல்லும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற அப்போதைய தமிழக அரசிடம் தடையில்லா சான்றிதழ் கோரி விண்ணப்பித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் அப்போதைய திமுக அரசு 60 நாட்கள் வரை தடையில்லா சான்றிதழ் வழங்காததால் தனியார் கல்லூரிகள் உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை அந்தஸ்து பெற்றால் அவை 7.5% உள்ஒதுக்கீடு உட்பட மாநில அரசின் இடஒதுக்கீடு முறைகளை பின்பற்ற தேவையில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கும் கட்டணத்தை வசூலிப்பதற்கான கட்டாயம் இல்லை என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். முன்னதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நலம் AI வாட்ஸ்அப் சேவையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்.
1: எம்எம்சியில ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில நெஞ்சக நோய் பிரிவு ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல சாட்பாட் வசதியை அறிமுகப்படுத்திருக்கோம். இதுல என்னன்னா, நம்ம வீட்டுல இருந்தபடியே இந்த நாள்ல இந்த டைம் ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். ஆப்ல இந்த சாட்பாட் மூலமாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாதான் இங்க சேவையை பயன்படுத்திக்க முடியுமானா இல்ல, இதையெல்லாம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம கூட மக்கள் வரலாம். இது இன்னும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த சேவையை நாங்க விரிவுபடுத்த போறோம். சோ ஒன் டைம் ப்ராசஸ் தான், ஒரு முறை நீங்க செஞ்சா போதும், ஆதாரம் இல்லாம கூட இந்த மருத்துவ சேவையை பயன்படுத்தலாம்.
0: தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சீர்குலைந்துள்ள சட்டம் ஒழுங்கு நிலைமை சரி செய்யப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவில் தமிழர்களின் ஆண்டு விழாவில் பங்கேற்று உலக தமிழர்களை இணைக்கக்கூடிய பணிகளை தொடங்கியிருப்பதாக கூறினார். 3வது வகுப்பு வரை பாடப்புத்தகங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். கேரள மாநிலம் கொச்சியில் பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்களின் கூட்டம் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தின் இறுதியில் கூட்டறிக்கை வெளியிடப்படுகிறது. தொடர்ந்து பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு கண்காட்சியும் இடம்பெறுகிறது. ஊரக மேம்பாடு, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஊட்டச்சத்து, கல்வி பிரிவுகளில் இந்திய மகளிரின் சாதனைகள் குறித்த அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று பிற்பகல் இத்துறையின் மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் தலைமையில் நடைபெறுகிறது. முன்னதாக பெரம்பலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் துறை சார்ந்த முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுக மீண்டும் புத்துணர்வுடன் ஆட்சியில் அமரும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திருச்சி மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு உள்ளாட்சித் தேர்தலில் கட்சிக்கு வெற்றியை பெற்றுத் தருமாறு கேட்டுக் கொண்டார். தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான தேடல் குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பு நியமன முறையை மேலும் சிக்கலாக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி கூறியுள்ளார். பல்கலைக்கழக தேடல் குழு தொடர்பாக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்தனி சட்டங்கள் உள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட குண்டுசாலை பகுதியில் காலை உணவு திட்ட செயற்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறந்த எழுத்தாளர்களுக்கான பரிசுத் தொகை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். அரியலூர், ஜெயங்கொண்டம், தாப்பலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் மக்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் கூறியுள்ளார். இருமத்தூரில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் உரையாற்றினார்.
1: சுமார் 110 பயனாளிகளுக்கு 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இந்த கிராமத்திற்கு வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறையில் 4 இலவச வீட்டுமனை பட்டா, 26 பட்டா மாற்றம், மின்னணு புதிய குடும்ப அட்டை 57 பயனாளிகளுக்கு, பட்டு வளர்ச்சி துறையின் மூலமாக தளவாட பொருட்கள் மற்றும் பண்ணை உபகரணம் 3 நபர்களுக்கு, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை மூலம் 4 நபர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் என சுமார் 110 பயனாளிகளுக்கு 37,78,532 ரூபாய் மதிப்பிலான வழங்கப்படுகிறது.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உழவர் சந்தையில் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் விவசாயிகளுடைய விளைபொருட்களை பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று விற்பனை செய்யும் வகையில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று நேரடியாக விற்பனை செய்ய இந்த திட்டத்தின் மூலமாக வகை செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் சந்தைப்படுத்துதல் செலவை குறைத்து உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் இந்த திட்டமானது முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5,516 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் இன்று 55.56 அடியாக உள்ளது. பாசன மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 750 கனஅடி தண்ணீரும், கீழ் பவானி வாய்க்காலில் 5 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மழை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வான்கோவரில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை பெனாலிட்டி ஷூட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மெல்லிசை.

0: ஒருமுறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: லஞ்ச் பிரேக். அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் கும்பகோணம் ஓவியர் கு கணேசன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கோபால்
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண

0: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஓவியம் அப்படிங்கிறது, ஓவியம் வரைகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: அந்த கலை வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. 26 ஆண்டுகளாக வந்து நீங்கள் இந்த தொழில் செஞ்சிட்ருக்கீங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங், அப்புறம் ரெசின் டைமண்ட் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறதா சொன்னீங்க. ஓவியம் அப்படிங்கிறது வந்து ஒரு கலையாக இருக்கும்போது அதை ஒரு தொழிலாகவே எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றுனுச்சு? எப்போ தோன்றுனது? எப்போ ஆரம்பிச்சிங்க?
1: ஆக்சுவலாக இந்த தஞ்சாவூர் ஓவியம் கற்றுக்க ஆரம்பித்தப்போ ஸ்ரீரங்கத்தில் போய் ஸ்ரீ ராமானுஜ ஐயர்னு ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டு வந்துருந்தேன்.
0: சரி.
1: காரணம் வந்து என் பொண்ணு அங்கே திருச்சியில் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருந்தா. அவளை பார்க்க போகிறப்ப சும்மா போய் ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்.
0: சரி.
1: கற்றுக்கிட்டு வரப்போ அவங்ககிட்ட வந்து நிறையா பேர் வாங்கிட்டு போயிட்டுலாம் இருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு இந்த ஐடியா இல்லை. ஆக்சுவலாக இந்த பயில் நிறையா ஓவியம் வரைவேன், செய்வேன், எது பார்த்தாலும் செஞ்சிருவேன். அவர்கிட்ட போனதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்தவொடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை வந்துச்சு. அப்போதான் உண்மையாக சொல்லப்போனால் அப்போ தான் ஒரு ஆசை வந்துச்சு, நம்மளும் இதை வந்து நிறையா செஞ்சு நிறையா விற்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் நான் கற்று கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துலலாம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு தயாராகிட்டேன். அதுக்கப்புறம் என் ஒர்க்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாத்தையும் காமிச்சு இது பண்ணேன். கொஞ்சம் நல்லா எனக்கு ஒரு ஏர்னிங் கிடச்சிச்சு.
0: சரி.
1: அதான்
0: நீங்கள் அதை தொழிலாகவே
1: தொழிலாகவே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நவீன இதில் எல்லாத்துலேயும் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயுமே போட ஆரம்பித்தேன். ஈவன் எனக்கு இப்போ ஹைதராபாத்லலாம் கிளைண்ட்ஸே இருக்காங்க.
0: இன்னைக்கு
1: காலையில் கூட ஒருத்தர் யதார்த்தமாக கோயிலில் சந்தித்தேன். இதை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ உடனே அவர் ஆர்வம் ஆயிட்டார். இன்னைக்கு காலையில் சொன்னார், அப்படியா ஒரிஜினல் கிடைக்குமானார். ஒரிஜினல் தான் செய்கிறது, டூப்ளிகேட் பண்ணுறதில்ல. ஒரிஜினல் தவிர நான் ஒரு இதாக வச்சுருக்கிறேன், அது ஒரு உறுதியாக வச்சுருக்கேன்
0: அப்படின்னு சொன்னேன். சரி, நான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் சொல்லி என் நம்பர்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு. சரி, பின்ன வந்து அப்பயே 2000 வந்து கடைசியில் வந்து கோத்ரேஜ் சாரி இது பாம்பேயில் ஒரு மேனேஜர் அவர் எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தார். லட்சுமியோட படம், லட்சுமி படம் எல்லாம் ஒரிஜினலாக இருக்கணும்லாம் சொன்னார். நான் மெனக்கெட்டு அதை ஒர்க் பண்ணி நல்லா அனுப்பிச்சி விட்டேன். இது மாதிரி நிறைய இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். எல்லா இடத்துக்கும் சில பேர் வாங்கிட்
1: அவர் வந்து அவரோட அவரோட சீனியர் வந்து அமெரிக்காலேருந்து வந்தப்போ இதை பார்த்துட்டு அவர் கொடுக்க கேட்டிருக்காரு, நல்லா இருக்கேன்னு கேட்டிருக்காரு. உடனே கொடுத்துட்டாரு. ஆனால் ஒருத்தர் கிஃப்டை வந்து கொடுக்க மாட்டாங்க, பட் அவர் ஆசைப்பட்டுட்டேன்னு கொடுத்துட்டாரு. ஆக என் முத முத ஓவியமே அமெரிக்கா போனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட அடுத்த ஒன்று நான் வீட்டில் வச்சுருக்கேன், ஏன்னா அது எங்கேயும் கொடுக்க மனசு வரல. அது மாதிரி நிறையா ஓவியம் வச்சுருப்பேன், கொடுக்க மாட்டேன். சரி
0: சரி, இப்போ வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உணர்வுகளை வந்து நம்ம ஓவியத்தில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரியான உணர்வுகள் வந்து நீங்கள் உங்கள் ஓவியத்தில் எப்படி கொண்டு வந்த அனுபவம் இருக்கா?
1: சொல்லி இருக்கு, நிறையா இருக்குது. எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். அதாவது அன்னைக்கு நீங்கள் கேட்டது மாதிரி பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடினாலே எனக்கு நிறையா ஒரு இது வரும், டிசைன்ஸ்லாம் வரும்,
0: தெரியும்.
1: அந்த டிசைன்ஸ் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஒரு ஒர்க் பண்ணி பார்ப்பேன். சிலது சக்ஸஸ் ஆகும், சிலது சக்ஸஸ் ஆகாது. ஆனால் என்கிட்ட அப்படியே உள்ளே மெமரியாக இருக்கும் அந்த டிசைன்லாம். சில அதே மாதிரி எங்கேயாவது ஒரு ஒரு சின்ன பாவர்ட்டியை பார்த்தா அதை வரைஞ்சி பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், ஸ்கெச் பண்ணி பார்ப்பேன். எனக்கு நான் வந்து ஃபெமிலியர் கிடையாது, படிக்கலை, ஆனால் இருந்தாலும் அதை ஸ்கெச் பண்ணி பார்ப்பேன். என்னோடய பெரிய நான் கும்பகோணம் வந்து ஒரு ரெண்டு ஓவிய கல்லூரி தான் இருக்குது, ஒன்று சென்னை, அதை விட்டால் கும்பகோணம் கோட்டையூரில் இருக்குது. என்னோடய 22 வயசில் ஒரு

0: பாட்டி ட்ரை பண்ணேன், ஆர்ட்ஸ் காலேஜில் சேரலாம் எனக்கு அப்போ ரொம்ப விருப்பம், என் லைஃப் ஆம்பிஷனே அதுதான். எங்கள் அம்மா வளர முடியலன்னு சொல்லிட்டாங்க, இல்லைப்பா ஒன்றும் பியூசி வரைக்கும் தான் படிக்க முடிக்க வந்துச்சு, இதுக்கு மேலே நீ எதுவும் செய்யறதுனா நீயா செஞ்சுக்கேன்னாங்க. சரின்னு எல்லா ஒர்க்கையும் எடுத்துக்கிட்டு போய் அங்கே அவர் இவரு ப்ரொஃபஸர் இவரு சாரி தீனிக்கிட்ட காமிச்சேன், பார்த்தாரு. பார்த்துட்டு என்னப்பா இன்னைக்கு வந்திருக்கேன்னாரு. என்ன அன்னைக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள், இன்னைக்கு இல்லைப்பா நேற்று தான்ப்பா கடைசி நாள், எல்லாம் போயிடுச்சுப்பா இன்னைக்கு முடியாது அடுத்த வருஷம் வாங்கினாங்க. ஒரு ஜோக்காக சொன்னால் அந்த அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அதனால் அந்த படிப்புங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த போய் காலேஜில் போய் படிக்கணுங்கிற ஒரு விஷயம் அவங்க ஸ்டாப் ஆகிடுச்சு. இருந்தாலும் எனக்கு விடவே மாட்டேன், என்ன புதுசாக எங்கேயாவது பார்த்தாலும் சரி திடீர்னு ஒரு சென்டாங்கிள்னு ஒரு இது பார்ப்பேன், அதை எப்படின்னு பார்ப்பேன், யூடியூப்பில் பார்ப்பேன், உடனே ஒரு இது எடுத்து வரைஞ்சி வச்சுருவேன். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும்
1: சரி
0: எனக்கால முடியும்னு தெரிஞ்சிச்சுன்னா வரைஞ்சிருவேன். அந்த இன்னொரு கெட்ட பழக்கம் என்னன்னா அதுக்கு உண்டான மெட்டீரியல் வாங்கிடுவேன், வீடு ஃபுல்லாக மெட்டீரியல் வச்சிருக்கேன், விதவிதமான உண்மையிலேயே விதவிதமான மெட்டீரியல்லாம் வச்சிருப்பேன். இன்னி வரைக்கும்
1: மெட்டீரியல்ஸ்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க?
0: இப்போ ஃபாரின்லேருந்து வாங்குறேன், இங்கே நம்ம ஆன்லைனில் அமேசான்லாம் சாரி இதில் எல்லாம் கூட எந்த இதில் இருந்தாலும் வாங்கிடுவேன். கொரியர் இன்னைக்கு கூட ஒன்று வாங்கிட்டு தான் வந்திருக்கேன்.
1: ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஓவியம் வரையணும் அப்படின்னா நம்ம மனசில் ஒரு இது நினச்சி தான் ஆரம்பிப்போம் இல்லையா? நம்ம மனசில் ஒன்று இருக்கும், வரைஞ்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அது டோட்டலி வேறு மாதிரி கூட நமக்கு அமையும். அந்த மாதிரி அமைஞ்ச ஒரு இது இருக்காவா?
0: நிறையா இருக்கும், நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கிறது ஒன்று, இப்போ வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு சின்ன ஐடியாலாம் மாறும், கலர் மாறும், அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு இதாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு என்ன பெருமையாக சொல்லிக்கல, ஒரு முன்கோபக்காரன் நான். அது இது இந்த ஓவியத்தில் தான் எனக்கு குறைஞ்சதான் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு உண்மை உண்மை அது உண்மை. அதுலேயும் வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக ஒரு இந்த ரெசின் டைமண்ட் பைண்டிங்னு ஒன்று பண்ணுறேன்.
1: சரி,
0: அது பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணணும்
1: ரொம்ப மைன்யூட்டா,
0: அதாவது ரொம்ப சின்னகளு 3mm தான், எல்லாமே கிடைக்கும் நமக்கு, மெட்டீரியல் கிட்ட எல்லாமே இருக்கும், பட் அது பிளேஸ் பண்றது வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. அதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப பண்பட்டவனா எனக்கே தெரியுது.
1: நீங்க சொல்றது உண்மைதான், ரொம்ப துருதுருன்னு ஆக்டிவா இருக்கிற குழந்தைங்களை கொஞ்சம் ஸ்லோவா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டிராயிங் கிளாஸ் தான் போகணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. டிராயிங் கிளாஸ் போனாங்கன்னா பொறுமையா உட்காந்து ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது அந்த துருதுருப்பெல்லாம்
0: விளையாடுறப்பாங்க பண்ணிருக்கேன்.
1: இப்போ ஒரு டிராயிங் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஒரு டிராயிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆரம்ப புள்ளி எப்படி ஒரு லாஸ்ட் ஃபைனல் டச் இதோட முடிஞ்சது அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம வந்து வைப்போம், அது வந்து எப்படி முடிப்பீங்க? இதான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷை தூக்கி பக்கத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா எப்படி முடிப்பீங்க அதை சொல்லுங்க.
0: இதான் ஆரம்பிக்கிறப்பே அந்த ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும், முடிக்க வர போகிற நேரத்தில் அப்போ தான் சில தடங்கள்லாம் வரும், முடிச்சிருவோம் அப்படின்னு நினைப்போம், அப்போ வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும், அப்போ அந்த கான்சன்ட்ரேட்லாம் அந்த ஓவியத்தில் தான் இருக்கும், அது நேரம் வந்து அது அதுக்கெல்லாம் மற்றதெல்லாம் ஒதுக்கிட்டு அதை முடித்து அந்த கடைசி எது எல்லாத்துக்குமே ஒரு ஃபைனல் டச் ஒன்று இருக்கும். நம்ம சைன் போடுற வரைக்கும், நம்ம சைனை போட்டுட்டோம்னா அதோட சரி, அது வரைக்கும் சைன் போட மாட்டோம், நிச்சயமாக எல்லாருக்குமே உள்ள பழக்கம் தான் அது. முடிச்சு சைன் பண்ணிட்டோம்னா அது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சின்னு அர்த்தம், அதுக்கு இது பண்ணுவேன்.
1: ஓகே, இப்போ ஒரு பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்று கேட்போம், தொடர்ந்து நாம் பேசலாம்.
0: நல்லதுமா,

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
3: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: மளிகை பொருட்களை மலை விலையில் அலிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். உங்களோட ஓவியம் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் வந்து தொழிலாக மாற்றுனீங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க, எப்படி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இப்போது சொல்லி உங்களோட அனுபவங்களை சொன்னீங்க எங்களுக்காக. அடுத்து வந்து பாரம்பரியமாக வரையக்கூடிய ஓவியம் இருக்கு இல்லையா, அதுக்கும் இப்போ உள்ள அந்த டிஜிட்டல் டிராயிங்ஸ் இருக்குது, அதுக்கும் என்ன வித்தியாசம், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
6: ரெண்டுமே கற்பனை திறன் அதிகமாக உள்ளது தான். இருந்தாலும் அது வந்து டிஜிட்டலில் அது அவங்க ஈஸியாக செய்கிற மாதிரி தெரியுது, அதுவும் கஷ்டம்தான். ஆக்சுவலாக நம்ம மேனுவலாக செய்கிறப்ப ஒவ்வொரு தஞ்சாவூர் ஓவியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தோன்னு பார்த்துடுறோம், ஆசைப்படுறோம், எல்லாம் செய்கிறோம். பட் அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல போர்டு தயாரிக்கணும். ஒரு காலத்தில் அது பலாப்பழகையில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டில் துணி முதல்ல ஒட்டணும்.

0: கருவகுந்தும் போட்டு கலந்து அது மேல அப்ளை பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபைன் பண்ணணும், காய வைக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பொருளையும் காய வைக்கணும். ஒரு நாள் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து பார்ப்போம். இதாக இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு கோட் அடிப்போம், அடிச்சுட்டு காய வச்சிருவோம். காய வச்சு அந்த போர்டு ரெடி பண்ணி கடைசி அந்த போர்டு ரெடி ஆனவுடனே ஒரு நல்ல அந்த டேபிள் வெயிட் மாதிரி ஒரு பளிங்கிகள் மாதிரி உள்ளதில் நல்லா தேய்ச்சி வளவளன்னு ஒரு கண்ணாடி மாதிரி கொண்டு வந்துடுவோம். இதுக்கே இந்த இவ்வளோ ஒரு போர்டு ஒரு ஆர்டர் வாங்கிட்டோம்னா அது செய்யறதுக்கு இப்படி ஆகும். அதனால் அதை செஞ்சு முடிச்ச கையோட ட்ரேஸ் பண்ணுவோம் என்ன படமோ சாமி படமோ. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி படம்லாம் கொஞ்சம் இதாக இருந்தாலும் இதுக்கு லிவிங் ரூமில் வைக்கிறதுக்காக மாடர்ன் ஆர்ட் கூட கேட்குறாங்க. சிலது செய்கிறோம், ஆனால் கம்பெனி லோகோலாம் நான் பண்ணி கொடுக்குறேன். சில 25 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க கேட்குறாங்க, அவங்க லோகோ வாங்கி அதை அப்படியே இது பண்ணுறேன். ஒரு இப்போ வந்து ஒரு டாக்டருக்கு 80 கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கு ஒருத்தர் கேட்டார் எப்படி அதுக்கு மண்டபம் கண்டவம்லாம் அதே மாதிரி இந்த தஞ்சாவூர் ஓவியத்திலே பண்ணி வரைய வேண்டியெல்லாம் வரைஞ்சி அவர் பேரெல்லாம் போட்டு அது ஒன்று இது மாதிரி கிரியேட்டிவிட்டியாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: சரி,
0: எப்படி மற்றது பார்த்துருக்கேன் ஒன்று ரெண்டு, பட் நான் கிரியேட்டிவிட்டி செய்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஓவர்னே சொல்லலாம், இருந்தாலும் எனக்கு அப்படி தான் ஒரு இது உண்டு. ஒரு விஷயம் போனால் உடனே படப்படனே அதை முடித்தாதான் தேவலான்னு தோணும்.
1: இல்லை நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் நம்மளால் இன்னும் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும், ஒரு யூனிக்காக நம்மளால் இருக்க முடியும் இல்லையா. இப்போ போதும் கொடுக்குற காசுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு
0: இல்லாமல்
1: நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
0: நகாசெல்லாம் ரொம்ப பார்ப்பேன், நகாசு வேலையெல்லாம் இருக்கு அதில், கல் ஓட்டுறது, அப்புறம் அதுக்கப்புறம் கம் ஊத்துறது, இது மாதிரி ஒன்று ஒன்று ஒன்றா கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்டெப்பு வரும். இந்த 8 ஸ்டெப்பும் பொறுமையாக தான் செய்ய முடியும்.
1: எவ்வளோ நாள் ஆகும் அது?
0: அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த சைஸை பொறுத்து.
1: ஓகே ஓகே,
0: சின்ன சைஸ்னா ஒரு 2-3 நாளில் பண்ணலாம், பெரிய படம்னா கொஞ்சம் நாள் ஆகும். அதில் வந்து ஃபிகர்ஸ் அதிகமாக இருக்கணும். சமயத்தில் போய் ராம பட்டாபிஷம் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு உயிரோட்டமாக செய்யணும். அதெல்லாம் இப்போ நானும் என் நண்பரும் சேர்ந்து தான் இங்கே ஒரு திருவாரூரில் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம். அவர் ஒரு பேரில் வச்சுருக்காரு, நான் ஒரு பேரில், ரெண்டு இதாக இருக்குது. நம்ம இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போகிற வழி மாயவரம் இது ரோட்டில் கங்களாஞ்சேரின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி
1: அங்கே தான் வந்து நீங்கள்? ஆமாம்,
0: இல்லை இல்லை, முன்னாடி நான் இது வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் தான் எல்லாமே வச்சு பண்ணேன். அது மறுபடியும் என்னோட இதெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சுட்டேன். வச்சுட்டு ஆர்டர் வந்து நான் இதுலேயே வாங்கிடுவேன், இதில் மெயிலே வாங்கிடுவேன், ஆன்லைன் வாங்கிடுவேன். அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி எப்படியும் அதை சப்ளை பண்ணுற அளவுக்கு நான் பண்ணிவிடுவேன், விடமாட்டேன். வந்ததுக்கப்புறம் பண்ண கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அந்த கொரோனா வந்த சமயத்தில் எனக்கு கொஞ்சம் இதாச்சு, இப்போ நல்லாயிருக்கு.
1: இப்போ ஒரு பாடல் நம்ம வேலை செய்கிறோம்னு வச்சுங்களேன், அப்படியே ட்ரையாக இல்லாமல் ஒரு பாட்டு கேட்டுகிட்டே வேலை செஞ்சோம் அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு எந்துவாக இருக்கும், அதாவது நல்ல ஃபாஸ்ட்டாக நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இப்போ இந்த ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அந்த ஓவியத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய பாட்டின் தாக்கம் இருக்குமா, இல்லை நீங்கள் வேகமாக வரைவீங்களா, என்ன மாதிரியான இது?
0: ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி பாட்டுமா? ஆக்சுவலாக காலையில் ஏஞ்சிடுவேன், கொஞ்சம் வேலை நிறையா இருக்குன்னா காலையில் ஏஞ்சிடுவேன்.
1: சரி,
0: இந்த எஃப்எம்ல எல்லாத்துலேயும் நான் உங்களுக்காக சொல்லலை, நான் 100.3 வந்து காரைக்கால் எஃப்எம் போடுவேன், அதில் நிறைய விஷயம் நிறையா வரும். இடையில அந்த பாட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பாட்டு வந்து காஃபி குடிக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப கொஞ்சம் எனர்ஜி
1: ஒரு ரிலாக்ஸாக நல்லா சந்தோஷமாகவே நம்ம வச்சுட்டு இருக்க முடியாது. அப்பப்போ நமக்கும் டென்ஷன் ஆகும், கோவம் ஆகும், அது இதுன்னு, அதுவும் ஃபேமிலியில் இருக்கிறோம் அப்படின்னா எல்லாமே வரதான்.
0: உண்மைதான்.
1: அப்போ உங்களோட அந்த மாதிரி இருக்கீங்க, ஒரு ஒரு டென்ஷனாக இருக்கீங்க, அப்போ வந்து எனக்கு ஒரு உடனே எனக்கு ஒரு டிராயிங் வேணும், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வருது. இந்த கற்பனை திறன் அப்படிங்கிறது முடங்கி கிடக்குன்னு தான் சொல்லணும், நம்ம கோபமாக டென்ஷனாக இருக்கும்போது அந்த திறன் முடங்கி இருக்கும், அதை எப்படி நீங்கள் உடனே கொண்டு வந்து அந்த டிராயிங்கில் காமிப்பீங்க?
0: அது அவங்கள முதல்ல கேட்டு வாங்கிக்குவோம் ஆர்டரு, வாங்கி உள்ளே இருக்கிறத வெளியே காமிக்க மாட்டேன். அவங்கள்ட்ட கொஞ்சம் அழகாக சிரித்து பேசி பழசு ஏதாவது கொண்டாரு கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு நான் ஒரு நாள் கூட எடுத்துக்கிறேன்னு சொல்லுவேன். ஒரு 2 நாளில் முடிக்கிற மாதிரி இருந்தால் கோச்சிக்காதீங்க, நான் 3 நாளில் தர பார்க்குறேன், எனக்கு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குதுன்னு

0: அப்படியே அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுவேன். கன்வின்ஸ் பண்ணி நான் கொண்டு வந்து அந்த ஒர்க்கில் வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் அதுக்கு தான் இந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் உதவும், கொஞ்சம் உண்மையாக பாட்டு உதவும். ஏன்னா நமக்கு பிடிச்ச பாட்டு சமயத்தில் போடுவாங்க, அதனால் அந்த ஒரு பாட்டை வச்சுக்கிட்டே நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இது அதான் இந்த நியூஸ் கேட்பேன், நியூஸ் கேட்டுக்கிட்டே கூட ஒர்க் பண்ண முடியும், நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இது சூழ்நிலையே கொஞ்சம்
1: என்னது உங்க கூடவே யாரோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம்
0: ஆமாம் ஆமாம் உண்மையாக உண்மையாக அதான் சொன்னேன். அப்போ எப்பக்கி அவங்க டீ கொடுப்பாங்க, அது மாதிரி அதுக்கு இடையில இதுக்கு பாட்டு எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஷூர் எனர்ஜெட்டிக்காக இருக்கும்.
1: ஓகே ஓகே, இன்னொரு பாடல் கேட்டுருமா, அவங்களுக்கு பிடித்த பாடல்?

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்கு அட்ராசக்கு. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் மணி அண்ட் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
3: சோபா பீரோ டே.
2: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நீங்களே இன்றைய சாணி நிகழ்ச்சியில் கும்பகோணம் ஓவியர் கு கணேசன் அவர்கள் வந்து அவங்களோட தொழில் குறித்த அனுபவங்களை வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். ஐயா, இப்போ நீங்க உங்களோட ஓவியம், நிறைய ஓவியங்கள் அது எப்படி வரைஞ்சிங்க, அதை சேல்ஸ் பண்ணது எப்படி கத்துக்கிட்டீங்க, இப்படி நிறைய விஷயங்கள், அதாவது 26 வருடமா நீங்க இதை செஞ்சிட்டு இருக்கிறதாவும் நீங்க சொன்னீங்க இல்லையா. இப்போ அடுத்து வந்து நீங்கள் இதிலே வந்து இன்னும், அதாவது தஞ்சாவூர் பெயிண்டிங் இல்லாமல் இன்னும் கிளாஸ் பெயிண்டிங், அப்புறம் அந்த ரெசின் டைமண்ட் பற்றி சொன்னீங்க, அந்த டைமண்ட் பற்றி சொல்லுங்களேன், அது எப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு.
4: சொல்லா சடனாக ஒரு இதில் பார்த்தேன், ஒரு ஆடில் பார்த்தேன், வாங்கினேன். நானே கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு அதை முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு படம் முடித்தேன்.
0: ஓகே, அப்போ நீங்கள் ஏகலைவன் அதில்?
4: ஆமாம்மா, உண்மை உண்மையாக சொன்னால் நானாக யாருமே சொல்லிக் கொடுக்கல, அதுலேருந்து பார்த்து நானே ஒரு ஐடியாவில் செஞ்சிட்டேன்.
0: சரி,
4: செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷமாக அதை
0: செய்கிறேன். ஓ,
4: சின்ன பொண்ணுங்க பெங்களூரில் இருந்தாங்க, அப்போ எங்கள் மேசம் ஒய்ஃப் வந்து அங்கே போவாங்க அடிக்கடி.
0: ஓகே,
4: அப்போ தான் இது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. தனியாக இருந்ததால் இது நிறையா வாங்கி வச்சு செய்ய ஆரம்பித்தேன். நான் வந்து டிப்ளமா யோகா சயின்ஸ் கூட முடிச்சிருக்கேன், யோகி சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் முடிச்சிருக்கேன். அதில் கிடைக்காத விட இந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுல கவனம் செலுத்தணும். பேசிக்கிட்டுலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அவங்க எல்லாமே மெட்டீரியல் கொடுத்தா கூட அந்த ஒவ்வொரு கல்லையும் 3 mm தான் இருக்கும், அதில் 9 cuttings இருக்கும். அதனால தான் அது டைமண்ட் பெயிண்டிங்னு மூணு சொல்கிறாங்க. அதை இன்னும் எனக்கு சரியாக தெரியல, இருந்தாலும் நான் ஒரு 50 மேலே ஓவியம்
0: பண்ணிட்டேன். ஸ்டோன் வந்து பார்க்கறதுக்கு டைமண்ட், நீங்கள் இப்போ காமிச்சதை வச்சு நான் சொல்கிறேன்,
4: ஒரு கிராம் இதை வச்சு தோல் பேப்பர் ஆக்குவாங்க. இப்ப இந்த நவீன காலத்தில் நல்ல ஒரு கெமிக்கலோட சலகா ஒரு 6-4 தராங்க. நாங்க நான் ஆரம்பிக்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 600-900-900 வரைக்கும்லாம் வாங்கிட்டோம். இப்போ வந்து 15,000 லாஸ்ட் புக் வாங்கினப்ப 16,300 வாங்கினேன். இப்போ வந்து 15,000 வேலை கூட போயிடுச்சு. இதுக்கெல்லாம் யாராவது மானியங்கனையும் கொடுத்து கிடைச்சி செஞ்சாங்கன்னா அதெல்லாம் நல்லது செய்யலாம். செய்யணும்னு நினைக்கிறப்ப கிடைக்கும், எப்பயாவது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இது இந்த ரெசின் பெயிண்டிங்கில் எனக்கு ரொம்ப ஒரு அமைதி கிடைச்சிச்சு. அது எப்படின்னே எனக்கு சொல்லவும் தெரியல. அதனால நிறைய பண்ணிட்டேன். அது கேரளா எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் அனுப்பிச்சிட்டேன், நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். தஞ்சாவூர் ஓவியத்துக்கு ஈக்குவலாக இப்போ இந்த ரெசின் டைமண்ட் பெயிண்டிங் எனக்கு போயிட்டு இருக்கு. நான் ரொம்பவும் காசு வைக்கிறதுல என்னோட டெய்லி வேஜஸ் பிளஸ் மெட்டீரியல் பிளஸ் ஃப்ரேமிங் சார்ஜ். ஏன்னா இதுக்கு போனால் கேலரிக்கெல்லாம் போனால் கூட வரும், ஏன்னா அவங்க கேலரி வச்சிருக்கிறது அதெல்லாம் வரும். நான் வந்து எல்லாமே இந்த தஞ்சாவூர் ஓவியமும் சரி இதுவும் சரி ஹோல்சேல் டைப்பில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
0: டைமண்ட்ஸே வந்து உங்களுக்கு கலர்ல கிடைக்குது,
4: நிறைய கலர், மொத்தம் 447 கலர் இருக்கு. அதுல நான் வந்து கிட்டத்தட்ட 300 கலர் சேர்த்துட்டேன்னா பாத்துங்க, அவ்வளோ படம் வாங்கியிருக்கேன், அவ்வளோ படம் வாங்கி சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், இந்த எம்டிஎஃப்ல நிறைய பிக்சர்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் கிரியேட்டிவிட்டியா, அந்த வெங்கடாஜலபதி, ராமம், சக்கரம்,
0: சரி
4: அதெல்லாமே நான் வந்து இன்னும் நிறைய கல்லுலாம் நிறைய சவுதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கேயும் நிறையா பார்க்குறதெல்லாம் வாங்கிடுவேன். அதனால எக்ஸ்ட்ராவும் நான் நிறைய வெவ்வேறு ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் ப்ளசண்ட்டாக இருக்கிறப்ப செய்வேன்.
0: அதாவது இப்போ ஒரு நல்லா சமைக்கிற ஒரு கலைஞர் அப்படின்னா

0: அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் எதுவுமே இல்லை, சும்மா ஒரு ரெண்டு மூணு பொருள் தான் இருக்குது, ஆனால் அதை வச்சு நல்லா டேஸ்ட்டாக ஒரு சாப்பாடு வந்து செஞ்சுருவாங்க இல்லைங்களா. வீட்டில் சமைக்கிறவங்களும் சரி, இல்லை ஆர்டர் எடுத்து பெரிய சமையல்காரங்களாக இருந்தாலும் அது மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஓவியராக நிறைய கலர்லாம் இருந்தால் தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு இல்லாமல், ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் தான் இருக்குது, ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கீங்க, ஆனால் அங்கே ஒரு தரமான ஒரு ஓவியம் நீங்கள் வந்து கொடுத்தாகணும் அப்படிங்கும்போது, இருக்கிறத வச்சு பெஸ்ட்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, அது கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், இல்லை புது புது கலர் இருக்கிறத வச்சே உருவாக்கி பண்ண முடியுமா சொல்லுங்க. பெரிய கேள்வியே கேட்டேனா?
1: இல்லை இல்லை, பெரிய கேள்வி தான், ஆனால் நிறைய ஓடிடுச்சு மண்டையில். ஒரு மலையாள படத்தில் ஒரு கண்ணு தெரியாது அந்த ஓவியருக்கு, ஒரு ஓவியர் வந்து கண்ணு தெரியாம போயிடும், அந்த ஒய்ஃபிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார், ஒவ்வொரு கலராக வாங்கி கொடுக்குறேன், கலர் வாங்கி கொடுப்பாங்க, ஆனால் வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு கலராக நினச்சி எங்கெங்கே வைக்கணுமோ செஞ்சு அவ்வளோ பிரமாதமாக ஒரு படம் பார்த்துருக்கேன், அது என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. இப்போ அப்படி ஒன்றுமே கிடைக்காத இடத்துலனா நம்ம அங்கே ஒரு காட்டிலேயே மாட்டிக்கிட்டோம்னு வச்சிங்களேன், ஒரு காஞ்ச இலை கிடக்கும், பக்கத்தில் ஒரு களிமண் இருக்கும், செம்மண் இருக்கும், இதெல்லாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு கலர் தானே, எங்கள் கண்ணுக்கு மட்டும் கலர்லாம் வந்து வித்தியாசமாக தெரியும. அதை கூட எடுத்து வச்சு கட்டை வரலாலேயே கூட கொஞ்சம் தண்ணி கலந்து செய்யணும்னா செய்யலாம்,
0: செய்யலாம்.
1: அதெல்லாம் கலைக்குன்னு வந்துட்டோம்னா எப்படியும் நடிக்கிறாங்கல்ல, எவ்வளோ பெரிய ஆக்ஷன் கேரக்டராக இருந்தாலும் நடிக்கிற மாதிரி, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உள்ள புந்தோம்னா அது வந்துடுமா, தானாக வரும், தானாக வரும்.
0: இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், ஏன் இதை இப்படி பண்ணக்கூடாது, அது மாதிரி
1: யோசிச்சுக்கிட்டே இருக்கும், யோசனை வந்துகிட்டே தான் இருக்கும்.
0: ஓகே ஓகே. இப்போ உங்களோட ஓவியங்களோட விமர்சனங்கள் அப்படின்னு வரும் இல்லை, உங்கள்கிட்ட வாங்கினவங்களும் சரி, அதை பார்க்குறவங்களும் சரி, இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்க யார் வேணாலும் இருக்கலாம், இந்த சில இதை பார்த்துட்டு பாசிட்டிவாக சொல்லுவாங்க, சில இது என்ன இப்படி இருக்குது, இதை இப்படி பண்ணியிருக்கலாம், இது நல்லா சரியாக வரலையே அப்படியும் வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரியான விமர்சனங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க?
1: நான் கொஞ்சம் சைக்காலஜி ஓரியன்டோடு படித்த பியூசியெல்லாம் வந்து சைக்காலஜி எடுத்து படித்தவன், இதனால அவங்களோட மனநிலை ஓரளவுக்கு புரியும், இவங்க சொன்னா புரிஞ்சுக்குவாங்க, இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கங்கிற ஆளுங்கள்ட்ட எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் பேசுவேன், மேக்ஸிமம் வந்து இதா பேச மாட்டேன். இன்னைக்கு இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு அதை விரும்பி கூட வரலாம், நாளைக்கு அவங்க கஸ்டமரா கூட ஆகலாம், அதனால நான் அவங்கள்ட்ட வந்து எதுவுமே இது பண்ண மாட்டேன், கொஞ்சம் அமைதியா பேசி கேசி புரிய வைக்க பார்ப்பேன், புரிஞ்சுக்கலைனாலும் அதை பற்றி பெருசாக தப்பாக எடுத்துக்க மாட்டேன்.
0: அப்போ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நீங்கள் ஓவியம் வரையும் போது ஒரே மாதிரியான மைண்டு நமக்கு இருக்காது, சில சமயம் ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கும், வீட்லேயே நடந்திருக்கும், இல்லை வெளியில் நடந்திருக்கும், நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அந்த ஹாப்பி மூட்லேயே போய் நம்ம ஒரு டிராயிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். சிலது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டடாக ஒரு இதுவாக ரொம்ப சோகமாக இருக்கிற ஒரு இன்சிடெண்ட் ஏதோ நடந்துச்சு, அப்போ வந்து என்ன ரொம்ப டென்ஷனாகவே இருக்குது, நம்ம ஒரு டிராயிங் போடுவோம், போட்டு நம்ம நார்மலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி போடுவோம். இந்த மாதிரி ஹாப்பி சேடு இன்பம் துன்பம் ரெண்டுத்துலேயும் வந்து நீங்கள் டிராயிங் போடுறீங்க, எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு, இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க இல்லையா, எந்த ஹாப்பியாக இருக்கும்போது போடுற டிராயிங்கா, இல்லை கொஞ்சம் சேடாக இருக்கும்போது போடுற டிராயிங்கா?
1: நீங்கள் சொன்னது எனக்கு வந்து ஒரு வகையில் ஆச்சரியமாகவும் இருக்குது, அதாவது இந்த ஓவியத்துக்குள்ளே வந்துட்டு அது ரெண்டுமே போயிடும், நிஜமா ஓரளவுக்கு போயிடும்,
0: நியூட்ரலாகிட்டேன்,
1: உண்மை பதில நியூட்ரலாகிட்டேன், முடித்த உடனே ஒரு ஹாப்பி வரும்.
0: இவ்வளோ கஷ்டப்பட்டு கேள்வி கேட்டேனே நான்.
1: இல்லைம்மா அது அழகு, அதுதான் ஓவியத்து வந்து அதோட அழகு, அதுதான் போகணும்னு வச்சிங்களேன், அது வந்து அதுக்குள்ளே போயிட்டா ஒரு எல்லாத்தையுமே இதை பேலன்ஸ் பண்ணிடும், மேக்ஸிமம் பேலன்ஸ் பண்ணியிருக்கு. அப்படி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா
0: நாங்கள் மைக்கு முன்னாடி உட்காந்துனா எல்லாத்தையும் மறந்துடுவோம்.
1: அதே தான் ஆக்சுவலாக கரெக்டு. அப்படி ரொம்ப ஓவர் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அப்படியே தூக்கி வச்சிருவேன், ஏன்னா அதுல நெகட்டிவ்ஸ் தான் நிறைய வரும், அதாவது கலர் மாறும், ஏதாவது ஒண்ணு மாறும், அதனால அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் வந்து அமைதியா உட்காருவேன்.
0: ஒரு பாடல் கேட்போமா, உங்களுக்கு பிடித்த பாடல்?

0: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சிலை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPNI ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.

0: நோய்களுக்கும் ஒரே தீர்வு
1: பிஎன் கண் மருத்துவமனை. முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோநகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
8: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
9: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர்.
10: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
11: அனைத்தும்
12: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் ஃபைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
13: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
14: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இப்போ இந்த டிராயிங்ஸ் அப்படிங்கிறது வந்து சமூக விழிப்புணர்வுக்காகவும் வரையப்படுது இல்லையா? சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறது, அதை எப்படி சரி பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து டிராயிங் மூலமாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது டிராயிங்ஸ் வரைஞ்சிருக்கீங்களா?
15: இல்லை, பார்த்து வரைவேன். ஏதாவது போட்டு ரொம்ப இந்த கரிகல்ச்சர் பண்ணுறாங்கல்ல, அவங்க இந்த இதுலலாம் பத்திரிகையிலலாம் பண்ணுவாங்க, விழிப்புணர்வுக்காக சில இதெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வரைஞ்சி பார்ப்பேன். ஏன்னா அதில் கலர் நல்லாயிருக்கும், இல்லாட்டி அவங்க ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடு விட்டுருவேன். பட் எனக்கு மெயின் வந்து இந்த தஞ்சாவூர் ஓவியம், இந்த இப்போ நான் சொன்னேன் டைமண்ட் பெயிண்டிங். திடீர்னு கண்ணாடி ஓவியம் யாராவது கேட்பாங்க, பழைய ஆளுங்க செஞ்சவங்க, கிளாஸ் பெயிண்டிங் எனக்கு ஒன்று செஞ்சு கொடுங்க. இப்போ கூட என் நண்பர் ஒருத்தர் ஹைதராபாத்லேருந்து வந்து ஒரு கிளாஸ் பெயிண்டிங் உடஞ்சிருச்சு, அந்த ராம்பாமா இருக்கு பண்ணியது, அதை வந்து நீங்கள் மறுபடியும் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுங்கன்னாங்க. நான் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி இது கிளாஸாக இருந்தால் உடையத்துக்கு சான்சஸ் எல்லாம் இருக்குது, நான் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் செஞ்சு தரேன், லாங் லைஃப் இருக்கும், அந்த இதெல்லாம் கருக்காதுன்னு சொல்லி அந்த ஆர்டர் வாங்கி நான் செஞ்சு கொடுத்து அவங்களும் சந்தோஷம், நானும்
3: சந்தோஷமாயிட்டேன். இப்போது நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு டிராயிங் வந்து வரைஞ்சிருப்பீங்க, அப்படியே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அதோட அவுட்புட் கிடச்சிருக்கு, அது வந்து ரொம்ப ஆசையாக நீங்கள் வச்சுருக்கும் போது அதை வந்து சேல்ஸ் பண்ணவோ இல்லை யாருக்கோ கிஃப்ட் கொடுக்கவோ ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை பிரியவே மனசில்ல, ஐயோ நானே வச்சுக்கணும் ஆனால் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது வந்திருக்கா? என்ன டிராயிங் போட்டிருக்கீங்க?
15: அது ரொம்ப சொல்லப்போனால் இப்போ இந்த ரெசின் டைமண்ட் பெயிண்டிங்ல அந்த மாதிரி ஒன்று வந்துச்சு, கிளாஸ் சப்பர்னு நம்ம ஜீசஸோட இது ஒன்று இருக்கும், அது வரைஞ்சிட்டேன். எனக்கு கொடுக்கவே மனசு இல்லை, என் நண்பருக்கு கொடுக்கணும்னு இது வந்துருச்சு, கொடுத்த அடுத்த உடனே ஆர்டர் போட்டு அதை வாங்கி மறுபடியும் செஞ்சு வச்சுட்டேன். அதே மாதிரி ஒரு டீரோட ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கூட்டம், அதுவும் அதே மாதிரி தான் ஒன்று செஞ்சேன். என்னால் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு கூட நினைச்சிட்டேன், பட் ஆனால் ரொம்ப கேட்டவொன்னே அதை கொடுத்துட்டு ஒன்னு செஞ்சு வச்சுட்டேன்,
3: அதே மாதிரி
15: ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்னி கூட ஒரு ஒரு குருவி ஒன்று கொடுத்துட்டேன், ரெண்டு குருவி உள்ளது, அதை கூட செஞ்சிட்டேன், அதை எனக்கு கூட மனசு இல்லை. திருப்பி உடனே வாங்கி அதை ரெடி பண்ணி முடிச்சதுதான் எனக்கு ஒரு சின்ன இது கூடவே இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆர்ட், அந்த மாதிரி தான்
3: ரொம்ப பிடிச்சதுன்னா மீண்டும்
15: அதை செஞ்சு வச்சுக்குவேன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காக.
3: சரி, இப்போ இந்த டிராயிங்கில் வந்து சில ரகசியங்கள்லாம் ஒழிச்சு வச்சு வரைகிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த இதை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சீக்ரெட் இருக்கும், அது வந்து தெரியும், அதை கண்டுபிடிச்சி நம்ம சொல்லணும், அந்த மாதிரி ஏதாவது வரைஞ்சிருக்கீங்களா?
15: நான் வரையில பார்த்துட்டு ரொம்ப அதிசயப்பட்டிருக்கேன். மோனலிசாவில் புருவமே இருக்காதும்பாங்க, அவங்க பார்க்க எங்கே போனாலும் அவங்க பார்க்குற மாதிரியே இருக்கும். அது மாதிரி சாய்பாபாவை நிறைய இடத்துல அது மாதிரி

0: பார்த்துருக்குறேன். இதெல்லாம் மாதிரி நான் மெனக்கட்டுருக்கேன், ஆனால் சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா அது அவங்க ஓவியர் இல்லை, நான் வந்து வெறும் ஓவியர் தான், மெதுவாக சொன்னால் ஓவியர் தான், அவங்கெல்லாம் ஓவியர்.
1: இப்போ நீங்கள் இதுக்கு சொன்ன பதிலேருந்து எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா,
0: சொல்லுங்கள்,
1: இந்த உலக புகழ்பெற்ற ஓவியங்கள்லாம் இருக்கும், இப்போ இந்த இங்கே மோனலிசான்னு சொன்னாங்க ஞாபகம் வருது, அந்த மாதிரி இன்னும் நிறைய ஓவியங்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஓவியத்துக்கூட நீங்கள் வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த ஓவியத்தை நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்கலாம் நீங்கள் அப்படின்னு ஒரு இது கிடைக்கும்போது எந்த ஒரு ஓவியத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவீங்க?
0: நீ கேட்டவுடனே எனக்கு மயிர்கூச்சிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இது என்னோட நண்பர் ஒருத்தர் பாண்டிச்சேரியில் இருக்காரு, ராஜ்குமார் ஸ்தபதினு பேரு.
1: சரி,
0: அவர் ஆர்ட் வாட்டர் கலர்ல அவர் மாதிரி எனக்கு நான் இன்னும் யாரையும் பார்க்கலன்னு தான் சொல்லணும். நான் பார்த்திருந்தா கூட இப்ப கூட ஒரு சைக்கிள் ஒரு வியாபாரம் பண்றவங்க ஒரு பவர் ஒரு இவங்களுக்காக, அதாவது வாழைக்காய் விற்கிறவங்க ஒரு ஆளு, அவங்கள்ட்ட ஒரு லேடி நிற்கிறாங்க, அந்த சைக்கிள் பழைய சைக்கிள் அது ஒன்னும் நானும் ஜூம் பண்ணி பார்த்து ஒரு மோர் தென் 45 நிமிஷம் பார்த்துருப்பேன். 45 நிமிஷம் மிஸ்ஸஸை கூப்பிட்டு இந்த பாருங்க எப்படி பண்ணியிருக்காரு, இங்கே எப்படி பண்ணு, இப்படி எப்படி பண்ணான்னு தெரியல. அதே மாதிரி இந்த தாடி மிஸ்ஸெல்லாம் எப்படி நான் உயிராக கொண்டாடுறாரு, என்னன்னு எனக்கு நான் இதெல்லாம் செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆகிடும். நான் எவ்வளோ மெனக்கெட்டு செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி, அவரோட ஸ்ட்ரோக்கு வந்து என்னால் முடியாது, அவர் திட்டியே விடப்பட்டேன், நீ தான் மனுஷனே நீ, அதாவது புகழ்றதுல முடிஞ்சே போச்சு, புகழுக்கே வேலை இல்லை, அதுக்கு மேல ஏதாவது சொன்னேன் என்னையா நீ அப்படிங்கிற மாதிரி கூட அவரை கூட்டு பேசுனா சந்தோஷப்பட்டார். அது மாதிரி எனக்கு அந்த ஒரு அந்த ஓவியர் என்ன இது பண்ணுவார். இன்னொருத்தர் வந்து எடப்பாடியிலேருந்து வந்தவர், இங்கே தான் நம்ம கும்பகோணத்தில் தான் இருக்காரு, வெறும் டோர்ஸ் தான் பண்ணுவார், பழைய காலத்து டோர், எங்கெங்க டோரோ டோரோட சேர்ந்த வீடு இது மாதிரி அந்த மாதிரி பண்ணுவார். அவரை பார்த்தாலும் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், ஒரே சப்ஜெக்ட் தான். இந்த மாதிரி 2-3 பேர் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ஆதி இந்த சின்ன வயசில் வரைகிறப்பெல்லாம் மாசே மாசின்னு ஒரு ஓவியர் இருக்காங்க, மணியன் செல்வம், அவங்க என்ன ரொம்ப இது பண்ணுவாங்க, சிற்பியை ரொம்ப இது பண்ணுவாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பேர் என்ன இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க.
1: சரி, ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு எல்லா டிராயிங்ஸ் இதெல்லாம் எடுத்து பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலியில் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் எப்படி இருக்குது?
0: சப்போர்ட்டுங்கிறத விட நான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தேங்கிறது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாம் ஒருத்தவங்க வந்து பரதநாட்டியத்தில் கொஞ்சம் இதாக இருந்தாங்க, படித்து முடித்தாங்க, பிஎஃபின்னு படித்து முடித்தாங்க, சில ஒரு ஸ்கூலில் கோஆர்டினேட்டராகவும் டீச்சராகவும் இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க படிக்கிறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்பயும் படிக்கிறாங்க. அவங்க ஒருத்தவங்க தான் சின்னவங்க, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்காங்க, இருந்தாலும் இப்போ கும்பகோணத்தில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க அவங்க விருப்பம், அதனால் செய்யுங்கன்னு சொல்லி அவங்க நல்லபடியாக இது பண்ணுறாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க, அது எங்களுக்கு ஒரு ஆறுதல்.
1: சரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் உங்கள் கூடவே எப்பவும் இருக்கிறது அப்படின்னா உங்கள் ப்ரெஷ்ஷை சொல்லலாம் இல்லையா?
0: உண்மையாக
1: ப்ரெஷ் வந்து எப்பவுமே உங்களுக்கு,
0: அது உண்மை அது.
1: அப்போ அந்த ப்ரெஷ் வந்து எப்போவுமே உங்கள் கூட இருக்கும்போது உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் அதுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ப்ரெஷ் பேசலாம் அப்படின்னு வந்தால் உங்களை பற்றி என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: என்ன இன்னைக்கு என்ன ஒரு 5-10 நிமிஷம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கலாம் வந்தேன்னா ஏன் என்ன எடுத்துக்கல, என்ன பிடிக்கலையான்னு கேட்குறமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கொஞ்சம் அதிகமாகவே சிந்திப்பேம்மா. அதனால அந்த கவிதையெல்லாம் எழுதுறதால அதுங்க நீங்கள் சொன்ன மாதிரி பேச ஆரம்பிச்சேன்னா அதுங்க பேசுகிற மாதிரியும் நான் பதில் சொல்கிற மாதிரியெல்லாம் நிறைய நடக்கும், உரையாடலாம் நடக்கும், அது இருக்கும் எல்லாமே.
1: கற்பனை திறன்னாலே எப்படி தானே, அதுக்கு தான் இந்த கேள்வியை.
0: சரி சரி, இல்லை இல்லை, எல்லாத்தையும் பேசலாம், கடவுள்கிட்ட கூட பேசலாம். நீங்கள் இல்லைன்னா இப்போ நாளைக்கு உங்களை இல்லைன்னா நீங்கள் கேட்ட கேள்வியவே
1: பாடல் இன்னொன்னு கேட்டுருவோமா?
0: கேளுங்க.

0: என்னுடைய கருணை விழிகள் கள்ளங்கள் துடைக்க மனங்கள் தெளிய ஆறுபட்டை முருகனு கபடிகள்
1: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து நிறைவாக ஒரு சில கேள்விகள், அதாவது உண்மையான ஒரு டிராயிங்கோட உண்மையான மதிப்பு அப்படிங்கிறது நீங்கள் எதை விரும்புகிறீங்க? அதிக விலைக்கு விற்கிறதா, இல்லை அந்த டிராயிங்கை பார்த்த உடனே ஒருத்தர் அதை பார்த்து மகிழ்ச்சியில் ஒரு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க, அவங்க ஃபீல் பண்ணுறது பெருசா, எதை நீங்கள் மதிப்புன்னு நினைக்கிறீங்க?
2: மதிப்புங்கன்னு பார்த்தீங்கன்னா பணம் இல்லை, உண்மையாக போய் சொன்னால் பணம் வந்து வரும் அது போயிடும். ஒரு பணம் நான் முடிச்சிட்டேன்னு சொன்னோன்னா அதுலேருந்து எனக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அதை வாங்குறவங்க பார்த்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பார்ப்பாங்க, அந்த கண்ணிலே தெரியும் இது பிடிச்சிருக்கு அவங்களுக்கு பிடிக்கல அதெல்லாம் சொல்லுவாங்க. தெரிஞ்சிடும், தெரிஞ்சோன்னா அவங்கள ஒரு அகமழிந்துட்டாங்கன்னா அது இன்னும் கூடுதலாக நம்ம இதுதான் பணம் வந்துடும். போ இந்த வித்துக்கு போகிறோம், இன்னொரு படம் வைக்க போகிறோம், அதனால் பணம் கிடையாது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கும் இருக்கணும், கஸ்டமர்ஸுக்கும் இருக்கணும்.
1: ஓகே, இப்போ எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ஓவியத்துறை இந்த இது
2: கற்பனைக்கு எட்டாத அளவில் தான் இருக்குது. ஏஐ வந்ததுக்கப்புறம் எங்களால் ஒத்துக்கவும் முடியல, ஒத்துக்காமல் இருக்கவும் முடியலங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் அதிகமாக தான் இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கணும்னு நானும் இப்போ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நன்றிம்மா, நன்றி.
1: ஓகே, சூப்பர். இதுவரைக்கும் வந்து ரொம்ப அழகாக ஓவியங்கள் பற்றி சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி,
2: வணக்கம்.
1: நேர்களே, இன்றைய அச்சாணை நிகழ்ச்சியில் கும்பகோணம் ஓவியர் கு கணேசன் அவர்கள் பங்கு பெற்ற நேரலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: கூடலூர் பசாரில் 9 சென்டிமீட்டர், நீலகிரி குன்னூர் தேவலா தலா 8 சென்டிமீட்டர், அவலாஞ்சி 7 சென்டிமீட்டர், பந்தலூர் 6 சென்டிமீட்டர், நீலகிரி பார்வுட் 4 சென்டிமீட்டர், மேல் பவானி சின்னக்கல்லார் எம்ரால்ட் தலா 3 சென்டிமீட்டர், சிறுவாணி அடிவாரம் சோலையார் நடுவட்டம் வால்பாறை சின்கோனா தலா 2 சென்டிமீட்டர், கிணத்துக்கடவு 1 சென்டிமீட்டர். தொண்டியில் அதிக அளவாக 40.3 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்த அளவாக 22.5 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தொடங்கி இம்மாதம் 10ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும்.

நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரியிலிருந்து 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி

0: செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரியிலிருந்து 30 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் கோபால் பல்பொடியின் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
7: மனம் சொல்லுமே வள்ளிக்காவில் சோஃபா பீரோ டே
8: July 11 ஒரு நாள் மட்டும்.
7: சோஃபா செட் வாங்கினால் ₹23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
8: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ₹15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
7: ₹2,499 EMI வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
12: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: லைக் ஷேர் கமெண்ட். LSC. சர்க்கரையை விட இனிப்பானது எது? நேயர்களே, இனிப்பு என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வருவது சர்க்கரை தான். ஆனால் வாழ்க்கையில் சர்க்கரையை விட இனிப்பான பல விஷயங்கள் இருக்கின்றன, தெரியுமா? என்னென்னவாக இருக்கலாம்? அன்பான ஒரு வார்த்தை, உண்மையான ஒரு புன்னகை, அம்மாவின் அரவணைப்பு, நண்பனின் நம்பிக்கை, நம் வெற்றியை மனதார பாராட்டும் ஒருவரின் வாழ்த்து, இவை அனைத்தும் சர்க்கரையை விட மனதை இனிமையாக்கும் இனிப்புகள் அல்லவா? அப்படியானால் சர்க்கரையை விட இனிப்பானது எது என்ற இன்றைய சுவாரஸ்யமான தலைப்பில் உங்களது மனதில் தோன்றும் பதில்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் அனுபவங்களும் அழகான கருத்துகளும் இந்த நிகழ்ச்சியை இன்னும் இனிமையாக்கட்டும். காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் சர்க்கரையை விட இனிப்பானது எது என்ற கேள்விக்கு நீங்கள் கமெண்ட் செய்யலாம் நேர்களே. இது லைக் ஷேர் கமெண்ட்.

0: மாலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோஃபா பீரோடி
0: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: லைக் ஷேர் கமெண்ட். சர்க்கரையை விட இனிப்பானது எது? காட்டுமன்னார் கோவில் டீம் மடபுரம் தோப்பு தெரு வேல்முருகன். சர்க்கரை விட இனிப்பானது முகம் சுளிக்காமல் இனிமையாக பேசுவது. சர்க்கரை நாக்கிற்கு மட்டும்தான் இனிப்பை தரும். இனிமையான பேசுவது உடல் முழுவதும் மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டிவடம் கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்க? என்ன பொறுத்த அளவில்

நகைச்சுவையான பேச்சு, நகைச்சுவையான காட்சி, இது சர்க்கரையை விட இனிப்பானதாக நினைக்கின்றேன். இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், சர்க்கரையை விட இனிப்பானது அன்பு, நேர்மை, கருணை உள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மேட்டுப்பாளையம் நாகராஜன், எல்லோரும் அன்பாக பேசுவது மிகவும் இனிமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, சர்க்கரையிடுவேன் இனிப்பையானது என்ன அப்படின்னு கேட்டோம்னா உண்மையான அன்புன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நாம் இணைந்திருக்கலாம் நேர்களே, இது லைக் ஷேர் கமெண்ட் LSC, சர்க்கரையை விட இனிப்பானது எது?

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள் கிரீன் நட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: 3:15 கோபால் பல்பொடியின் LSC நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, சர்க்கரை விட இனிப்பானது எது? ஒரு குழந்தையின் புன்னகை அது கள்ளம் கவடம் இல்லாத அன்பையும் தூய்மையான மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது. அந்த புன்னகை எந்த இனிப்பையும் விட மனதை அதிகமாக கவர்கிறது. மணக்குடி ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, சர்க்கரை விட இனிப்பானது உண்மையான அன்பு. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தவர்களை தொந்தரவு செய்யாமல் இருந்தாலே சர்க்கரை விட இனிப்பானது அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குத்தாலம் KVS நகர் கிருஷ்ணமூர்த்தி, சர்க்கரை விட இனிப்பானது இன்முகம் காட்டி அன்பாய் பேசுவது, வேஷம் இல்லாத பாசம், அக்கறையுடன் அன்பாய் உபசரிப்பது, இதை விட இனிமை சர்க்கரையில் உள்ளதா என்ன? குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. சர்க்கரை விட இனிப்பானது நம்முடைய நாக்கு தான், அதை சுவையை காட்டினால்தான் நமக்கு இனிப்பு என்று தெரியும். என்னை பொறுத்தவரை நாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, சர்க்கரை விட இனிப்பானது இனிமையான சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் நேர்களே, இது LSC.

0: நேர்களே, நாளைய நிகழ்ச்சி கணித்தி வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சிமார்டி சில்க்ஸ்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமார்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: நிறைய பேர் சொன்னாங்க போங்க
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: லைக் ஷேர் கமெண்ட். சர்க்கரையை விட இனிப்பானது எது? பழத்தின் சுளை, கரும்பின் சாறு, தேன், பாகு, பால், இளநீர் என அனைத்தும் சுவையானதுதான். ஆனால் அவற்றை விடவும் இனிமையானது நம் தமிழ் மொழி. காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா திருவாரூர் குடிக்கல்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா. சர்க்கரை நாவை மட்டும்தான் இனிமையாக்கும், அன்பு வாழ்க்கையை இனிமையாக்கும். அதனால சர்க்கரை விட இனிப்பையானதுதான் அது, அன்பு தான். நந்தினி சுரேஷ் திருபுவனம் பாசம் சொல்லியிருக்காங்க. ஒக்கூர் நிஷா, சர்க்கரை விட இனிப்பானது அன்புன்னு சொல்லியிருக்காங்க. ஜான் ஹாஜா நஜ்முதீன் கொடிக்கால்பாளையத்திலேருந்து, நாம் கேட்கும் கேள்விகளுக்கு மனம், அதாவது முகம் சுளிக்காமல் கோபப்படாமல் பதிலளிக்கும் மனைவிமார்களின் வார்த்தைகள் சர்க்கரையை விட இனிப்பானது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நாம் அடுத்தவரிடத்தில் பேசும் போது தேன் போன்ற இனிமையான வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல் சொல்லியிருக்காங்க. அம்மையப்பன் வி ரம்யா, நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு யாராவது ஒருவர் பரிசு கொடுத்தால் அது சர்க்கரையை விட இனிப்பையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நேர்கள் வந்து பகிர்ந்துட்டு வராங்க. தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம் நேர்களே. இது லைக் ஷேர் கமெண்ட்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல்பொடியின் LSC. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்,
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட். இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நேரம் 3:31. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSC. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
6: சோஃபா பீரோடே.
5: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
6: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
5: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும்.

0: வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சர்க்கரையை விட இனிப்பானது எது? இனிமையான வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்பட்டி உதயகுமார் சொல்லியிருக்காங்க. சர்க்கரை கரைந்து போகும், நாக்கில் மட்டும்தான் இனிக்கும். ஆனால் அன்பு கரைவதில்லையே, மனதையே அது ஆளும். கசக்கும் வாழ்க்கை பாதையில் விடாமுயற்சி எனும் தேன் சுவைக்கும். தோல்விகளிலும் பாடம் கற்கும் நம்பிக்கை ஒருபோதுமே பேர் இனிக்கும் அப்படின்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. திருபுவனம் அலமேலும் மங்கை சத்யபாமா, சர்க்கரை விட இனிப்பானது மழலையின் புன்சிரிப்பு, அவர்கள் பேசும் மொழி, தெரியாத பாஷைகள். கும்பகோணம் குமரன், சர்க்கரை விட இனிப்பானது நாம் மற்றவர்கள் மேல் காட்டும் அன்பு, பாசம், அக்கறை மற்றும் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள் தான். புதுத்துறை செல்வகுமார், அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்பு காட்டுவது, சிறியர்கள் பெரியவர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் மரியாதை கொடுப்பது, அன்பு மட்டுமே உலகில் மிகச்சிறந்த இனிப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவரைக்காடு வித்யா வீரமணி, சர்க்கரையுடைய இனிப்பானது நம் தேன் தமிழ், நம் காரை பண்பலை, நம்பிக்கையான நட்பு, நல் உறவுகளிடையே புரிதல், நல்ல சொல், மழலையின் சிரிப்பு, இன்னும் இன்னும் எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது எல்எஸ்சி.

0: வளம்
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
6: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: ஆம்நேயர்களே, மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
7: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
8: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
9: கோபால் பல் பொடி
10: மலிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்.
11: சோஃபா பீரோடி
10: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
11: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
10: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நேயர்களின் நினைவிற்கு அடுத்து 4:00 ஊரும் உணவும் நிகழ்ச்சி உலாவர காத்திருக்குது. கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக சர்வராஜன்பேட்டை நேர்களை காத்திருங்கள் இன்று மாலை 4:00 வரை. லைக், ஷேர், கமெண்ட். சர்க்கரை விட இனிப்பானது எதுன்னு கேட்டிருந்தோம் இல்லையா காரைக்கால் நளினி. என்னை பொறுத்த அளவு மனிதாபிமானமும் புன்னகையும் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒன்று. மனிதாபிமானம்

0: இயக்க குணம் மனிதாபிமானமும் இருந்தால் அதைவிட இனிப்பு வேறு எதுவும் இல்லை. குடும்பத்தினருடன் சந்தோஷமாக சிரித்து பேசும்போது கிடைக்கும் மகிழ்ச்சி சர்க்கரையை விட மிகவும் இனிப்பானது. அக்கறைவட்டம் உஷா சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், தித்திக்கும் இனிப்பை விட சிறந்த இனிப்பு அன்பின் மொழிதான். திகட்டாது என்றும் பொய்மை இல்லாதது உள்ளங்களின் பாசம். சர்க்கரை விட இனிமையா இனிப்பானது இனிமையான சொல். அடுத்தவர்களுக்கு பிடித்த மாதிரி பேசலாம், அவர்கள் வாழ்க்கை இனிமையாக மாறும். பேசும் விதம் இருக்கே அதுதான் இனிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறவி செந்தில் சுதா, நகைச்சுவை உண்மையான வார்த்தையை இவை இரண்டுமே சர்க்கரையை விட இனிப்பானதுன்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலிருந்து, அன்பாக பேசுவது மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்தவரை உதவி செய்வது தன்னம்பிக்கையான பேச்சு இரக்க குணம் இவை அனைத்தும் சர்க்கரையை விட இனிப்பானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை இன்முகத்துடன் வரவேற்பது தான் அப்படின்னு பெருஞ்செரி ஜார்ஜ் சொல்லியிருக்காங்க. துரோகம் இல்லாத அன்பு, நேர்மையான சிரிப்பு 300 கிராம் இருந்தா போதும், சர்க்கரையை விட இது இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, முகமது ரிஷ்வான், சர்க்கரை விட இனிப்பானது எது தெரியுங்களா? சர்க்கரை நோய் தாங்க. அடுத்ததா வலங்கைமான் ஆட்டோதுரை, இதய சுத்தியோடு எவரையும் நேசிப்பது எல்லோரையும் ஒன்றாக பாவிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதி லட்சுமி, தாய்மொழி தமிழ் சர்க்கரையை விட இனிப்பானது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணாம். நம்மை நேசிக்கும் சொந்தங்களும் அவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளும் தூய்மையான அன்பும் தான் சொல்லியிருக்காங்க.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
3: சோபா பீரோடு
2: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன், சர்க்கரை விட இனிப்பானது உடன் பிறந்த சகோதரிகள் காட்டும் அன்புதான். அதம்பார் கலைச்செல்வி செல்வம், குழந்தைகளின் மழலை பேச்சு கேட்க கேட்டு திகட்டாதது இனிப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நல்லம்பூர்லேருந்து பஷீர், நாம் விரும்பிய வேலையும் நாம் நினைத்தபடி அமைந்த வாழ்க்கை துணையும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் ராமபுரம் பூவை அருள்தாசன், சர்க்கரை விட இனிப்பானது மழலையின் சிரிப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், மா பல வாழை சொல்லலாம், நம்மிடம் அதை எதிர்பார்க்க முடியாது. ஒரு நேரம் இனிப்பாக பேசுவோம், ஒரு நேரம் காரமாக இருக்கும், சில நேரம் கசப்பாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கரை விட இனிப்பானது அப்படின்னா பசி என வருபவருக்கு சாப்பிட்றீங்களா என அன்பாக கேட்பது தான் இனிப்பா இனிமையான வார்த்தை அப்படின்னு தெத்திலிருந்து செல்வி சொல்லியிருக்காங்க. குற்றம் காணாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், கடமைக்காக எதையும் செய்யாமல் கிடைக்கும் நட்பு சர்க்கரையை விட இனிப்பானது. நட்பை பற்றி எப்பயுமே பெருமையாக சொல்லும் நான், புவனகிரி சுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் இலக்கியா, திருக்கொல்லிக்காடு, கள்ளம் கபடம் இல்லாத அன்பு குழந்தையின் புன்னகைன்னு சொல்லியிருக்காங்க.
7: சந்தியாவின் கார் என்ன, பங்களா என்ன, நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறுங்கடல் தானே.
8: நோ ப்ராப்ளம், அதை விட்டு.
7: சந்தியாவின் கலர் என்ன பிள்ளை, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வள்ளியும் செய்து தானே, பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம்.
8: சந்தியா வெறும் பணக்காரி சாரியாளு, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காரன் ஆவாரு, சாரால நம்ம பெரியாளாவும் நம்ப.

நேர்களே, அடுத்து 4 மணிக்கு ஊரும் உணவும். கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். சர்க்கரையை விட இனிப்பானது தாய்ப்பாசம் அப்படின்னு சிவபுரி

சோமசுந்தரம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மயிலாடுதுறை தியாகு புன்னகைன்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவாடை ஸ்ரீ கிருஷ்ணா தாயின் தாலாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. முகம் சொல்லிக்காமல் நாம் மற்றவர்களிடம் பேசும் பேச்சுதான் அப்படின்னு அன்னப்பன்பேட்டை ஜோதி சதீஷ் சொல்லியிருக்காங்க. நேர்மையான குணம் மனதையும் வாழ்வையும் இனிமையாக்கும் வடவேற்குடி வசந்த். மயிலாடுதுறை சேப்பு விஜய ராகவன் நாம் பேசக்கூடிய பேச்சு எத்தனை வகை சர்க்கரையாக இருந்தாலும் உண்மையை மட்டுமே பேச வைக்கும் அதுதான் இனிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பந்தலூர் ரபேக்கா சர்க்கரை விட இனிப்பானது அன்புதான், சர்க்கரையின் சுவை மாறுமானால் அன்பு என்றும் மாறாதது. இன்முகத்துடன் அனைவரிடம் பழகுவது எல்லோரிடமும் அன்பு பாராட்டுவது அப்படின்னு குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSC. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 4 மணி.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
2: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மல்லிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
2: சோஃபா பீரோ டே.
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
2: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
1: சோஃபா செட் வாங்கினால் ரூபாய் 23

0: இன்றைய நிகழ்ச்சி கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக. அங்கு நமக்காக காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் எம் எம் கலியபெருமாள் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, நாமும் செல்லலாம் சர்வராஜன் பேட்டைக்கு.
1: வணக்கம் சுஜிதா, வணக்கம் நேயர்களே. இதமான ஒரு மாலை பொழுதுல மீண்டும் நம்ம சந்திக்கிறோம். இன்னைக்கு ஊரும் உணவும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக. வாழ்க்கை வந்து எது முக்கியமோ கண்டிப்பா சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எந்த நேரம் எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரியுமா? என்னங்க எப்படி கேட்டீங்க, நம்ம பிறந்ததுல இருந்துதான் சாப்பிட்டு தின்னுட்டே போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா நம்மளுடைய உணவு பழக்கம் என்ன அப்படிங்கிறது பல பேர் தெரிஞ்சுக்காமையே பசிக்குது அப்படிங்கிறதுக்காக இட்டு கட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உட்டு கட்டி சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா எது எதுக்காக வேலை செய்யும் அப்படிங்கறத பத்தியும், ஒவ்வொரு உணவு பத்தியும் தான் பேசுறதுக்காக ஒவ்வொரு ஊரா தேடி போய் அந்த ஊருடைய உணவு வகைகள் எப்படி, அவங்களுடைய கைப்பக்கம் எல்லாம் எப்படி செஞ்சு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஊரும் முயற்சிக்காக தந்தோறும் புதன்கிழமை மட்டும் நம்ம அங்க இருக்கிற நேர்களை சந்திக்கிறதுக்காக போவோம். பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சுஜிதா சொன்னது போலவே அந்த கடலூர் மாவட்டம் சர்வராஜன் பேட்டை அப்படின்ற ஊர்ல தான் இருக்கும். அந்த மாரியம்மன் கோயில் பக்கத்துலதான் இருக்கும். நிறைய பெண்கள்லாம் ரெடியா இருக்கிறாங்க. இது எந்த ஊர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லார் கோயில இருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஓரமா இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். அழகான கிராமம், அந்த ஊர்லதான் நம்ம இருக்கிறோம். கிராமத்து சமையல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எப்படி உணவு இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய உடல் உழைப்பு நில வேலை நீங்க வசிக்கிற சூழல் அந்த பருவ காலம் எந்த நேரத்துக்கான என்ன உணவு அப்படிங்கறத எல்லாம் நம்ம கருத்துல வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட உணவு அப்படிங்கறது வந்து எது அப்படிங்கறதையும் எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கறத நிர்ணயிக்கணும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட உணவு முறையில எடுத்துட்டு நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். சரி ஓகே, சாப்பாடு தானே, அது உங்களை பத்தி சொல்ல வேணும். நீங்க அதுக்காகவே பிறந்தவராச்சே. அந்த வெண்ணிலா கபடி குழுல பரோட்டா சூரி சொல்ற மாதிரி முதல்ல கோட்டை முன்னாடியிருந்து அழிங்க மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற டைப். நம்ம யாராவது கடையில சாப்பிட போறோம் அப்படின்னா உள்ள குண்டா வர்றவங்களுக்கு சார், குண்டா வந்தவங்க வந்துகிட்ட கேட்பாங்க, ஹோட்டல்ல இருக்கிற சர்வத்தை கேட்பாரு அன்லிமிட்டடா அப்படின்னு கேட்டவுடனே. ஆனா உள்ளே வர்றவரை பார்த்துட்டு இப்ப நானே போறேன்னு வச்சுக்கலாம், போயிட்டு அன்லிமிட்டடா கேட்டேன்னா வாங்க சார் உட்காருங்க சார்ம்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுங்கன்னா, குண்டா இருக்கிறவங்க கம்மியா தான் சாப்பிடுவாங்க, உள்ளே இருக்கு இந்த மாதிரி ஆளுங்க கடை மறுநாள் திறக்கிறது கஷ்டம் தான். சரி ஓகே, நம்ம நிறைய பேசலாம், அதுக்கு முடிய நிறைய பெண்கள் இருக்கு சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. முன்னாடி ஒரு ஊரும் உறவு நிகழ்ச்சிக்காக உங்க ஊருக்கு வந்திருக்கிறோம், உங்களை சந்திச்ச ஞாபகம் எனக்கு இருக்கு. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு வந்து நம்ம ஊரும் உணவும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறோம். நீங்க என்ன டிஷ் சொல்ல போறீங்க? ஆந்திரால இருக்கிற கார மாதிரி இருக்காதுல்ல,
2: கார குழம்பு வைப்போம்.
1: எப்படி வைப்பீங்க?
2: எப்படி வைப்போம்னா, நாங்க வந்து கொஞ்சம் அந்த மிளகு சுக்கு அந்த மருந்துக்குள்ள ஜாமான் கடையில வாங்கிட்டு வந்து அரைச்சி அதை போட்டு அதுல பனை வெல்லம் போடுவோம் அந்த குழம்புல. அதுல கத்திரி வத்தை சுண்டை வத்தை எல்லா வத்தலும் போட்டு அது ஒரு மாதிரி தாளிச்சு சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிச்சு செஞ்சோம்னா அதெல்லாம் கரைச்சி விட்டாக்கா நல்லா இருக்கும்.
1: காரமா தான் இருக்கணும் இல்லையா? இப்ப கல்யாண வீட்ல எல்லாம் போய் சாம்பார் சாப்பிட்டுட்டு அடுத்து காரக்குழம்பு கேக்குறப்ப சில நேரங்களில் இனிக்கிறது என்ன காரணம்?
2: இனிக்கிறதா வெள்ளம் சேர்க்கிறாங்க.
1: ஓ, அதனால
2: கலக்குறாங்க. தேன் கலந்தா இனிக்கும். மிளகாத்தூள் அரைக்கக்குள்ள ஒரு கிலோ மிளகாய்னா 200 கொஞ்சம் ஒரு 100 கடலப்பருப்பு ஒரு 50 வெந்தயம் இது சேர்த்து மிளகாத்தூள் அரைச்சா மிளகாத்தூள் நல்லா டேஸ்டா இருக்கும்.
1: காரமா இருக்கும். ஆனா அதுக்கு என்னதான் நம்ம இனிக்கிறது ஏன்னு கேட்டா அதுக்கு பேசாம வந்து இனிப்பு குழம்புன்னு வச்சிடலாம் என்ன பக்குவோங்கிறது.
2: அப்படி இல்லைன்னா தேன் சேர்ப்பாங்க. தேன் இது ஏதாவது சேர்த்தாக்கா அது டேஸ்டாவும் இருக்கும் இனிப்பாவும் இருக்கும்.
1: அதுதான் உங்களுடைய கைப்பக்குவம். கார குழம்பு அப்படின்னா அன்னைக்கு யாரும் வேலைக்கு கிளம்புறவங்க, ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க, காலேஜ் கிளம்புறாங்க, யாராவது உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அன்னைக்கு லீவ் போட்டுருவாங்க.
2: ஆமா, லீவ் போட்டுருவாங்க எல்லாருமே. அன்னை காலேஜ்ல எங்க பாப்பா படிச்சது, அங்கேயே எல்லாரும் உங்க அம்மா கார குழம்பு எடுத்துருவா, உங்க அம்மா கார குழம்பு எடுத்துருவான்னு சொல்லுங்களா.
1: அப்படியா? அப்ப இங்க இருந்து கும்போணம் காலேஜுக்கு போறாங்க அப்படின்னா அந்த கார குழம்பு இங்க இருந்து பேக்கேஜ் ஆகி போயிடும்.
2: பேக்கேஜ் ஆகி போயிடும். பாப்பா முத நாளே வச்சிருமாந்துடும், வச்சுட்டு காலையில சாதம் அடிச்சு தடு ஒண்ணு சூடு பண்ணி எடுத்துட்டு கிளம்பிடும்.
1: ஒரு படத்துல கூட தனுஷுக்கு சாப்பாடு வந்து சிவகங்கையில இருந்து திருச்சிக்கு வரும் பஸ்ல மீன் குழம்பு வச்சு அவங்க அம்மா அனுப்பி விடுவாங்க. அந்த மாதிரி
2: நான் எல்லாம் சேர்த்து செய்வேன், அது நல்லா இருக்கும்.
1: இப்ப கார குழம்பு அப்படின்னா, கார குழம்பு அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும் நம்ம இது பண்றது இல்ல. சில பேர் ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கடையில போனோம்னா 6 இட்லி 7 இட்லி ஏன் 10 இட்லி கூட இறங்கும். ஏன்னா விதவிதமா சட்னி விதவிதமா சாம்பார் அப்படி எல்லாம் இருக்கும். நம்ம வீட்டுல வைக்கிற இட்லியோ தோசையோ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சட்னி தான் இருக்கும். ஆனா கார குழம்பு மட்டும் வைக்க முடியாது இல்லையா? அதுக்கு முன்னாடி எதுவும் செய்ய மாட்டீங்களா? கார குழம்பு மட்டும் தான் வைப்பீங்களா?
2: ரசம் வைப்போம், சாம்பார் வைப்போம், அது செய்வோம்.
1: ரசம் பாத்தீங்கன்னா

0: ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசமா ரசம் வைப்பாங்க. நீங்க எப்படி ரசம் வைப்பீங்க?
1: நாங்க வந்து மிளகு ஜீரகம் அதுல வேப்பம்பூ கூட போடுவோம்.
0: வேப்பம்பூ
1: வேப்பம்பூ அது போட்டு மஞ்சள் வச்சு அரைச்சி அதுல கரைச்சிக்குவோம். அதாவது பச்சை மிளகாய் போடுவோம் தாளிக்கக்குள்ள, தாளிச்சு புளி தக்காளி இதெல்லாம் சேர்த்து செய்வோம்.
0: உண்மையிலே வீடு விளக்குற அந்த பாத்திரத்தை விளக்குற ஒரு கம்பி மாதிரி இருக்கும் பாருங்க, அதை கூட போட்டு தேய்ச்சி பாத்துட்டேன், அந்த மஞ்சள் கலர் போக மாட்டேன். அவ்வளவு மஞ்சள் தூளை கொட்டிட்டாங்க எங்க வீட்டம்மா.
1: சுத்தமா போட்டோம், கொஞ்சமா அதிகமா போட்டா அது ஒரு மாதிரி மஞ்சள் வாட வரும், நல்லா இருக்காது.
0: நல்லா இருக்காது,
1: நல்லா இருக்காது.
0: ஓகே ஓகே, கண்டிப்பா இப்ப வீட்டுல கேட்டுட்டு இருப்பாங்க, அடுத்த டைம் வந்து கண்டிப்பா மஞ்சள் நம்புவோம். அம்மா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேரு?
1: பாஞ்சாலிங்க சார்.
0: பாஞ்சாலி, சொல்லுங்கம்மா. உங்க ஊருக்கு வந்திருக்கிறோம், நிறைய டிஷ் எல்லாம் இல்ல உட்கார வேணாம், நின்றுட்டே பேசுவோம். சரி சொல்லுங்கம்மா. பாஞ்சாலிமா, இப்ப வந்து அவங்க கார குழம்பு ரசம் வைக்கிறதுலாம் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க குழம்பு சம்பந்தமா இல்ல வேற உணவு பொருள் சம்பந்தமா சொல்ல போறீங்களா?
1: உணவு பொருள் என்ன நல்லா வந்து இப்ப எல்லாம் வந்து கல்லெண்ணெய் தான் சமைக்கணும், இந்த ரீப்பண்டாயில அதெல்லாம் சமைக்க கூடாது. அது என்னைக்கு வந்து விளம்பரம் படுத்தினாங்களோ அதுல இருந்து சனா ஆட்டம் கண்டுபிடிச்சி மூட்டி வெள்ளி அந்த வெள்ளி அந்த காலத்துல விளக்கெண்ணெய் சாப்பிடுவாங்க, எட்டு ஒரு மொண்டு பழைய சாப்பிடுவாங்க, வெங்காயம் சாப்பிடுவாங்க, நல்லா இருந்தாங்க. இப்ப வேறமா இட்லி காலைல காப்பி குடிக்கிறதே தவிர்த்துணும், நம்மளுக்கு சூப்பு குடிக்கணும், இல்லைன்னாக்கா இது பழம் சாறு குடிக்கணும், இதெல்லாம் செஞ்சா நல்லது உடம்புக்கு. காப்பி குடிச்சா அது ஒரு சுகர் வந்து விடுது எப்படியா, ஏன்னாக்கா நம்ம ஒரு பூஞ்சையில தண்ணி ஊத்துறோம். இப்ப வந்து சும்மா ஒரு வெந்நீர் ஊத்துனா கிளம்புமா, அதான் அதுமே செய்யக்கூடாது. நல்லா சீரக தண்ணி போட்டு குடிக்கணும், நைட்ல பால் காய்ச்சி பூண்டு உரித்து போட்டு சாப்பிட்டா அந்த வாயை பிரித்து விடும். நல்லா வந்து ஒரு ஒரு மீன் குழம்பு வைக்கிறது வந்தால் நல்லா திட்டமாக புளி அது மிளகுலாம் போட்டு தேங்காய் பால் அரைச்சி அதை வடிகட்டி அது இறக்கும் போது ஊற்றணும், அதுமாரி நல்லா சாப்பிட்ணும். இந்த வாரத்து மூணு மாதம் ஊற்றுறோம், வயத்தளப்பை குடிக்கணும், அப்போ அட்டாக்கு வராது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வந்து இல்லைனாக்கா இப்போ நான் எங்கள் அரைஞ்சி வயசாகிட்டுது, சுகர் பிபி எதுவும் இல்லை அப்படிங்கும் போது நான் மூணு மாதம் ஃபாலோ பண்ணுவோம், அதை அதுமாரி செய்யுங்க, நல்லா இருக்கலாம்.
0: இருக்கலாம் அப்படின்னு இவங்க வந்து அப்படி எப்படி சொல்லி இருக்காங்க. உண்மையிலேயே சந்தோஷமா பாஞ்சாலிமா, எதிர்பார்க்கவே இல்லை உங்கள்ட்ட இருந்து.
1: சீரக தண்ணி போட்டு டெய்லி குடிங்க, அந்த உடம்புக்கு வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும். கேரட் சாரும் தேன் கலந்து சாப்பிடுங்க, கண்ணுக்கு நல்லது. பீட்ரூட் சாறு குடிங்க, நல்லது. இந்த வந்து காப்பி டீயே தவிர்த்துருங்க. என்னைக்கு காப்பி டீ நம்ம குடிக்க ஆரம்பிச்சோமோ அதுல சுகர் வந்து சேர்ந்துக்கு, புரியுதுங்களா? நீராரம் குடிச்சப்ப நல்லா இருந்தோம்,
0: காலையில நீராகாரம் குடிச்சிட்டு வேலைக்கு இங்க இருந்து கிளம்பி போவாங்க, அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க. முக்கியமா நம்ம நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இரவுல வந்து சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றாங்க.
1: சாப்பாடா இருந்தா எங்க வீட்டுக்காரு உடம்பு சரிப்பில்ல, ஓப்பிட்டு போனா அவர் என்ன சொன்னாரு, சாப்பாடு கொடுக்காங்க, சாப்பாடு கொடுங்க. நான் சொன்ன ஐயா பாஞ்சாலும் ஆச்சு என் புருஷன் சாப்பிட்டு, நீ சாப்பாடு கொடுத்தானே என் புருஷன் சேர்த்துருவாரு, என் புருஷன் சேர்த்து அவனை வைக்க மாட்டான்.
0: சரி சரி சரி சரி, அதாவது வந்து சாப்பிடணும், மருந்துகளுடைய நம்ம அவருடைய என்ன மருத்துவர் பரிந்துரைக்கிறாங்களோ அதையும் நம்ம செய்யணும். ரொம்ப நன்றிமா பாஞ்சாலிமா. உண்மைதான், என்ன வந்து இட்லி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்ப வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, தீபாவளி டைம்ல தான் வீட்டுல இட்லி சுடுவோம் ஒரு நேரத்துல. பாத்தீங்கன்னா வந்து எங்க பகுதியில நெல் அதிகமா கிடையாதுங்கிறதுனால வருஷத்துல மாசத்துல வந்து அமாவாசை அன்னைக்குதான் நெல் சாதமே கிடைக்குமா. இப்ப நிறைய வந்துருச்சு, ஆனா இருந்தாலும் நம்மளுடைய உடல் இன்னைக்கு எவ்வளவு ஆரோக்கியமா நம்மளுக்கு இருக்கிறது வழி செய்ய வகை வந்து நம்ம பெரியவங்க செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஆனா அதை எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு அம்மா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேரு? அருள்மொழி, சொல்லுங்கம்மா. நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: நான் பேரண்ட துவையல் சார்.
0: பேரண்ட துவையல்.
2: ஏன்னா இப்ப வந்து இப்ப உள்ள காலகட்டத்துல யாருக்குமே வந்து பசிங்கிறதே இல்ல, அதனால பேரண்ட சாப்பிட்டோம்னு பசி உண்டு. ரெண்டாவது வந்து மூட்டு வெளிக்கு எல்லாம் நல்லா கேக்குது. இந்த பேரண்டத்தோட பிரிச்சு என்ன செய்யணும்னா, நல்லா அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வச்சுக்கணும், காஞ்ச மிளகாய் இஞ்சி புளி உப்பு. இதை என்ன செய்யணும், பிரண்ட கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க, அதை நல்லா நல்லெண்ணெயில் போட்டு வாட்டி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. மிளகாயும் அதேமாரி என்ன செய்யணும், எண்ணெயில் போட்டு வாட்டி எடுத்து வச்சுட்டு இஞ்சி புளி தனியாக எடுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் விட்டு அடித்து மிக்சியில் இறக்கலாம். நீங்கள் அமையிலும்

0: அரைக்கலாம்.
1: இருக்கு அம்மி எல்லாம்
0: அம்மியெல்லாம் இருக்கு, நாங்க அம்மியில யூஸ் பண்றோம். அது அரைச்சி அதை என்ன பண்ணுவோம், திருப்பி எண்ணெயில நல்லெண்ணெய் ஊத்தி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஆவி காட்டி வச்சு வச்சிருந்தோம் வச்சுக்கலாம். அது நல்லது. இது சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், துவையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது சாப்பிட்றதுனால நல்லா பசி எடுக்குது. இப்போ உள்ள பசங்களுக்கு எல்லாம் பசிங்கிறதே கிடையாது. இது கொஞ்சம் வெள்ளம் சேர்த்திங்கன்னு வச்சுக்கலாம், அது பசங்களுக்கு அப்படியே இட்லியில அப்படியே சட்னி மாதிரி காட்டி கூட சாப்பிடலாம் பிள்ளைங்க. இது சாப்பிட்றதுனால பிள்ளைங்களுக்கு பசி நல்லா எடுக்குது.
1: உண்மையிலே வந்து மாடு அப்படின்னு, ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சொன்னோம் அப்படின்னா மாடு குளத்திலேயே வீட்டுல இருக்கிற பக்கெட்லயே தண்ணியை காட்டிட்டு தண்ணி பாக்குற மாதிரி கட்டிட்டு கொண்டாந்து கட்டிடுறாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அப்படின்னு இருக்கா அப்படி இல்ல அதுக்கு அர்த்தம் அப்படிங்கறத உண்மையிலே பிறண்ட அப்படிங்கிறது வந்து கிராமத்துல முக்கியமா நிறைய பேர் இப்ப வளர்த்து சாப்பிடுறாங்க. வீட்டு மாடிகள்லயே நகர்ப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாடியிலே வளர்த்து கூட சாப்பிடுறாங்க. ஆனா அதை விட நம்ம சைடுல இப்ப எல்லாம் நிறைய கம்பி வேலிகள் வந்துருச்சு. அப்பெல்லாம் வந்து கள்ளி காட்டாமணி அப்படின்னு நிறைய இருக்கும், அதுல வந்து பின்னிட்டு கிடக்கும் அந்த பிறண்ட டேஸ்ட்.
0: ஆமா சார், இது நீ சொன்ன மாதிரி கரண்டை வந்து எங்க ஊர்ல கிடைக்கவே இல்லை. இது வந்து ஒரு ஊர்லேயே எடுத்துட்டு வந்து வச்சு இப்ப நிறைய எங்க குடும்பத்துல பரவிச்சு. நான் அது மேக்சிமம் வந்து அதான் தொழில் செஞ்சு கொடுக்குறேன், யாராவது கேட்டா கொடுப்பேன். நான் மேக்சிமம் செஞ்சு சாப்பிடுறது இதுதான்.
1: ஓகேவா, மாசத்துல எத்தனை நாள் இருக்கும் தொவையல்?
0: எனக்கு வந்து ஒரு 30 நாள் வரைக்கும் இருக்கு சார்.
1: 30 நாள் வரைக்கும் டெய்லி சாப்பிடுவீங்களா பரண்ட? ஓ,
0: நினைக்கிட முடியல வெளில போறதுனால. அதே மாதிரி வெய்ய காலத்துல வந்து தண்ணி எல்லாம் யூஸ் பண்றோம்ல, அதுல கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எந்தயம் போட்டு நம்ம குடிக்கிற தண்ணியில வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணோம்னு சொன்னா அது நமக்கு குளுமையா இருக்கு. அதே மாதிரி வெண்டைக்காய்லாம், அந்த முத்தின வெண்டைக்காய்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாம அதை கட் பண்ணி நைட்ல சின்ன சின்ன பீஸா போட்டு அதை காலையில நம்ம வடிகட்டி தண்ணி குடிச்சோம்னா நமக்கு உடம்புக்கு அவ்வளவு நல்லது. பசங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
1: சரிங்கம்மா. அப்படிங்க வெண்டைக்காய் அப்படின்னு சொன்னோடனே ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் வந்து ரோட்ல போயிட்டே இருக்கும்போது வெண்டைக்காயை ஒடிச்சு ஒடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருந்தாரு, ஒடிச்சு ஒடிச்சு அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாரு. ஏன் அப்படின்னு கேட்டவொடனே, கடையில ஒடிச்சா கடைக்கார திட்டுறாரு, வீட்டுக்கு போனோம்னா ஏன் ஒடிக்காம வாங்கிட்டு வந்தேன்னு திட்டுறாங்க, அதனால இப்படி செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்களா. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேர் என்ன சொன்னீங்க?
0: அருள்மொழி.
1: அருள்மொழி, சூப்பரா சொன்னீங்க.
0: இது வந்து உண்மையிலே சார், இந்த காரைக்கால் எஃப்எம் வந்து எங்க அம்மாவுக்கு நல்லா பெனிஃபிட். அதாவது எப்படின்னா, எங்க அம்மா எது கேட்டாலுமே காரைக்கால் எஃப்எம் தாமா, ரேடியோ தாமா சொல்லுச்சு, ரேடியோ தாமா சொல்லிச்சிருந்தாங்க. இது எங்க அம்மாவுக்காகவே சொல்றேன் சார். ரொம்ப
1: அம்மா என்ன ஊரு?
0: திருநந்தியூர், சுசிலா.
1: திருநந்தியூர், சுசிலா. அம்மா இப்ப ரேடியோ கேட்டுட்டு இருப்பாங்க. அம்மா யாரும் சூப்பரான பாட்டு வருது, பாட்டை கேட்டு நாம மீண்டும் இணையலாம். இது காரைக்கால் பண்பலையில், ஊரும் மடலூர் மாவட்டம், சர்வராஜன்பேட்டை மாரியம்மன் கோவில் வாசலில் இருந்து.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: மனம் சுல்லுமி மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: நேர்களே, ஊரும் உணவு நிகழ்ச்சிக்காக வாருங்கள். நேர்களே, மீண்டும் செல்லலாம் கடலூர் மாவட்டம் சர்வராஜன் பேட்டைக்கு.
2: ஆமா சுஜி, ரொம்பவே சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இந்த ஊர் மக்கள் காரைக்கால் பண்பலையில. அதுவும் நாங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுற சாப்பாடை வந்து மத்த எல்லாருக்கும் சரியப்படுத்த ஒரு ஒரு விஷயத்தை எங்களுக்காக கொண்டு வந்திருக்கீங்க காரைக்கால் எஃப்எம் அங்க பேசுறதுக்காக அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த கிராமத்து நேயர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். முக்கியமா இப்போ ஒரு அம்மா வந்து கூப்பிட்டோம், என்ன டிஷ் சுத்தி சொல்லணும் அப்படின்னு. ஏ, உங்க நீங்க என்ன சிறப்பா செய்யறீங்களோ அதை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமா. உடனே சொல்றாங்க, எங்க வீட்டுக்கார நான் எதை செஞ்சாலும் நல்லா இல்லாண்டதாங்க சொல்றாங்க அப்படின்றாங்க. உண்மைதான், எல்லா வீட்டுக்காரரும் அப்படிதான். அம்மா சாப்பாடு எங்க அம்மா மாதிரி இல்ல அப்படின்னு என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்குதான் குடும்பத்துல 7.5 அதாவது வந்து 7.5 வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்கள அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா எல்லாரும் இருப்பாங்க. ஆனா வேற வழி இல்லாம மனைவி செஞ்ச சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும், வேற வழி கிடையாது. சரி, அவங்கள்ட்ட சந்திக்கலாம். வணக்கம், ஒப்பிடுங்க. ராதா.
3: எங்க வீட்டுக்காரர் என்னைக்கு நான் என்ன குழம்பு வச்சாலும் நல்லா தான் சொல்லுவாரு. ஒரே
2: ஏன் உப்பு போடாம விட்டுருவீங்களா?
3: அவரு ஆல்ரெடி சுகர் இருக்கு, அதனால உப்பு போட்டா உப்பு கூட போயிடுச்சுன்னு சொல்லுவாரு. இல்ல திடீர்னு புளிக்குள்ள போயிடுச்சு பாரு, அவருக்கு பிடிக்கல. எங்களுக்கு உப்பு விட்டதா குழம்பு வச்சு முடியுங்களா? என் பசங்க என்ன தனியா அவங்க எங்களுக்கு மட்டும் தனியா நாங்க முடிச்சு வச்சு உப்பு போட்டு புளி ஊத்தி வச்சுக்கோ. அவங்களுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா போட்டு தனியா
2: வச்சிருவோம்.
3: சொல்லுங்க,
2: அவங்க என்னை குழம்பு நல்லா இல்லைன்னு நீங்க சொல்றாங்களா? என்ன பண்றீங்க? நேரம் கொண்டாந்து வெங்காயம், சின்ன வெங்காயமோ இல்ல பலாரியில சின்னதோ என்னென்ன குழம்பு வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஜாமனை கொண்டாந்து அவர்கிட்ட வச்சிருங்க, நீங்களே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிருங்க.
3: அப்படிதான் சொல்லுவேன், பிடிக்கலன்னா தண்ணி எடுத்து வச்சு சாப்பிடுங்க, எங்களுக்கு பிடிச்ச போய் நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவேன். எங்க பசங்க அங்கேயிருந்து காலேஜ்ல வந்த வேகத்துக்கு மீன் குழம்பு வச்சு வச்சிங்களா, ஐயோ புளி எடுத்து ஊத்திட்டே புளி எடுத்து வச்சுட்டேன்னு. உடனே புளி ஊத்தாலும் எப்படி புளி மீன் குழம்பு வைக்க முடியும் சொல்லுங்க? வெறும் தக்காளி போட்டுலாம் எங்களால வைக்க முடியாது, புளி ஊத்தி தான் வைப்போம் நாங்க எங்க ஊர் சைட் தான்.
2: டெரரா இருப்பீங்க போல இருக்கு குடும்பத்துல. ரொம்ப நாளாச்சு சொர்ணாக்காவை நான் தூள் படத்துல பாத்து. நீங்க அதுக்கப்புறம் சர்வராஜன் பேட்டை

0: இதெல்லாம் பாக்குறேன். உங்கள ராதாமா? ஆமா, ராதாவை பாக்குறோம் நம்ம. சரிம்மா, நம்ம வந்து இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கட்சி அப்படின்னு இருக்கும். அதுவும் கிராமத்து சமைக்கிறது வந்து நம்ம யாராலையும் மறுக்கவே முடியாது. என்னதான் நகர்புறத்துல வந்து சீக்கிரம் வெந்த வேகப்புறத்தை மாட்டியா அப்படின்னு கேக்குற மாதிரி, ரொம்ப நிதானமா நம்ம உணவு வந்து சமைச்சு சாப்பிடுறது கிராமத்து மக்களா தான் இருக்கும். நகர்ப்புறங்கள்ல அதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவங்களோட ரெண்டு பேருமே குடும்பத்துல வேலைக்கு போனோம், மத்தியானம் சாப்பிடுற வரைக்கும் காலையிலேயே சமைக்கணும். ஒரே அடுப்பு, ரெண்டு அடுப்பு இருக்கு, மூணு அடுப்பு கூட, இப்ப நாலு அடுப்பு கூட வந்துருச்சு. எல்லாத்தையும் சகிட்டுக்கு செஞ்சு வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அப்படிலாம் இருக்கும். அதை வந்து அறக்க பறக்க கொஞ்சம் நம்ம உடலுக்கு தேவையில்லை, தேவை அது வந்து நமக்கு வந்து நன்மை பயக்காது. சரி, ஓகே. நீங்க உங்களுடைய கைப்பக்குவம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? உங்க வீட்டுக்காரரை விட்டுருங்க, அவர் மறந்துருங்க. இப்ப நம்ம நீங்க பேசுற ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அவரை மறந்துருங்க. உங்க வீட்டுல நீங்க நீங்க பிறந்த இடத்துல
1: எங்களுக்கு எங்க பசங்களுக்கு மீன் குழம்பு வச்சா நான் வச்சா ரொம்ப பிடிக்கும்.
0: மீன் குழம்பு
1: பாப்பாவுக்கு மீன் வறுத்தாலும் ரொம்ப பிடிக்கும்.
0: உங்களுடைய கைப்பக்கத்துல மீன் குழம்பு எப்படி எல்லாம் செய்வீங்கம்மா?
1: மீன் குழம்பு பொடி ஊத்தி வடகம் போட்டு தாளிச்சு மிளகாத்தூள் போட்டு வைப்போம் சார். அது எங்க பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க தம்பிக்கு வந்து எப்படி பிடிக்கும்னா, மீன் வரக்குள்ள இந்த மசாலா மட்டும் வீட்டுல அரைச்சுதான் போடுவோம் நாங்க எப்பயுமே. தெரிஞ்சிடவும் பட்டை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி அது மஞ்சள் தூள் போட்டு பிசைஞ்சு வச்சு அப்படிதான் எண்ணெய் ஊற்றி வறுப்போம். அதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் வறுக்கிற மசாலா கடையில வாங்கி போட்டு நான் எப்பயுமே செய்ய மாட்டேன். நாங்கள் வறுத்து வறுக்க வறுக்கணும்னாலே இதை எல்லாத்தையும் அரைச்சி வச்சு தான் செய்வேன். அது ரொம்ப பிடிக்கும் எங்க பசங்களுக்கு. மீன் குழம்பு, மீன் வறுத்தா ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு பிடிக்கும்.
0: பிடிக்கும். சரி, ஓகே. மீன் அப்படிங்கிறது வந்து பொதுவா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பகுதிகளில் ஒன்னு பக்கத்துல வீரான ஏரி இருக்கும், இல்லைன்னா எப்பயாவதுதான் கடல் மீன் இந்த பக்கம் வரும்.
1: கடல் மீன் நிறைய வரும். அந்த வீரான ஏரி மீன் நிறைய சேப்பி கண்டை இதெல்லாம் நிறைய கிடைக்கும். இந்த சைடு மீன் பஞ்சை இதுல நிறைய கிடைக்கும்.
0: அப்படிதான் நீங்க எங்க வீட்டை மாட்ட கேட்டேன். நீங்க மீன் குழம்பு சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னமா அது மீன் குழம்பு வந்து தண்ணி மாதிரி வச்சிருக்க அப்படின்னு சொன்னேன். அது வந்து என்ன மீந்தவா போகுது சாப்பிட்டு தொலையா அப்படின்னு அந்த ஞாபகம் தான் வருது. இருந்தாலும் கைப்பக்குவம் அப்படிங்கறது வந்து இப்படி வச்சானாலும் எங்க பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றீங்க. ஒரு ஒரு வாரத்தை கூட எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லல, அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க.
1: சொல்லிடுவாரு என்ன புளி ஊத்தாவது வைக்காத என்ன, அதனால வந்து அது பெருசாவே எடுத்துக்கிறது கிடையாது. ஓடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்கலையா தண்ணி ஊற்றி சாப்பிடுங்கன்ட்டு போயிட்டே சொல்லிட்டு பசங்களுக்காக தான் செய்வேன் நான். இல்ல கொஞ்சம் புளிப்பு கம்மியா ஊத்தி அவங்களுக்காக தனியா வச்சிருவேன் செய்யக்குள்ளேயே.
0: பொதுவா ஹோட்டல்ல போய் நம்ம வந்து மீன் வறுவல் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா நல்லா முரு முருன்னு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஏன்னா ஒருவேளை அவங்க தோசைக்கல்லு இந்த பரோட்டா கல்லுல போடுறதுனால என்னன்னு தெரியல. வீடுகள்ல போடுறது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு முறுமுறுப்பா இல்லாதது காரணம் என்ன? கேஸ் அதிகமா செலவாயிடுன்னு நிப்பாட்டுவீங்களோ?
1: அப்படிலாம் இல்ல, நல்லதான் செய்வோம். கார்ன்ஃபிளவர் மாவு போட்டா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும், அவ்வளவுதான். சில பேர் முட்டை உடைச்சு ஊத்தி போடுவாங்க, நாங்க கார்ன்ஃபிளவர் மாவு போடுவோம், அதனால கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். மத்தபடி அதே மாதிரிலாம் சாப்பிட்டா இல்லாமலாம் இருக்காது. கடையில சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் எங்க வீட்டுல. அதே மாதிரியே சிக்கன் 65 போட்டோம்னு வச்சுங்க, அதே மாதிரி கடையில வாங்குற மாதிரி தான் இருக்கும் மொறுமொறுன்னு. இந்த கார்ன்ஃபிளவர் மாவு போட்டு கொஞ்சம் கலமாவு போட்டோம்னாலே நல்லா மொறுமொறுப்பு கொடுத்துரும்.
0: ஓகே. அப்ப சருராஜன் பேட்டை பக்கமா இப்படி சிதம்பரம் பக்கமா உங்க ஊரை கிராஸ் பண்ணும்போது மீன் குழம்பு வாடை அடிச்சதுன்னா அது ராதாமா வீட்டுல அடிச்ச மீன் குழம்பு வச்சு மீன் குழம்பாதான் இருக்கும்.
1: வீட்டுல மீன் குழம்பு வச்சாங்கன்னா அந்த கரைச்சி வரைக்கும் ஆகா அப்பாமியார் வீட்டுல மீன் குழம்பு வைக்குது, தோட்டத்துல இருந்து வாசனை அது வரைக்கும் வருதுன்னு உடனே கண்டுபிடிச்சிடலாம்.
0: இல்ல உண்மைதான், அது ஒரு படத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா மனோரமா எஸ்எஸ்சந்திரன் நினைப்பாங்க.
1: பொய்க்காகலாம் சொல்லல, இவங்க மீன் குழம்பு அத்த வச்சாங்கன்னா நல்லா வாசனை அடிக்கும். என்னதான் இருந்தா அவங்க அம்மா போட்டு செய்யறாங்கன்னு கேட்டா நல்லா வாசனை அடிக்கும். அவங்க மீன் குழம்பு வச்சாலும் அது மாதிரி சாம்பார் தாளிச்சாலுமே நல்லா வாசனை அடிக்கும். வடவும் போட்டு தாளிப்பாங்க. எங்க வீடு பக்கத்து வீடுதான், அதனால நல்லா வாசனை அடிச்சுட்டே இருக்கும். இந்த சைடு உள்ளவங்களுக்கு வாசம் அடிக்குதா என்ன தெரியல, எங்க சைடு நல்லா அடிக்கும்.
0: ஜன்னல் ரெண்டு பக்கம், அவங்க வீட்டு பக்கம் ஜன்னல் இல்லன்னு நினைக்கிறேன்.
1: எங்க வீடு பக்கம் ஜன்னல் இருக்கிறதால நல்லா வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும்.
0: அவங்க மீன் குழம்பு வாங்கி மீன் சாப்பிடணும்னு நினைச்சவங்க வந்து கண்டிப்பா உங்க வீட்டு வாடகை அந்த வாசனையை மோந்துகிட்டு வெறுஞ்சாத்த சாப்பிட்டுருப்பாங்கன்னு
1: நினைக்கிறேன். அவங்க ஆனா சாப்பாடு நல்லா செய்வாங்க.
0: சரி, கோழி குழம்பு ஒரு படத்துல வந்து கோழி குழம்பு வச்சு மனோரமா அம்மா சாப்பிடுவாங்க. எப்படின்னா வெறும் தண்ணி சாதம் சாப்பிட்டுக்கிட்டு கோழி தலையிட கட்டி தலையிட கட்டி தொங்க விட்டுட்டு எங்க வீட்லயும் கோழி குழம்புன்னு சொன்ன கதையா இருக்கு. இப்ப
1: இல்ல நான் அப்படிதான் செய்வேன், இருந்தாலும் அவங்க செய்யறது நல்லா இருக்கும். அவங்க செய்யற வாசனையே நல்ல மனமா இருக்கும்.
0: பரவாயில்ல, எந்த மாமியாரையும் மருமகள் வந்து எங்க மாமியார் அப்படின்னு தாங்கி
1: பிடிச்சதாங்க. எங்க மாமியார் எல்லாம் நாங்கதான் அவங்களை குடும்பப்படுத்த ஒழிஞ்சு அவங்க எங்களை படுத்த மாட்டாங்க.
0: கலிகாலம்
1: அவங்க கேட்டா ஆகணும், வேற வழியே கிடையாது.
0: பாருங்க, இது 2026ங்க, நீங்க என்ன 1976ல் இருக்கீங்க, 2026 சார் நீங்க வேற அப்படின்னு ராதாம்மா சொல்றாங்க. உங்க மாமியார் வந்து இப்ப நீங்க மீன் குழம்பு சொன்னீங்க, அவங்க வைக்கிற மீன் குழம்பு அப்படிதான் இருக்குமா? நல்லா இருக்கும்.
1: நாங்க வைக்கிற மாதிரி தான் அவங்க வைப்பாங்க, அது நல்லா இருக்கும்.
0: ஓகே, பரவாயில்லங்க. மாமியாருக்கு ஒரு 100க்கு 100 மார்க் கொடுத்துருக்காங்க ராதாம்மா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப நன்றிமா. நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் என்ன டிஷ் எல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டு காத்துட்டே இருங்க. ஒரு சின்ன பாட்டு, ஒரு சின்ன விளம்பர இளவடைக்கு அப்புறமா மீண்டும் இணையலாம். இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உணவும். கடலூர் மாவட்டம் சர்வராஜன் பேட்டை மாரியம்மன் கோயில் வாசல் இருந்துதான் நம்ம நேர்கிட்ட பேசிட்டு இருப்போம். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது நம் காரைக்கால் FM 100.3 இது ஊரும் உணவும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் ஊரும் உணவும்.

0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்
1: மனம் சொல்லு மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
2: ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மல்லிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா பீரோ டே
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்
1: மனம் சொல்லு மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்
0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கலைந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு உளங்கலைந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் கோபால் பல்பொடி,
4: கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கலைந்த நல்வாழ்த்துக்கள்.
6: வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு உளங்கலைந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்
1: மனம் சொல்லு மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
2: ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேயர்களுக்கு உலகடந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
7: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
8: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
10: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
11: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 4:30. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோஃபா பீரோடே
0: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: மனம் சொல்லுமே வள்ளிக்காப்பில் சோஃபா பீரோ டே
2: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோஃபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்
2: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்
1: ரூபாய் 2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்
3: ரொம்ப நன்றி டாக்டர் உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள் மங்களன் மங்கள் NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்
7: ஊரும் உணவும் வரங்களை நாம் மீண்டும் செல்லலாம் சர்வராஜன் பேட்டைக்கு
8: ஆமா சுஜி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஒருத்தவங்க வெயிட் பண்ணாங்க அதுக்குள்ள எனக்கு மாவு ஓடிட்டு இருக்குங்க நான் இங்க ஃபுட்டை பத்தி உணவை பத்தி பேசணும்னா என் வீட்டு மாவு ஒரு மாதிரி ஆயிடும் அதனால அங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டாங்க பொதுவா வந்து நம்ம வசிக்கிற இடத்துக்கு ஏற்றபடியும் தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ப நம்மளுடைய உணவு இருக்கணும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க அது உண்மைதான் குளிர பிரதேசங்கள்ல வசிக்கிறவங்க குளிரை தாங்குற விதத்துல வெப்ப வீரியமும் கொழுப்பும் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது அதே உணவை வந்து வெப்ப மண்டல நாடுகள்ல வசிப்பவர்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு வயிற்று எரிச்சல் மற்றும் பெருங்குடல் அடைச்சி கொண்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடும் சரி ஓகே இன்னும் பேசுறதுக்கா பெண்கள் இருக்கிறாங்க நம்ம அவங்கள்ட்ட சந்திக்கலாம் வணக்கம் உங்க பேர்
9: என் பேர் வனிதா
8: ரொம்ப பொறுமையா பேசுறீங்களா வனிதா மத்தியானம் சாப்பிடலையா குழம்போ அல்லது சமையலோ என்ன செஞ்சா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கிறோம் நீங்களும் மீன் குழம்பு இப்ப அவங்க முன்னாடி ராதாமா சொன்னாங்க அருவராஜன் பேட்டைக்கே மணக்கம் எங்க வீட்டுல மீன் குழம்பு வச்சா அப்படின்னாங்க உங்களுடைய கைப்பக்குவம் எப்படி இருக்கும் எப்படி எல்லாம் செய்யலாமா
9: மீன் குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு வச்சா நல்லா இருக்கும் சார் புளி வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு போட்டு வதக்கிட்டு இது கூட்டி கொதிக்க வச்ச மேற்பாடு தண்ணியா இல்லாம கொஞ்சம் கெட்டியா ஆன மேற்பாடு மீனை போட்டு இறக்கி வைப்போம் சார் நல்லா இருக்கும்
8: நல்லா இருக்கும் ரொம்ப பொறுமையா பேசுறீங்களா அங்க சுஜிதா ஸ்டுடியோ வந்து உங்க லெவல் பேசும்போது லெவல் கம்மியா இருக்குன்னு ஃபேடர் தூக்கி தூக்கி மேல அதிகமா வச்சிட்டு இருக்காங்க இப்ப மீன் குழம்பு அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டீங்க முக்கியமா வந்து ஒவ்வொரு மீன் வகைகள் இருக்கு இல்லையா இப்ப கெண்ட மீன் ஜிலேபி மீன் அப்படின்லாம் இருக்கும் முக்கியமா

0: நம்ம கிராமப்புறங்கள்ல பசங்க போய் என்ன பண்ணுவாங்க, விடுமுறை நாட்கள்ல வந்து குளத்திலேயே மீன் பிடிப்பாங்க தூண்டில் எல்லாம். இப்ப அந்த சின்ன சின்ன சைஸுக்கு ஏத்த மாதிரி உங்க அந்த வைக்கிற பக்குவம் இருக்குமா, இல்ல எல்லா மீனுக்கும் ஒரே முறை தானே?
1: இல்ல டேஸ்டா இருக்கும் சார், சின்ன மீனுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட், கொஞ்சம் பெரிய மீனுக்கு இந்த கெண்டெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். பாக்கி இந்த சிலேபி மீன், கவளை மீன், இதுக்கெல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும் சார். குழம்பு
0: பொதுவாக நம்ம கவலை அப்படின்னா நம்ம மனசு அப்படியே சுதந்திரமா சுதந்திரம், ஆனா கவளை மீன் சாப்பிட்டோம்னா கவலை மீன் தான் கவலை, ஆனா மகிழ்ச்சி திரும்பவும் நம்ம உடம்புல தாண்டவும் மாறும் இல்லையா? அசைவத்துல சரி, இப்ப சைவத்துல சாம்பார் இந்த மாதிரியான மத்த உணவுகள் இதை செய்யும் பொழுது எதுல கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு?
1: சாம்பார் தான் சார்.
0: சாம்பார் செய்வீங்க? ஓகே, என்ன சாம்பார், என்ன என்ன காய்கறி போட்ட சாம்பார்?
1: மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு வைப்போம்.
0: ஒரே நேரத்துல மூணுத்தையும் போட்டுருவீங்களா?
1: நல்லா இருக்கும்.
0: சந்தையில போய் கம்மியா இருக்குன்னு வாங்கிட்டு வந்துருவாங்களா? மூணுன்னு சேர்த்து போட்டுருவீங்க?
1: அப்படி இல்லைங்க சார், மூணையும் போட்டு வச்சா நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டா குழம்பு, சின்ன வெங்காயம் போட்டு வைப்போம், நல்லா இருக்கும்.
0: உண்மையிலேயே அப்பெல்லாம் வந்து உண்மையிலேயே விசேஷ நாட்கள்ல தான் கறி மீன் அசைவம் இருக்கும், ஆனா இன்னைக்கு வந்து இல்லாத நாட்களே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. என்னமா டெய்லி சாம்பார் வச்சே கொள்றேன் அப்படின்னு பசங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா வீடுகள்ல வந்து முக்கியமா இன்னைக்கு வந்து அசைவம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, அசைவம் சாப்பிடுறவங்க வீடுகள் அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்ப சாம்பார் எப்படி வைக்கணுமா? இப்ப நீங்க சொன்னது வந்து எப்படி வைக்கணும், அங்கா முருங்கா போடணும் அப்படின்னு
1: சொன்னீங்க. வச்சு மஞ்சள் தூள், ரெண்டு பச்சை மிளகா அரைஞ்சி போட்டு வதக்கி, சின்ன வெங்காயம் சொல்லலாம், நல்லா வதக்கிட்டு கடுகு போட்டு தாளிச்சு விட்டுட்டு கருவேப்பிலை போட்டு மிளகாத்தூள் போட்டு எல்லாம் செய்வோம். செஞ்சுட்டு பெருங்காயத்தூள் போடுவோம், கொஞ்சம் டேஸ்டா இருக்கு. லாஸ்டா மல்லி தடவை கொஞ்சம் நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும்,
0: டேஸ்டா இருக்கும். ஓகே, அப்போ உங்க வீடுகளில் வந்து டைம் வந்து சாம்பார் மீன் குழம்பு அப்படிதான், இல்ல காலைல இப்ப இட்லி தோசை எல்லாம் செய்யும் பொழுது நேத்து வச்சு சாம்பாரே ஊத்தி வச்சிடறதா?
1: அப்படி எல்லாம் கிடையாது, சாம்பார் வைப்போம், தேங்காய் சட்னி வைக்குவோம், சார சட்னி வைப்போம் சார்.
0: பரவாயில்லையா, ஹோட்டல்ல செய்யற மாதிரியே வீட்டுல மூணு வேலை மூணு விதமா அப்படின்னு சொல்லி அப்படின்னு வச்சிருவீங்க? ரொம்ப மகிழ்ச்சிமா உங்களை சந்திச்சதுல. அப்பெல்லாம் வந்து வீடுகள்ல நாம இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா அம்மா என்ன சொல்லுங்க, டேய் தம்பி சாப்பிடுறா, நூறு தோசை வச்சுக்கடா, நூறு தோசை வச்சுக்கடா, நான் வீட்டுல உணர்ந்து அப்ப தம்பி அம்மா வந்து நமக்கு இது பண்ணுவாங்க. ஆனா இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது வார்த்தை அப்படியே, ஏங்க எத்தனைன்னு சொல்லுங்க, ஊத்திட்டேன் ஊத்தி வச்சு மீன் வச்சுன்னா வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்ற காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன ஒரு அம்மா இருக்கிறான் சந்திக்கலாம், வெயில நின்றுட்டு இருக்கோம், பாவம் கொஞ்சம் நிழலுக்கு போலான்னு படிக்கும், ரெண்டு மேல வந்தாலும் வந்துருங்கம்மா. வணக்கம்மா, உங்க பேரு? நான் மறைச்சிக்கிறேன் உங்க வெயில.
1: லட்சுமி.
0: லட்சுமி அம்மா, பாருங்க லட்சுமி அம்மா சொல்லுங்க, நீங்க பிறந்த ஊர் என்ன ஊரு?
1: நான் பிறந்த மாடிக்குப்பம்.
0: மாவடிக்குப்பம், இங்க நம்ம ஆண்டிமடம் போற லைன்ல. சரி ஓகேங்கம்மா. சொல்லுங்க, நீங்க இப்ப நீங்க அந்த காலத்துல இருந்தவங்க, ஏன்னா நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது கிராமப்புறங்கள்ல பிறந்தவங்களுக்கு தெரியும், வீட்டுல இப்ப எல்லாம் பசங்க வெளில நான் இப்ப டியூட்டிக்கு இங்க வந்திருக்கேன்ல, வீட்டுக்கு போன உடனே கையை வந்து பாப்பாங்க, என்னப்பா வாங்கிட்டு வந்த அப்படின்னு, ஏதாவது வந்து அவங்களுக்கு தேவையான பாக்கெட்டுகள் அடைக்கப்பட்டதோ இல்ல வந்து வேற ஏதாவது திங்கிட்டு வாங்கிட்டு வந்து யோசிப்போம். ஆனா நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படிலாம் நம்ம யாரும் கேட்கல. வீட்டுல மல்லாட்ட கடலை கடலை இருந்துச்சுன்னா கல்லையை சாப்பிட்டோம் அப்படிலாம் இருந்தது. முக்கியமா நாம விளையாட போகும்போது காரப்பழம், சூரப்பழம், நாவல் பழம், இளந்த பழம் எல்லாமே இலவசமாக கிடைச்சு சாப்பிட்டோம். அந்த தெம்பு தான் இப்ப இருக்கு.
1: சொன்ன
0: பழத்தை ஞாபகப்படுத்திட்டீங்களே, ஏன் வயசா தம்பி உங்களுக்கு அண்ணே அப்படின்னு சொல்லிடாதீங்க. சரி ஓகே, லட்சுமி அம்மா இப்ப வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க நேர்களுக்காக?
1: என்ன சொல்லுறது, நாங்க இந்த பழங்கெல்லாம் சாப்பிடுங்க எல்லாம் அந்த காலத்துல, அந்த காலத்துல ஏதோ நடந்து நடமாட்டம் போயிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் இல்லாம இருந்து போறதான் அதை போறது, இப்ப எல்லாம் ஒரு இதுமே இல்ல, அப்படியே சொந்த சொந்த கரண்டுக்கா இருக்கு போயிட்டுதா இருக்கு. அப்ப இருந்த வரும் இந்த தொட்டு தான் கம்பு கேவுரு
0: கம்மங்கூழ் ஆக்கணும், கேவருக்கூழ் ஏதாவது ஆக்கினாலும் சரி அப்படியே கட்டியே முன்னாந்து தட்டுல வச்சு சென்டர்ல ஒரு குழியை வச்சு முருங்கீரை குழம்பு ஊத்தி விட்டுருவாங்க. அப்ப அவ்வளவு டேஸ்டா இருக்கும், ஏன் டெய்லி செய்யறீங்கன்னு கேட்டதே கிடையாது. அப்புறம் கரைச்சி குடிச்சது கால நேரத்துல வேற, இது எப்படிமா செய்யணும்? கம்மங்கூழ் கேருள்ள எப்படி செய்யணும்?
1: அப்பெல்லாம் அந்த காலத்துல வந்து முருகதாவை தான், இப்பதான் காய்கறி எல்லாம் உண்டு. அப்பெல்லாம் வந்து முருகிறதா இல்ல ஒழிச்சு போட்டு தாடை தட்டி ஆளு குடுத்து போடுறது, அதெல்லாம் அப்புறம் வறுவு அரைச்சி வறு சோறாக்கி இந்த மாதிரி முருங்கைக்கிறதா அந்த காலத்துல.
0: வறுவு
1: அதை அரைக்கிறது.

உண்மையிலே அப்பெல்லாம் வீட்டுல எல்லா வேலைகளையும் இப்ப அம்மி எல்லாம் கேட்டேன், உங்க ஊர்ல அம்மி எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த அம்மி குடகல்ல இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணதுனாலதான் பெண்களுக்கு வந்து இயற்கையாவே உங்களை சுகப்பிரதம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருமே மேக்சிமம் கிச்சன்ல கூட சேர போட்டுட்டு ஒரு அம்மா உட்காந்துட்டே சமைக்குது, என்ன தெரியல அப்படி இருக்கிற காலத்துல நாம இருக்கிறோம். செம்பு அப்படி இருக்குது. வர்றப்ப மட்டும் வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு வர்றப்ப மட்டும் உள்ளே இருக்காங்க, அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா குண்டாயிடுறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம கிண்டலுக்கு நம்ம கணவர் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே எப்படி தெரியும், ஏன் அவங்க எல்லாம் அதிகமா கொஞ்சம் குண்டாயிடுறாங்க அப்படின்னா, சமைக்கும் பொழுதே நாலு எடுத்து உள்ள விடுறது, இந்த கறி நல்லா இருக்கா, இந்த சாப்பாடு நல்லா இருக்கான்ட்டு. அது உண்டு. நன்றிமா, அவங்களை சந்திச்சதுல நீங்களே ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு இல்லையா. இன்னைக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா, கடலூர் மாவட்டம் சர்வராஜன் பேட்டை அந்த மாரியம்மன் கோவில் வாசல் இருந்துதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த ஊர் மக்கள் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப லட்சுமி அம்மா நம்மள்ட்ட பேசுன மாதிரி உண்மையிலேயே அந்த காலத்துல இன்னைக்கு ஆகுமா, என்னதான் நீங்க ருசியா இருக்கிறதுனாலும் கூட விஷத்தை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். பழைய உணவுக்கு மாறுங்க, நம்ம தமிழ் உணவு முறைக்கு மாறுங்க அப்படின்னா அம்மா சொன்னாங்க. நிச்சயமா கடைகள்ல அந்த கம்பு கேவுரு அப்படின்னு மாவும் கிடைக்குது, இதுவும் கிடைக்குது, வாங்கிட்டு வந்து நீங்க அரைச்சு கூட நம்ம வீடுகளில் அந்த கேவருக்குள் கம்மங்கூழ் சாப்பிட்டு பாருங்க, உங்களுடைய தெம்பு எப்படி இருக்குன்னு மறுநாளே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு தொடர்ந்து நம்ம பேசுவோம். இன்னைக்கு காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும் கடலூர் முருகராஜன் பேட்டையில் இருந்து

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன்

0: டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
4: சோஃபா பீரோடே
3: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
4: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மனம் சொல்லும் வல்லிகாவில் சோஃபா பீரோ டே
2: ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்.
1: சோஃபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
2: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
1: ரூபாய் 2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: நேர்களை, நாளைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நாளைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சிமார்டி சில்க்ஸ்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமார்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
3: நாளைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்குவோர் அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அனு மருத்துவமனை.
3: நாளைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
2: ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: காரைக்கால்
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: ஊரும் உணவும். வரங்களே, நாம் மீண்டும் செல்லலாம் கடலூர் மாவட்டம் சர்வராஜன் பேட்டைக்கு.
1: ஆமா சுஜி, ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இந்த ஊர் நேயர்கள். பாத்தீங்க அப்படின்னா இப்ப கூட கோயில்ல கூட மாலை 5 மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அது ஒழிக்கிதான 10 நிமிடம் முன்னாடியே ஒழிச்சிட்டு இருக்கிறதுனால இடையில அந்த பாடல் கூட கேட்டுட்டு இருப்பீங்க. நிறைவு பகுதியில நம்ம நெருங்கிட்டே இருக்கிறோம். இன்னும் ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம கூட பேசுறதுக்காக, அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
2: சங்கீதா.
1: சங்கீதா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? கருவாட்டு குழம்பு. ஓகே, கருவாடை யாரு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, அன்னைக்கு மீன் வாங்க யார்கிட்ட காசு இல்லையோ அவங்கதான் கருவாட்டுன்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, கருவாட்டு குழம்பு என்ன கருவாடு போட்டா டேஸ்டா இருக்குமா?
2: காரப்பொடி போட்டா நல்லா இருக்கும்.
1: காரப்பொடி. காரப்பொடினா எப்படி, மிளகாத்தூள்ல இருக்கு அந்த காரப்பொடியா? இல்ல,
2: கருவாட்டுல
1: காரப்பொடினு ஒண்ணு இருக்கா?
2: புளி போட்டுக்கணும், மிளகாத்தூள் போட்டுக்கணும், கத்திரிக்காய், கொத்தரங்காய், முள்ளங்கி இருந்து போட்டுக்கலாம். தாளிக்க கூட, சில பேர் தாளிக்கிறாங்க, நாங்க தாளிக்க மாட்டோம். பூண்டு மிளகு நுணுக்கி போட்டுப்போம், அவ்வளவுதான். கொலுசா நல்லா இருக்கு. கருவாடு அலசி
1: போட்டுறேன். ஒவ்வொருத்தருக்கும்
2: பெருசா இருக்கிறது குழம்பு வைப்பாங்க. இது பொடி இடிப்பாங்க, சின்னதா இருக்கும்.

0: ரொம்ப வைக்க மாட்டேன். முன்னெல்லாம் நானே நிறைய வச்சா, இப்பெல்லாம் வீட்லயே வேணான்னுறாங்க. ரொம்ப
1: வைக்கிறாங்க.
0: குழம்பு

0: காரைக்கால் பண்பலையில இன்னைக்கு ஊரும் உணவு நிகழ்ச்சி நிறைவு இதில் இருக்கும். அந்த அம்மா பேசுறது கூட கொஞ்சம் இணைப்பு வந்து கொஞ்சம் அப்பப்போ விட்டு விட்டு வந்துருச்சு. இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசிங் பண்ணுவாங்க சில கம்பெனிஸ் பண்ணிங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர்னு ஒருத்தர் இருப்பாரு. கட்டட வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மேஸ்திரின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா வேலை செய்ய அவன் ஒழுங்கா செய்யறாங்க. அப்படிதான் இங்கேயும் ஒரு நண்பர் நிகழ்ச்சிக்காக ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிலேருந்து நம்ம இருந்துட்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக உதவிய அந்த நண்பரையும் நம்ம சந்திக்கலாம். அவர் நம்ம காரைக்கால் பண்புலியுடைய நேயர் தான். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் சர்வராஜன் பேட்டை தீனா ரமேஷ்.
0: தீனா ரமேஷ்னா ஒரு அஜித் ரசிகரோ நீங்க? தீனா படம்னு வந்தது அதனாலயா?
1: இல்லையா, ஸ்கூல் படிக்கும் போய் சின்ன பிள்ளையில ஆனா அவனா ஈனா ஈனான்னு படிச்சதுல அப்பா பேர் தெரிஞ்சானோ அதனால தீனா ரமேஷ்.
0: ஓஹோ, அதனால. சரி, ஓகே. இப்ப நீங்க ஓட்டுநர் அப்படின்னு தெரியும். அந்த ஓட்டுநருக்கு வெளியில போகும்பொழுது வீட்டுல நீங்க இருந்தாலும் சமைக்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட வீட்டுல சமைக்க கொடுக்க மாட்டீங்க, கௌரவம் போயிடும். ஆனா அதே நேரத்தில் வெளியில ரொம்ப தூரம் லாரியில போகும்பொழுது எல்லா நேரத்திலயும் ஹோட்டல்ல சாப்பிட முடியாது, சமைச்சும் சாப்பிடுவீங்க, லாரியில இருந்து வெளியில வச்சு வெளியிலே சமைச்சு சாப்பிடுவீங்க. அப்படி ஒரு சிம்பிளா செய்யணும் அப்படின்னா வெளில போனா என்ன செஞ்சு சாப்பிடுவீங்க?
1: தக்காளி தொக்கு வச்சுப்போம் சார், அதான் சிம்பிள்.
0: சாதம் சமைச்சிருப்பீங்க?
1: சாதம் சமைச்சுப்போம் சார், அதான் ஈஸியான இருக்கிறதுல.
0: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த பொரிச்ச குழம்புன்னு ஒன்னு வைப்பாங்க. இந்த வெங்காயம் கிரம்பு ஊர்ல இருக்கிற சின்ன சின்னதா வெட்டி போட்டு இந்த பொரிச்ச குழம்புன்னு எங்க அம்மாவும் வைப்பாங்க, என்னுடைய மனைவியும் வைப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப தண்ணியா வச்சாதான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி சிம்பிளா செஞ்சிருவீங்க?
1: ஆமா சார், ஆமா சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார், இந்த ஊரும் உணவும் நிகழ்ச்சி சர்வராஜன் பேட்டைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அனைவரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவுணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத குடையும் கோணாத கோளும் துன்பமில்லா வாழ்வும் நிறைந்த இறைன்பும் ஆகிய 16 செல்வங்களின் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என வாழ்த்தி காரை பண்பலையை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: பெரிய மேட பேச்சு கேட்ட மாதிரி இருக்கு. உண்மைதான், கிட்டத்தட்ட நம்ம நிறைவு பகுதிக்கு இரவு நேர நிகழ்ச்சியை தொகுத்து கொடுக்கறதுக்காகவும் அந்த சக அறிவிப்பாளர் வந்து சுடிவாளர் ரெடியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வழிபடணும் இல்லையா? ஓகே. ஒவ்வொரு நாளையும் நாம புத்துணர்ச்சியா நம்ம தொடங்குறதுக்கு காலை உணவு ரொம்பவே அவசியங்க. அதனால சில பேர் வந்து காலை உணவை சாப்பிடுறாங்க, காலை உணவு ரொம்பவே அவசியம். பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு செல்வர்கள் வந்து அவசரம் கருதி காலை உணவை தவிர்த்துட்டு வராங்க. பொதுவா முக்கியமா குழந்தைகள் சீக்கிரமாக பள்ளி கிளம்புறதுனால அவங்களுக்கு காலை நேரத்துல பெரும்பாலும் பசி தோன்றதே இல்லை. அதனால பல குழந்தைகள் வெறும் பால் மட்டுமே இருந்துட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. காலை நேரத்தில் அவங்க பிஸ்கட்டு கேக் போன்றவற்றை சாப்பிட்டோம்னா உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போயிடுது. அதனால சக்தி குறையறதோட வளர்ச்சி அந்த வளர்ச்சியடை மாற்றத்திலும் அந்த சீரற்ற நிலை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ குழந்தைகளுக்கு படிப்புலையும் கவனம் செலுத்தாம போயிடும். அதனால கண்டிப்பா இந்த நேரத்துல ஞாபகம் வச்சுங்க, குழந்தைங்களுக்கு கால நேரத்துல சக்தி நீங்க கண்டிப்பாக கொடுத்து அவங்களை சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புங்க. உணவு தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லி நிறைய ஊர்ல இருந்து

வந்து ஊர் நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, ஊரும் உணவு நிகழ்ச்சியா இருந்தாலும் எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊர்ல எங்களுடைய ஊர்களுடைய கைப்பக்குவம், அது கிராமமா இருந்தாலும் நகரமா இருந்தாலும் எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய நேர்கள் இருப்பீங்க இல்லையா. நீங்களும் ஊரும் உணவு நிகழ்ச்சிக்காக நாங்க வரணும், உங்க ஊரை தேடி வரணும் அப்படின்னா நிச்சயமா எங்களுடைய நிலைய இயக்குனர் அவர்களுக்கு ஒரு கடிதம் மட்டும் போடுங்க. ஒரு அனுப்புதல் பெறுதல் ஒரு வெள்ளைத்தாகத்தில் எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி எழுதி அவங்களுடைய ஊர் என்ன ஊர், அது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறது மறக்காம குறிப்பிட்டு, மறக்காம உங்களுடைய அலைபேசின்னு அல்லது தொலைபேசி இருந்துச்சுன்னா அதையும் குறிப்பிட்டு எழுதுங்க. வாய்ப்பு கண்டிப்பா உங்க ஊருக்கு நான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு

0: அப்படிங்கிற மறக்காம குறிப்பிட்டு, மறக்காம உங்களுடைய அலைபேசி அல்லது தொலைபேசி இருந்துச்சுன்னா அதையும் குறிப்பிட்டு எழுதுங்க. வாய்ப்பு கண்டிப்பா உங்க ஊருக்கு நான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த முகவரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலைய இயக்குனர், நிலைய இயக்குனர் ஊரும் உணவும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், நேரு நகர், காரைக்கால் 609-605, புதுச்சேரி மாநிலம் அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்புங்க. மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிடுறேங்க, நிலைய இயக்குனர் ஊரும் உணவும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், நேரு நகர், காரைக்கால் 609-605, புதுச்சேரி மாநிலம் அப்படிங்கிற முகவரிக்கு உங்களுடைய கடிதத்தை எழுதுங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும்போது உங்க ஊருக்கும் வருவோம்னு சொல்லிட்டு அதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்க இப்ப வந்து நியூசான் நேரில் வந்து வெளிநாடுகள் ஆன்லைன் மூலம் காரைக்கால இப்ப கேக்குறீங்க, அதனால வெளிநாட்டுலேருந்து யாரும் லெட்டர் போட்டுறீங்க, ஏன்னா எங்ககிட்ட எல்லாம் பாஸ்போர்ட் இல்ல அப்படிங்கறது சொல்லிட்டு காரைக்கால சுத்தி உள்ள மாவட்டங்கள்ல இருந்து கண்டிப்பா போடுங்க. கண்டிப்பா உங்க ஊருக்கு வருவோம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக நிலைய ஒளிபரப்பு கூடத்தில் இருந்து உதவிய சக அறிவிப்பாளர் ஆர்ஜே எம் கே சுஜிதா ஓடு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் தேவனபுத்தூர் ஆர்ஜே எம் எம் கலியபெருமாள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. இன்றைய மாலை ஒலிபரப்பில் நான் உங்களோடு ஆர்ஜே லாவண்யா. நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: ஓயாத அலைகள் சிறுகதை,
1: எண்ணமும் எழுத்தும்
2: மயிலாடுதுறை வல்லவ நடராசன்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்,
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு மயிலாடுதுறை வல்லவ நடராசன் எழுதிய ஓயாத அலைகள் சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம் வரப்போற காசி, தங்கம்மாள், ராஜா இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வளம் வந்து நமக்கு என்ன கருத்தை சொல்ல போறாங்க, கேட்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: ராஜா வெளிநாட்டில் கார் டிரைவராக வேலை பார்த்து வருகிறான். சிறு வயதிலேயே அம்மா அப்பாவை இழந்தவன். தானே குடும்பத்தில் கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி வெளிநாடு போன ராஜா 2 வருடங்களுக்கு ஒரு முறை விடுப்பில் தாயகம் வந்து போவான். ராஜாவிற்கு இருக்கும் ஒரே ரத்த உறவு அவன் சித்தப்பா காசிதான். அன்று அந்த கிராமத்தில் உள்ள காளியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடக்க இருந்தது. நாடகத்தில் எப்போதும் மேடையில் முதலில் வருவது பஃபூன் காட்சிதான். ராஜாவின் சித்தப்பா காசிதான் சிரிப்பு பஃபூனாக எப்பொழுதும் வருவார். அன்றும் ஒரு நாடகம் நடக்க இருப்பதாக விளம்பரப்படுத்தி இருந்தார்கள். மேடையில் இசைக்குழு ஹார்மோனியம் வாசிக்க, அதற்கு இணையாக சுருதி களையாமல் சர்க்கஸ் பஃபூன் போன்ற வேடத்தில் வேடம் போட்டுக்கொண்டு பாடிக்கொண்டே மேடைக்கு வந்தார் ராஜாவின் சித்தப்பா காசி. கரகோஷமும் விசில் சத்தமும் விண்ணை பிளந்தது.

உண்டு கடிக்கையில் பாழு உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில் உள்ள

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: காசியின் ஆட்டம் முடிந்ததும் கரகோஷமும் விசில் சத்தமும் வழக்கத்தை விட அதிகமாகவே இருந்தது. தன் சித்தப்பாவின் திறமையை நினைத்து பெருமிதம் அடைந்தார் ராஜா. ராஜாவின் சித்தப்பா காசி ஒரு சிரிப்பு நடிகர். நாடக நடிகர்களை பகலில் ஒருத்தர் கூட கவனிக்க மாட்டார்கள், இரவில்தான் இவர்களின் கூத்தும் பாட்டும். சித்தப்பா காசி இரவில்தான் ராஜா வேடம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் போடுவார். பகலில் ஒரு டீக்கு கூட ஏங்கி நிற்பார். என்ன செய்ய முடியும், அவர்கள் பிழைப்பு அப்படி. ஒரு காத்து அடிச்சா உச்சாணி கொம்பு மேல நின்னுகிட்டு சிரிப்பாங்க, அடுத்த காத்து அடிச்சா கீழே புத்துன்னு விழுந்து கையொடைஞ்சு காலொடைஞ்சு போய் கிடப்பாங்க. உலகமே நாடக மேடை, எல்லோரும் நடிக்க பிறந்து வந்திருக்கோம். அப்பா அம்மா அண்ணன் தம்பி மனைவி மகள்னு கொடுத்திருக்கிற கதாபாத்திரத்துக்கு தகுந்தபடி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாளை நடப்பது யார் அறிவார் என்று அடிக்கடி ராஜாவிடம் தத்துவம் பாடிக்கொண்டே இருப்பார் சித்தப்பா காசி. அவர் வசிக்கும் வீடு ராஜா வீட்டிற்கு பக்கத்து வீடு என்பதால் இந்த செய்தி எல்லாம் ராஜாவிற்கு நன்றாகவே தெரியும். இந்த வேடிக்கையான வினோத நிகழ்ச்சிகளை எல்லாம் அருகே இருந்து பார்க்கும் வாய்ப்பு ராஜாவிற்கு கிடைத்தது. சித்தப்பா காசி தனக்கு தானே பேசிக் கொள்வார், நடிப்பார், பாடுவார், குதிப்பார், கூத்தாடுவார். அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் யாரும் அவரோடு பேச மாட்டார்கள். அவர் உலகம் தனி உலகம், அது கலை உலகம். அவருண்டு, அவருடைய நடிப்பு பணி உண்டு, ரசிகர்கள் தான் அவரின் வெற்றிக்கு பக்க பலம். இரவில் ஊருக்கு ஊர் நடிக்கப் போவது, பகலில் வந்து வீட்டில் படுத்து தூங்குவது, தூக்கம் வரவில்லை, உடம்பெல்லாம் வலிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் மதுவை குடிப்பது, உளறுவது, இதுதான் அவருடைய வாழ்க்கை வாடிக்கை. ஆனால் இரவில் ஒப்பனை செய்து கொண்டு மேடையில் மின் விளக்குகளின் வெளிச்சத்தில் வந்து நின்றுவிட்டால் போதும், தான் ஏற்றிருக்கும் கதாபாத்திரமாகவே தன்னை மாற்றிக்கொண்டு நடிப்பார்.

ஆசி பாட்டு என்றால் அந்த பாட்டை ராகம் குலையாமல் சுருதி களையாமல் பாடுவார். கூட நடிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அரவணைத்து அனுசரித்து பாடி நடித்து அவர் மட்டும் மேடையில் தனியாக ஜொலிப்பார். சித்தப்பா காசி பல குரல் மன்னன். பழைய பின்னணி பாடகர்கள் போல் பாடி ரசிகர்களின் கைத்தட்டல்களை பெற்றுவிடுவார். அப்படி ஒரு அசாத்திய திறமை ராஜாவின் சித்தப்பா காசிக்கு உண்டு. அன்று நடந்த நாடகத்தில் முதியவராக வந்து தன் நகைச்சுவையை ஒரு நடிகையோடு ஜோடி போட்டு பாடி ஆடி நடித்தார்.

0: எப்படிப்பட்ட திறமைசாலியாக இருந்தாலும் அவனை உரு தெரியாமல் மாற்றி உரு குலைப்பது எது? மது. அந்த மதுவுக்கு அடிமையாகிவிட்டார் காசி. அதனால் குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் பறிபோனது. காசியை திருத்த முடியாத அவரின் மனைவி தங்கம்மாள் தன் பிறந்த வீட்டிற்கே சென்று விட்டாள். காசியின் பிள்ளைகள் உள்ளூரிலேயே நன்றாக இருந்தும் அப்பாவை கவனிப்பதும் இல்லை, மதிப்பதும் இல்லை. இளமையில் பணம் இருந்தபோது கூடியிருந்த சுற்றத்தார் கொஞ்சம் வயதானவுடன் இனி அவர் தேவையில்லை என்று காகிதம் போல் கசக்கி தூக்கி எறிந்து விட்டனர். வாலிபமும் ஆளுமையும் பணமும் பகட்டான வாழ்க்கையும் இருந்தபோது கூடியிருந்த சுற்றம் மனைவி, மைத்துனி, மகன், மாமியார் என அனைவரும் அற்ற குளத்து அருநீர் பறவை போல் பறந்து போய்விட்டனர். சே, என்ன விசித்திரமான உலகம், இதுதான் வாழ்க்கையா? இப்படி சித்தப்பாவுக்காக மிகவும் இரக்கப்பட்டான் ராஜா. எப்படி இல்லாமல் போகும்? காசியினுடைய சொந்த அண்ணன் மகன் அல்லவா ராஜா. ரத்த பாசம். தான் ஆடாவிட்டாலும் தான் தசையாடியது ராஜாவிற்கு. சித்தப்பா காசியின் நிலை கண்டு மனமுருகிய ராஜா அவரை கரையேற்ற துடித்தான்.
1: தன் சித்தப்பா காசியை திருத்த நினைக்கும் ராஜாவின் முயற்சி வெற்றி பெறுமா?
2: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும் ஆண் நேயர்களே.

0: இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும்.
0: இன்று இடம்பெற்றது
2: ஓயாத அலைகள் சிறுகதையின் முதல் பகுதி,
0: எண்ணமும் எழுத்தும்
2: மயிலாடுதுறை வல்லவ நடராசன்,
0: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சதையும் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமர கோவில் திரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: நேரம் 5:15, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் திரை இசை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
9: மனம் சொல்லும் மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
10: ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்.
9: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
11: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. திரையிசைக்காக முதல் பாடல் வருகிறது. புதுசா படிக்கிறேன் பாட்டு படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் சுனந்தா குரலில் பாடல்.

0: உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நேர்களை, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
5: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12:50

0: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
7: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 திரையிசை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் மௌனராகம் படத்திற்காக S. ஜானகி மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

இதுவரை காற்றலையில் கானம் பாடி சென்றது திரை இசை. நேர்களே, காரைப்பண்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்மலை 100.3, நேரம் 5:30.

0: இறை சிந்தையில் மனம் லயிக்கும் இனிய வேளை. காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி வசந்தன்,
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: வந்தாச்சு வந்தாச்சு
8: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
10: மலிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
11: சோஃபா பீரோடி.
10: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
11: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
10: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: காரைப்பண்பலையின் 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சிக்காக தொடக்கமாக ஒலிக்க வருகிறது TL மகாராஜன் பாடிய பாடல்.
12: பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: மனம் சொல்லும் வள்ளிக்காப்பில் சோஃபா பீரோ டே
5: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
4: சோஃபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
5: வாட்டர் ஆஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
4: ரூபாய் 2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சிக்காக இனி மெர்சி மேத்யூ பாடிய பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் இனி சீர்காழி ஜேசு பிரகாசம் பாடிய பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின,
1: எப்படி தெரியும்?

0: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: That's right.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
0: ஹே வசந்த் & கோல தானே வாங்கின.
6: எப்படி தெரியும்?
0: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி.
7: That's right.
2: வசந்த் & கோ சரி சரி வசந்த்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
7: That's right.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: மலிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
12: சோஃபா பீரோடே
11: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
12: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
11: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
13: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
14: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
13: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
15: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
16: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
9: கோபால் பல் பொடி.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
0: ஹே வசந்த் & கோல தானே வாங்கின.
6: எப்படி தெரியும்?
0: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி.
7: That's right.
2: வசந்த் & கோ சரி சரி வசந்த்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
7: That's right.
17: காரைக்கல் பண்பலையின் 100.3 விளக்கேற்றும் வேளையில் இனி தொடர்ந்து கேட்கலாம் குத்தூஸ் பாடிய பாடல்.

0: ஸ்டேடியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்த் & கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் & கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் & கோ. சரி சரி,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ,
6: தட்ஸ் ரைட்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் பன்னிசை.

0: Responsibility, the interim ceasefire agreement signed between Washington and Tehran was intended to provide a 60-day window for negotiations on a permanent agreement, but indirect talks in Qatar ended with no sign of headway and the U.S. military unleashed a new wave of strikes against Iran yesterday. Benchmark domestic equity indices plunged more than 2% today as renewed geopolitical tensions weighed heavily on the markets. The Sensex tumbled 1,677 points to close at 76,504. The Nifty also dipped 517 points to settle at 23,882. The 8th Khelo India Youth Games 2026 will be hosted by Telangana. Union Youth Affairs and Sports Minister Dr. Mansukh Mandavia made the announcement today. The quarterfinal lineup for the FIFA World Cup has been finalized. France, Morocco, Norway, England, Spain, Belgium, Argentina, and Switzerland have booked their places in the last 8. And with that, we end this news bulletin.
1: Akashwani Puducherry, Manila Seidigal, Vasipavar Krishnamurthy Ramasubramanian. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு ஆஸ்திரேலியாவிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் கேரள முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். எல் நீனோ விளைவின் தாக்கங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய விருது பெற்ற 6 கைவினைக் கலைஞர்களுக்கு தலா 100,000 ரூபாய்க்கான காசோலைகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு 3 நாடுகளுக்கான அதிகாரப்பூர்வ பயணத்தின் 2 கட்டமாக மெல்போர்ன் புறப்பட்டுச் சென்றுள்ளார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியந்தோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை வழியனுப்பி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்தோனேஷிய பயணத்தால் இந்தியா இந்தோனேஷியா கூட்டாண்மை உறவுகளில் பல்வேறு முக்கிய விளைவுகள் ஏற்பட்டு உள்ளதாகவும் எதிர்கால ஒத்துழைப்பிற்கு பெரிய அளவில் செயல்திட்டம் உருவாகி இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆஸ்திரேலிய பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: இந்தோனேஷியாவை தொடர்ந்து இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொள்ளும் ஆஸ்திரேலிய பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தந்திரோபாய கூட்டாண்மை உறவுகளை வலுப்படுத்தவும் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய சமூகத்தினரின் நலன் குறித்தும் முக்கிய கவனம் செலுத்தப்பட உள்ளது. ஆஸ்திரேலியாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேசுடன் இணைந்து இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இரு நாட்டு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார்.
1: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் கேரள மாநிலங்களின் முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். நிலைமைகளை எதிர்கொள்ள இயன்ற எல்லா உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அவர் உறுதியளித்தார். வயநாடு நிலச்சரிவு சம்பவம் குறித்தும் சம்பவம் தொடர்பான நடப்பு நிலவரங்கள் குறித்தும் திரு அமித்ஷா கேட்டறிந்ததாக கேரள முதலமைச்சர் திரு சதீஷன் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து உயர்நிலை விசாரணை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சர் வலியுறுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர்கள் கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியுள்ளது. கூட்டத்தின் பிரதான அமர்வில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி, துறை செயலர் திரு அனில் மாலிக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த அமர்வில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டு அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. பிரிக்ஸ் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களின் கூட்டத்தின் நிறைவாக நாளை மாலை நடைபெறவுள்ள இறுதி அமர்வில் கேரள முதலமைச்சர் திரு சதீஷன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். 19 இயற்கைகள் கொண்ட சரஸ் MK2 இலகரக போக்குவரத்து விமானங்களை முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான வடிவமைப்பு பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்துள்ள NAL பரிசோதனைக் கூடத்திற்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்லும் வகையிலான இந்த சாதனையால் உடான் திட்டத்தின் கீழ் தொலைதூர பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகளுக்கும் சிறு விமானங்களை இயக்க ஏதுவாகும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் கூறியுள்ளார். வாரணாசி விமான நிலையத்தில் ஓடு பாதைக்கு அடியிலேயே மோட்டார் வாகனங்களுக்கான சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக மற்றொரு பதிவில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கைத்தறித்துறையில் புதுமையாக்க முயற்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் கைத்தறி ஹேக்கத்தான் போட்டிகளை இன்று தொடக்கியுள்ளது. தேசிய கைத்தறி தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியான இப்போட்டிகளில் பங்கேற்க

0: விரும்பும் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வரும் 20ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். இறுதிப் போட்டி வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தின் புதுமையாக்க பிரிவில் நடைபெறும். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் நாளை ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க இந்திய படகுகளுக்கு அனுமதி கடிதம் வழங்கும் பணிகளையும் குடியரசுத் துணைத் தலைவர் புவனேஸ்வரில் நாளை தொடக்கி வைக்கிறார். ஒடிசா மாநிலத்தின் நீல பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கத்திலான அம்மாநில அரசின் ஆழ்கடல் மீன்பிடி இயக்கத்தின் கீழ் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீன்வள கூட்டுறவு அமைப்புகளும் மீன்வளம் சார்ந்த உழவர் உற்பத்தியாளர் சங்கங்களும் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட இதனால் ஏதுவாகும் என்றும் ஒடிசா அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. எல் நீனோ காலநிலை விளைவுகள் தாக்கங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: மறு ஆய்வு கூட்டத்திற்கு பின்னர் வேளாண் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், எல் நினோ தாக்கங்களை எதிர்கொள்ள மத்திய அரசு இவ்வாண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்தே ஆயத்த பணிகளை தொடக்கிவிட்டதாகவும், நடவு பயிர் மற்றும் சந்தை நிலவரங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் கூறினார். இவ்வாண்டு பருவமழை தொடங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக துவரை, சோயா மற்றும் பருத்தி நடவு பாதிக்கப்பட்டுள்ள போதிலும், கடந்த 3-4 நாட்களில் பல்வேறு மாநிலங்களில் மழை பெய்திருப்பதால் நாட்டில் மழை பற்றாக்குறை மாவட்டங்களின் எண்ணிக்கை 262 குறைந்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஆயினும் விவசாயிகள் இம்முறை நீர்த்தேவை குறைவான கம்பு, பச்சை பயிறு மற்றும் மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக திரு சௌஹான் மேலும் குறிப்பிட்டார்.
0: புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 1991 முதல் 2024 வரை தேசிய விருது பெற்ற 6 கைவினை கலைஞர்களுக்கு மாவட்ட தொழில் மையத்தின் கைவினை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். காரைக்காலைச் சேர்ந்த திரு ராமகிருஷ்ணன், புதுச்சேரியைச் சேர்ந்த பத்மஸ்ரீ திரு வி கே முனுசாமி, திரு சேகர், திரு மாசிலாமணி, திரு வெங்கடேசன், திரு மோகன்தாஸ் ஆகியோருக்கு இந்த உதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரியின் கைவினைக் கலைகளை உலக நிலைக்கு உயர்த்திய கலைஞர்களை கௌரவிக்கவும், இக்கலைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லவும் இதனால் ஏதுவாகும் என்றும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனாம் மார்க்கெட் கமிட்டி கூட்டத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுப்பிரிவு மற்றும் அட்டவணைப் பிரிவைச் சேர்ந்த 154 விவசாயிகளுக்கு மொத்தம் 11.55 லட்சம் ரூபாய் உற்பத்தி மானியத்தை மாநில அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் வழங்கினார். இயற்கை விவசாயம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் இடையே கலந்துரையாடல் கூட்டம் ஒன்றும் நடைபெற்றது. இளைஞர்களுக்கான மத்திய அரசின் MyGov இணையதளத்தில் இளைஞர்கள் அனைவரும் பதிவு பெறுவதை உறுதிப்படுத்துவது குறித்து இளையோர் திட்டங்களுக்கான மாவட்ட ஆலோசனைக் குழு சார்பில் ஏனாமில் இன்று நடைபெற்ற கூட்டத்திற்கு ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா தலைமை தாங்கினார். திறன் மேம்பாடு, தலைமைத்துவம் மற்றும் தொழில் முனைப்பில் பயிற்சி பெறவும், தன்னார்வ அடிப்படையில் பல்வேறு சேவைகளில் ஈடுபடவும் MyGov இணையதளம் மூலம் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளை இளைஞர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். MyGov இணையதளத்தில் இளைஞர்கள் பதிவு பெற ஏதுவாக கல்லூரி, கல்வி நிறுவனங்கள் மற்றும் இளைஞர் அமைப்புகளில் சிறப்பு முகாம்களை நடத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி அரசின் வேளாண் துறையும் வனத்துறையும் இணைந்து மாஹியில் உள்ள இந்திரா காந்தி பாலிடெக்னிக் கல்லூரியில் இன்று நடத்திய வன மகோத்சவம் நிகழ்வை சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் மரக்கன்று நட்டு தொடக்கி வைத்தார். வனவள பாதுகாப்பு மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சிறப்பு அமர்வு ஒன்றும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. மாணவர்களுக்கு இலவச பழக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. புதுச்சேரி விமான நிலையத்தின் விரிவாக்க திட்டத்திற்கு தமிழக அரசிடம் பேசி நிலம் பெற புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீதிமன்ற தீர்ப்பின்படி புதுச்சேரிக்கு 7 TMC காவிரி நீர், வீடூர் அணை மற்றும் சாத்தனூர் அணையில் இருந்து புதுச்சேரிக்கு நீர்வரத்து, திருச்செந்தூரில் புதுச்சேரி பக்தர்களுக்கு தனி விடுதி உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்தும் தமிழக முதலமைச்சரிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மாரடைப்பு உள்ளிட்ட அவசர காலங்களில் CPR போன்ற உயிர்காக்கும் உதவிகளை உடனடியாக நோயாளிகளுக்கு வழங்குவதில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான இந்தியா EMS திட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த ஜிப்மர் மருத்துவமனை முக்கிய நடவடிக்கைகளை

0: கொண்டுள்ளது. மூலக்குளத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் இது தொடர்பாக நடைபெற்ற பயிற்சி முகாமின் போது சுமார் 200 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறையின் ஒத்துழைப்புடன் 10,000 இளைஞர்களுக்கு இத்தகைய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் ஜிப்மர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கும் தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு ஆஸ்திரேலியாவிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் கேரள முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். எல்நினோ விளைவின் தாக்கங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய விருது பெற்ற 6 கைவினைக் கலைஞர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய்க்கான காசோலைகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:20.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்களை இனி கேட்கலாம். நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: வீட்டு உபயோகப் பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
9: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
8: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
9: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: இன் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
10: வணக்கம். மூச்சு விடுபவன் மனிதன் அல்லன், முயற்சி செய்பவனே மனிதன். ஆம், நாம் வாழ்கிறோம் என்றால் முயற்சிக்கிறோம் என்றுதானே பொருள் இருக்க முடியும். இந்த உலகில் அத்தனை முன்னேற்றங்களும் யாரோ செய்த முயற்சிகளின் விளைவுகள் தானே. குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த மனிதனின் முயற்சி இல்லாது இருந்திருந்தால் கருவிகள் ஏது, நெருப்பு ஏது, வேளாண்மை ஏது, நாகரிக வளர்ச்சிதான் ஏது? கடவுளை அடையாளம் காணும் முன்னரே மனிதன் முயற்சிக்க தொடங்கி இருந்தான். வள்ளுவரும் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறார். வெல்ல முடியாத தலைவிதி என்று ஒன்று இருந்தால் கூட அதையும் முயற்சியாலும் அறிவினாலும் வெல்ல முடியும். இதைத்தான் ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாத உயற்றுபவர் என்று குறள் கூறுகிறது. வரலாற்றில் நாம் சந்திரகுப்த மௌரியரை பற்றி படித்திருக்கிறோம். இந்திய வரலாற்றின் முதல் பேரரசான மௌரிய பேரரசை நிறுவியவர். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து நந்த வம்சத்து அரசர்களால் அவமதிக்கப்பட்டு பின் சாணக்கியரின் வழிகாட்டுதலோடு விடாமுயற்சியால் நந்த வம்சத்தை அழித்து ஒரு சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தியவர். ஆரம்பத்தில் படைகளோ செல்வமோ அதிகாரமோ இல்லாத அவர் பழங்குடியின மக்களையும் இளைஞர்களையும் கொண்டு ஒரு புதிய படையை உருவாக்கி நந்த வம்சத்தை வீழ்த்தியதோடு உலகையே கைப்பற்றி வந்த மகா அலெக்சாண்டரின் தளபதி செலுக்கஸ் நிக்கேட்டரையும் தோற்கடித்தார். சந்திரகுப்தரின் விதியை மாற்றியது அவர்தம் முயற்சி. இன்றும் கூட தம் வாழ்க்கையில் தடைகளையும் சவால்களையும் கடந்து தங்களது கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் வாழ்வில் பலர் வெற்றி பெற்று வருகின்றனர். எளிய பின்புலம் கொண்ட பிள்ளைகள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுகின்றனர். IAS IPS என்று சாதிக்கின்றனர். விடாமுயற்சியால் வெற்றி பெறுகிறார்கள். வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் முயற்சிக்காமலும் உழைக்காமலும் இருப்பவர்கள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் சுமையாகி போகின்றனர். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலேயே தொடங்குகிறது. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி. உங்களிடம் இருக்கும் குறைகள் ஒரு பொருட்டல்ல. முயற்சி இல்லாது இருப்பதே மிக பெரும் குறை என்கிறார் வள்ளுவர். உங்களுக்கு பிடித்த எந்த ஒன்றும் அத்தனை எளிதாக உங்களிடம் இருந்து விலகிவிடாது, முடிந்து விடாது. முற்றுப்புள்ளி என்று நீங்கள் நினைக்கும் போது முற்றுப்புள்ளியோடு இன்னும் இரண்டு புள்ளிகளை சேர்த்து இடுங்கள். மீண்டும் முயற்சிக்கலாம், மீண்டும் சாதிக்கலாம். முயற்சித்தால் வானமும் வசப்படும். நன்றி.
11: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
12: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:25:30.
13: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
14: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
14: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
15: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
16: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
17: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
18: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
19: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இனி வர இருப்பது லைட் ஹவுஸ். இன்றைய மாலை ஒலிபரப்பில் உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ
20: கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு, அது ஆட்டோசமாக இருக்கலாம் இல்லை அது மாதிரி மைல்டான ஏதாவது இருக்கலாம், அந்த மாதிரி குழந்தைங்க நிறைய வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தால் அவங்களுடைய மற்றவங்க கூட இருக்கக்கூடிய பழகல் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருந்தால்
1: பற்கள், ஈர்கள் மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி. சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், பருத்தி சாகுபடி அனுபவங்கள், திட்டச்சேரி தண்டாளம் கிராமம் ஆர். பரமசிவம் அவர்களுடன் நேர்முகம். 8:00 கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம். 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன்.

0: இன்றைய மாலை ஒலிபரப்பில் உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டோம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் சிறப்பு மருத்துவ தொடர் நலமே சூழ்க. நுரையீரல் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை நுரையீரல் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் அசோக்குமார் செல்வராஜ் அவர்கள். காலை 6 மணிக்கு குரலோசி, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். லைட் ஹவுஸில் நிகழ்ச்சி குறிப்பு கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திறன் மேம்பாடு போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான புதிய வாய்ப்புகள் இந்த பயணத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார்.
2: எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள், எங்களுடைய துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து சிறப்பாக செய்வது, கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் வந்து செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான துறையாக இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை மேலும் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கட்டாயம் இந்த பட்ஜெட்ல வந்து இதுவரை இல்லாத சமூக நீதித்துறையில் இந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு மக்களுக்கான பட்ஜெட் உயர்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள்.
1: தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படுவதால் 600க்கும் மேற்பட்ட மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் குறையும் என்று வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சரி செய்வதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில

0: தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் இடைவிடாது பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்று மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கூடலூர் நகர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் கடும் குளிர் நிலவுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வர மங்கலத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட ட்ரஸ்ட்லிங் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட நவீன பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பழங்குடியினருக்கான நடமாடும் சித்த மருத்துவ வாகன சேவையை ஆட்சியர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகரின் குடிநீர் விநியோக பாதையில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மாநகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. முதலமைச்சரின் மாநில இளையோர் விருதுக்கு வரும் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் இறுதி அறிக்கைகளை விரைவாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த 17 பேருக்கு காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தைப்பேயின் ஜுன் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலான் பாட்டர் புல்கன்குவை வென்றார்.

0: இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேத்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்.
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்துவித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: தொடர்புக்கு 8925936936.
9: நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். டாக்டர், நேற்றைய நிகழ்ச்சியில் சொன்னீங்க இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு பல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. உடல்ல வேற எந்த பிரச்சனைகள் இருந்தா அது பல்ல பாதிக்கும் டாக்டர்? ஏன்னா சில சோஷியல் மீடியாலாம் இப்போ நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னா பல் வலிக்குது அப்படின்னாலே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
10: சர்க்கரை நோய் இருக்கிறது 6 மந்த்ஸ் ஒன்ஸ் காட்டணும், நிச்சயமா கிளீனாக வச்சிருக்கணும், பல்ல ஆட்டங்கள் வரலாம், ஒரு ஒரு இடத்துல வந்து வீக்கம் வந்து சீழ்வடையலாம், இது எல்லாமே இப்போ அன்கண்ட்ரோல் சுகர் இருந்தால் வரலாம். இது ஒரு பார்ட். ஹெவி ஸ்மோக்கர்ஸ், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு எகிரு ஃபுல்லாக வந்து சில அல்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், புண்ணு மாதிரி வரும், புண்ணு மாதிரி வரலாம். இது மூணாவது வந்து நீங்கள் பல் வலிச்சாலே ஹார்ட் பெயின் இருக்குமானுங்கிறது வந்து சில ஹார்ட் அட்டாக் சுச்சுவேஷனில் தாடை எலும்பில் ஸ்லைட்டாக வலி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது வந்து டிஃப்ரெண்ட். அதை தவிர்த்துட்டு பல் கிளீனாக இல்லாமல் அதிகமான நுண்ணுயிர்கள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த இடத்துல வளருது, பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் வளருதுங்கிற பட்சத்தில் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் சில சுச்சுவேஷன், எல்லா சிச்சுவேஷன்ல சில சிச்சுவேஷன்ல ஹார்ட்ல பிரச்சனை தரலாம், அது ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் னு சொல்வாங்க.
9: பல்லுக்கும் ஹார்ட்டுக்கும் என்ன டாக்டர் கனெக்ஷன் இருக்கு?
10: டைரக்ட் கனெக்ஷன் சொல்ல முடியாது, பட் இன்டைரக்ட் கனெக்ஷன்னா அந்த மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற சில விதமான டாக்ஸின்ஸ் வந்து நேரா ஹார்ட்ல உள்ள மசில்ஸ் போய் டிஸ்டர்ப் பண்ணலாம்.
9: பல்லு வலிக்கிற எல்லாரும் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயப்பட
10: வேண்டியது இல்லை. அப்படி பயப்பட வேணாம், அது ரொம்ப அதிகம். பட் ஓவரால அந்த ருமேட்டிக் ஃபீவர்ங்கறவங்க கொஞ்சம் பாத்துக்கணும், அதுக்கு வந்து எங்களுக்கு புரோட்டோகாலே இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறவங்க, ருமேட்டிக் ஃபீவர், ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ருமேட்டிக் ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து சில ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் முன்னாடியே கொடுத்துட்டு தான் பல்லே எடுப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அது ஃபோசை ஆஃப் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல உள்ள மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுற விஷத்தன்மை உள்ள டாக்ஸின்னு வச்சிங்களேன், அது போய் ஹார்ட்டை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து ப்ரூவனும் கூட சில சுச்சுவேஷன்ஸில் அது நடந்திருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அதனால் அந்த மைக்ரோப்ஸ் தான் காரணம், எல்லாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை.

0: ஏன் டாக்டர், இப்போ வந்து பல்லில் வந்து ஒரு சொத்தை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அணுகிறோம், நீங்கள் வந்து அதுக்கு என்ன சிகிச்சை கொடுக்குறீங்க டாக்டர்?
1: இதுதான் முக்கியமான கேள்விமா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் ப்ராசஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பல்ல இனிஷியலாக சொத்தை இருக்குதுன்னு சொல்லுவோம், அதாவது பிட் அண்ட் ஃபிஷர் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். சின்ன பாயிண்டடாக இருக்கும், இல்லை சின்ன கோடாட்டம் இருக்கும், இதுக்கு பேர் பிட் அண்ட் ஃபிஷர் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். மெயினாக கடவாப்பல்களில் இது காமனாக இருக்கும்னு வச்சுங்களேன். இதுக்கு என்னென்னா ரொம்ப சின்னதாக, அதாவது ஓட்டை விழுவாமல் இருந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்லுவோன்னா நல்லா ப்ரஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணாலே அந்த ஸ்டேஜை விட்டு கிராஸ் ஆகுது. அந்த ஸ்டேஜை விட்டு கிராஸ் ஆகுதுன்னா கேவிடேஷன் சொல்லுவோம். ஒரு ப்ரோப்னு வச்சுருப்போம், ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வச்சு அதில் செக் பண்ணி பார்த்தோம்னா உள்ளார ஓட்டையாக இருக்குன்னா அதுக்கு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் குழந்தைங்களாக இருந்தால் பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்னு சொல்லுவோம். அது நார்மலாகவே அந்த கடவைப்பல்ல உள்ள அந்த மேலும் கிழமா இருக்கும், நடுவில் வந்து கூடாட்டம் இருக்கும், அந்த கூடை எல்லாமே லேசாக ஒரு சின்ன சீலன்ட் வச்சு ஃபில் பண்ணிவிடுவோம். அதில் எதுவும் ஃபுட்டு போய் மாட்டாது, மைக்ரோஸ் மல்டிப்ளை ஆகாது, அதனால சொத்தை வராது. அது இனிஷியல் ஸ்டேஜுக்கு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நேரம் 6:46, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மலிகாவில் ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்
7: சோஃபா பீரோடு
6: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
7: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
6: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

இசைத்துறையை நிகழ்ச்சிக்காக தொடக்கமாக ஒலிக்க வருகிறது. பொன்னியின் செல்வன் படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் மற்றும் சாதன சர்க்கம் பாடிய பாடல். வித்யாசாகர் இசையமைப்பில் கவிஞர் வாலியின் வரிகளில்

0: மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்.
1: சோஃபா பீரோடு
0: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
5: நேர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சீதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உளம் கிடைந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: மனம் சொல்லும் மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
6: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
5: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
9: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: மல்லிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
6: சோஃபா பீரோடே
5: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
6: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
5: மனம் சொல்லுமி மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேரம் இப்போ 6:56 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 இசை தோரிகை நிகழ்ச்சியோட நாம இணைஞ்சிருக்கோம். இசை தோரிகை நிகழ்ச்சியில வந்து அறிவியல் நேரத்துல சில அறிவியல் செய்திகளையும் நம்ம தெரிஞ்சுக்கோம் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறவைகள் பறக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறிவியல், அதை பத்தின விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பொதுவாக பறவைகள் கூட்டமா பறக்கும்போது கவனிச்சு பாத்தீங்கன்னா, அது ஒரு வி ஷேப்ல, ஆங்கிலத்துல வி மாதிரி பறந்து போகும். அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான அறிவியல் இருக்கு அப்படின்றத வர பாடலுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
1: சோபா பீரோடு
0: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
4: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமுது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: முக்கியமாய் வாட தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
4: இன்சொல்லமது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ டுடியோ கலர் லேப்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், கூஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
10: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
4: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸின் அட்ரஸுக்கு நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். பறவைகள் பறக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அறிவியல் அப்படின்னு கேட்குறீங்கல்ல. அந்த வலசை பறவைகள் வந்து வி வடிவத்தில் பறக்க முக்கிய காரணம் வந்து காற்றின் அழுத்தத்தை குறைப்பதற்காக தான். காற்றை கிழித்து வேகமாக முன்னேற பறவைகள் ஏரோடைனமிக்ஸ் விதியை வந்து பின்பற்றுது. கூட்டத்தில் முன்னாடி போகிற பறவை வந்து காற்றின் அழுத்தத்தை தாங்கி கொண்டு மற்ற பறவைகள் வந்து சுமையை குறைச்சி இந்த அறிவியலை பயன்படுத்துறதால தான் கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பறவைகள் வந்து ஈஸியாக பறந்து செல்றதா சொல்கிறாங்க. இந்த வி வடிவத்தில் பறக்கும்போது இந்த முன்னாடி செல்கிற அந்த குரூப்போட அந்த டீம் லீடர் அப்படின்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து இறக்கைகளை வேகமாக அடிக்கும்போது அப்போ அந்த இறக்கை முனையில்

வந்து காற்று மேல் நோக்கி எழும்புது. இதை வந்து அப்வாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னால் வரும் பறவை வந்து அந்த அப்வாஷ் காற்று ஓட்டத்திலேயே வந்து சரியாக பொருந்தி கொள்ளும். இதனால தான் பின்னால் வரும் பறவை வந்து இயற்கையாகவே மேலே எழும்பும் சக்தியும் கிடைக்குது. இதன் விளைவாக வந்து பின்னாடி வரக்கூடிய பறவைகளை வந்து குறைந்த முயற்சியில் வந்து அதிக தூரம் பறக்க முடியுது. அதே மாதிரி அந்த லீடர் பறவை வந்து அது டயர்டாகும் போது அடுத்த பறவை வந்து அந்த டீமை வந்து லீட் பண்ணிட்டு போகும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் வந்து ஏரோடைனமிக்ஸ் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. காரைக்கால் பண்பலையின் 100.3 இசைத்தூரிகை.

நேரம் இப்போ 7:10 ஆகுது. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இது இசை தூரிகை. நிகழ்ச்சியின் நிறைவாக நாம் கேட்கலாம் சித்திரம் பேசுதடி படத்திற்காக கார்த்திக் சுஜாதா மோகன் பாடிய பாடல்.

0: பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய இசை தூரிகை. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம்.

0: நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னையில்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்ராக்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் அவரை வரவேற்க உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா ஆண்டு உச்சி மாநாட்டில் இரு தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் உள்ள இந்தியா ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நட்பு நாடாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா புறப்படும் முன் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வரவை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவருடன் இணைந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆசிய பசிபிக் மண்டலத்தில் அமைதி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் திரு நரேந்திர மோடியிடம் பேச இருப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். குவைத் இளவரசர் திரு ஷேக் சபா அல் காலிதை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் அரசருக்கு வாழ்த்து கூறியதை அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா குவைத் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு திரு ஷேக் சபா அல் காலித் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். வளைகுடா மண்டலத்தில் அமைதி மற்றும் மேம்பாட்டுக்காகவும் இந்தியாவுக்கு அளித்து வரும் ஆதரவுக்காகவும் தமது நன்றியை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை கண்காணிப்பை வலுப்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தினார். கண்காணிப்பை வலுப்படுத்த தானியங்கி எக்ஸ்ரே கண்காணிப்பு அமைப்பை முக்கிய விமான நிலையங்களில் படிப்படியாக பொருத்துவது குறித்தும் திரு அமித்ஷா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த கருவிகளை அமைப்பதால் குடியுரிமை அதிகாரிகளின் பணிச்சுமை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 21 விமான நிலையங்களில் பாதுகாப்பு கட்டமைப்பையும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மேலும் 41 விமான நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்றும் கூறினார். அனைத்து விமான நிலையங்களிலும் பயணியர் போக்குவரத்துக்கு ஏற்ப அதிக அளவில் உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பயணிகளின் உடைமைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான கட்டமைப்புகள் 16 விமான நிலையங்களில் உள்ளதாகவும் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் இதனை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து மாநில தலைநகரங்களில் மண்டல வாரியான வெளிநாட்டவர் பதிவு அலுவலகங்கள் 2047 ஆண்டுக்குள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அகர்தலா மற்றும் ஜேவார் விமான நிலையங்களில் அதிகாரப்பூர்வ குடியுரிமை கண்காணிப்பு அதிகாரிகளை விரைவில் நியமிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா விமான போக்குவரத்து அமைச்சரிடம் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்

0: பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்பு தலைவர்கள் கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு செய்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறவிருக்கும் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இந்திய தர நிர்ணய கழகம் மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள திரு பிரஹலாத் ஜோஷி, பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளுக்கு இடையே நிலையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளவும் சர்வதேச அளவிலான மாநாட்டை திட்டமிடவும் இக்கூட்டம் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தர நிர்ணயம் தொடர்பாக ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக திரு ஜோஷி கூறியிருக்கிறார். ஈரான் அமெரிக்க போர் சூழல் காரணமாக வளைகுடா நாடுகளில் CBSE 12 வகுப்பு தேர்வு எழுத இயலாத மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாற்று முறை மதிப்பெண் வழங்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து இது தொடர்பாக மாணவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் மத்திய கல்வி பள்ளிக்கல்வி வாரியம் CBSEக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் திரு KV விஸ்வநாதன், திரு அலோக் அராதே கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. வளைகுடா நாடுகளில் உள்ள தனித்தேர்வர்களுக்கு கடந்த மாதம் 21 தேதி வழங்கப்பட்ட உத்தரவு குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை இம்மாதம் 14 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த திரு ட்ரம்ப், ஈரானுடன் இது தொடர்பாக மேற்கொண்டு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்த அமெரிக்கா விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். நேட்டோ உச்சி மாநாட்டின் போது ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டன. இதனால் 3 டேங்கர் கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கு ஈரான் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. சண்டையை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட 60 நாள் சண்டை நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கத்தாரில் நடைபெற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையிலும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. உக்ரைன் நகர தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்ய விமானப்படையினர் 169 ட்ரோன்கள் மற்றும் 7 ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் விமானப்படையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், கீவ் நகரில் போருக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ தவாதாவை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தாய்பேயின் ஜுங் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலன் பேட்டர் புல்கான்கூவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேத்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2 இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார்.

0: ஆறாவது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:15:15. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:25:32.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
6: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: நேர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
8: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
9: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
10: உழவர்களுக்கு
11: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
12: வணக்கம் நேர்களே, நம்ம மாவட்டங்கள்ல அதாவது காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சிதம்பரம் இந்த 50 கிலோமீட்டர் சுத்து வட்டார உள்ள மாவட்டங்கள்ல வர்ற 5 நாளைக்குள்ள வானிலை முன்னறிவிப்பு தகவல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வறண்ட வானிலை தான் இருக்கும். மழை பெய்ய வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு சில இடத்துல லேசான தூறல் மட்டும் இருக்கும். பகல் நேர வெப்பநிலை அதனால கொஞ்சம் அதிகமாகி 37 இல்லை 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. இந்த சமயத்தில் காற்றுல உள்ள ஈரப்பதம் 45 இருந்து 50% வரை பதிவாக வாய்ப்பு இருக்கு. இரவு நேர வெப்பநிலை 25 இல்லை 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். அதனால இரவு நேரத்துலேயும் கொஞ்சம் வெப்பம் இருக்கும். காற்றுல உள்ள ஈரப்பதம் இரவு நேரத்தில் பார்த்தோன்னா ஒரு 75-80% வரை போக வாய்ப்பு இருக்கு. காற்றின் வேகம் மணிக்கு 14 இல்லை 16 கிலோமீட்டர் அளவில், சில டைம் 18 கிலோமீட்டர் அளவில் கூட இருக்கும், கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கும். தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசி வருதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தென்மேற்கு பருவமழை இப்போ வட இந்தியாவில் கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிட்டு வருது அங்கங்கே. அதனால இந்த வருடத்திற்கான மழை அளவை வந்து எட்டி விட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 4 மாதத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் பரவலாக நம்ம பகுதியில் கம்மியான லேசான மழை மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் காற்றின் வேகம் இருக்கும். மழை அளவு தென் மாவட்டங்களில் இருக்கிறப்ப கொஞ்சம் குளிர்ந்த வானிலை இருக்கும். பட் இந்த தடவை வந்து தென் மாவட்டங்களில் கம்மியான மழை இருக்கிறனால நமக்கு இன்னும் அந்த வெப்பம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஓரளவுக்கு பார்க்க போனால் இன்னொரு 10 நாள் 15 நாளில் வெப்பம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சமயத்தில் நெல், தரிசு, பருத்தி, அதாவது ஒற்றகமாக இருக்கு, சாதாரண ரகம் இருக்கு.

0: எல்லாம் விவசாயிகள் பயிர் செஞ்சுருக்காங்க. நிறைய இடத்துல பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நீர் பாய்ச்சி களை எடுத்து மேலே வரும் கொடுத்துட்டாங்க, பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நுணுக்கிழிதல் முக்கியமாக இதை செஞ்சாகணும். 15வது கனவு வந்து ஒட்டு ரகத்துக்கும் 10வது கனவு சாதாரணத்துக்கும் பண்ணால் பூக்கிற தன்மை வந்து அதிகரிக்கும். பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு நாத்திலின் அஸ்டிக் ஆசிட், அதாவது பிளானோபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பயிர் ஊக்கியை கைத்தெளிப்பானை கொண்டு காலை இல்லை மாலை வேலையில் தெளிக்கலாம். மதியில் தெளிக்கூடாது, விஷய தெளிப்பான் பயன்படுத்தக்கூடாது, பண்ணால் பூக்கள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். பயிர் ஊக்கி தெளிக்கிறதுனால நமக்கு வந்து பூக்கும் கிளைகள் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. காட்டன் ப்ளஸ்ன்று சொல்லக்கூடிய பயிர் ஊக்கியும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் கிடைக்குது, அதையும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து ஒட்டு ரகத்துக்கு கொஞ்சம் நல்ல மகசூல் அதிகமாக கொடுக்கும். சாத ரகத்துக்கு ஓரளவுக்கு தான் இது ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், ரொம்ப ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணி அதிக மகசூல் வரும்னு சொல்ல முடியாது. இந்த லேசான மழை பயன்படுத்தி கோடை உழவு செய்யலாம், இல்லைனா ஓரளவுக்கு நீர்ப்பாசன வசதி இருந்தால் பசுந்தள உரங்கள் செய்யலாம். ஓரளவுக்கு நெல் சாகுபடி செய்கிற அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா நெல்லுக்கு பதில் மாற்றுப்பயிராக கேழ்வரகு சாகுபடி செஞ்சு பயன்பெறலாம். கேழ்வரகு நிறைய விவசாயிகள் பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்களுக்கு களை எடுத்து மேலோரம் கொடுக்கலாம். முக்கியமாக கேழ்வரகு ரொம்ப சத்து அதிகம் தேவைப்படாதனால யூரியா டிஎபி சூப்பர்லாம் போடாமல் நானோ யூரியா நானோ டிஎபி போட்டால் கொஞ்சம் நல்ல மகசூல் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு உர செலவும் குறையும், ஊட்டச்சத்தும் நிறையா கிடைக்கும். கால்நடைகளும் அதிக வெப்பம் இருக்கப்போ மேய்ச்சலை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த தொழில்நுட்பத்தை அடுத்த 5 நாளை கடைபிடிக்கலாம். பொதுமக்களும் வானிலை முன்னறிப்பை வந்து பயன்படுத்திட்டு அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: மங்கள்யான் சூப்பர் கோல்ட், உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
5: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகுமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன எண்ணெய் தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: உமாக்கா, உமாக்கா கொஞ்சம் நில்லுங்க. எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க நீங்க?
6: அட பூங்குடி, நான் ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னதான் பார்க்கவே முடியல. நல்லா இருக்கியா?
5: நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் உங்களை வயல்வெளியில பாக்கலாம்னு சொல்லிட்டு அப்பப்போ வருவேன், உங்களை தான் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. வயல் பக்கமே போறது இல்லையா என்ன?
6: எங்க பூங்கொடி, இந்த வருஷம் தண்ணி சரியா கிடைக்காததால குருவை சாகுபடியே போடல.
5: என்னக்கா சொல்றீங்க? அப்ப குருவையில எதுவுமே சாகுபடி பண்ணலையா உங்க வயல்ல?
6: ஆமாம் பூங்கொடி, போன வருஷமே பருத்தி போட்டோம் இல்லையா, அதுவே சரியா வரல. அதான் சம்பாவுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: பருத்தி வரலன்னா என்னக்கா? இதோ வருது ஆடிப்பட்டோம், அதுக்கு ஏதாவது காய்கறி விதைய வச்சு தெளிச்சு விடலாங்களே.
6: பருத்திக்கே தண்ணி வர

0: நீ காய்கறி சாகுபடி பண்றதானேன்னு கேக்குற. இது நியாயமா பூங்கொடி?
1: நீங்க சொல்றதும் வாஸ்துவம் தான்க்கா. ஆனா பருத்தி சாகுபடி நம்ம பகுதியில பண்ணிட்டு வராங்கல்ல.
0: உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்ல பூங்கொடி, அவங்க கிட்ட கேட்டு எப்படி சாகுபடி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம்.
1: அப்போ இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சி குறிப்பு கேட்கல?
0: ஏன்?
1: ஆமாங்க்கா, இன்னைக்கு பருத்தி சாகுபடியோட அனுபவங்களை பத்தி திட்டச்சேரி தண்டாளம் கிராமத்துல இருந்து ஆர் பரமசிவம் அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களா.
0: அட, இது சூப்பரான விஷயமா இருக்கே பூங்கொடி. அடுத்த வருஷம் பருத்தி சாகுபடியை எப்படி செய்யலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்டா இந்த நிகழ்ச்சியை பத்தி நீ வந்து சொல்லிட்ட பூங்கொடி.
1: அப்புறம் என்னக்கா, ரேடியோ ஆன் பண்ணுங்க, நிகழ்ச்சியை சேர்ந்தே கேட்போம்.
2: வணக்கம் நேயர்களே, நம்ம தினந்தோறும் விவசாய நிகழ்ச்சியில் பல விவசாயிகளுடைய அனுபவங்கள், பல வல்லுநர்களுடைய ஆலோசனைகள்னு நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, இராணுவத்தில் வேலை செய்து அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா பருத்தி சாகுபடி செஞ்சுட்டு வர தண்டாளம் கிராமம் ஆர் பரமசிவம் ஐயா அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய பருத்தி சாகுபடி அனுபவங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
2: உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க நேயர்களுக்காக.
3: நான் 1970 1995 வரை இந்திய இராணுவத்தில் பணியாற்றின பிறகு கட்டிடம் மற்றும் சாலைகள் பிரிவு பொதுப்பிடிப்புத்துறையில் பணி ஆய்வாளராக பணி செய்து ஓய்வு பெற்றேன். 2012 ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்ற பிறகு இன்று வரை விவசாயம் தான் செய்து வருகிறேன். இப்போ முதலில் குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடி, அதன் பிறகு உளுந்து பயிர் சாகுபடி செய்து வருகிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக சம்பா சாகுபடி செய்த பிறகு பருத்தி சாகுபடி செய்து வருகிறேன். இன்றைக்கு 20 ஏக்கர் பருத்தி சாகுபடி செய்து உள்ளேன்.
2: சரிங்க ஐயா, நீங்கள் வந்து உங்களுடைய பணி ஓய்வுக்கு அப்புறமா நீங்கள் வந்து விவசாயத்தில் இறங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே விவசாயம் தான் செஞ்சுட்டு இருந்தாங்களா?
3: ஆமாங்க, எல்லாருமே விவசாயம் தான். எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே விவசாயம் தான், விவசாயிகள் தான். பாரம்பரியமாக 3வது தலைமுறையாக நான் விவசாயம் தான் செய்து வர்றேன் ஓய்வுக்கு பிறகு.
2: சரிங்க, இப்போ வந்து பருத்தி சாகுபடி இப்போ செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா?
3: ஆமாங்க.
2: எத்தனை ஏக்கரில் செய்கிறீங்க?
3: 20 ஏக்கர் செஞ்சுருக்கேன்.
2: சரிங்க, இந்த 20 ஏக்கரில் பருத்தி மட்டும்தான் போடுறீங்களா?
3: ஃபஸ்ட்டு நெல், சம்பா சாகுபடி பண்ணுவேன், அதன் பிறகு பருத்தி. இந்த பருத்தி வந்து ஜனவரி மாதம் பருத்தி சாகுபடி பண்ணுவேன். அது இப்போ 2 அறுவடை செய்துட்டேன். அடுத்த அறுவடைக்கு இருக்குது, என்கிட்ட 3 போர்வெல் இருக்குது, 100 அடி 3 போர்வெல் இருக்குது. ஒரு போர்வெல் வந்து தத்கல் கனெக்ஷன் வாங்கியிருக்கேன், 2.5 லட்சம் ரூபா பணம் கட்டி வாங்கி அது ஃப்ரீ சர்வீஸ். அது ஒரு போர்லேயே எனக்கு ஃபுல் சர்வீஸ், நிலத்தடி நீர் கிடைச்சி போகுது.
2: சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் வந்து நெல் தெளிக்கிறோம், நெல் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து பருத்தி சாகுபடி செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க.
3: ஆமாங்க.
2: இப்போ நெல் அறுவடை செஞ்சிட்டீங்க, இப்போ நீங்கள் அடுத்தது பருத்திக்கு தயாராகணும் அப்படின்னும் போது நிலத்தை எப்படி தயார் பண்ணுவீங்க?
3: அதாவது அறுவடை முடிஞ்ச பிறகு வைக்கெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கட்டி எடுத்துருவோம். எடுத்த பிறகு அதில் வந்து அந்த ஈரத்துலேயே நாங்கள் வந்து 2.5 அடி அகலம் கேப் விட்டு 2 அடிக்கு இடையில ஒரு 2 விதையை போடுவோம். அது முளைச்சி வேலை வந்த பிறகு அதுக்கு இடையில கொபேட்டா விட்டு நாங்கள் இடைவெளியை உழுதுருவோம். உழுத பிறகு பிறகு வந்து ஒரு வாரம் காஞ்ச பிறகு அது மண்ணை பார் அணைச்சிடுவோம். ரெண்டு பக்கமும் அதே கொபேட்டா வச்சு பார் அணைச்சிடுவோம். பார் கட்டின பிறகு தண்ணி விடுவோம். தண்ணி விட்ட பிறகு உரம் கொடுப்போம்.
2: சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் வந்து என்ன ரகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க?
3: எங்கள் ஏரியா எல்லாமே ஈலக்களி. ஈலக்களி மண்ணுக்கு 6.9 ரக பறிச்சு தான் நல்ல விதமாக இருக்கும். அதுதான் நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதுக்காக அதுதான் நாங்கள் விவசாயம் செய்வோம். விதை வாங்குற விதை வந்து நிவர்த்தி பண்ணி தான் வரும், பாக்கெட்டில் வரும். அப்படி நிவர்த்தி பண்ணாத விதைகளை வந்து நிவர்த்தி பண்ணி தான் விதைப்போம்.
2: எப்படி அந்த முறையை பற்றி சொல்லுங்களேன்?
3: விதை அவங்க கொடுக்குற பவுட்டரை வந்து விதையில கலந்து ஒரு 12 மணி நேரம் அப்படி வச்சுருவோம். அது விதை வந்து அது நிவர்த்தி ஆகிடும். அதன் பிறகு அது நாங்கள் விதைப்போம்.
2: சரிங்க ஐயா, நீங்கள் வந்து இப்போ விதையை விதைக்கிறீங்க, எத்தனை நாள் கழித்து தண்ணி கொடுப்பீங்க, உரம் கொடுப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
3: அது 5 நாள்லேயே அது 2 இலை வந்துடும். மேலே 2 இலை வந்த பிறகு நாங்கள் பார் அணைக்க ஆரம்பிச்சிருவோம். பார் அணைச்ச பிறகு உரம் கொடுப்போம்.
2: எவ்வளோ இடைவெளியில் கொடுக்குறீங்க இந்த விதைகளை?
3: 2 அடிக்கு ஒரு 2 விதை. ஆமாம், 2 அடிக்கு இடையில கேப்பு கொடுப்போம். அதுக்கு முன்னே உரம் வந்து டிஏபி, யூரியா இது மாதிரி வரும். இப்போ லிக்விடு வருது, லிக்விடை வச்சு நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம்.
2: எல்லாமே செயற்கை உரங்கள் மட்டும்தான் கொடுக்குறீங்க?
3: ஆமாம், செயற்கை உரம் தான் கொடுப்போம். இயற்கை உரம் வந்து கோடையில் நாங்கள் அறுவடைக்கு பிறகு அந்த விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட மாடுகள் தான் இருக்குது. அந்த மாட்டு சாணத்தை, மடித்து போன மக்கின சாணத்தை உரமாக கொடுத்துருவோம்.
2: அதாவது நெல் தெளிச்சதுக்கு அப்புறமா அறுவடைக்கு பிறகு நீங்கள் நிலத்தை தயார் பண்ணும்போது கொடுக்குறீங்க?
3: ஆமாம்.
2: அப்படி நிலத்தை தயார் பண்ணதுக்கு அப்புறமா விதைக்கிறீங்க, விதைச்சதுக்கு அப்புறமா எல்லாமே ரசாயன உரங்கள் தான். சரிங்க, இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஒன்று களை, இன்னொன்று இந்த பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த களையை முதல்ல எப்படி கட்டுப்படுத்துவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
3: களையை வந்து நாங்கள் வந்து களைக்கொல்லின்னு சொல்லிட்டு ஒரு ரசாயன உரம் வருதுங்க, அதை ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். களையெல்லாம்

0: அப்புறம் எத்தனை நாளில் அது ஸ்ப்ரே
1: அது 15 நாளில் கொடுத்துருவோம். அப்புறம் வந்து பூச்சின்னு சொன்னால் அதிகமாக மழை பெய்யுது, அதிகமாக வானம் வந்து மேகத்தோடு இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து பூச்சிகள் அதிகம் தாக்கும். அது வந்து நல்ல வெயில் அடிச்சுன்னு சொன்னாக்கா அந்த பூச்சி தாக்கல் கொஞ்சம் குறையும். இந்த வருஷம் வந்து சப்பாத்தி பூச்சின்னு புதுசாக ஒன்று வந்திருக்கு பருத்தியில், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
0: அது எப்படி கட்டுப்படுத்துறீங்க?
1: அது நாங்கள் மருந்து மூலியமாக தான் கட்டுப்படுத்துவோம். அக்ரி போய் சொல்லுவோம், அக்ரி வந்து எதாவது பார்ப்பாங்க, பார்த்துட்டு அக்ரி வந்து எந்த மருந்தை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்களோ அந்த மருந்தை வாங்கி தெளிப்போம், ஸ்ப்ரே பண்ணுவோம்.
0: அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி விவசாய கூட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கிற இடங்களை தேடி போகிறீங்க?
1: ஆமாங்க, விவசாயத்தை இதுக்காக உள்ள அந்த பர்ச்சேஸ் பண்ணுற உரம்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல அவங்கள்ட்டே வந்து அக்ரி இருப்பாங்க, அவங்க வந்து நேரம் வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு இந்த பூச்சிக்கு இந்த மருந்து செய்யுங்க, இது என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, அதுபடி நாங்கள் செய்வோம்.
0: சரிங்க ஐயா, இந்த பருத்தியை பொறுத்த வரைக்கும் வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வருது?
1: அதான் சப்பாத்தி பூச்சி இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு, அது கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்க. அகிரி வந்து பார்த்து அவங்க சொன்ன மருந்தை வாங்கி தெளிச்சோம், அது கண்ட்ரோல் ஆயிடுச்சு.
0: இந்த பருத்தியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்ன?
1: பருத்தி வந்து எங்களுக்கு வந்து கை மேலே பலன், அதாவது பஞ்சு எடுத்தோமா உடனுக்குடன் காசாயிடுது, உடனே வந்து கை மேலே காசு கிடச்சி போகுது.
0: சரிங்க ஐயா, இப்போ வந்து பூச்சி கட்டுப்பாடு, களை எப்படி கட்டுப்படுத்துறது இதெல்லாம் பற்றி சொன்னீங்க. அடுத்தது அறுவடை, அறுவடைக்கு எப்படி தயாராகுவீங்க, எந்த மாதிரி அறுவடை செய்கிறீங்க?
1: அறுவடை வந்து லேபர் வச்சு தாங்க எடுக்கணும், பறித்து பூத்துரும், பூத்து வெள்ளையாக வந்துடும், வந்த பிறகு அந்த பஞ்சு லேபர் வச்சு தான் எடுக்கணும்.
0: ஒரு ஏக்கருக்கு நீங்கள் எவ்வளோ பருத்தி எடுக்கிறீங்க?
1: ஒரு ஏக்கருக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 1000 குவிண்டால் வரைக்கும் எடுக்கிற சான்ஸ் உண்டு, நல்ல விதமாக இருந்தால் 1000 குவிண்டால் வரும்.
0: இது வந்து லாபகரமாக இருக்குங்க?
1: லாபகரமாக இருக்கும். விவசாயத்திலேயே எங்கள் டெல்டா செக்டருக்கு வந்து அதிக வந்து மகசூல் கொடுக்கக்கூடிய, விவசாயியை வந்து நல்ல விதமாக கொண்டு வரக்கூடியது பருத்தி தாங்க. என்ன அனுபவபூர்வமாக நான் பார்த்து பருத்தி தாங்க நல்ல ஒரு மகசூலை கொடுக்குது, விவசாயம் நல்ல விதமாக வாழ வைக்கிறது பருத்தி தான்.
0: சரிங்க ஐயா, இப்போ வந்து பருத்தி எடுக்கிறீங்க, இது எப்படி நேரடியாக நீங்கள் விற்பனை செய்கிறீங்களா இல்லை வந்து?
1: நாங்கள் எங்கள்கிட்ட வந்து அதுக்கான பார்த்து நேரடியாக வந்து நாங்கள் வயல்டே வந்து டைரெக்டாக எடுத்துக்குவாங்க.
0: இப்போ நல்ல ரேட்டுக்கு போகுது?
1: நல்ல ரேட்டுக்கு போகுதுங்க, இன்னைக்கு ரேட்டு நல்ல ரேட்டாக போகுதுங்க. மீடியமாக இருக்கு, 80 ரூபா கிலோ, 80 ரூபா எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. போன வருஷம்லாம் வந்து 60 ரூபா தான், அதுக்கு மேலே எம்பலை, இந்த வருஷம் 80 ரூபாய்க்கு விற்கிது.
0: இந்த மழை வெயில் இதெல்லாம் மாறி மாறி இருக்கு இல்லைங்களா?
1: ஆமாங்க,
0: காலநிலை பருவ மாற்றங்கள்லாம் மாறிட்டே இருக்கு இல்லைங்களா? இது வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுடைய விவசாயத்தில் ஏற்படுத்துது?
1: எங்களுக்கு வந்து மழை பெஞ்சதுன்னா பருத்தி விவசாயத்துக்கு மழை பெய்ஞ்சாலும் நல்லது, பெய்யாவிட்டாலும் நல்லது. ஏன்னு கேட்டால் மழை பெய்தால் நைட்ரஜன் பவர் கிடைக்கிது பருத்தி செடிக்கு, அதனால் நல்லா பூக்கும், நல்லா தழைக்கும், நல்லா காய் வரும். அதே நேரத்தில் வந்து வெயில் அதிகமாக அடிச்சிருந்தாக்கா காயெல்லாம் வெடிக்கும், கொய்க்கா சீக்கிரம் வெடிக்கும், காயெல்லாம் வெடித்து பஞ்சாயிடும், அறுவடைக்கு ரெடி ஆகிடும்.
0: பருத்தியை வந்து விதைக்கிறதுக்கான சரியான காலம் எது?
1: காலம் ஜனவரி மாதம், ஜனவரி பிப்ரவரி 2 மாதம் விதைக்கலாம்.
0: இந்த பருத்தியை விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து யோசித்து தெளிவாக செய்யணும்? ஏன்னா ஒரு விவசாயத்தில் இறங்கணும் அப்படின்னா அதில் வந்து சில நன்மைகளும் இருக்கும், சில விஷயங்கள் பார்த்து செய்யணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். பருத்தியை பொறுத்த வரைக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கெல்லாம் வந்து தயாராக இருந்துக்கணும்?
1: ஃபஸ்ட்டு களை இருக்கக்கூடாதுங்க, களை இருந்தால் களையை சும்மா களைக்கொலியை வச்சு அழிச்சிடணும், அதை பிறகு விதைக்கணும்.
0: சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் எல்லாமே வந்து ரசாயனம் தான் பயன்படுத்துகிறீங்க, இதுக்கு வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும் இல்லையா? இதுக்கு பதில் நீங்கள் வந்து இயற்கை உரங்களை பயன்படுத்தியும் இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தணும் அப்படின்ற முயற்சியில் நீங்கள் இன்னும் இறங்கலைங்களா?
1: நஞ்சையில் வந்து விவசாயிகள் வந்து ஃபஸ்ட்டு பருத்தி செடியை உழுது உழவு செய்து கீழே அமுக்கின பிறகு அதுவே வந்து மண்ணுடைய தன்மையை வந்து அதிகரிக்கும், அதுவே ஒரு நாட்டு உரம். இந்த வருஷம் பருத்தி செடி ஒரு 1 மீட்டர் உயரம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த உயரம் வந்து உழவு மூலியமாக நம்ம வந்து உழுதுட்டோம்னா அந்த செடியானது மண்ணில் மடிக்குது, மடிக்கும் போது அதுவே நமக்கு வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம், அதுவே ஒரு இயற்கை உரம்.
0: அதுக்கடுத்து நீங்கள் வந்து நெல் தெளிக்கும் போது அதுக்கு எந்த பாதிப்பும் வராது?
1: எந்த பாதிப்பும் வராது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு செயற்கை உரத்தை வந்து குறைச்சிக்கலாம்,
0: தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம்,
1: தேவைக்கு மட்டும் பயன்படுத்தலாம். பருத்தி செடி மடிக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ செயற்கை உரம் மிக மிக குறைவு, 50% குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு.
0: இதுக்கடுத்து இப்போ நெல் நீங்கள் தெளிக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு எந்த பாதிப்பும் வராது இந்த செயற்கை உரம் பயன்படுத்துறதுக்கு?
1: எதுவுமே வராது.
0: அதுவும் நீங்கள் ரசாயன முறையில் தான் செய்கிறீங்களா?
1: அது வந்து உங்களுக்கு அதிகமாக செய்ய வேண்டாம். பருத்தி செடி மடித்த பிறகு நார்மலாக எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ, பருத்தி போடாத வயலில் யூஸ் பண்ணுறாங்களோ அதில் 50% ரசாயன உரத்தை பயன்படுத்தினா போதும்,
0: அதுக்கு அதிகமாக உரம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறீங்க.
1: ரசாயன உரங்கிறது செலவு அதிகம், அந்த செலவு வந்து 50% குறையும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: புங்குடி, திட்டச்சேரி தண்டாளம் கிராமம் ஆர் பரமசிவம் அப்படின்றவங்க தன்னுடைய பருத்தி சாகுபடி அனுபவங்களை பத்தி சொல்லும்போது, நெல்லு சாகுபடிக்கு அப்புறமா பருத்தியை போடுறதுக்கு நிலத்தை எப்படி தயார் பண்றாங்க, என்ன ரகத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதை எப்படி விதைக்கிறாங்கன்னு பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்கல்ல புங்குடி.
3: உமாக்கா, நீங்க தான் கேட்டுட்டு இருக்கீங்களே, பருத்தி சாகுபடியில எப்படி அதிக மகசூல் எடுக்கிறதுன்னு ஒரு யுக்தியை சொல்லிட்டு வராங்க. கவனிச்சிங்களா, பருத்தி சாகுபடியில எந்த வேலைகளை களைகளை கட்டுப்படுத்துறது, தண்ணி மேலாண்மை எப்படி இருக்கணும், உரங்கள் எப்படி கொடுக்கறாங்க, இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க.
2: சரி சரி பூங்கொடி, நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தா அடுத்த பகுதியை கேட்போம். இருபது ஏக்கர்ல நீங்க இப்ப பருத்தி போடுறேன் அப்படின்னு சொன்னீங்க, 20 ஏக்கர்லயும் பருத்தி சாகுபடிக்கு அப்புறமா நெல்லு தெளிக்க, என்ன ரகம் நெல்லு தெளிக்க?
4: 51 100 நாள் 154 வயது உள்ள நெல்லு விதைப்போம்.
2: சரிங்க, இப்போ வந்து இந்த பருத்தி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்? ஏன்னா இப்போ நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணீர் ரொம்ப முக்கியம் இல்லையா, அது எப்படி நீங்க வந்து பராமரிக்கிறீங்க?
4: தண்ணினா நம்ம ஏரியாவில் வந்து அதிகப்படியாக 100 அடி ஒரு போர்வெல் இருக்குன்னா அதில் வந்து சால்ட்டு மிக்ஸாக இருக்குங்க, 50% சால்ட் வாட்டர் வருதுங்க, அது பருத்திக்கு மிக மிக உயர்ந்த தண்ணீர். நார்மல் தண்ணியை விட இந்த சால்ட் மிக்ஸ் உள்ள தண்ணி
2: பருத்திக்கு
4: மிக மிக உயர்ந்த தண்ணி. என்னுடைய போர் 3 போருமே 50% சால்ட்டடு, அது சால்ட்டு வந்து பருத்திக்கு ரொம்ப பிரமாதமான தண்ணி.
2: அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும்?
4: ஆமாம், எந்த பிரச்சனை கிடையாது.
2: எந்த கால இடைவெளியில் தண்ணி கொடுப்பீங்க விவசாயத்தில்? அது
4: 15 நாளைக்கு ஒரு நடை தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். 15 நாளைக்கு ஒரு தண்ணி இருப்போம், 60 டயத்தில் ஒரு 25 நாள் இடையில கொடுப்போம். ஏன்னா ஈரம் அதிகம் இருக்கக்கூடாது, லேபருங்க போய் மிதிக்கும் போது அது வந்து அவங்களுக்கு காலில் வந்து அதிகமாக டிஸ்டர்பாக இருக்கும், அறுவடை செய்யும் போது கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து 20 நாள் 25 நாளில் தண்ணி கொடுப்போம் 60 டயத்தில், பாக்கி நாளில் வந்து 15 நாளில் ஒரு நடை தண்ணி கொடுப்போம்.
2: சரிங்க ஐயா, இப்போ வந்து 20 ஏக்கரில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இது வந்து உங்களால் ஒரு தனியால் செஞ்சிட முடியாது, நீங்கள் வேலைக்கு ஆள் வச்சுருக்கீங்களா, எப்படி இதை?
4: லேபர் வந்து எனி டைம் எங்கிட்ட 10 லேபர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், 5 லேடிஸ் அண்ட் ஜென்ஸு, என் ஒய்ஃப் என் கூடயே இருப்பாங்க, அவங்களும் விவசாயத்தை கவனிப்பாங்க. எனி டைம் என்கிட்ட 10 லேபர் வேலை செய்வாங்க, 10 லேபருக்கு குறைஞ்சி நீங்கள் வேலை செய்யவே முடியாது.
2: எப்பவும் அந்த நிலத்தை வந்து கவனிச்சுட்டே இருப்பீங்க? ஏதாவது பூச்சி தாக்குதல் வந்திருக்கா?
4: அதாவது நாளைக்கு 24 hoursல 2 டைம் நீங்க பார்த்தே ஆகணும். பருத்தி விவசாயம் சொன்னா அப்பதான் பருத்தியை கவனித்து பண்ணலாம். காலையில பூச்சி இருக்கு தெரியாது, ஈவினிங் போனீங்கன்னா பூச்சி தெரியும், ஈவினிங் பூச்சியும் தெரியாது, காலைல போய் பார்த்தீங்கன்னா பூச்சி தெரியும். அது மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைய வந்து பச்சளம் குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி பருத்தியை பாதுகாக்கணும், டெய்லி நம்ம போய் பார்க்கணும்.
2: எத்தனை நாள் பயிருங்க இது?
4: அது வந்து 90 நாள் பயிர், 90 நாள்லேருந்து 120 நாள் இருக்கு, 120 நாள் வரைக்கும் இருக்கும்.
2: இந்த 120 நாள் இருக்குன்னா 120 நாளும் ரெண்டு வேலையும் போய் கவனிச்சுட்டே தான்.
4: ரெண்டு வேலையும் கவனிச்சுதான் ஆகணும், நீங்கள் வெளியூரும் போக முடியாது. சரி, நம்ம 2 நாளைக்கு போய் தங்கிட்டு வருவோம், வெளியூர் போய் டூர் போயிட்டு வருவோம், இல்லை கோயிலுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்ல போகலாம் கூடாது. அதுமாரி போனால் பருத்தியை கவனம் பண்ண முடியாது. பச்சளம் குழந்தை எப்படி கவனம் பண்ணுறோமோ அதே மாதிரி கவனம் பண்ணணும்.
2: சரிங்க ஐயா, நீங்கள் வந்து போதுமான அளவுக்கு உழைப்பை கொடுத்துட்டீங்க, நீங்கள் வந்து உங்கள் ஓய்வு காலம் இது. இருந்தாலும் இந்த ஓய்வு காலத்தில் இந்த விவசாயத்தை கையில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
4: அதாவதுங்க, விவசாயம் செய்கிறவங்களுக்கு வந்து ப்ரெஷர் சுகருங்கிற வியாதியை வராதுங்க.
2: என்ன காரணம்?
4: அது இந்த வெயிலில் வெளியில் போய் சுவாசிக்கிறது, வயல் வெளியில் போய் சுவாசிக்கிறது. என் ஒய்ஃபுக்கு வந்து சுகர் ப்ரெஷர் ரெண்டுமே இருந்தது, அவங்க வயலில் என் கூட அழைச்சிட்டு போவேன், அதனால் அவங்களுக்கு ப்ரெஷர் சுகர் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போச்சு. மருந்து மாத்திரையும் அதிகம் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை, கண் பார்வை நல்ல விதமாக இருக்கும். நீங்கள் வந்து வெளியில் போய் பார்க்கும்போது வெளியில் 8 மாடு மேயும், அதை பார்ப்பீங்க, பார்க்கும்போது கண் பார்வை நல்ல விதமாக இருக்கும், ப்ரெஷர் சுகர் இது மாதிரி உள்ள வியாதிகள்லாம் வராது. ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு விவசாயம் பெஸ்ட்டான ஒரு தொழிலுங்க.
2: அதாவது மன அளவில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், மன மகிழ்ச்சியோடு இருக்கும்போது நோய்கள் நம்ம வந்து தாக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பருத்தி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து உங்கள் அனுபவத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க?
4: அதில் வந்துங்க மேக்ஸிமம் வந்து கீழே வந்து உரம் போடுறத லிக்யூடு உரத்தை யூஸ் பண்ணிங்கனாக்கா தி பெஸ்ட், ரொம்ப அருமையாக இருக்கும்.
2: அது செலவு கட்டுப்படியாகும்,
4: செலவும் உங்களுக்கு வந்து 30% செலவு குறையும்.

0: லேபர் குறையும். அஞ்சு லேபர் செய்யக்கூடிய வேலையை வந்து ஒரே ஒரு ஆள் செய்துட்டு போயிடலாம். ஒரே ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடலாம்.
1: ஸ்ப்ரே பண்ணணும் இதை?
0: ஆமாம், ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே லிக்யூடு தான் அது. தேங்கில் ஊற்றிட்டு அது அந்த தேங்காய் தண்ணியை அதுக்கு தகுந்த தண்ணியை அவங்க சொல்கிற அட்வைஸ் பண்ணுற மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணணும். ஒரே ஆள் வந்து அஞ்சு லேபருடைய வேலை செய்திடலாம்.
1: சரி, எந்த நேரத்தில் இதை ஸ்ப்ரே பண்ணணும்?
0: ஈவினிங் 4 மணிக்கு பிறகு, 7 மணி 8 மணி வரைக்கும் பண்ணலாம். மார்னிங் 5 மணி,
1: வெயில் குறைஞ்சது.
0: ஆமாம், வெயில் அஞ்சு காலையில் இயர்லி மார்னிங் 5 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் பண்ணலாம். வெயில் நேரத்தில் பண்ணக்கூடாது.
1: என்ன காரணம் சார்?
0: அதில் லிக்விடில் வந்து ஒட்டு பசுன்னு வரும். அது போய் இலையில் வந்து பட்ட உடனே கொஞ்சம் நேரத்துக்கு இருந்து தான் அது காயணும். இந்த வெயில் பட்டதுன்னா பட்டுன்னு காஞ்சிடும். அதனுடைய எஃபெக்ட் வந்து குறையும். அதான் வேற ஒன்றும் இல்லை. வானம் வந்து மேகம் மூட்டமாக இருக்கும்போது வெயில் இல்லாத நேரத்தில் ஃபுல் டே அடிக்கலாம். ஃபுல் டே ஸ்ப்ரே பண்ணலாம்.
1: அப்போ வெயில் தான் நமக்கு பிரச்சனை.
0: வெயில் தான், வெயிலும் வேணும். வெயில் இல்லைன்னா பருத்தி அல்ல. பருத்திக்கு வெயிலும் வேணும், கீழே ஈரமும் வேணும்.
1: ஆனால் இந்த ஸ்ப்ரே பண்ணுற டைம் வேண்டாம்.
0: ஸ்ப்ரே பண்ணுறது மட்டும் வெயிலில் வந்து பண்ணக்கூடாது.
1: சரிங்க ஐயா, இந்த வருஷம் உங்கள் பருத்தி சாகுபடி எப்படி போயிட்டுருக்கு?
0: இந்த வருஷம் சுமாராக போயிட்டுருக்கு. போன வருஷம் வந்து ரேட்டு போகலை. இந்த வருஷம் ஓரளவுக்கு ரேட்டு நல்ல விதமாக இருக்கு.
1: ஆனால் விளைச்சல் நல்லா இருக்கு.
0: விளைச்சல் நல்லா இருக்கு.
1: நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரேட்டுக்கு போக ரேட்டு?
0: எதிர்பார்க்கக்கூடிய ரேட்டை விட வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை.
1: எதிர்பார்க்குற ரேட்டு போகலனாலும் விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது அது சரியாயிடும்.
0: 1 கிலோ வர இடத்துல 1.5 கிலோ 2 கிலோ வருது. அதனால வந்து பிரச்சனை இல்லாமல்.
1: சரிங்க ஐயா, இப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இப்போ நீங்கள் விளைச்சல் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன காரணம்?
0: போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து வெதர் தாங்க. போன வருஷம் வெதர் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கல. இந்த வருஷம் வந்து வெதர் வந்து கொஞ்சம் நல்ல விதமாக, வெயில் நல்ல வெயில், அதுக்கு பருத்திக்க வேண்டியது கீழே ஈரம் வேணும், வெயிலும் வேணும். வெயில் நல்ல வெயில் இருந்தது இந்த வருஷம்.
1: தண்ணிக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதனால உங்களுக்கு சுமூகமாக போகுது.
0: ஆமாம் ஆமாம்.
1: இப்போ இந்த தண்ணி வந்து இந்த பருத்திக்கு நிறைய தேவைப்படுமா?
0: தண்ணி நிறைய தேவைப்படும் சொன்னா சும்மா புஞ்சை சாப்பிடுது தானங்க. மண் ஈரமா இருக்கணும் அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான்.
0: நெல்லு மாதிரி தண்ணி நின்றுகிட்டே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நெல்லை வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் தண்ணி நின்றுகிட்டே இருக்கணும். இது அது தேவையில்லை. இப்ப தண்ணி ஈரம் நனைஞ்சோம்னா காஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
1: சரிங்க ஐயா, வேற என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் இப்போ வந்து புதுசாக ஒருத்தவங்க பருத்தி சாகுபடி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த விவசாயத்தில் இறங்கணும்?
0: ஃபர்ஸ்ட்டு வந்து நிலத்தில் வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி களை இருக்கக்கூடாது. ரெண்டாவது ஆடு மாடு வந்து அதிகமாக கிட்ட போகக்கூடாது. இது ரெண்டையும் கவனிக்கணும். இது ரொம்ப மிக மிக முக்கியம். ஃபஸ்ட்டு களை இருக்கக்கூடாது, ஆடு மாடுகள் இருக்கக்கூடாது. ஏன்னா பருத்தி செடிக்குள்ள ஆடு மாடுகள் வந்து பருத்தி செடியை போட்டு மிதித்து வீணாடிச்சிடும். அது வரப்பில் உள்ள பிள்ளை தான் மெய்யும். ஆனால் பருத்தி செடி நடக்கிறதுனால பருத்தி செடி போட்டு துவைச்சி வீணாக முடிச்சிடும். அதை கொஞ்சம் பாதுகாக்கணும்.
1: சரிங்க ஐயா, நீங்கள் வந்து இந்த பருத்தி சாகுபடி இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க?
0: வேற என்ன, பருத்தி போடுறதுக்கு முன்னாடி உளுந்து பயிர் விவசாயம் பண்ணுவேன். இப்போ உளுந்து பயிரை நிறுத்திட்டேன். இப்போ பருத்தி நெல்
1: வேற எதுவும் செய்யணும்.
0: வரப்புகள்லாம் இந்த வெண்டைக்காய் அந்த மாதிரி இப்போ வெஜிடபிள்ஸு
1: காய்கறிகள்லாம்
0: இப்போ வரப்பில் விவசாயம் பண்ணுவோம். பெரிய வரப்பாருனா அது கொடி, பரங்கி, பூசணி,
1: கொடி காய்கறிகள்
0: இந்த மாதிரி போடுவோம். இப்போ புதுசாக விதமாக ஒரு செடி முருங்கை ஒன்று வந்துருக்கு. முருங்கை செடி
1: ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா?
0: இன்னும் ட்ரை பண்ணல. 2 செடி வச்சு பார்த்தேன். நல்ல விதமாக ஒரு மீட்டர் வந்த உடனே அதில் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருது. ஒரு மாதம் 2 மாதத்தில் வந்து ஒரு மீட்ரு உயரம் வந்தோடனே அதில் காய வர ஆரம்பிச்சிடுது. காய் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது முருங்கைக்காய்.
1: அடுத்த சாகுபடி செய்யலாம்?
0: ஆமாம், அது செய்யலாம்னு இருக்கேன்.
1: இந்த வருஷம் என்ன காய்கறிகள்லாம் போட்டிருக்கீங்க?
0: இந்த வருஷம் வந்து பரங்கி, சுரை இது மாதிரிலாம் போட்டேன்.
1: எப்படி உங்கள் வீட்டு தேவைக்கு மட்டும்?
0: வீட்டு தேவைக்கு மட்டும் இல்லை, அடுத்தபடி இந்த லேபருங்க விட்டாங்க, 10 பேர் லேபருங்க அவங்க அவங்க பறிச்சிட்டு போவாங்க. ரிலேட்டிவ்லாம் வந்தாங்கன்னா பறிச்சிட்டு போவாங்க. என்னுடைய எங்கள் வீட்டுடைய குடும்பத்தில் வந்து உபயோகமும் ஆகும். அந்த 10 பேர் லேபர் வர்றாங்க, அவங்களும் கொண்டு போய் சாப்பிடுவாங்க. அது
1: கண்டிப்பாக. சரி, அதுக்கு ஏதாவது தனியாக பராமரிப்பு அந்த மாதிரி ஏதாவது
0: கிடையாது? பறிச்சியில் வந்து ஸ்ப்ரே பண்ணக்குள்ளே அது செடி மேலே கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க.
1: ஆனால் அது ரசாயனம் இல்லையா?
0: ரசாயனம் தான், இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ரசாயனம் வந்து எல்லாமே தேவைப்படுது. போ,
1: அது ஒன்றும் பெரிய பாதிப்பு உண்டு பண்ணுறது இல்லை. நீங்களும் அந்த காய்கறிகள் தான் சாப்பிட்றீங்க.
0: ஆமாம்.
1: சரிங்க ஐயா, நிகழ்ச்சியோட நிறைவாக சொல்லுங்கள், இந்த பருத்தி சாகுபடி எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள்.
0: பருத்தி சாகுபடி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கிராமத்தில் தொழிலாளிக்கு நல்ல வேலை கிடைக்கும். எனி டைம் தொழிலாளிகள் வந்து அவங்க தொழிலாளி வந்து என்றைக்குமே வந்து திருப்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எங்கேயுமே வந்து ஓய்வாக இருக்க மாட்டாங்க.
1: இப்போ ஆள் பற்றாக்குறை அந்த மாதிரிலாம் உங்களுக்கு
0: இருக்குது? ஆள் பற்றாக்குறை இருக்குது. இந்த 100 நாள் வேலைன்னு வைப்பாங்க, அந்த டயத்தில் ஆள் பற்றாக்குறை வரும். ஆனால் இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த 100 நாள் வேலை டயத்தை வேலை செய்துட்டு ஓய்வு டயத்தை வந்து லேபராக வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. லேபர் டிமாண்டுங்கிறது இருக்குது இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய போதுமான அளவுக்கு எனக்கு ஆள் கிடைக்க போகுது.
1: நீங்களும் அவங்கள நல்லா பார்த்துக்கிறீங்க, அவங்க
0: நல்ல நல்லதுமா, அவங்களுக்கு நல்ல விதமாக பாதுகாத்து நல்ல விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு லேபர் டிமாண்டுங்கிறது எனக்கு குறைவு, வெளியூர்லேருந்து தான் வருவது.

0: எனக்கு செய்வாங்க.
1: சரிங்க ஐயா, நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பருத்தி சாகுபடி அனுபவங்களை பற்றி நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம்.
1: குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, தண்டாளம் கிராமம் ஆர் பரமசிவம் அவங்களுடைய கைபேசி எண் 9789167911. மீண்டும் ஒருமுறை கைபேசி எண் 9789167911. நன்றிங்க ஐயா, உங்களுடைய விவசாய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இது கண்டிப்பா கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க.
2: உமாக்கா, திட்டச்சேரி தண்டால கிராமம் ஆர் பரமசிவம் அங்க அவங்க பகுதியில வர தண்ணிலாம் உப்பதான் இருக்குமா, ஆனா அந்த தண்ணியிலயுமே இவங்க பண்ற இந்த பருத்தி சாகுபடி உவர்ப்பை இழுத்து செழிப்பாவே வளருதுதான். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு.
1: சரியாதான் சொன்ன பூங்குடி, அதுவும் தினமும் காலையிலயும் சாயந்தரமும் ரெண்டு வேளையும் வயல் முழுக்க சுத்தி வந்து அதுல என்ன பூச்சி வந்திருக்கு, என்ன நோய் தாக்குதல் வந்திருக்குன்னு தினமும் கவனிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்ல பூங்குடி, இன்னொரு விஷயத்த கவனிச்சியா, இவங்க இந்திய ராணுவத்துல வேலை செஞ்சு ஓய்வுக்கு அப்புறமா விவசாயத்து மேல இருக்கிற ஆர்வத்துல இந்த விவசாயத்துல இறங்கிருக்காங்க.
2: ஆமாங்கா, இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த பருத்தி சாகுபடி போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல மகசூல் வரும்னு சொல்றாங்க.
1: நல்ல நேரத்துல இந்த நிகழ்ச்சியை கேட்க சொன்ன பூங்குடி, அடுத்த வருஷம் நானும் பருத்தி சாகுபடி செஞ்சு நல்ல மகசூலை எடுக்க போறேன்.
2: சரியா சொன்னீங்கக்கா, ராணுவத்துல பணிபுரிஞ்சு இவங்களோட ஓய்வு காலத்துல இவங்க விவசாயத்துல ஈடுபட்டு இருந்தாலுமே விவசாயத்தை பொழுதுபோக்கா எடுத்து செய்யாம முழு மனதோட சிறப்பா செயல்படுறதுனாலதான் இந்த விவசாயம் இவங்களுக்கு கை கொடுத்துட்டு வருது.
1: சரியா சொன்னப்போ.
3: இனி தொடர்ந்து கேட்கலாம் பண்ணை செய்தி.
4: உனக்கும்
5: தெரியாது தெரியாது, அப்படிதானே
4: எல்லாத்தையும் தெரிஞ்சுகிட்டா செய்யறோம்.
5: துளசி, அந்த வாத்துங்களை எல்லாம் அப்படி இந்த ஓடையில இறக்கிட்டு இப்படி சத்த உட்காரு.
4: இப்ப அந்த வாத்துங்களை அங்க விட்டுட்டு நான் இங்க உட்காந்து வீட்டு கதை பேசவா?
5: வாத்துங்களை வளர்க்கற முறைய பத்தி சொல்லான்னு பார்த்தேன், வேணும்னா விடு, நான் கிளம்புறேன்.
4: அப்படியா, இது தெரியாம சொல்லிட்டனே. சரி சரி, உட்காரு ரேவதி, எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லு.
5: வாத்து வளர்ப்ப பொறுத்த அளவுக்கு ஒரு மூணு முறை இருக்கு துளசி.
4: வளர்க்கறதுலயே மூணு முறையா?
5: ஆமா, நாளோடி முறையில வளர்க்கற வாத்து வளர்ப்பும் இருக்கு, ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில வாத்து வளர்ப்பும் இருக்கு, தீவிரமா வாத்து வளர்ப்பு முறையும் இருக்கு.
4: சரி ரேவதி, ஒன்னு ஒன்னா சொல்லு.
5: இந்த நாடோடி முறை பொதுவா வீட்டுல வளர்க்கற வாத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லலாம். உனக்கு தெரியும்ல, அப்படியே திறந்த வழியில பருவத்துக்கு தகுந்த மாதிரி வாத்துங்களை மேய விட்டு வளர்க்கற முறைக்கு பேர் தான் நாடோடி வளர்ப்பு முறை. இந்த திறந்த வழி வளர்ப்பு முறைக்கு வாத்து குஞ்சுகளை செயற்க முறையில வெப்பம் மூட்டி தான் பொறிக்க வச்சு வளர்க்கறாங்க. பொதுவா இதை கூடாரம் அமைச்சு வெது வெதுப்பா உள்ள இடத்துல பராமரிச்சு அப்படியே போற போக்குல சொந்த மண்ணிலையோ இல்ல வயல் வரப்புல அப்படியே ஓட்டி வளர்த்து பயனடைறதுக்கு பேர் தான் நாடோடி முறையில வாத்து வளர்ப்பு. அடுத்த முறைன்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில சொன்னல, அது மாதிரி வாத்து வளர்க்குற முறை. பாரம்பரிய நெல்லோட சேர்த்து கோழி ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்குற மாதிரியே வாத்தையும் வளர்க்கறது உண்டு. மீன் குளத்துல விடும்போது இந்தந்த காலகட்டத்தில் தான் விடணும் அப்படிங்கிறது இருக்கு. இல்லைன்னா மீனை பிடிச்சி இந்த வாத்தெல்லாம் சாப்பிட்றோம்ல, அந்த மீன் குளத்தை சுற்றி இருக்கிற புல்வெளிகள்லையும் பள்ளங்கள்லையும் இருக்கிற புழு பூச்சிகளை சாப்பிட்டு தரமான வாத்துகளாக மாற்றி நல்லா லாபம் பார்க்கலாம். இந்த வாத்தோட கழிவு சிந்திய உணவு இதெல்லாம் மீன்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணவாக பயன்படுத்துகிறோம். பண்ணையை வளப்படுத்துகிற அளவுக்கு இந்த வாத்து பராமரிப்பை நம்ம செஞ்சு வளர்த்துக்கலாம்.
4: சரி, அது அப்படியே இருக்கட்டும் ரேவதி, இந்த தீவிர வாத்து முறையை பற்றி சொல்லு.
5: நீ கேட்ட இந்த தீவிர முறையில் வாத்து வளர்க்குறதுக்கு 2.5-3 சதுர அளவில் கண்டிப்பாக ஒரு இடத்த அமைச்சு கொடுத்து தான் ஆகணும். பொதுவாக வாத்து குஞ்சுங்களை 3-4 வாரங்களை முடிஞ்ச உடனே தான் வெளியில் அழைச்சிட்டு போகிற வேலையை நம்ம செய்யணும். இதோ இப்போ பாரு, இதெல்லாம் கூட 3-4 வாரம் முடிஞ்ச வாத்து குஞ்சு மாதிரி தெரியல. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 17 வாரத்துக்கு மேலே உள்ள வாத்துங்களுக்கு 4-5 சதுரடி தரத்தளம் வேணும் கண்டிப்பாக. 16-18 வாரத்துக்குள்ளே முட்டையை போட ஆரம்பிச்சிடும். 95-98 விழுக்காடு முட்டை 9 மணிக்குள்ள

0: தான் முட்டையிடும். முட்டையிடுற காலத்தில் 14-16 மணி நேரம் இதுக்கு போதிய வெளிச்சம் இருந்தால் அதிக முட்டையை இதுங்க கிட்டேருந்து பெறலாம்.
1: தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு போதிய அளவு வெளிச்சம் இருந்தால் நல்லா முட்டை போடும் போல இருக்கு.
0: ஆமாம், அதுதானே நான் இப்போ சொன்னேன். இந்த வாத்து குஞ்சுங்களை பராமரிக்கிறதுன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோயேன், கோழி குஞ்சுங்க மாதிரியே வாத்து குஞ்சுகளையும் 3-4 வார வயது வரைக்கும் அடைக்காப்பானில் தேவைப்படுற அளவுக்கு வெப்பத்தை கொடுத்து வளர்க்கணும்.
1: ஓ, வீட்டுக்குள்ள ஒரு ஓரத்துல அடைச்சு வைக்கிற முறையெல்லாம் வைக்க கூடாதா?
0: வச்சா நம்ம எதிர்பார்க்கிற லாபம் கிடைக்காது துளசி. தரமான தீவனம் கொடுக்கணும், சுத்தமான தண்ணி வைக்கணும், சரியான காற்றோட்ட வசதி இருக்குதான்னு பாத்துக்கணும்.
1: இரு ரேவதி, வாத்து வளர்க்கறது எப்படின்றத பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். வாத்தெல்லாம் பாரு, அந்த கரையை தாண்டி அந்த பக்கமா போகுது. நான் போய் அதை திருப்பி கூட்டிட்டு வரேன்.
2: கேட்டது பண்ணை செய்தி.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது

0: கேட்டது பண்ணை செய்தி. இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
1: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: காரைக்கல்பன் மலையின் 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் கோபால் பல்பொடி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: நேர்களை காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக பாடல் கேட்க நீங்க அழைக்கலாம். 4368 என்ற முனைப்பெண்ணை தொட்டு 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ, அறிமுக நேயர்களுக்காக 9566-427-3 என்ற அலைபேசியினிலும் அழைத்து வரலாம். இது காரைப்பண்பலையின் 100.3 காற்றில் வரும் கானம். இன்றைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்கான கேள்வி, பேருந்து பயணத்தில் நீங்கள் ரசித்த பாடல்கள், என்ன பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிங்க அப்படின்றத காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்துக்கு போய் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம்.

0: காரைப்பன்மலையின் 100.3 காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக முதல் நேயர் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க, என்ன பாட்டு அவங்களோட விருப்ப பாட்டா இருக்க போகுது அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்கம்மா?
1: அகலங்கல்ல இருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன் மேடம்.
0: மகேஸ்வரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: கரகாட்டக்காரன் படத்துல இருந்து குடகு மலை பாட்டு வரும்.
0: பாட்டு வரும், கேட்கலாம். நன்றிமா, விளம்பரத்தை தொடர்ந்து பாட்டு கேட்கலாம்.
1: நன்றிங்க மேடம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையவரில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: மனம் சொல்லுமே வள்ளிகாப்பில் சோஃபா பீரோ டே
8: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
7: சோஃபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
8: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
7: ரூபாய் 2,499 EMI வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய், தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன் சொல்லமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
5: ஆரோக்கியமாய் வாழ.

0: உடவன் சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ரஸ்க்க. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கிண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன் பிரீப்ஸின் தேநீர் நேரம். நேரம் இப்போ 8:16:39 காரைக்கால் பண்மலையின் 100.3 காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சிக்காக அடுத்த நேரம் வந்திருக்காங்க, யார் அவங்க கேட்கலாம். வணக்கம்.
4: காரை பண்பலைக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கும் இரவு வணக்கத்துடன் இணைவது எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்.
1: உங்களுக்கும் இரவு வணக்கமா. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
4: எனக்கு வந்து 16 வயதினர் படத்துல இருந்து செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா அந்த பாடல் கொடுங்க. இந்த பாடல் கடலங்குடி பூங்கோத அம்மாவுக்காக கொடுங்க மேடம். நன்றி, வணக்கம்.
1: எல்லாருக்காகவும் பாட்டு வருது, அதுல அவங்க பேருக்கு மட்டும் வரப்போகுது. கேளுங்க,
4: அவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்களா லைன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்னை கேட்க.
1: சரி, எல்லாருக்காகவும் பாட்டு வருது, கேளுங்க. நன்றிமா.
4: ஓகே.

0: மலிகாவில் ஜூலை 11ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்
1: சோபா பீரோடு
0: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க
4: நேரம் இப்போ 8:21 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக அடுத்த நேரம் வந்திருக்காங்க. யார் அவங்க, என்ன பாட்டு விருப்ப பாட்டு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
5: மகிழ்ச்சியான இரவு. வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார், யார் வந்திருக்கீங்க?
5: என்ன
4: பாடல் வேணும்?
5: எனக்கு கை கொடுக்கும் கைப்படத்துல இருந்து தாழம் பூவே வாசம் பேசுங்க.
4: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
5: நன்றி. வணக்கம் மேடம்.
4: இன்றைக்கு காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் போஸ்டர் கொடுத்துருக்கேன். அதாவது பேருந்து பயணத்தில் நீங்கள் ரசித்த பாடல்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். நேயர்கள் வந்து காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்துக்கு போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான அந்த கமெண்ட்டை நீங்கள் பதிவு செய்யலாம். காரைக்கால் பண்பலை 100.3.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லு செய்வாங்க. அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
7: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
11: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
12: வெலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மல்லிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
3: சோஃபா பீரோடே
2: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக தனது விருப்ப பாடலை கேட்க இப்ப நேயர் வந்திருக்காங்க. யார் அவங்க கேட்கலாம்? வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் வந்திருக்கீங்கம்மா?
5: ஆக்கூர் மடப்புறம் தனலட்சுமி சங்கர்.
4: தனலட்சுமி அம்மா சொல்லுங்க, என்ன பாட்டு?
5: பாட்டு
4: கேக்கலாமா? நன்றி.
5: நன்றி.
4: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது கோபால் பல்பொடி வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி,
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்,
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட். இதில் உள்ள
7: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
4: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
9: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.

0: பாரம்பரிய சிறப்புதான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: பொதுவாக பாடல்கள்னால் எல்லாருக்குமே பிடிக்கும். அதோடு கூடவே இந்த பேருந்து பயணத்தில் பாடல்களை பிடித்த பாடலை ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஜன்னலோரை இருக்கையில் போகிறது அதுக்கு ஒரு அலாதி இன்பம் அப்படின்னே சொல்லலாம். அதை தான் நேயர்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. முகநூல் பக்கத்தில் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். பிரேம்நாத் கோயம்புத்தூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, என் கண்மணி என தொடங்கும் பாடல் அவங்கள ரசித்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கருணாநிதி வீரவநல்லூர், இனிய இரவு வணக்கம் தென்மேற்கு பருவ காற்று அப்படின்னு பாட்டு சொல்லியிருக்காங்க. நினைக்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஊரை. அடுத்து தர்மபுரி அருண், தாலாட்டு படத்துலேருந்து மெதுவாக தந்தி அடித்தானே இந்த பாட்டு அப்படி. அடுத்து வந்து சந்தைக்கு வந்த கிளி படத்துலேருந்து எருக்கஞ்செடியோரம் இந்த பாட்டு ரொம்ப ரசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமிர்தவராயன் கோட்டை பாரிவள்ளல் இவங்க சொல்லியிருக்காங்க, இனிய இரவு வணக்கம், வேலை நிமித்தமாக கர்நாடகா போன போது நிறைய மெலடி பாடல்களை கேட்பேன், அதில் இளையராஜா குரலில் பூங்காற்றே இனி போதும் அப்படின்ற பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் வந்து படித்த பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன் சொல்லியிருக்காங்க, திருமூர்த்தி படத்தில் வரும் செங்குருவி பாடல் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதோ மேக ஊர்வலம் இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா பூக்கடை மணி சொல்லியிருக்காங்க, சின்ன சின்ன வண்ணக்குயில் இந்த பாடலும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து காட்டூர் சிவகுமார் இவங்க சொல்லியிருக்காங்க, அழகை உன்னை ஆராதிக்கிறேன்லேருந்து குறிஞ்சி மலரில் அந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, நந்தா பாடல் படத்திலேருந்து முன்பணியா முதல் மழையா அந்த பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மதுரை சோ சண்முக சுந்தரம், லேசா லேசா படத்திலேருந்து முதன் முதலாய் மெல்லிய சந்தோஷம் இந்த பாடல் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நன்னிலம் சுப்பிரமணியன், இரவு வணக்கத்தோடு நான் நிறைய மெலோடி பாடல்களை கேட்டிருக்கேன், குறிப்பாக நன்றி சொல்ல எனக்கு இந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாபு முல்லைக்காடுலேருந்து பத்திரகாளி படத்தில் அந்த பாடலை சொல்லியிருக்காங்க, என் கண்மணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வணக்கம் முதல் மரியாதை படத்தில் அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன் இந்த பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பேரளம் செந்தில் கண்ணன். அடுத்து பாலா கார்த்திகான்றவங்க வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பேருந்து பயணத்தில் நான் அதிகமாக ரசித்த பாடல்கள் சந்தைக்கு வந்த கிளி அந்த படத்தில் இடம்பெற்ற இருக்கஞ்செடியோரம் அந்த பாடலை சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் உள்ள அனைத்து தனியார் பேருந்துகளில் இப்பாடல் ஒலிக்காத பேருந்துகளே இருக்க முடியாது. பொன்னுமணி படத்தில் இடம்பெற்ற பாடல், வண்டியில் மாமம் பொண்ணு, முள்ளும் மலரும் படத்தில் அந்த படத்துலேருந்து செந்தாழம் பூவியல் போன்ற பாடல்களை நான் பேருந்து பயணத்தில் ரசித்து கேட்டவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயணமும் இசையும் இணைவது மிகவும் அழகானது. ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து சீராக செல்லும் பேருந்தில் கண்ணெதிரில் நகர்ந்து போகும் காட்சிகளின் பின்னணியோடு ஒலிக்கும் இசையை கேட்பது என்பது ஒரு சுகமான அனுபவம். எனக்கு பிடித்தமான மெலடியான பாடல்கள் ஒளிபரப்பாகும் போது நான் என்னை மறந்து விடுவேன். நாடோடி பாட்டு பட தந்தன தாளம் இந்த பாட்டு. அடுத்து மனம் வனமெல்லாம் செண்பகப்பூ இந்த பாடல். அடுத்து மாலையில் யாரும் மனதோடு பேச, ஊரெல்லாம் உன் பாட்டு தான் இப்படி. பேருந்தில் நான் ரசித்த பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவனூர் ஜோதி லக்ஷ்மி. அடுத்து பார்த்திங்கன்னா யாருக்கு சொல்லியிருக்காங்க, பேருந்து பயணத்தில் நான் ரசித்த பாடல்கள் ஏராளம் ஏராளம், மிக பிடித்த பாடல் சிட்டுக்குருவி படத்தில் என் கண்மணி என் காதலி அந்த பாடலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பாக்குடி மோகன்தாஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3 இது காற்றில் வரும் கானம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
3: சோஃபா பீரோடு
2: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக அடுத்த நேர் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யாருங்க சார் வந்திருக்கீங்க?
5: மயிலாடுதுறை மாவட்டம் பெருஞ்சேரி ஜார்ஜ்
4: மேடம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: எனக்கு கன்னி பருவத்தில் என்ற படத்துல நடைய மாத்து இன்னொரு பாட்டு மேடம்.
4: சரிங்க, பாடல் வரும்.
5: அனைத்து நேர்களுக்கும்
4: எல்லாருக்கும் பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.
5: நன்றி. வணக்கம்.
4: பேருந்து பயணத்தில் நீங்கள் ரசித்த பாடல்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். நேயர்கள் அவங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. யார் என்ன சொல்லி

சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பண்ணைபுரம் மணிகண்டன் சொல்லியிருக்காங்க, இனிய இரவு வணக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாய்மேடு ராதிகா, நான் ரசித்த பாடல் தூதுவளை இளையரசி பாடல், எருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்சமாம்மா. இந்த பாடல் வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, ஜன்னலோரம் சீட்டு கடத்தால் மிக்க மகிழ்ச்சி அதை ரசிக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க, சில்லறை பாக்கி இருக்கக்கூடாது, அப்போ தான் பாட்டை நல்லா ரசிக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பேருந்தில் ரசித்த பாடல் படம் கரகாட்டக்காரன், அடுத்து வந்து மாங்கு இலை பூங்கு இலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், வானிலை தேனிலா காக்கிச்சட்டை படத்துலேருந்து அந்த பாடலை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒக்கூர் மதனிஷா அவங்க சொல்லியிருக்காங்க, சில்லுன்னு ஒரு காதல் படத்துலேருந்து முன்பே வா இந்த பாடல் ரசித்த பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுத்துறை செல்வகுமார், இனிய இரவு வணக்கம், எனக்கு பேருந்தில் செல்லும் பொழுது பிடித்த பாடல் படம் படிக்காதவன் படத்துலேருந்து ஜோடி கிளி எங்கே, இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க, பேருந்து பயணம் செய்யும்போது கேட்ட பாடல் அரங்கேற்ற வேலை படம் ஆகாய வெண்ணிலாவே, அந்த பாடலை சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, பார்வை ஒன்றே போதுமேலேருந்து அசைந்தாடும் காற்றுக்கு, அந்த பாடலை சொல்லியிருக்காங்க. பஸ்ஸில் கேட்கும் பொழுது ஸ்பீக்கரில் என்பவே ஆடியோ சிஸ்டத்தில் அதிக அதிர்வெண் இருக்கும், சிறிய ஸ்பீக்கர்கள் நாம் உட்கார்ந்துருக்கோம் சீட்டுக்கு மேலே இருக்கும், அதில் கீச்சு கீச்சுன்னு வரும் அந்த துல்லியமான இசை எனக்கு அந்த பாடலில் மிகவும் என்னை ரசிக்க வைத்தது அப்படின்ற மாதிரி, அதாவது பெரிய ஸ்பீக்கரில் கேட்ட அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி, இளையராஜா இசையில் அனைத்து பாடல்களுமே, மாலைகள் யாரோ ஊரெல்லாம் பாட்டு தான், கண்ணன் ஒரு கை குழந்தை இளை நெஞ்சேவா அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜோதி அனுப்பன்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, மல்லிகை மொட்டு மனசு தொட்டு என்ற பாடலும் காதோரம் லோலாக்கு இந்த பாடலும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம், நாகை குமரன் சொல்லியிருக்காங்க, இரவு நேர பயணங்களில் அருமை பாடகர் சி எஸ் ஜெயராமன் குரலில் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, கண்ணோடு கொஞ்சம் காற்றின் இசையமுதே, அந்த பாடல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து திருமணஸ்தானம் வீரசுந்தரி, பூவை உனக்காக படத்திலிருந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அந்த பாடல் கொடுத்துருக்காங்க. கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, பேருந்து ஜன்னலோர காற்றும் காதில் ஒலிக்கும் பிடித்த பாடலும் சேர்ந்தால் சாதாரண பயணம் கூட அழகான நினைவாக மாறிவிடும், மெலடி பாடல்கள் அனைத்தும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி ரசித்து கேட்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மெலடி சாங் தான் பஸ் பயணம் செய்யும்போது எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காது, சம்பானாத்து அந்த பாட்டு சேரன் பாண்டியன்லேருந்து சொல்லியிருக்காங்க. இடங்கண்ணிலேருந்து நெடுஞ்செழியன், அடுத்து தாளாற்றும் பூங்காற்று அந்த பாட்டை சொல்லியிருக்காங்க. எண்ணெய் தொட்டு அள்ளிக்கொண்ட அந்த பாடல் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர், அடுத்து பார்த்திங்கன்னா கொடிக்கல் பாளையம் ஜான்ஹாஜன் அஜ்முதீன் சொல்லியிருக்காங்க, பேருந்தில் அதிகமாக பயணம் செய்ததில்லை, எங்கள் ஊரில் இரண்டாம் நம்பர் பேருந்தில் பயணம் செய்துள்ளேன், அப்போது ஜன்னலோரம் அமர்ந்து இசைஞானி இளையராஜா அவர்களின் மெலடி பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன் இவங்க வந்து இனி இரவு வணக்கம் சொல்லிட்டு பேருந்து பயணத்தின் போது நிறைய பாடல்கள் ஒளிபரப்பாகும், அதில் மெலடி பாடல்களை ரசித்து கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜ்மோகன் இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, ரோஜாப்பூ மாலையிலே ஒரு முல்லைப்பூ அந்த பாடல், தந்தன தந்தன தை மாசம் இந்த பாடலாம் கேட்டு ரசிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து சொல்லியிருக்காங்க, சுந்தரராஜன் இயக்கிய முதல் படமான பயணங்கள் முடிவதில்லை படத்தில் வருகின்ற சாலையோரம் சோலை ஒன்று அந்த பாடலை ரசிச்சம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அடுத்து ரவிச்சந்திரன் ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, என் கண்மணி என் காதலி அடுத்து அந்த பாடலை கேட்டு ரசித்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம், விருத்தாச்சலம் அரசுக்குழி ஜான் பீட்டர் அவங்க சொல்லியிருக்காங்க, வெத்தலை வெத்தலை வெத்தலையோ இந்த பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து துள்ளாத மனம் துள்ளும் படத்திலிருந்து 20 கோடி நிலவுகள் இந்த பாடல் கேட்டிருக்கேன் அப்படின்னு வந்து தினேஷ் திருக்குவளை அதுலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து செந்தமிழ் கண்ணையன் இவங்க சொல்லியிருக்காங்க, தென்றல் வந்து என்னை தொடும் அந்த பாடல் கும்பகோணம் ஐயாவடி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இனி இரவு வணக்கம், டிஆர் பட்டினம் நளினி சங்கர், அதிகமாக ரசித்த பாடல் சந்தைக்கு வந்த கிளி படத்துலேருந்து எருக்கஞ்செடியோரம் அந்த பாடலை அவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா யார், அடுத்து கும்பகோணம் ஜெயஸ்ரீ சொல்லியிருக்காங்க, வைகைக்கரை காற்றே நில்லு அந்த

0: பாடல் உயிருள்ளவரை உஷா படத்துலேருந்து அந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாடகர் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்களை ரசித்து கேட்பேன், அதில் மிகவும் ரசித்த ஒன்று காற்றுக்கு தூதுவிட்டு கவிதைகள் பாட சொல்லு அந்த பாடலை சொல்லியிருக்காங்க. பில்லூர் சதா கௌதமன் சொல்லியிருக்காங்க, பல இடைக்கால பாடல்களை ரசித்து கேட்டிருக்கேன், எதை குறிப்பிட்டு சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அது நிஜம்தான், நிறைய அந்த இடைக்கால பாடல்கள் தான் எல்லாருமே கேட்குறது. அடுத்து குருமூர்த்தின்றவங்க சொல்லியிருக்காங்க, தர்மபத்தினியில் படத்தில் கேட்டு ரசித்த பாடலை அவங்க சொல்லியிருக்காங்க, நான் தேடும் செவந்திப்பூ அந்த பாடல். அடுத்து கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடி வந்து, பேருந்து பயணத்தில் நான் மிகவும் ரசித்து கேட்கும் பாடல் சின்ன கவுண்டர் படத்துலேருந்து முத்துமணி மாலை அந்த பாடல். என்னை அடுத்து வந்து என்ன தொட்டு தாளாட்ட அந்த பாட்டை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா பீரோடே
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
2: July 11 ஒரு நாள் மட்டும்
1: சோஃபா செட் வாங்கினால் ₹23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்,
2: வாட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ₹15,000 மதிப்புள்ள மெத்த இலவசம்,
1: ₹2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: இப்போ நிகழ்ச்சியில பெருஞ்செரி ஜார்ஜ் கேட்ட அந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

0: போடுது நாக்கு,
1: பாத்த கண்ணு பூத்து போகும் பண்ண.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
3: சோபா பீரோடி
2: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
10: நேரம் இப்போ 8:52, 19 நொடியாகுது. காரைக்கால் பண்பலையின் 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
11: இனிய உற்சாகமான ஜில்லில் ஒரு இரவு வணக்கம் மேடம்.
10: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
11: நான் என்றும் உங்கள் அன்புடன் தொந்தர மருத்துவர் யாசம் முருகர்.
10: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
11: எனக்கு கிடைக்க போக ரயில் படத்திலிருந்து மாஞ்சோலைக்கு கொஞ்சம் கடையில் பறக்க விடுங்க, கேட்டு மகிழ்வோம்.
10: உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி,
11: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
10: அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய நேயர்கள் கமெண்ட் சொல்லியிருக்கிறதுனால அவங்களுக்கு படிச்சு விட்டுடலாம். அடுத்து வந்து யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, திண்டிவனம் நாராயணன் இவங்க சொல்லியிருக்காங்க, வணக்கம், வசந்த அழைப்புகள் படத்திலிருந்து பாடல் நீல சேல பறக்கையில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இரவு வணக்கம், மேட்டுப்பாளையம் நாகராஜன் மஞ்சு அவங்க வந்து காதல் கோட்டை படத்திலிருந்து நலம் நலமறியாவல் அந்த பாடல் ரொம்ப ரசித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கடன் சொல்லியிருக்காங்க, பேருந்தில் பயணத்தில் மெலடி சாங் விரும்பி கேட்பேன், கேப்டன் மகள் படத்தில் இடம்பெறும் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று இந்த பாடல், அடுத்து பாலைவனச்சோலை படத்தில் இடம்பெறும் 6 ஆழமில்லை அந்த பாடலை ரசிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஒட்டுடன்பட்டி இந்த ஊர்லேருந்து இனிய இரவு வணக்கம், பாடல் காற்றில் எந்தன் கீதம் அந்த பாடல் ஜானி படத்துலேருந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இரவு வணக்கம், நாங்கள் பேருந்தில் செல்லும்போது கேட்ட பாடல் அடியா தடியில் மனசொன்று ரெக்கட்டி பறக்குது அந்த பாடல் சொல்லியிருக்காங்க. ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி சொல்லியிருக்காங்க. அடுத்து மெய்மாமத்தூர் அமுதா சேகர் சத்ரியன் படத்தில் வந்து மாலையில் யாரோ இந்த பாடலை கேட்டு நிறைய பாடல் பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் பேருந்து பயணத்தில் மெதுவாக தந்தி அடிச்சனேன் இந்த பாடலை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், எனக்கு மெலடி பாடல் கேட்க ரொம்ப பிடிக்கும், இதே கோவில் படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பேருந்து பயணத்தில் மெலடி சாங் கேட்பேன் அந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்த கமெண்டே தான் வந்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம்.

எனது உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தரும்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இன்றைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட ஒரு 63 மேலே கமெண்ட்ஸ் வந்தது. எல்லாரோட கமெண்ட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்காக கமெண்ட் பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களை. காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் நியூஸ் அட் 9.

0: வானதியை பற்றி இத்தனை நேரம் உரையாடிய பிறகு அவளை பற்றி ஒரு வார்த்தை கூட அருள்மொழிவர்மன் பேசவில்லை, குறிப்பிடவில்லை, விசாரிக்கவில்லை என்பதை விளையாட்டாக குந்தவை தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனிடம் சுட்டிக்காட்டுகிறாள். அதற்கு அருள்மொழிவர்மன், அக்கா, வானதியை கவனித்துக் கொள்ள நீ இருக்கும்போது கவலை என்ன? சௌக்கியமா என்று நான் விசாரிப்பதுதான் என்ன?
1: ரொம்ப சரி, சற்று வாயை மூடிக்கொண்டிரு. வானதி, இங்கே வா, உன்னை இளவரசன் நன்றாய் பார்க்க வேண்டுமாம் என்றாள் குந்தவை.
0: வானதி அருகில் வந்தாள். இளவரசனை பார்த்தும் பாராமலும் நின்று கொண்டு,
1: அக்கா, எதற்காக கற்பனை செய்து கூறுகிறீர்கள்? தங்கள் தம்பி என்னை பார்க்க வரவில்லை. அவர் பார்வையெல்லாம் அதோ ஓடையில் இருக்கும் ஓடத்தின் மேலேயே இருக்கிறது. அவசரமாக திரும்பி போக வேண்டும் போல் இருக்கிறதே
0: என்று பட்டு போன்ற மிருதுவான குரலில் கூறினாள். ஓடத்தில் இருந்த பூங்குழலியை நினைத்து கொண்டு ஓடத்தை குறிப்பிட்டாள் போலும். இளவரசன் நகைத்து கொண்டே,
1: அக்கா, உன் தோழிக்கு பேசத் தெரிகிறதே. நம் குடும்பத்தைச் சேர்ந்த வாய் பேச முடியாத ஸ்திரீகளுடன் இவளும் அப்படி ஒரு ஸ்திரீயோ என்று பயந்து போனேன் என்றான்.
2: அக்கா, இவரை பார்த்தால் எனக்கு பேச வருகிறதில்லை. எனக்கே நான் வாய் பேச முடியாதவளாய் ஆய்விட்டேனோ என்ற பயம் உண்டாகிறது என்றாள் வானதி.
1: அது ரொம்ப நல்லது. கோடிக்கரையில் ஒருவன் இருக்கிறான், பூங்குழலியின் தமையன். அவன் மற்றவர்களிடம் ஒருவாறு தெத்தி தெத்தி பேசுகிறான். ஆனால் அவன் மனைவியை கண்டால் வாய் பேச முடியாமல் போய்விடுகிறது. அதனால் அவனை அவன் வீட்டார் வாய் பேச முடியாதவன் என்றே வைத்து விட்டார்கள் என்றான் இளவரசன்.
2: இந்த குடும்பாளூர் பெண் கொஞ்சம் அந்த மாதிரிதான். முன்னையெல்லாம் இவளை சற்று நேரம் பேசாமல் சும்மா இருக்க சொன்னால் இவளால் முடியவே முடியாது. பேச ஆரம்பித்தால் நிறுத்தவே மாட்டாள்.
1: நீ முதன் முதலில் இலங்கைக்கு போனாயே, அது முதல் இவளுடைய பேச்சு குறைந்து விட்டது. தனியாக தன்னந்தனியாக போய் உட்கார்ந்து கொண்டு எதையோ எண்ணிக்கொண்டிருக்கிறாள்.
2: அது போனால் போகட்டும். வானதி, அன்று இரவு தஞ்சை அரண்மனையில் நடந்ததையெல்லாம் இளவரசனுக்கு விவரமாகச் சொல்லு என்றாள் குந்தவை.
0: கொடும்பாளூர் இளவரசி உட்கார்ந்து கொண்டு சொல்லட்டும் அக்கா. இவள் இத்தனை நேரம் நிற்பதை பார்த்தால் இவளுடைய பெரிய தந்தை உருகி போய் விடுவார். தென்திசை சேனாதிபதி என்னை பார்க்கும் போதெல்லாம் இவளை பற்றி விசாரிப்பார். நீயோ இவளை பற்றி ஒன்றுமே சொல்லி அனுப்புவதில்லை. ஆகையால் நான் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் திண்டாடுவேன் என்றான் இளவரசன்.
2: வானர் குலத்து வீரரிடம் இவளை பற்றி விவரமாய் சொல்லி அனுப்பினேனே, அவர் ஒன்றும் உன்னிடம் சொல்லவில்லையா?
1: அவர் சொல்லித்தான் இருப்பார் அக்கா. இவர் காதில் ஒன்றும் விழுந்திராது. இவருக்கு எத்தனையோ ஞாபகம் என்றாள் வானதி.
0: அதுவும் உண்மைதான். உன்னுடைய ஓலையை பார்த்த பிறகு வேறு ஒன்றிலும் என் மனது செல்லவில்லை. இந்த ஜுரத்திற்கு பிறகு என் காது கூட கொஞ்சம் மந்தமாயிருக்கிறது.
1: உன் தோழியை உறக்க பேச சொல்லு
0: என்றான் அருள்மொழிவர்மன். பிறகு வானதி தஞ்சை அரண்மனையில் குந்தவை துர்கை கோவிலுக்கு போன பிறகு தான் தனியே மேன்மாடத்தில் உலாவச் சென்றதையும், சக்கரவர்த்தியின் அபயக்குரல் கேட்டதையும், அந்த இடத்துக்குத்தான் சென்று கீழே எட்டி பார்த்ததையும், அங்கே தான் கண்ட காட்சியையும் கூறினாள். இடையிடையே வானதி இளவரசனின் முகத்தை ஏறிட்டு பார்க்க நேர்ந்தபோதெல்லாம் மெய்மறந்து நின்றுவிட்டாள். இளைய பிராட்டி அவளை ஒவ்வொரு தடவையும் தூண்டி பேசும்படி செய்வது அவசியமாயிருந்தது. எல்லாவற்றையும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த இளவரசன் கடைசியாக தமக்கையை நோக்கி,
1: அக்கா, உன் தோழி முக்கியமான ஒரு சம்பவத்தை விட்டுவிட்டாள் போலிருக்கிறதே.
2: இவ்வளவையும் பார்த்து கேட்ட பிறகு இவள் மூர்ச்சை அடைந்திருக்க வேண்டுமே என்றான்.
0: குந்தவை சிரித்தாள். வானதி நாணத்துடன் தலைகுனிந்து நின்றாள். குந்தவை அவளை அன்பு ததும்பிய கண்களினால் பார்த்து,
2: வானதி, சற்று நேரம் ஓடைக்கரையோடு உலாவி விட்டு வா. இல்லாவிட்டாலும் நம் பரிவாரங்கள் இருக்கும் இடத்துக்கு போயிரு. அருள்மொழிவர்மன் இன்னும் சில நாள் இங்கேயேதான் இருப்பான். மறுபடியும் சந்திக்கலாம் என்றாள்.
1: ஆகட்டும் அக்கா, உலாவி விட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வானதி துள்ளி குதித்து சென்றாள்.
0: திடீரென்று அவ்வளவு குதூகலம் அவளுக்கு எப்படி ஏற்பட்டதோ தெரியாது. மலர்ந்த முகத்தோடும் விரிந்த கண்களோடும் அவள் போவதை பார்த்து கொண்டிருந்த அருள்மொழிவர்மன் அவள் மறைந்ததும் தமக்கையை நோக்கினான். அக்கா, தந்தை

0: என் புலம்பலின் காரணம் எனக்கு தெரிகிறது. ஆனால் அவர் கண்ட காட்சியை பற்றி உன் கருத்து என்ன? அவர் முன்னால் காணப்பட்ட தோற்றம் என்னவா இருக்கக்கூடும்? தந்தையின் மனப்பிரமையை? அப்படியானால் உன் தோழிக்கும் பிரமை எப்படி ஏற்பட்டிருக்கும்?
1: தந்தை கண்டதும் பிரமையல்ல, வானதி கண்டதும் மாயத்தோற்றம் அல்ல.
0: தந்தை முன் நடந்தது நள்ளிரவு நாடகம். அதில் முக்கிய பாத்திரமாக நடித்தவள் பழுவூர் இளையராணி நந்தினி. அதை அப்போதே நான் ஊகித்து தெரிந்து கொண்டேன். வந்தியத்தேவரும் நீயும் சொன்ன விவரங்களுக்குப் பிறகு அது உறுதியாயிற்று. அந்த நாடகத்துக்கு காரணம் என்ன? பழுவூர் ராணி எதற்காக அப்படி செய்ய வேணும்?
1: அக்கா, நந்தினிக்கு தன் பிறப்பை குறித்து சந்தேகம் உண்டு.
0: சக்கரவர்த்தி தன்னை பார்த்து முன்னொரு தடவை நினைவிழந்ததை அவள் அறிவாள். அதற்கு பிறகு அவள் தந்தை முன்னால் வருவதே இல்லை. இப்படி ஒரு நாடகம் நடத்தினால் ஏதாவது உண்மை கண்டறியலாம் என்று செய்திருக்கிறாள்.
1: தெரிந்திருக்குமாக்கா?
0: அதை நான் அறியேன். நந்தினியின் உள்ளத்தை அவளை படைத்த பிரம்மதேவனாலும் கண்டறிய முடியாது. பழுவேட்டரையர் அவளிடம் படும் பாட்டை நினைத்தால் எனக்கு பரிதாபமாயிருக்கிறது.
1: தம்பி, சற்று முன் அழகை பற்றி பேசினோம் அல்லவா?
0: பெண்களில் அழகி என்றால் நந்தினி.
1: நந்தினிதான் அழகி.
0: நாங்கள் எல்லாரும் அவள் கால் தூசி பெறமாட்டோம். நந்தினி முன்னால் எதிர்பட்ட புருஷர்களும் அவளுக்கு அக்கணமே அடிமையாகி விடுகிறார்கள். பழுவேட்டரையர், மதுராந்தகர், திருமலையப்பன், கந்தன்மாறன், கடைசியாக பார்த்திபேந்திரன். அவளுடைய அழகுக்கு பயந்து கொண்டு முதன் மந்திரி அனிருத்தர் அவள் பக்கத்திலேயே போவதில்லை. ஆதித்த கரிகாலன் அதனாலேயே தஞ்சைக்கு வருவதில்லை.
1: தம்பி,
0: நந்தினியின் சௌந்தரியத்துக்கு அஞ்சாமல் அவளிடம் தோற்றுப்போகாமல் மிஞ்சி வந்தவர் ஒரே ஒருவர்தான்.
1: வானர்குலத்து வீரரைத்தானே சொல்லுகிறாய்?
0: ஆம், அவர்தான். அதனாலேயே அவரை காஞ்சிக்கு ஆதித்த கரிகாலனிடம் அனுப்பியிருக்கிறேன்.
1: எதற்காக? பழுவூர் ராணி கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு வரும்படி நம் தமையனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாள்.
0: அவர்களுடைய சந்திப்பை தடுப்பதற்காக அனுப்பியிருக்கிறேன்.
1: அப்படி சந்தித்தாலும் விபரீதம் ஏதும் நேராமல் பாதுகாப்பதற்கு அனுப்பியிருக்கிறேன்.
0: கரிகாலனுக்கு நந்தினி தம் தமக்கை என்று தெரியாது.
1: நந்தினி நம் உறவை கண்டுகொண்டாளா என்பதையும் நான் அறியேன்.
0: அவள் நம் தமக்கை என்பது நிச்சயந்தானா அக்கா?
1: அதில் என்ன சந்தேகம் தம்பி?
0: அதை நான் அறிந்ததிலிருந்து என்னுடைய மனத்தை அடியோடு மாற்றிக்கொண்டு விட்டேன்.
1: நாம் குழந்தைகளாயிருந்தபோது நந்தினியை நான் வெறுத்தேன், அவமதித்தேன்.
0: அவள் அழகைக் கண்டு பொறாமைப்பட்டேன்.
1: நீயும் கரிகாலனும் அவளோடு பேசவும் கூடாது என்று திட்டம் வகுத்தேன்.
0: அவள் பாண்டிய நாட்டுக்கு போன பிறகும் அவளிடம் நான் கொண்டிருந்த அசூயையும் விருப்பும் அப்படியே இருந்தன.
1: பழுவூர் கிழாரை மனம் செய்து கொண்டு திரும்பி வந்த பிறகு எத்தனையோ தடவை அவளை பரிகசித்து அவமானப்படுத்தினேன்.
0: அதற்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறேன்.
1: எப்படி அக்கா? என்ன மாதிரி பிராயச்சித்தம்?
0: அடுத்த தடவை அவளை சந்திக்கும்போது அவள் காலில் விழுந்து என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்வேன்.
1: அதற்காக என்ன தண்டனை விதித்தாலும் ஏற்றுக்கொள்வேன்.
0: அதை நான் தடுப்பேன்.
1: நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை.
0: நீ யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை.
1: இந்த 7-14 உலகத்திலும் உனக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை.
0: நீ பழுவோர் இளையராணி நந்தினியை பார்த்து அசூயைப்படவில்லை.
1: அவள்தான் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டாள்.
0: அவள்தான் உன்னை வெறுத்தாள்.
1: தம்பி,
0: இலங்கையில் பைத்தியக்காரியைப் போல தெரியும் நம் பெரியம்மாவை நினைத்து நீ நெஞ்சம் குமுறுவதாகச் சொன்னாய்.
1: அரண்மனையில் சகல சுகபோகங்களுடன் வாழ்ந்திருக்க வேண்டிய நந்தினி எப்படியெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாள் என்பதை நினைக்கும்போது என் இதயம் பிளந்து போகும் போல இருக்கிறது.
0: யாரோ எப்பொழுதோ செய்த தவறுகளின் காரணமாக எனக்கு முன் பிறந்த தமக்கை இந்த கிழவர் பழுவேட்டரையரை மணக்க நேரிட்டு விட்டது.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: வானதி சூதுவாத அறியாத பெண்தான். ஆனாலும் பூங்குழலிக்கு இருக்கிற சூட்டிக்கைத்தனம் கொடும்பாளூர் கோமகளிடம் இல்லாததை கவனிச்சுக்கிட்டு வரும். நந்தி மண்டபத்தில் வந்தியத்தேவனை எதிர்பார்த்திருந்த அருள்மொழிவர்மர் எடுத்ததுக்கெல்லாம் மூர்ச்சை போட்டு விழுற பெண் வந்திருப்பதை பார்த்து ஏமாற்றம் அடைகிறார். இலங்கையின் தங்க சிம்மாசனத்தை தன் தம்பி வேணாம்னு தள்ளினதில் குந்தவைக்கு ஏமாற்றம். அதை சொல்லி காட்டினதும் உரையாடலின் போக்கு மாறிடுது. நந்தினி இலங்கையில்

0: பீச்சு போல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரியன்னை, சுந்தர சோழரின் வேதனை, தற்போதைய நிலைமையில் தங்களின் கடமை, இதையெல்லாம் குறித்து விவாதிக்கிறாங்க. இடையில் மகாவீரரான இழுத்துப்பட்ட சிறிய வேளாரின் மகள் வானதியிடம் ஒரு வார்த்தை பேசாதத குறிப்பிட்டு குற்றம் சாட்டுறா குந்தவை. கூப்பிட்டதும் அருகில் வந்த அந்த பெண்ணு மிருதுவான குரலில், தங்கள் தம்பி என்னை பார்க்க விரும்பவில்லை, அவர் பார்வையெல்லாம் அதோ ஓடையில் இருக்கும் ஓடத்தின் மேலேயே இருக்கிறது, அவசரமாக திரும்பி போக வேண்டும் போல இருக்கிறதுன்னு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நாசுக்கா சொன்னதை கேட்டோம். சத்தியம் தர்மம் ஆகிய ரெண்டு பெண்களை காதலிக்கிற காரணத்தால் மற்ற பெண்களை பற்றி எதுவுமே தெரியாதவர் அருள்மொழிவர்மர்னு தப்பு கணக்கு போட்டுடக்கூடாது. அழகு என்கிற விஷயத்தில் குந்தவைக்கும் நந்தினிக்கும் இளம் வயதில் போட்டி இருந்திருக்கலாம். ஆனால் செல்வாக்கு என்கிற அம்சத்தை பொறுத்தவரை நந்தினிக்கு குந்தவை மேலே இருக்கிற பொறாமையை பற்றி அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னதை கேட்டோம். காது மந்தம் பற்றின குறிப்பு, காது மூக்கு தொண்டை இந்த மூணும் யூஸ்டேஷியன் என்கிற குழாய் மூலமாக இணைக்கப்பட்டிருப்பதால் கடும் காய்ச்சலின் போது ஏற்படுற வீக்கம் இந்த வழியை அடைச்சிடும். இதனால் காற்றின் அழுத்தம் பாதிக்கப்பட்டு அடைப்பு உணர்வு ஏற்படுது. செவிப்பறைக்கு பின்னால் பாய்மம் என்கிற நெகிழ்ச்சி பொருள் தேங்கிடுது. காது மந்தமாவதற்கு இந்த அடைப்பு தான் காரணம். காது அழுத்தம் சமநிலைக்கு வந்துட்டா கேட்கும் திறன் சீராயிடும். நல்லது. உடல் நலம், குறிப்பாக கேட்கும் திறன் சீரான பிறகு அருள்மொழிவர்மரின் செயற்பாடுகளில் ஈழத்தில் கண்ட முடுக்கத்தை காணப்போகிறோம்னு தோணுது இல்லையா?
1: வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
2: July 11 ஒரு நாள் மட்டும்.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மல்லிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்.
2: சோஃபா பீரோ டே.
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மனம் தாளாட்டும் தேனிசை பாடல்களோடு காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைக்கு இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில பாடகி சொர்ணலதா பாடிய பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: நேர்களே, நாளை காலை 9:30 திருவாரூர் புலிவலம், காமராஜ் ஃபுட், அம்மையப்பன் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய உலா. திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நீர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
1: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: ஆனந்தமான குடும்பங்களின் தேர்வு, அதுக்கு ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்னு பேரு.
4: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
5: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
0: நாளை காலை 10:00 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, அம்மைய

0: பெண் பாஸ்கர் டோட்லா பால் ஏஜென்சிஸ், திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் விஜயபுரம், நியூ கேவிகே வரதராஜ ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலா. திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
2: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
3: முதல் தேவைக்கும் முழுமையான திருப்திக்கும்
4: பாஸ்கர் டோட்லா மில்க் ஏஜென்சிஸ் அம்மையப்பன்.
5: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
4: ஹால்மார்க் முத்திரையோடு நகைகள் வாங்கி மகிழ்ந்திட நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸ் விஜயபுரம் திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீமாட்டி சில்க்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
8: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
9: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
10: ஜூலை 11 ஒரு நாள் மட்டும்.
9: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். ஆலம் விழுதுகளாய் ஆடும் நினைவுகளில் எப்பிறவியிலும் உன இசையும் வரமே கேட்பேன். இன்னிசையே

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
6: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
5: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: மனம் சொல்லுமே வள்ளிகாவில் சோஃபா பீரோ டே
6: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
5: சோஃபா செட் வாங்கினால் ரூபாய் 23,000 மதிப்புள்ள மரக்கட்டில் இலவசம்.
6: வாட்ரோஃப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் ரூபாய் 15,000 மதிப்புள்ள மெத்தை இலவசம்.
5: ரூபாய் 2,499 இஎம்ஐ வசதியுடன் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
12: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
13: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
14: கோபால் பல்பொடி.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசைக்கு வசமாகாத இதயம்தான் ஏது, உயிர் வாழ ஆதாரமாய் மனதில் நிற்பதும் உந்தன் இசைதான்.

0: நேர்களை நாளை காலை 9:30 திருவாரூர் புலிவலம், காமராஜ் ஃபுட்ஸ், அம்மையப்பன் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய உலா. திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை இந்நிகழ்ச்சி வழங்கவிருப்போர்
1: கேரக்கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: ஆனந்தமான குடும்பங்களின் தேர்வு, அதுக்கு ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்னு பேரு.
4: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
5: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
0: நாளை காலை 10 மணிக்கு திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, அம்மையப்பன் பாஸ்கர் டோட்லா பால் ஏஜென்சிஸ், திருவாரூர் புலிவலம், காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் விஜயபுரம், நியூ கேவிகே வரதராஜ ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலா. திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின்

0: நேர்முக வர்ணனை இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
2: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
3: முதல் தேவைக்கும் முழுமையான திருப்திக்கும்
4: பாஸ்கர் டோட்லா மில்க் ஏஜென்சிஸ் அம்மையப்பன்.
5: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
6: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
7: ஹால்மார்க் முத்திரையோடு நகைகள் வாங்கி மகிழ்ந்திட நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸ் விஜயபுரம் திருவாரூர்.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரேப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
10: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல் அமுது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
11: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: இனிமே சூழ் இரவில் இதயம் வருடும் மிதமான பாடல்களோடு காரைக்கால் பண்மலை 100.3 இது இசை ஊஞ்சல்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்
1: மனம் சொல்லும் மல்லிகாவில் சோஃபா பீரோ டே
2: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மல்லிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா பீரோ டே
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்
1: மனம் சொல்லும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ்
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்
1: மல்லிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
2: சோஃபா பீரோ டே
1: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
2: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்
1: மனம் சொல்லும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ்
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்
4: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்
5: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க
6: ஐயா சார் உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு
7: சிம்பிள் தான் அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட் செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனிட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லேப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
6: வணக்கம். மூச்சு விடுபவன் மனிதன் அல்லன், முயற்சி செய்பவனே மனிதன். ஆம், நாம் வாழ்கிறோம் என்றால் முயற்சிக்கிறோம் என்றுதானே பொருள் இருக்க முடியும். இந்த உலகில் அத்தனை முன்னேற்றங்களும் யாரோ செய்த முயற்சிகளின் விளைவுகள் தானே. குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த மனிதனின் முயற்சி இல்லாது இருந்திருந்தால் கருவிகள் ஏது, நெருப்பு ஏது, வேளாண்மை ஏது, நாகரிக வளர்ச்சிதான் ஏது? கடவுளை அடையாளம் காணும் முன்னரே மனிதன் முயற்சிக்க தொடங்கி இருந்தான். வள்ளுவரும் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறார். வெல்ல முடியாத தலைவிதி என்று ஒன்று இருந்தால் கூட அதையும் முயற்சியாலும் அறிவினாலும் வெல்ல முடியும். இதைத்தான் ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உயற்றுபவர் என்று குறள் கூறுகிறது. வரலாற்றில் நாம் சந்திரகுப்த மௌரியரை பற்றி படித்திருக்கிறோம். இந்திய வரலாற்றின் முதல் பேரரசான மௌரிய பேரரசை நிறுவியவர். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து நந்த வம்சத்து அரசர்களால் அவமதிக்கப்பட்டு பின் சாணக்கியரின் வழிகாட்டுதலோடு விடாமுயற்சியால் நந்த வம்சத்தை அழித்து ஒரு சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தியவர். ஆரம்பத்தில் படைகளோ செல்வமோ அதிகாரமோ இல்லாத அவர் பழங்குடியின மக்களையும் இளைஞர்களையும் கொண்டு ஒரு புதிய படையை உருவாக்கி நந்த வம்சத்தை வீழ்த்தியதோடு உலகையே கைப்பற்றி வந்த மகா அலெக்சாண்டரின் தளபதி செலுக்கஸ் நிக்கேட்டரையும் தோற்கடித்தார். சந்திரகுப்தரின் விதியை மாற்றியது அவர் தம் முயற்சி. இன்றும் கூட தம் வாழ்க்கையில் தடைகளையும் சவால்களையும் கடந்து தங்களது கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் வாழ்வில் பலர் வெற்றி பெற்று வருகின்றனர். எளிய பின்புலம் கொண்ட பிள்ளைகள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுகின்றனர், ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று சாதிக்கின்றனர். விடாமுயற்சியால் வெற்றி பெறுகிறார்கள். வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் முயற்சிக்காமலும் உழைக்காமலும் இருப்பவர்கள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் சுமையாகி போகின்றனர். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலேயே தொடங்குகிறது. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி. உங்களிடம் இருக்கும் குறைகள் ஒரு பொருட்டல்ல. முயற்சி இல்லாது இருப்பதே மிகப்பெரிய

0: குறை என்கிறார் வள்ளுவர். உங்களுக்கு பிடித்த எந்த ஒன்றும் அத்தனை எளிதாக உங்களிடம் இருந்து விலகிவிடாது, முடிந்து விடாது. முற்றுப்புள்ளி என்று நீங்கள் நினைக்கும் போது முற்றுப்புள்ளியோடு இன்னும் இரண்டு புள்ளிகளை சேர்த்து இடுங்கள். மீண்டும் முயற்சிக்கலாம், மீண்டும் சாதிக்கலாம். முயற்சித்தால் வானமும் வசப்படும். நன்றி.
1: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனைட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம்கே

0: தார்பாய்கள், கிரீனைட், ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: இரவின் மடியில் இசையின் இன்பத் தாலாட்டு. இது காரைக்கால் பண்பலை 100.3 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
5: சோஃபா பீரோடே
4: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
5: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது பச்சை விளக்கு படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்த இசையமைப்பில்

0: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். காரைக்கால் பண்பலை 100.3 உடல் நலம் காக்கும் ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் வழங்கி தினந்தோறும் உங்கள் உடல் நலன் சார்ந்த தகவல்களை தந்து நேயர்கள் நலன் காக்க நீடித்த பலன் சேர்க்க ஒளி உலா வர உள்ளது நலமே சூழ்க.
1: நாளை காலை 11 மணிக்கு நுரையீரல் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை நுரையீரல் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் அசோக்குமார் செல்வராஜ் அவர்கள். காரைக்கால் பண்மலை 100.3 இரவும் மலரும்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: மலிகாவில் July 11 ஒரு நாள் மட்டும்
5: சோபா பீரோடி
4: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
5: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நாளை காலை 9:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ் அம்மையப்பன் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய உலா, திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
7: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
8: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
9: ஆனந்தமான குடும்பங்களின் தேர்வு, அதுக்கு ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்னு பேரு.
10: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
11: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
1: நாளை காலை 10 மணிக்கு திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, அம்மையப்பன் பாஸ்கர், டோட்லா பால் ஏஜென்சிஸ், திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் விஜயபுரம் நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலா, திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
10: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
11: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
12: முதல் தேவைக்கும் முழுமையான திருப்திக்கும்
7: பாஸ்கர் டோட்லா மில்க் ஏஜென்சிஸ் அம்மையப்பன். கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
8: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
7: ஹால்மார்க் முத்திரையோடு நகைகள் வாங்கி மகிழ்ந்திட நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸ் விஜயபுரம் திருவாரூர்.

நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கடைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேரம் இப்போ 10:11:39 நொடியாகது. காரைக்கால் பன்மலையின் 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம். படகோட்டி படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன் பி. சுசிலா பாடிய பாடல், கவிஞர் வாலியின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில்.

0: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
1: சோபா பீரோடு
0: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்.
1: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோபா பீரோ டே
1: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: காரைக்கால் பன்மலையின் 1.3 இசை ஊஞ்சல் இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம். எங்க வீட்டு பிள்ளை படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையமைப்பில்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீமாட்டி சில்க்ஸ், தஞ்சை அணு மருத்துவமனை, மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில் சோஃபா பீரோ டி
7: ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் புதிய பறவை படத்திற்காக பே சுசிலா பாடிய பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: மல்லிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும் சோஃபா பீரோடி சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம் வார்ட்ரோப் ஃபுல் ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய இரவு மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
8: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: மல்லிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
9: சோஃபா பீரோடி
2: சோஃபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்
9: வார்ட்ரோப் ஃபுல் ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்தை இலவசம்
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, செங்கல் சூளை மற்றும் விதை நெல் உழுவதற்கான தார்பாய்கள் சல்லுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: BPN கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை, காரைக்கால். நாளை மாலை 6:20 நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை, இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
11: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
12: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
0: நேரம் இப்போ 10:34, 7:00 காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் இனி சர்வசுந்தரம் படத்திற்காக TM சவுந்தரராஜன் LR ஈஸ்வரி பாடிய பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: மலிகாவில் ஜூலை 11 தேதி ஒரு நாள் மட்டும்
3: சோபா பீரோடே
2: சோபா செட் வாங்கினால் மரக்கட்டில் இலவசம்,
3: வார்ட்ரோப் அல்லது ஸ்டீல் பீரோ வாங்கினால் மெத்த இலவசம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் வெண்ணிற ஆடை படத்திற்காக பி சுசிலா பாடிய பாடல், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில்.

0: நாளை காலை 9:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் புட்ஸ் அம்மையப்பன் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய உலா திருவாரூர் மாவட்டம் ஏன்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
1: கேரட் கடலை மிட்டாய் பீட்ரூட் கடலை மிட்டாய் பொரி உருண்டை மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் புட்ஸ் புலிவலம் திருவாரூர்
3: ஆனந்தமான குடும்பங்களின் தேர்வு அதுக்கு ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்னு பேரு
4: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி
5: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்
0: நாளை காலை 10:00 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி அம்மையப்பன் பாஸ்கர் டோட்லா பால் ஏஜென்சிஸ் திருவாரூர் புலிவலம் காமராஜ் புட்ஸ் திருவாரூர் விஜயபுரம் நியூ கேவிகே வரதராஜ ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலா திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
4: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி
5: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்
2: முதல் தேவைக்கும் முழுமையான திருப்திக்கும்
1: பாஸ்கர் டோட்லா மில்க் ஏஜென்சிஸ் அம்மையப்பன் கேரட் கடலை மிட்டாய் பீட்ரூட் கடலை மிட்டாய் பொரி உருண்டை மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்
1: ஹால்மார்க் முத்திரையோடு நகைகள் வாங்கி மகிழ்ந்திட நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸ் விஜயபுரம் திருவாரூர்

10:44 காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சி. இனி சாந்தி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: தங்கநகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நாளை காலை 9:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஸ்போர்ட்ஸ் அம்மையப்பன் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய உலா திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
0: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
3: உங்கள் காமராஜ் ஸ்போர்ட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
4: ஆனந்தமான குடும்பங்களின் தேர்வு, அதுக்கு ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்னு பேரு.
5: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
0: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
2: நாளை காலை 10:00 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி அம்மையப்பன் பாஸ்கர் டோட்லா பால் ஏஜென்சிஸ் திருவாரூர் புலிவலம் காமராஜ் புட்ஸ் திருவாரூர் விஜயபுரம் நியூ கேவிகே வரதராஜ ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலா திருவாரூர் மாவட்டம் என்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
5: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
0: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
3: முதல் தேவைக்கும் முழுமையான திருப்திக்கும்
0: பாஸ்கர் டோட்லா மில்க் ஏஜென்சிஸ் அம்மையப்பன். கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: ஹால்மார்க் முத்திரையோடு நகைகள் வாங்கி மகிழ்ந்திட நியூ கேவிகே வரதராஜ ஜுவல்லர்ஸ் விஜயபுரம் திருவாரூர்.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியோட நாம இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து கேட்கலாம் கலங்கரை விளக்கம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில்.

பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டு ரசித்தது இரவு மலரும். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 11:00. இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. நாளை காலை 11:00 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் சிறப்பு மருத்துவ தொடர் நலமே சூழ்க. நுரையீரல் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை நுரையீரல் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் அசோக்குமார் செல்வராஜ் அவர்கள். 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய், தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர், பங்கேற்கும் சுருமி தாஷ்விகா. 7:00 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ரஸ்க்க அட்ரஸ்க்க விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் காலை காம்போ. 8:00

நினைவுக்கு துள்ளி வரும் பாட்டு முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி 8:05. திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் துள்ளி வரும் பாட்டு 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் இன்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர்

0: ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:30 திருவாரூர் காமராஜ் ஸ்போர்ட்ஸ், திருவாரூர் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட், திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய உலா. திருவாரூர் மாவட்டம் எண்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் கிரிஜா புரட்சிகனி அவர்கள். 10:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர் புலிவலம் பாஸ்கர் டோட்லா மில்க் ஏஜென்சிஸ், திருவாரூர் காமராஜ் ஸ்போர்ட்ஸ், திருவாரூர் விஜயபுரம் நியூ கேவிகே வரதராஜ் ஜுவல்லர்ஸின் ஆலய உலா. திருவாரூர் மாவட்டம் எண்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. பத்து 30 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:35 திரை இசை. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 சிந்தனை அரங்கம், பயணம் தந்த பாடம். இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். காரைக்கால் எலும்பு மூட்டு முதுகு தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் MK தினேஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்ஸ்கின் LSC. 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் LSC. 4:00 சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையே முழுமையான வளர்ச்சி. காரைக்கால் பூவம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் S. விஜயராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 5:00 மயிலாடுதுறை ARC நரேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. 5:15 அலையோசை. 5:30 விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை நலமாய் வாழ. பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி. சந்தோஷ்குமார் அவர்கள். காற்றலையில் நாளை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka. Prime Minister Narendra Modi arrived in Melbourne, Australia this evening on the second leg of his three-nation visit. He was warmly received by Australian Minister for Housing, Minister for Homelessness and Minister for Cities Claire O'Neill upon his arrival. The Prime Minister said this visit will add vigour to the India-Australia Comprehensive Strategic Partnership. In a social media post, Mr. Modi said that he looks forward to the talks with his Australian counterpart, Anthony Albanese. The Prime Minister said that he will also have the opportunity to interact with the Indian diaspora, which is an important pillar of India-Australia partnership. During his visit, Mr. Modi will participate in the 3rd India-Australia Annual Summit. He will also participate in the India-Australia CEOs Forum, where he will address a gathering of top business leaders from both countries. External Affairs Minister Dr. S. Jaishankar today called on Crown Prince Sheikh Sabah Al Khaled Al Sabah of Kuwait. In a social media post, the minister shared that he conveyed the greetings of Prime Minister Narendra Modi to the Crown Prince. Dr. Jaishankar appreciated the Crown Prince's commitment to take forward the bilateral cooperation of India and Kuwait. The External Affairs Minister also called on Prime Minister of Kuwait Sheikh Ahmed Abdullah Al Ahmed Al Sabah. Dr. Jaishankar thanked him for support to the Indian community's welfare and well-being. In a social media post, the External Affairs Minister welcomed the vision of Mr. Al Sabah for stronger and mutually beneficial inter-Kuwait cooperation. Dr. Jaishankar also met Defence Minister Abdullah Ali Abdullah Al Salem Al Sabah. The External Affairs Minister spoke about defence industry cooperation and maritime security. India and Russia today reaffirmed their commitment to strengthen counter-terrorism cooperation at multilateral fora, including at the UN, BRICS, EAG and SCO. The Ministry of